நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷவாணி புதுச்சேரி சக ஆண்டு 1948 ஜேஷ்ட மாதம் 5ஆம் நாள் 2026ஆம் ஆண்டு மே திங்கள் 26ஆம் தேதி இன்று செவ்வாய்க்கிழமை. மத்திய அலை 1215 கிலோ ஹெட்ஸில் முதன்மை அலைவரிசையில் இன்றைய ஒலிபரப்பு தொடங்குகிறது. நிலையத்தில் நேரம் 5 மணி 49 நிமிடம் 42 நொடி.

நாளொரு குரல். இருந்து ஓம்பி இல் வாழ்வது எல்லாம் விருந்து ஓம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு. விருந்தோம்பல் அதிகாரத்தின் குரல் எண் 81. பொருள்: வீட்டிலிருந்து பொருள்களை காத்து இல் வாழ்க்கை நடத்துவதெல்லாம் விருந்தினரை போற்றி உதவி செய்யும் பொருட்டே ஆகும். மீண்டும் குரல்: இருந்து ஓம்பி இல் வாழ்வது எல்லாம் விருந்து ஓம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு.

முதன்மை அலைவரிசையில் இனி கேட்கலாம் எமது நிலையம் இன்று ஒலிபரப்புள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள். தொடக்கமாக 1215 கிலோஹெட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்று காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குகிறார் பேராசிரியர் வி ஆ இளவழகன் அவர்கள். படைப்பு ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. இந்நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 6:15 தேவீகராகம் சேவை செய்திகள். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். தரமான தென்னை கன்றுகளை தேர்வு செய்வது எப்படி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் உரையாடுகின்றனர். 6:45 மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 6:55 சூழல் அறிவோம். இயற்கை வேளாண்மையும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் குறித்த தொடர்ச்சி கேட்கலாம். வாசிப்பவர் முனைவர் ஏ. சண்முகம் அவர்கள். 7:00 புதுவை புதுமை சிந்தனை மலர். 7:02 மலரும் முட்டுகள் வளரினம் பருவத்திற்கான நிகழ்ச்சி. வளரினம் பரம் பருவத்தினரும் சமூக ஊடகங்களும் குறித்த மருத்துவ உளவியல் நிபுணர் எஸ். சரவணன் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். 7:25 நலமாய் வாழ

இலிருந்து அஞ்சலாகும். 6:15 தெய்வீக ராகம் சேவை செய்திகள். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். தரமான தென்னை கன்றுகளை தேர்வு செய்வது எப்படி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் உரையாடுகின்றனர். 6:45 மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 6:55 சூழல் அறிவோம். இயற்கை வேளாண்மையும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் குறித்த தொடர்ச்சி கேட்கலாம். வாசிப்பவர் முனைவர் ஏ. சண்முகம் அவர்கள். 7:00 புதுவை புதுமை சிந்தனை மலர். 7:02 மலரும் மூட்டுகள் வளரினம் பருவத்திற்கான நிகழ்ச்சி. வளரினம் பரம் பருவத்தினரும் சமூக ஊடகங்களும் குறித்த மருத்துவ உளவியல் நிபுணர் எஸ். சரவணன் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். 7:25 நலமாய் வாழ நிகழ்ச்சியில் சர்க்கரை நோய் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் பொது மருத்துவத்துறை பேராசிரியர் டாக்டர் பாலமுருகேசன் அவர்கள். 7:30 இன்றொரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நாகருலா. 8:02 8:30 தகவல் தளம். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியில் என் மன வானில் தொகுப்பு நிகழ்ச்சி கேட்கலாம். பங்கு பெறுபவர்கள் வானொலி நேயர்கள் முனைவர் எம். இளங்கோவன், ஆறுமுகப்பெருமாள் ஆகியோர். படைப்பு ஆகாஷவாணி மதுரை. இந்நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 9:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் தாடேபள்ளி லோகநாத சர்மா அவர்களின் பாட்டு இடம்பெறும். பி. ராகவேந்திர ராவ் அவர்களின் வயலின், ஹரிஹரன் சுந்தரராமன் அவர்கள் மிருதங்கம், கே. ஆர். சிவராமகிருஷ்ணா அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம். 11:02 நேய நேரம் நிகழ்ச்சியில் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு நகைச்சுவை உணர்வு. நெறிப்படுத்துகிறார் மீனாட்சி அவர்கள். நண்பகல் 12:00 சீர்மிகு செஞ்சி சித்திரம் கேட்கலாம். எழுதியவர் செஞ்சி எம். தமிழரசி அவர்கள். அமைப்பு கண்ணையன் தட்சிணாமூர்த்தி, மயிலாடுதுறை த. செந்தில்குமார் ஆகியோர். அமைப்பில் இணை ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். பிற்பல் 12:30 பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் பெத்துக்குழி எம். பி. முருகதாஸ் அவர்கள் பாடியுள்ள அருணகிரிநாதர் திருப்புகழ் கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள். ராஜம்கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதினத்தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே. விஜயலட்சுமி அவர்கள். பகல் 1:00 மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் இன்று சட்டம் அறிவோம். பிறப்பு மற்றும் இறப்பு சட்டம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி மூத்த வழக்கறிஞர் வி. தமிழ்ச்செல்வன் அவர்கள். உடன் உரையாடுபவர் ஆர். ஜே. ஆனந்தி. 2:15 என்றும் இனியவை. பிற்பகல் 2:55 வானிலை அறிக்கை. சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல். ராதா ஜெயலட்சுமி ஆகியோரின் பாட்டு இடம்பெறும். இன்று மாலை 4:00 முதன்மை அலைவரிசையில் வேதம் புதிது திரைப்பட ஒளிச்சித்திரம் கேட்கலாம். இசை தேவேந்திரன், திரைக்கதை வசனம் கே. கண்ணன், இயக்கம் பாரதிராஜா. 5:00 பொன்மாலை பொழுது மனம் என தொடங்கும் திரைப்பட பாடல்களை கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:00 திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். மாலை 6:50 நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். இரவு 7:00 முதல் 7:15 வரையிலும், 8:00 முதல் 8:58 வரையிலும் திரை இசை கேட்கலாம். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம், உழவருடன் சந்திப்பு. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் இளமாங்கலம் உழவர் ஆர். முருகன் அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். நாட்டுப்புற பாடல் பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 9:30 சங்கீத வானிலை. 10:00 தேன்மழை. 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பிற்பகல் 2:00 3:05 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலி மண்டல ஒலிபரப்பு செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00 10:00 11:00 ஆகிய நேரங்களிலும், இரவு 8:58 ஆகிய நேரத்திலும் செய்தி சுருக்கம் கேட்கலாம். FM ரெயின்போவின் இன்றைய நிகழ்ச்சிகள் சில. காலை 7:30 வணக்கம் மக்களை. 8:02 8:30 நம்ம புதுவை நேரலில் இணைகிறார் ஆர்ஜே பாரதி தேவி. 8:55 சைபாலின் இன்றொரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் இன்று. 12:50 புதின பக்கங்கள். ராஜம்கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதினத்தொடர் கேட்கலாம். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே. விஜயலட்சுமி அவர்கள். 11:02 ஹாய் ஸ்நேகிதியே இணைய
நிகழ்ச்சியில் சட்டம்

0: நேரம் காலை 6 மணி பத்தனமிடம்.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் வி ஆ இளவழகன் அவர்கள்.
2: 4 வேதங்கள், 6 வேதாங்கங்கள், 4 உபாங்கம், ஆக மொத்தம் 14 வித்தைகள். அனிமா, மகிமா, லகுமா, கரிமா, பிராப்தி, வசித்துவம், பிரகாமியம், ஈசத்துவம் எனும் 8 வகை சித்திகள். இயமம், நியமம், ஆதனம், தாரணம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தியானம், அமைதி, சமாதி எனும் 8 வகை யோகங்களையும் கைவரப்பெற்று மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை இவை எல்லாவற்றையும் முற்றும் துறந்த முனிவர் அவர். அந்த சித்த மாமுனிவரை முடிசூடிய பெருவேந்தன் ஒருவன் அணிதேர் புறவி ஆட்பெரும் படையுடன் தன் அரண்மனைக்கு வரவேற்றான். நிறைமதி ஞானம் கொண்ட முனிவர் பெருமானே, என்னுடைய குறைமதி ஆன்மீகத்தின் ஐயங்களை போக்க வேண்டும் என மண்டியிட்டு வேண்டினான். அவர்களின் உரையாடல் இப்படி தொடர்ந்தது. இறைவன் எங்கே இருக்கிறான்? எல்லோராலும் எழுப்பப்படும் முதல் கேள்வி இது. வெள்ளப்பாகு கலந்த ஒரு கோப்பை ஆவின் பாலில் வெள்ளப்பாகு இருக்குமிடம் கீழ்ப்பகுதியிலா, மேல்பகுதியிலா, பக்கவாட்டிலா எனும் வினாவாக பதிலளித்தார் முனிவர். அடுத்த வினா, அந்த ஆண்டவன் நோக்கும் திசை எது என கேட்ட அரசனுக்கு தீபச் சுடராக எரியும் திரி அகல் விளக்கை காட்டி அதன் ஒளிக்கற்றைகள் படராத திசையை காட்டு என்றார் முனிவர். முனிவரின் பதில்களில் திருப்தி அடையாத அரசன் சற்று பொறுமை இழந்து, இப்போது உங்கள் இறைவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என வினவினான். இதுவரை அரசன் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் வினாக்களையே பதிலாக அளித்து வந்த முனிவர், மன்னா, 5 நிமிடங்கள், நீ அமர்ந்துள்ள அரியணையில் அரசனாக நான் அமர அனுமதி தருக என்றார் முனிவர். அரியணையில் அமர்ந்த அடுத்த நொடியில் முனிவர், யாரெங்கே, அரசவையில் என் முன்னால் நிற்கும் இந்த நாட்டை இதுவரை ஆண்ட அரசன், அமைச்சன், தளபதி, மெய்க்காப்பாளர்கள் எல்லோரையும் கைது செய்க, உடனே அவர்கள் எல்லோரையும் சிறையில் தள்ளுக, இது அரச கட்டளை என காவலர்களுக்கு உத்தரவிட்டார் முனிவர். அரசவை அதிர்ந்து போனது. காவலர்கள் அவர்களை கைது செய்ய முன்வந்தபோது, நில்லுங்கள் எனச் சொல்லி அரியணையை விட்டு இறங்கி வந்த முனிவர் புன்முறுவல் பூத்தபடி இப்படி பேசலானார், மன்னா, உனது 3வது கேள்விக்கு பதில் இதுதான். முற்றும் துறந்த ஆண்டியான என்னை இந்த நாட்டின் அரசனாக்கி, இதுவரை மன்னனாக இருந்த உன்னை கைதியாக்கி சிறையில் தள்ளும் வேலையைத்தான் இப்போது இறைவன் செய்து கொண்டிருக்கிறான். மன்னா, மனித வாழ்க்கை என்பது நிலையானது அல்ல. இந்த பூமி சுழல்வதைப் போல வாழ்க்கையும் சுழன்று கொண்டுதான் இருக்கிறது. மேலே இருந்தவன் கீழே போவதும்,

0: கட்டத்தில் கடந்தவன் மேட்டிற்கு கரை ஏறுவதும் மனித வாழ்க்கையின் மாற்றங்கள். இன்னொன்றையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அண்ணா, அர்த்தமற்ற கேள்விகளை எழுப்புவன் எல்லாம் ஞான குருமார்கள் அல்லர். அதற்கு பதில் அளிப்பவர்கள் எல்லாம் பள்ளிக்கூடத்து பிள்ளைகளும் அல்லர். ஆன்மீக ஞானத்தை உள் அனுபவமாக நீ உணர வேண்டும். உன்னுள்ளே இருக்கும் மெய்ப்பொருளை நீதான் கண்டு உணர வேண்டும் என கூறிவிட்டு, என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்தது இல்லையே, என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்டபின் என்னிலே இருந்த ஒன்றை யாவர் காண வல்லரோ, என்னிலே இருந்திருந்து யான் உணர்ந்து கொண்டேனே என்பது சித்தர் சிவபாக்கியர் அளித்த விளக்கம். இப்போது உங்கள் எல்லோருக்கும் புரிந்திருக்குமே என்றார் முனிவர்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் பேராசிரியர் வி ஆ இளவழகன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 6:15. 1215 கிலோஹெட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இந்த காலை நேரத்தின் காற்றலிகளில் பக்தி மனம் நிரப்ப வருகிறது தெய்வீக ராகம். இன்றைய தெய்வீக ராகம் நிகழ்ச்சியின் தொடக்கமாக பி. உன்னிகிருஷ்ணன் அவர்கள் பாடியது.

சேவை செய்திகள். கடலூர் வட்டம் பில்லாலி கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி விழாவில் இன்று மாலை பகாசுரனுக்கு சோறு போடுதல் நிகழ்ச்சி மற்றும் இரவு கருட வாகனத்தில் கண்ணன் கிருஷ்ணன் அலங்காரத்தில் அர்ஜுனன், நாகவாகனத்தில் திரௌபதி அலங்கார திருவீதி உலா நடைபெறும். திருப்பாதிரி புலியூர் அருள்மிகு பெரிய நாயகி அம்மை அருள்மிகு பாட்டலீஸ்வரர் திருக்கோவிலில் வைகாசி திருப்பெருவிழாவில் இன்று காலை அதிகார நந்தி, கோபுர தரிசனம் மற்றும் பஞ்சமூர்த்திகள் வீதி உலா, இரவு திருக்குளத்தின் பின்புறம் ஊஞ்சல் மண்டகப்பிடி தீபாராதனை. சேவை செய்திகள் கேட்டீர்கள். நேர்களே, சேவை செய்திகள் பிரிவில் இடம்பெறத்தக்க உங்கள் பகுதி தகவல்கள் எங்களுக்கு தெரிவிக்க விரும்பினால் நிலைய இயக்குனர் சேவை செய்திகள் பிரிவு ஆகாஷவாணி இந்திரா நகர் புதுச்சேரி 6050006 என்ற முகவரிக்கு அனுப்பலாம். அல்லது aiarpandi@gmail.com என்ற மின்ஞ்சலில் அனுப்பலாம். நேரம் 6:30. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தெய்வீக ராகம். தொடர்ந்து கேட்கலாம் தேவி சித்ரா பாடிய பாடல்.

0: இதுவரை ஒலி உலா வந்தது தெய்வீக ராகம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி மாதம் 12 நாள் செவ்வாய்க்கிழமை. நேரம் 6:35. இனி கேட்கலாம் உழவர்களுக்கான செய்திகள். இன்றைய நிகழ்ச்சியில் தென்னங்கன்றுகளை தேர்வு செய்வது எப்படி என்பது குறித்த காத்துமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்துமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்களும், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் அவர்களும் பங்கேற்கின்றனர்.
1: ஆளுங்க வேற இன்னைக்கு பக்கத்து ஒரு திருவிழாவுக்கு போயிட்டாங்க. நாளைக்கு ஆட்கள் வேலைக்கு வர்றதுக்குள்ள தென்னங்கன்று வைக்க கொஞ்சம் குழிகளையாவது பெட்டி வைப்போம். சரி, நம்ம மொபைலை ஆன் பண்ணி நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் பாட்டை கேட்போம். பாட்டை கேட்டுக்கிட்டே வேலை செஞ்சால் வேலை செய்கிற அலுப்பே தெரியாது.

0: அர்த்தமுத்து எப்பா கர்த்தமுத்து
1: யார் அது ஆ வா வா வா வா வா வா வா
0: என்னப்பா பண்ணிட்டு இருக்கிற
2: யாரு காத்துமுத்தா காத்துமுத்தா தென்னங்கண்ணை வைக்கிறதுக்கு குழி வெட்டி ஆற போடலான்னு ரெடி பண்ணிட்டு இருக்கேன்பா
0: சரிப்பா சரிப்பா கர்த்தமுத்தே காலையில உனக்கு ஒரு புதிர் போடலான் இருக்கேன்
2: என்னது
0: வேறால் நீர் வாங்கி தலையால் தண்ணீர் தரும் அது என்ன
2: என்னவா இருக்கும் இது காத்துமுத்தா தென்னைய பத்தி தான் சொல்ற மாதிரி இருக்குத
0: கரெக்டுப்பா கரெக்டுப்பா
2: அப்படியா
0: ஆமாப்பா வேறால நீரை வாங்கி தலையால தண்ணி தர்றது தென்னைதான் கற்பக விருட்சம் அப்படின்னு கூட இந்த தென்னைய சொல்லலாம் நம்ம பாரதியார் கூட ஒரு பாட்டு பாடியிருக்காருப்பா இந்த காணி நிலம் வேண்டும் அப்படிங்கறதுல இந்த தென்னைய பத்தி எப்படி தெரியுமா சொல்றாரு அங்கு கேணி அருகினிலே தென்னை மரம் கீற்றும் இளநீரும் 10-12 தென்னையும் பக்கத்திலே வேணும் அப்படின்னு பராசக்திட்ட அவர் வேண்டறாருப்பா
2: அடடடா தென்னையை பத்தி இவ்வளவு அனுபவிச்சு எழுதிருப்பா
0: ஆமாம்ப்பா தென்னை அந்த அளவுக்கு நமக்கு முக்கியமான ஒரு மரம்ப்பா சொர்க்கத்தின் மரம் அப்படின்னு கூட தென்னைய சில பேர் சொல்லுவாங்க ஆத்தங்கர ஓர நிலங்கள்ல மட்டுமே வளர்க்கப்பட்ட தென்னை மரங்கள் அதுக்கு பிறகு எல்லா விதமான மண் வகையிலையும் வளர்க்கப்பட்டு இன்னைக்கு பல பேர் குடும்பங்களை அது வாழ வச்சுக்கிட்டு இருக்குது ஒரு காலத்துல நெட்ட தென்னை மட்டும்தான் இருந்தது நம்ம சின்ன வயசுல எல்லாம் பார்த்தோம்னா தென்னை மரம் தான் அப்படியே ஆகாச ஓரத்துக்கு நிக்குமே
2: ஆமாமா அப்படி அண்ணாந்து பாக்கணும் அப்படியே
0: ஆமாப்பா மேல ஒருத்தர் தேங்காய் பொறுக்கி ஏறினாருன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா ஆளே காண மாட்டாரு அவ்வளவு உயரத்துல மரம் இருக்கும்
2: ஆமா
0: இப்ப என்னடா குட்ட குட்ட மரமா வந்து போச்சு நின்னுகிட்டே தேங்காய் பறிக்கலாம் அப்படி எல்லாம் வந்து போச்சு அதுக்கு பல ரகங்கள் எல்லாம்
2: கண்டுபிடிச்சிட்டாங்கப்பா
0: சரி கர்த்தமுத்த தென்னைய வைக்கிறதுக்கு குழி வெட்டி ஆற போட போற தென்னங்கண்ணுக்கு என்ன பண்ண போற
2: கர்த்தமுத்த நண்பர் ஒருத்தருக்கிட்ட சொல்லிக்கிறான் தென்னங்கன்ற பத்திய அவரும் கேட்டு விவரம் சொல்றேன்னு சொன்னாரு ஆனா நல்ல ஒரு தென்னங்கன்றா தேர்வு செய்யறதுல என்ன பண்ணணும்னு நீ கொஞ்சம் விவரமா சொன்னா நல்லா இருக்கும்
0: தென்னங்கன்று இன்னும் வாங்கல இல்ல
2: இன்னும் வாங்கலப்பா
0: சரிப்பா நான் என்ன ரகம் எது நல்லது அப்படின்னு நான் சொல்றேன் நீ அதுக்கு தகுந்த மாதிரி போய் வாங்குப்பா
2: சரி சரி
0: சரியா முதல்ல அந்த காலம் மாதிரி நெட்ட ரகம் அதை விட்டுடு அது வேண்டாம் ஏன்னா நம்ம உடனே

0: உடனடி பலன் தான் நமக்கு தேவை. இப்போ
1: ஆமாம்,
0: அப்ப தென்னையில் குட்ட ரகம் தான் நமக்கு நல்லது. இந்த குட்ட ரகத்திலேயே வந்து சவுகாட் ஆரஞ்சு குட்டை அப்படின்னு ஒன்று இருக்குப்பா.
1: ஓஹோ.
0: அப்புறம் சவுகாட் பச்சை குட்டை அப்படின்னு ஒரு ரகம் இருக்குது. அது காய் வந்து பச்சையாக இருக்கும். சில பேருக்கு அந்த பச்சை காய் ரொம்ப பிடிக்கும். அதனால இந்த ரெண்டு ரகமும் நீ தாராளமாக செய்யலாம்.
1: சரி.
0: இது போக அந்த நெட்டையும் குட்டையையும் ஒன்னா கலந்து ஒரு கலப்பினம் ஒட்டு ரகம் ஒன்று வருது, அதுவும் நல்லா இருக்குப்பா. அதுவும் அந்த கொப்பரைக்கு தேவையான தேங்காயில் அது ரொம்ப நல்லா அருமையாக இருக்குது அப்படிங்கிறாங்க.
1: ஓஹோ.
0: அதனால இந்த மூணு ரகத்தை ஞாபகம் வச்சுக்க.
1: சரி சரி.
0: என்னென்ன சொன்னா,
1: சவுகாட்டு ஆரஞ்சு குட்டை, சவுகாட்டு பச்சை குட்டை,
0: இது போக அந்த ஒட்டு ரகம் ஒன்று.
1: ஒட்டு ரகம் ஒன்று.
0: சரி, இந்த மூணுத்தையும் நல்லா ஞாபகம் வச்சுக்க.
1: சரி சரி.
0: இதில் நாம் என்னென்னலாம் கவனிக்கணும் அதை நான் சொல்கிறேன், நல்லா மனசில் ஏற்றிக்கப்பா.
1: சரி காத்தமுத்த.
0: தென்னையில் கன்று தேர்வு அப்படின்னு நம்ம வரும்போது 9-12 மாதம் வளர்ந்த கண்ணை தான் நம்ம தேர்வு செய்யணும்.
1: சரி.
0: ஆரோக்கியமான தென்னங்கன்றா அது இருக்கணும்.
1: ஆரோக்கியமான தென்னங்கன்றுனா எப்படிப்பா கண்டுபிடிக்கிறதா?
0: எப்பா, இலைய பார்த்து தான்ப்பா நம்ம கண்டுபிடிக்கணும்.
1: இலை பச்சையாக தான் இருக்கா?
0: இலை எவ்வளவு இருக்கு, அந்த ஓலை மட்டையிலேருந்து எப்படி கிளம்பி வருது, இதெல்லாம் பார்க்கணும். தேங்காயிலேருந்து குறுத்து கிளம்பி வருது இல்லையா, அதில் 6 இலைகள் உடைய நல்ல பசுமையாக இருக்கக்கூடிய இலைகள், இப்படியாப்பட்ட தென்னங்கன்றுகளை தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும்.
1: காத்துமுத்தா, நீ சொல்கிற அந்த நுணுக்க முறை, அந்த 6 இலைகள் எல்லாம் ஏன்பா இருக்குண்ணா?
0: எப்பா, ஒவ்வொரு இலையும் புதுசாக வரும்போது வேர் வந்து புதுசாக உற்பத்தி ஆகும்.
1: ஓஹோ.
0: அப்போ அதிக ஓலை உள்ள கன்றுகளில் அதிக வேர்கள் இருக்கும். இப்படி வேர்கள் அதிகமாக இருக்கிற அந்த தென்னங்கன்று தான் பின்னாடி நமக்கு நல்ல பலனை கொடுக்கும்.
1: ஓஹோ.
0: சரியா?
1: சரி சரி.
0: இப்போ முளைக்கிற அந்த தேங்காயில் நம்ம என்னென்ன கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அதனுடைய சைஸு, அந்த தடிமம் எவ்வளவு இருக்குது அப்படின்னு பார்க்கணும். 9-12 மாத கன்றா இருக்குன்னு வச்சிங்க.
1: ஆமாம்.
0: 10-12 சென்டிமீட்டர் அந்த அளவில் அந்த தடிமன் இருக்கணும்.
1: ஓஹோ.
0: அப்போ தான் வந்து அந்த தேங்காய் நல்ல தேங்காய், அதுலேருந்து நல்ல கன்று வெளியில் வருதுன்னு அர்த்தம்.
1: சரி சரி சரி.
0: தென்னங்கன்றுகளை நம்ம நாற்று பண்ணைகளில் வாங்காமல் நாமளே உற்பத்தி செய்யணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணோம்னா, தாய் மரத்தை தேர்ந்தெடுக்கிறதுல நம்ம கவனம் செலுத்தணும்.
1: ஓஹோ.
0: இப்போ நீ உன் நண்பர்கிட்ட சொல்லியிருக்க இல்லையா, அவர் கண்ணை வாங்கறதுக்கு முன்னாடி தாய் மரம் எங்க இருக்கு, எந்த தோப்புல இருக்கு, அந்த தாய் மரம் நோயுற்ற மரமா இருக்கா இல்ல நல்ல ஆரோக்கியமான மரமா இருக்கா, அந்த மரத்தோடைய வயசு என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம கவனிக்கணும்பா.
1: அதுமுதா, வயசுன்னா எவ்வளவு வயசு இருக்குண்ணா?
0: 20-25 வயசு இருக்கக்கூடிய அந்த தென்னை மரங்கள், அதுலேருந்து தென்னங்கன்றுகளை நாம தேர்வு செஞ்சோம்னா அந்த கன்றுகள் நல்ல கன்றுகள் பா.
1: ஓஹோ. கதமுத்தா, இது போக இந்த தென்னங்கன்று தேர்வு செய்யறதுல வேற என்னென்னலாம் கவனிக்கணும்?
0: தாய் மரத்துலேருந்து பழுத்த தேங்காய் எடுக்கிறோம் இல்லையா, அதை பறிக்காம தானே உழுகிற மாதிரி பார்த்துக்கணும்.
1: ஓஹோ.
0: அந்த மாதிரி தானா விழுந்த காய்கள் தான் நாற்று உற்பத்திக்கு சிறந்தது. இப்படி நம்ம அந்த உழுந்த காய்கள் எல்லாம் நம்ம கலெக்ட் பண்ண பிறகு ஒரு இருட்டு அறையில வந்து 2 மாசத்துக்கு அந்த தேங்காய் எல்லாம் போட்டு நம்ம சாத்தி வச்சிடணும். அதுக்கு பிறகு நம்ம அந்த ரூம்ல இருந்து அந்த காய்கள் எல்லாம் எடுத்து பார்க்கும் போது அதுல அந்த வற்றிய, அப்புறம் அழுகி போன காய், இந்த வீணா போனது, இதெல்லாம் எடுத்துட்ட நல்லா பழுத்த நல்லா முதிர்ந்த காயா இருக்கு பாருங்க, அதை மட்டும்தான் நம்ம நாற்று உற்பத்திக்கு பயன்படுத்தணும்.
1: ஓஹோ.
0: இப்படி பயன்படுத்தணும்னா தான் அந்த நாற்றுகள் நல்லா கிளம்பி பின்னாடி நமக்கு நல்ல பலனை கொடுக்கும். இப்போ பொதுவாக தென்மேற்கு அல்லது வடகிழக்கு பருவமழை அந்த ஆரம்பமாகறதுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி நாம நடவு செய்யறது நல்லது. ஜூன் ஜூலை இது அருமையான ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை விட்டோம்னா டிசம்பர் ஜனவரி அப்பயும் நம்ம தென்னங்கன்றுகளை நடுவதற்கு ஏற்ற பருவம்ப்பா. அதனால தாராளமா நீ செய்யலாம்ப்பா. நான் சொன்னதெல்லாம் மனசுல வாங்கி தென்னங்கன்றுகளை தேர்வு செஞ்சு பின்னாடி நல்ல மகசூல் கொடுக்குற மாதிரி பாத்துக்கப்பா.
1: சரி சரி சரி சரி. காத்துமுத்தா, இந்த தென்னை சாகுபடியில கன்று தேர்வு செய்யறதுல நிறைய விஷயங்கள் சொன்னப்பா. நான் இப்பவே நண்பனுக்கு போன் பண்ணி நீ சொன்ன தகவல் படிய கன்றுகளை தேர்வு செஞ்சு வாங்கிட்டு வர சொல்லிடுறேன். நானு
0: சரிப்பா சரிப்பா. கன்றுகளை வாங்கிட்டு வந்து கன்றுகளை நட்டு பின்னாடி நல்ல பழம் நட. சரி, அப்ப நான் கிளம்பட்டுமா?
1: காத்துமுத்தா, இந்த கண்ணு நடும்போது முத கண்ணை நீ வந்து வைப்பானிய, உனக்கு நான் போன் பண்ணி கூப்பிடுறேன், வந்துடு.
0: சரிப்பா சரிப்பா, தென்னங்கன்றுகளை நடுறப்ப

0: நான் வரணும்.
1: ஆமா ஆமா
0: வந்துறேன்ப்பா வந்துறேன்ப்பா.
1: அப்புறம் கதமுத சொல்ல மறந்துட்டுப்பா, இதோ பாக்குறல ஒசரமான தென்னை மரம்.
0: ஆமா
1: இதுலதான் நல்ல பச்சை காய. அந்த இளநிய ஒரு குலை வெட்டி வச்சிருப்பா உனக்காக.
0: சரிப்பா சரிப்பா, நீ ஒரு குலையும் எனக்கு கொடுக்க வேண்டாம், எனக்கு ஒரு அஞ்சு காய் கொடுப்பா.
1: சரியா
0: போதும்ப்பா,
1: நிறைய கொடுக்கலாம்னு நினைக்கிறேன், நீ அஞ்சு காய் போதுங்கிற.
0: போதும்ப்பா போதும்ப்பா.
1: சரி சரி,
0: தேவைக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கிறது தான்ப்பா நல்லது. சரி நான் போயிட்டு வரட்டுமா?
1: பார்த்துட்டு போந்த அஞ்சு
0: கல்யாணப்பா. சரிப்பா கொடுப்பா, போயிட்டு
1: வரேன். இந்தப்பா இந்தப்பா நல்லா வெட்டி குடி.
0: சரிப்பா கருத்து முத்தப்ப நான் வரட்டுமா?
1: கருத்து முத்தா, நீங்க சிவாஜி நடிச்ச அந்த பராசக்தி வந்து நம்ம ஊரு தியேட்டர்ல நைட் ஷோவுக்கு போலாம்.
0: வந்துரும்பா கட்டாயம், ராத்திரி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து படம் பாக்கிறோம்.
1: ஆமா இந்த சைக்கிள் காத்து இல்லையா, அது காத்து அடிச்சு வச்சு.
0: காத்து இருக்கு, இன்னும் கொஞ்சம் அடிச்சு வைக்கிறேன்ப்பா.
1: சரி சரி சரி,
0: போயிட்டு வரேன்ப்பா.
1: சரி பாத்து போயிட்டு வா.
2: ஒலித்தது உழவர்களுக்கான செய்திகள். இன்றைய நிகழ்ச்சியில் தென்னங்கண்களை தேர்வு செய்வது எப்படி என்பது குறித்த காத்துமுத்து கருத்துவத்தின் உரையாடல் கேட்டீர்கள். இதில் காத்துமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்றனர். சில நொடிகளில் மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். குவாட் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. நாடு முழுவதும் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள நீட் மறுதேர்வை வெற்றிகரமாக நடத்துவதற்கு போதிய ஒத்துழைப்பு அளிக்குமாறு அனைத்து மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது. மின்துறையில் தகுதியின் அடிப்படையில் ஒப்பந்த புள்ளிகள் வழங்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டத்தில் விதிமீறல்களுடன் செயல்பட்டு வந்த 18 கல்குவாரிகளின் பணிகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க கனிமவளத்துறை அமைச்சர் திரு பிரபு உத்தரவிட்டுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்றில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். குவாட் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தலைமையில் நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் திரு பென்னி வாங், ஜப்பான் வெளியுறவு அமைச்சர் திரு தோஷிமிட்சு மொட்டேகி, அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ ஆகியோர் பங்கேற்கின்றனர். குவாட் நாடுகளின் முன்முயற்சிகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம், இந்தோ பசிபிக் பிராந்திய விவகாரம் மற்றும் இதர பரஸ்பர நலன் சார்ந்த சர்வதேச விவகாரங்கள் குறித்து அமைச்சர்கள் இக்கூட்டத்தில் விவாதிக்க உள்ளனர். தடையற்ற மற்றும் வெளிப்படையான இந்தோ பசிபிக் பிராந்தியத்திற்கான குவாட் நாடுகளின் தொலைநோக்கு பார்வைக்கேற்ப கடந்த ஆண்டு வாஷிங்டனில் நடைபெற்ற உரையாடல்களின் அடிப்படையில் குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் விவாதிக்க உள்ளனர். நாடு முழுவதும் அடுத்த மாதம் 21ஆம் தேதி நீட் மறுதேர்வை பாதுகாப்பாகவும் வெற்றிகரமாகவும் நடத்துவதற்கு தேவையான ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் மாநில முதலமைச்சர்கள், துணைநிலை ஆளுநர்கள் ஆகியோருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் நீட் மறுதேர்வை நடத்துவதற்கு போதிய ஒத்துழைப்பை அளிக்குமாறு கூறியுள்ளார். கடும் வெப்பத்தை கருத்தில் கொண்டு தேர்வு மையங்களில் மாணவர்களுக்கு தேவையான தண்ணீர், தடையற்ற மின்சாரம் உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளையும் உறுதி செய்யுமாறு அவர் அதில் கேட்டுக் கொண்டுள்ளார். தேர்வு நாளன்று கூடுதல் போக்குவரத்து வசதிகளை ஏற்பாடு செய்யுமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நீட் மறுதேர்வை சுமூகமாகவும் வெளிப்படைத் தன்மையுடனும் நடத்துவதை உறுதி செய்ய அனைத்து மாநிலங்களும் முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்று தாம் நம்புவதாக திரு தர்மேந்திர பிரதான் அக்கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். பத்ம விருதுகள் பெற்றவர்களுக்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், தமிழகத்தில் வானொலி ஒலிபரப்புத்துறையில் சிறப்பான பணியாற்றி மக்களுடன் நெருக்கமாக இணைந்து செயல்பட்ட விஞ்ஞானி டாக்டர் ஆர் ஸ்ரீதருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது பெருமைக்குரியது என்று குறிப்பிட்டுள்ளார். பத்மஸ்ரீ விருது பெற்றுள்ள ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரி திரு விஜயகுமார், தமிழ் பண் இசைக்கலைஞர் திரு என் சுவாமிநாதன் ஆகியோருக்கும் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் 12 வகுப்பு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த குற்றவாளிக்கு அளிக்கப்பட்டுள்ள தண்டனைக்கு தாம் வரவேற்பு தெரிவிப்பதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இவ்வழக்கு துரிதமாக விசாரிக்கப்பட்டு தர்மமுனீஸ்வரன் என்ற குற்றவாளிக்கு இரட்டை தூக்கு

0: தண்டனை வழங்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இக்கொடூர சம்பவம் நடைபெற்ற 3 மாதங்களுக்குள் மிக துரிதமாக நீதி வழங்கப்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்யும் அரசின் நடவடிக்கைகளுக்கு உற்ற துணையாக வழங்கப்பட்டுள்ள இத்தீர்ப்பு வரவேற்கத்தக்கது என்று முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மின்துறையில் தனிநபர்கள் அல்லது குறிப்பிட்ட நிறுவனத்திற்கு சாதகமாக ஒப்பந்த புள்ளி வழங்கும் முறை இனிமேல் தொடராது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மின்வாரியத்துடன் தொடர்புடைய ஒப்பந்ததாரர்கள், மின் உபகரண விநியோகஸ்தர்கள், கொள்முதல் செய்வோர் உள்ளிட்டோருடன் நேற்று அவர் ஆலோசனை மேற்கொண்டார். அனைத்து ஒப்பந்ததாரர்களுக்கும் தகுதியின் அடிப்படையில் ஒப்பந்த புள்ளிகள் வழங்கப்படும் என்று அவர் கூறினார். கடந்த காலங்களில் முறைகேடாக வழங்கப்பட்ட ஒப்பந்த புள்ளிகள் மறு ஆய்வு செய்யப்பட்டு புதிய வெளிப்படையான நடைமுறைகள் அறிமுகப்படுத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். இடைத்தரகர்களுக்கு அனுமதி கிடையாது என்றும் முறைகேடுகள் தடுக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். அடுத்த ஓராண்டுக்குள் மின்துறையில் முழுமையான சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் என்று அமைச்சர் தெரிவித்ததாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தென்காசி மாவட்டத்தில் விதிமீறல்களுடன் செயல்பட்டு வந்த 18 கல்குவாரிகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க மாநில கனிமவளத்துறை அமைச்சர் திரு பிரபு உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக தென்காசி மாவட்டத்தில் நேற்று அவர் ஆய்வு மேற்கொண்டார். அம்மாவட்டத்தில் உள்ள 54 கல்குவாரிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் தலைமையில் 3 குழுக்கள் ஆய்வு செய்ததில் 18 கல்குவாரிகள் விதிகளை மீறி செயல்படுவதாக தெரியவந்தது. இக்குழு அளித்த அறிக்கையின் அடிப்படையில் அமைச்சர் இந்நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கிடையே கன்னியாகுமரி மாவட்டத்தில் விதிமீறல்களுடன் செயல்பட்டு வந்த 2 கல்குவாரிகளை தற்காலிகமாக நிறுத்தவும் திரு பிரபு உத்தரவிட்டுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோயம்புத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, தேனி ஆகிய மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் அம்மையம் கூறியுள்ளது. மாநிலத்தின் மற்ற பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அம்மையம் தெரிவித்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 டிகிரி முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்து காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். ஈரான் அமெரிக்கா இடையே ஒப்பந்தம் மேற்கொள்வது தொடர்பாக இருநாட்டு பிரதிநிதிகளிடையே இன்று தோஹாவில் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. காங்கோ, உகாண்டா நாடுகளில் எபோலா வைரஸ் பரவலை அடுத்து அந்நாடுகளுக்கு விமான சேவைகளை இயக்கும் நிறுவனங்களுக்கான முன்னெச்சரிக்கை வழிகாட்டுதல்களை விமான போக்குவரத்து தலைமை இயக்குநரகம் வெளியிட்டுள்ளது. செனகல் நாட்டின் புதிய பிரதமராக பொருளாதார நிபுணர் திரு அகமதவ் அல் அமினவ் லோவோவை அந்நாட்டு அதிபர் நியமித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரின் குல்மர்க் பகுதியில் ரோப்காரில் கோளாறு ஏற்பட்டு சிக்கித் தவித்த 300க்கும் மேற்பட்ட சுற்றுலாப் பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்கள் நீட், JEE போன்ற நுழைவுத் தேர்வுக்கான மாநில அரசு நடத்தும் பயிற்சி வகுப்புகளில் சேருமாறு அத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் வளர்ச்சிப் பணிகளின் முன்னேற்றம் குறித்து அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு தென்னரசு ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் நேற்று முன்தினம் பெய்த கனமழை காரணமாக சுவர் இடிந்து விழுந்த ஒருவரின் குடும்பத்தாருக்கு அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அரசு சார்பில் நிவாரண உதவி வழங்கினார். திருவள்ளூர் மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட 380 கோரிக்கை மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொண்டு தீர்வு காணுமாறு ஆட்சியர் திரு பிரதாப் அலுவலர்களுக்கு உத்தரவிட்டுள்ளார். மணலியில் தனியாருக்கு சொந்தமான எண்ணெய் கிடங்கில் பரவிய தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்ட 2 தீயணைப்பு வீரர்கள் காயமடைந்து சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் விழுதாவூரில் இளைஞர் ஒருவரை கொலை செய்த 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். IPL கிரிக்கெட் போட்டியின் 1வது தகுதிச் சுற்றில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. தரம்சாலாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 மணிக்கு தொடங்குகிறது.

தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 11-0 என்ற கோல் கணக்கில் மாலத்தீவை வென்றது. கோவாவில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியாவின் அவேகா சிங் 4 கோல்களும், பிரியங்கா கரிஷ்மா ஆகியோர் தலா 2 கோல்களும் அடித்தனர். பியாரி சாக்ஷா, கிரேஸ் சங்கீதா ஆகியோர் தலா 1 கோலும் அடித்தனர். இந்தியா தமது அடுத்த ஆட்டத்தில் வரும் 31 தேதி பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இத்தாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அவர் 4-6, 7-5, 6-3 என்ற செட் கணக்கில் போர்ச்சுகலின் ஃபெரேரியா சில்வாவை வென்றார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குவாட் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. நாடு முழுவதும் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள நீட் மறுதேர்வை வெற்றிகரமாக நடத்துவதற்கு போதிய ஒத்துழைப்பு அளிக்குமாறு அனைத்து மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. மின்துறையில் தகுதியின் அடிப்படையில் ஒப்பந்த புள்ளிகள் வழங்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டத்தில் விதிமீறல்களுடன் செயல்பட்டு வந்த 18

0: டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அவர் 4-6, 7-5, 6-3 என்ற செட் கணக்கில் போர்ச்சுகலின் ஃபெரேரியா சில்வாவை வென்றார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குவாட் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. நாடு முழுவதும் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள நீட் மறுத்தேர்வை வெற்றிகரமாக நடத்துவதற்கு போதிய ஒத்துழைப்பு அளிக்குமாறு அனைத்து மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. மின்துறையில் தகுதியின் அடிப்படையில் ஒப்பந்த புள்ளிகள் வழங்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டத்தில் விதிமீறல்களுடன் செயல்பட்டு வந்த 18 கல்குவாரிகளின் பணிகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க கனிம வளத்துறை அமைச்சர் திரு பிரபு உத்தரவிட்டுள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்றில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: நேரம் 6:55.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம். இயற்கை வேளாண்மையும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் தொடர்ச்சியினை கேட்கலாம். வாசிப்பவர் முனைவர் ஏ. சண்முகம் அவர்கள்.
3: வேளாண்மையும் பருவநிலை மாற்றம் ஏற்பட ஒரு முக்கிய காரணியாக உள்ளது. பசுமையுள்ள வாயுக்களான மீத்தேன் மற்றும் நைட்ரஸ் ஆக்சைடு வாயுக்களை அதிக அளவில் வெளியிடுகிறது. இப்பசுமை குடில் வாயுக்கள் கால்நடைகளின் செரிமானம், அங்ககு கழிவுகளின் சிதைவு, அதிகப்படியான தழிச்சத்து சுழற்சி ஆகியவற்றின் மூலமும் வெளியிடப்படுகிறது. இவை மட்டுமின்றி அதிகப்படியான தழைச்சத்து உரங்களை பயன்படுத்துதல், சுண்ணாம்பு சத்து இடுதல் மற்றும் வேளாண்மையில் படிம எரிபொருட்களை பயன்படுத்துதல் போன்ற பல செயல்பாடுகளாலும் பசுமை குடில் வாயுக்கள் வெளியாகின்றன. வளங்குன்றா வேளாண்மையின் நோக்கமே மண் வளத்தை பாதுகாத்தல், நீர் மாசுபாட்டை குறைத்தல், பயிர் மற்றும் கால்நடை பல்வகமை வேறுபாடு பாதுகாப்பது மற்றும் ஆற்றல் திறனை அதிகரித்தல் போன்றவை ஆகும். இதன் மூலம் கரியமில வாயுக்களின் வெளியேற்றத்தை குறைத்து புவி வெப்பமாதலை குறைக்கலாம். வளங்குன்ற வேளாண்மையின் மூலம் விவசாயிகள் அதிக பயிர் உற்பத்தி மற்றும் அதிக வருமானத்தையும் ஈட்ட முடியும். அங்கக வேளாண்மை முக்கிய வேளாண் முறையாக கருதப்படுகிறது. அங்கக வேளாண்மை அதாவது ஆர்கானிக் ஃபார்மிங் என்பது இரசாயன உரங்கள், பூச்சிக்கொல்லிகள் மற்றும் மரபணு மாற்றப்பட்ட பயிர்களை தவிர்த்து இயற்கை உரங்கள் ஆன மட்கு உரம், பசுந்தால் உரம் போன்றவற்றை பயன்படுத்தி பயிர் சுழற்சி மற்றும் உயிரியல் கட்டுப்பாட்டு முறைகளை பயன்படுத்தி மண்வளம் மற்றும் சுற்றுப்புறச் சூழலை பாதுகாத்து மேற்கொள்ளப்படும் நிலையான விவசாய முறையாகும். இது நஞ்சில்லா உணவை உற்பத்தி செய்வதோடு சூழலியல் சமநிலையை பேணுகிறது. அங்க வேளாண்மையின் முக்கிய அம்சங்களையும் நன்மைகளையும் இப்போது பார்க்கலாம். இதில் முதலில் மண்வளம் மேம்பாடு பற்றி பார்ப்போம். இது இயற்கை உரங்கள் மூலம் மண்ணில் உள்ள நுண்ணுயிரிகளின் செயல்பாட்டை அதிகரித்து மண்ணின் அமைப்பை மேம்படுத்துதல் ஆகும். அடுத்து பூச்சி மேலாண்மை. வேப்பங்குட்டை கரைசல், உயிரியல் கட்டுப்பாட்டு காரணிகள் மூலம் பயிர் பாதுகாப்பு செய்தலே இதன் அடிப்படை தத்துவம் ஆகும். பயிர் சுழற்சி என்பது ஒரே பயிரை பயிரிடாமல் மாற்றி மாற்றி பயிரிடுவதன் மூலம் மண்ணின் சத்துக்களை தக்கவைத்தல் ஆகும். தற்சார்பு. வெளியிலிருந்து வாங்கும் உரங்களை குறைத்து பண்ணையிலேயே கிடைக்கும் பொருட்களை பயன்படுத்துதல் அடுத்த ஒரு முக்கிய அம்சமாக பார்க்கப்படுகிறது. அங்க வேளாண்மையின் நன்மைகளாக நஞ்சற்ற ஊட்டச்சத்து மிகுந்த உணவுப் பொருட்கள் கிடைத்தல், மண்வளம், பல்லுயிர் பெருக்கம் மற்றும் நீர்நிலைகள் பாதுகாக்கப்படுதல், மேலும் நீண்டகால அடிப்படையில் உற்பத்தி செலவை குறைத்தல் ஆகியவற்றை சொல்லலாம். தமிழ்நாடு அரசு இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்க தனி அங்கக வேளாண்மை கொள்கையை வெளியிட்டுள்ளது. இதன் மூலம் அங்கக வேளாண்மையின் முக்கியத்துவம் எல்லோருக்கும் புரிய வைக்கும் ஒரு முயற்சியில் அரசாங்கம் ஈடுபட்டுள்ளது. எப்படி அங்கக வேளாண்மை வளங்குன்றா வேளாண்மையிலிருந்து வேறுபடுகிறது என்று பார்ப்போமானால், அங்கக வேளாண்மை கரிம விவசாயம் எந்தெந்த செயற்கை கூட்டு ரசாயன பூச்சிக்கொல்லிகளை பயிர்கள் மீது பயன்படுத்த முடியும் என கடுமையாக

0: வகையான கட்டுப்பாடுகளை கொண்டுள்ளது. இந்த முறையில் கனிம உரங்கள் அல்லது கூடுதல் பயன்பாடு அனுமதிக்க முடியாது. மண் அல்லது நுண்ணுயிர் கொல்லிகள் பயன்படுத்தப்பட வேண்டும். கால்நடைகள் வளர்க்க வேண்டும். மண்ணில் கரிம உரங்கள் அல்லது அதன் கூடுதல் பயன்பாட்டை அனுமதிக்க முடியாது. கால்நடைகள் வளர்ப்பில் நுண்ணுயிர் கொல்லிகளை பயன்படுத்த முடியாது. பயிர்களை இயற்கை வழி பயிராக சந்தைப்படுத்துவதற்கு முன்பு பயிர் வகைகள் குறைந்தது 3 வருடங்கள் வரை இரசாயன உரங்களை கண்டிப்பாக பயன்படுத்தாமல் இருக்க வேண்டும். ஆனால் வளங்குன்றா வேளாண்மை முறைக்கு இந்த கட்டுப்பாடுகள் தேவையில்லை.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம், இயற்கை வேளாண்மையும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பும். தொடர்ச்சியினை கேட்டீர்கள். வாசித்தவர் முனைவர் ஏ. சண்முகம் அவர்கள்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7 மணி. புதுவை புதுமை. சிந்தனை மலர். இந்த உலகம் பெரியதொரு பயிற்சி கூடம். நம்மை வலிமைப்படுத்திக் கொள்வதற்காகவே இங்கு நாம் வந்திருக்கிறோம். அளவுக்கு மீறிய உணர்ச்சிகள் வேலையை பாதிக்கும். எக்கை போன்ற உறுதி, மலரை போன்ற மென்மை, இதுவே நமது கோட்பாடாக இருக்க வேண்டும். சுவாமி விவேகானந்தர். மீண்டும் சிந்தனை. இந்த உலகம் பெரியதொரு பயிற்சி கூடம். நம்மை வலிமைப்படுத்திக் கொள்வதற்காகவே இங்கு நாம் வந்திருக்கிறோம். அளவுக்கு மீறிய உணர்ச்சிகள் வேலையை பாதிக்கும். எகை போன்ற உறுதி, மலரை போன்ற மென்மை, இதுவே நமது கோட்பாடாக இருக்க வேண்டும். சுவாமி விவேகானந்தர் அவர்களின் சிந்தனை இது.

0: நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று 7:25 நலமாய் வாழ நிகழ்ச்சியில் சர்க்கரை நோய் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் பொது மருத்துவத்துறை பேராசிரியர் டாக்டர் பாலமுருகேசன் அவர்கள். நண்பகல் 12 மணிக்கு சிறப்பு மிகு செஞ்சி சித்திரம் எழுதியவர் செஞ்சி எம் தமிழரசி அவர்கள், அமைப்பு கண்ணையன் தட்சிணாமூர்த்தி, மயிலாடுதுறை த செந்தில்குமார் ஆகியோர், அமைப்பில் இணை ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். நேரம் 7:02.
1: புதுவை புதுமையில் நேயர்கள் கேட்கவிருப்பது மலரும் முற்றுகள், வளரிளம் பருவத்தினருக்கான நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் வளரும் இளம் பருவத்தினரும் சமூக ஊடகங்களும் குறித்து மருத்துவ உளவியல் நிபுணர் எஸ் சரவணன் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள்.
2: இப்போ பொதுவாக வந்து வீட்டுக்கு வந்த உடனே அப்பா பண்ணுறதும் இதே தான் இருக்குது. உடனே ஃபோன் எடுத்து தனியாக போய் உட்காந்துக்கிறாங்க. அம்மா வந்து கிச்சனில் வேலை இருந்தால் செய்கிறாங்க, மற்ற நேரத்துலலாம் அவங்களும் ஃபோன் எடுத்துகிட்டு உட்காந்துக்கிறாங்க. பிள்ளைய மட்டும் நீ படி படின்னா அது எப்படி நடைமுறை சாத்தியம்? அப்போ அவன் பிள்ளைக்கும் அந்த ஆசை இருக்கும் இல்லையா?
3: கண்டிப்பாக
2: அப்பா யூடியூப்பில் பார்த்துட்ருக்காரு, அம்மா இது மாதிரி பார்த்துட்ருக்காங்க, நம்மளும் பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரதுமே இல்லை. அப்போ பேரண்ட்ஸ் ரோல் மாடலாக எப்படி இருக்கிறது?
3: ஃபோன் பார்க்குறது எல்லாருமே வந்து இப்போ பொழுதுபோக்குக்காக பார்க்குறாங்கன்னு மட்டுமே நம்ம சொல்ல முடியாது. இப்போ சில நேரம் அப்பா பார்க்குறவர் ஒரு நியூஸ் பார்க்கலாம், அம்மா பார்க்குறாங்க, எந்த நேரமும் வந்து பொழுதுபோக்குக்காக பார்க்குறாங்க, அவங்க சமையல் குறிப்புகள் சில நேரம் பார்க்கலாம். அவங்களும் ஒர்க்கிங் விமன்ஸ் இருக்கிறாங்க, அவங்களும் ஆஃபீஸ் ரிலேட்டடாக நிறைய டீச்சர்ஸுங்க வந்து இந்த ஆன்லைன் கிளாஸஸ் சொல்லிக் கொடுக்குற டீச்சர்ஸாக இருக்கிறாங்க. ஈவன் இப்போ கவுன்சிலிங்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் கவுன்சிலிங். ஸோ இப்போ இந்த ஃபோனுன்றது வந்து பொழுதுபோக்குகளுக்காக அவங்க எந்த நேரமும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது பிள்ளைகளுக்கு தெரிஞ்சால் பிள்ளைகளுக்கும் இது ஒரு பொழுதுபோக்காக யூஸ் பண்ணணுன்ற ஒரு மனநிலைகள் வரும். பிள்ளைகளுக்கு அவங்க என்ன சொல்லலாம், அவங்களுக்கு ஒரு நேரம் ஒதுக்கலாம், இத்தனை மணி நேரம் நீ டெய்லி அந்த நேரம் நீ ஃபோன் பாரு, மற்ற நேரங்கள் பார்க்காத. அதுக்கான ஒரு குறிப்பிட்ட நேரம் நம்ம ஒதுக்காத போது என்ன ஆகும்னா அவங்க எவ்வளோ நேரம் பார்க்குறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது நம்மளுக்கும் தெரியாது. ஸோ இப்போ ஒரு நாளைக்கு நீ 2 மணி நேரம் பார்க்கணுன்னு நினைக்கிறியா ஸ்கூல்லேருந்து வந்த பிறகு? இப்போ ஏன்னா ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாமே வீட்டுக்கு வந்த பிறகு பேசி

0: இதே ஃபோனில் தான் அவங்களுக்குள்ள ஒரு சேட்டிங் குரூப் வச்சுக்கிட்டு அந்த குரூப்லலாம் பேசுகிறது, டிஸ்கஸ் பண்ணுறது, ஈவன் ஸ்கூலில் கொடுக்குற நோட்ஸ். இப்போ சில நேரம் ஸ்கூல் பசங்களுக்கு நோட்ஸு, அசைன்மெண்ட்டு, ப்ராஜெக்ட்ஸு, இந்த டீட்டெயில் எல்லாமே ஃபோனில் தான் வருது. சில நேரம் பசங்க என்ன சொல்கிறாங்க, நான் பொழுதுபோக்குக்காக பார்க்கல, நான் படிப்பு சம்மந்தமாக தான் பார்க்குறோன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க பொழுதுபோக்குக்காக பார்க்கணும், வேணும் அப்படின்னும்போது அதுக்கான ஒரு நேரங்களை ஒதுக்கி அதுக்குள்ளே அவங்க பார்த்துக்கிறதுன்றது வந்து இருந்துக்கிட்டால் நல்லது.
1: கார்ட்டூன் ஹீரோஸ்லாம் இருக்காங்க,
0: ஆமாம்,
1: யாராலும் செய்ய முடியாத வீர தீர காரியங்கள்லாம் அவங்க செய்கிறாங்க இல்லையா. இப்போ இதெல்லாம் பார்க்குறவங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு முரட்டு குணம் ஏற்படுது. நம்ம வீட்லேயே அதெல்லாம் கண்ணு பார்க்கும்போது நமக்கு நல்லாவே தெரியுது, பசங்களுக்கு கேரக்டர் சேஞ்சஸ் இருக்குது. இப்போ இதுக்கெல்லாம் வந்து பேரண்ட் என்ன பண்ணணும், எப்படி இதெல்லாம் வேண்டான்னு எப்படி நம்ம தவிர்க்கிறது? ஏன்னா நம்ம நல்லாவே தெரியுது, ஒரு ஒரு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து இப்போ நம்ம ஒய்ஃபு அவங்க செல்லு நம்ம பார்த்தோம்னா வெறும் ஆன்மீகமாக இருக்கும், இல்லைன்னா வெறும் சமையல் குறிப்பாக இருக்கும். அவங்க ஓப்பன் பண்ணாவே அதுதான் வருது, அந்த உடைய அந்த கம்பெனியே அது மாதிரி பண்ணுதுன்னு நினைக்கிறேன். நம்ம எதை பார்க்குறோமோ அதே அது சம்மந்தமாக ரிலேட்டட் மெசேஜஸ் தான் நமக்கு திருப்பி திருப்பி திருப்பி வருது. அப்போ அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு சேனலும் அந்த மாதிரி பண்ணுறாங்க. அப்போ இதிலெல்லாம் நம்ம என்னென்னலாம் செய்யணும், எப்படி குழந்தைகளை வந்து நல்வழிப்படுத்தணும்?
0: சார் இது இப்போ மட்டும் இல்லை சார், அந்த காலத்தில் டிவிலேயே இந்த ஃபேமஸான கார்ட்டூன் இருக்கும். அது சம்மந்தமாகவே சில ஆராய்ச்சிலாம் பண்ணி நிறைய பேர் கண்டுபிடிச்சது என்னென்னா, எந்த குழந்தைங்க இந்த டாம் அண்ட் ஜெரி ப்ரோக்ராம் பார்க்குதோ அந்த குழந்தைங்க கொஞ்சம் வைலண்ட்டாக அக்ரெசிவாக இருக்குது. ஏன்னா டாம் அண்ட் ஜெரி அது ஃபுல்லாகவே பார்த்தா ரெண்டும் சண்டை போட்டுக்கோங்க,
1: சண்டை போட்டுட்டு ஒன்று ஒன்று விரட்டிகிட்டே கிடக்கும்
0: அடிச்சுட்டு. ஸோ இது மாதிரி இருக்குதுன்னு அப்போவே சொல்லுவாங்க. இப்போ அது சம்மந்தமான நிறைய கார்ட்டூன்ஸ், ஸோ கட்டாயம் அதை பார்க்கும்போது அந்த பசங்களுக்கு இது மாதிரியான சில எண்ணங்கள், அந்த சுபாவங்கள் அதெல்லாம் டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நம்ம ஒரு விஷயம் எல்லாத்துலேயும் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்மளுக்கு மரபு ரீதியாகவே சில விஷயங்களில் நம்ம பலவீனமாக இருந்தோம்னா இந்த சமுதாயங்களில் அந்த விஷயங்களுக்கெல்லாம் நம்ம எக்ஸ்போஸ் ஆகும்போது, அதிலெல்லாம் நம்ம வெளிப்படும் போது நம்ம ஈஸியாக அதுக்கு மாட்டிப்போம். இப்போ இந்த சில குழந்தைகளுக்கு வந்து மரபு ரீதியாகவே இந்த வைலன்ஸுக்கான டெண்டன்சி இருக்குது அப்படின்னா இவங்க இந்த மாதிரி இதை பார்க்கும்போது இன்னும் வைலண்ட் ஆகிடுவாங்க. எல்லா பசங்களும் இதில் வைலண்ட் ஆகிடுறாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. சில பசங்க அதை எத்தனை முறை பார்த்தாலும் எப்படி பார்த்தாலும் அவனுடைய சுபாவங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக அது மாறாத மாதிரியும் இருக்கும். ஆனால் பொதுவாக நம்மளுக்கு வந்து யார் மாறுவாங்க மாறாதவங்கன்னு தெரியாது. அதனால் ஒரு பொதுநிலையாக நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி வைலண்ட்டாக இருக்கிறது, ரொம்ப செக்ஷுவலு, இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்கிறதெல்லாம் நம்ம அவங்கள பார்க்காம இருக்கிறதுக்கான விஷயங்கள் நம்ம சொல்லி கண்ட்ரோல் பண்ணுறதும், ப்ளஸ் முக்கால்வாசி இந்த பசங்களுக்கு இப்போ நம்ம என்ன கொடுக்கணும்னா அவுட்டோர் ஆக்டிவிட்டி. வீட்டுக்குள்ளேயே அவங்களுக்கு அதாவது அவ்வளோ எனர்ஜியை வச்சுக்கிட்டு அவ்வளோ இது பண்ணிக்கிட்டு அவங்களால வீட்டுக்குள்ளேயே அமைதியாக இருக்கிறதுன்றது ஒரு கஷ்டமான செயல். அவங்கள வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாகவோ ஒரு டிராயிங் சம்மந்தமாகவோ வீட்டை விட்டு வெளியில் அவங்க போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்களாக இருந்தால் நல்லதாக இருக்கும். இப்போ பசங்க வீட்டுக்குள்ளே இருந்துட்டு ஃபோனில் மட்டும் இல்லை, அப்பா அம்மாக்குள்ளெல்லாம் என்னெல்லாம் நடக்குது, வீட்டுக்குள்ளே என்னெல்லாம் நடக்குதுன்றது எல்லா விஷயங்களும் அவங்க வயதுக்கு மீறி அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த விடலை பருவத்தை வந்து மனநல நிபுணர்கள் சில பேர் சொல்கிற, மனநல உளவியல் நிபுணர்கள் சொல்கிற விஷயங்கள் என்னென்னா, இந்த பருவத்தில் தனக்கான ஒரு ஐடென்டிட்டி வேணுன்றதுக்கான ஒரு ஒரு இது அதிகமாக இருக்கும்,
1: ஒரு தேடல் அவங்களுக்குள்ள
0: தேடல் இருக்கும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ரீல்ஸ் போடுறது மூலமாகவோ இல்லை ஏதாவது ஒரு விதமாக சமுதாயத்தில் அவங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரங்கள் அவங்க தேடிக்கணும்னு நினைப்பாங்க. அந்த காலத்தில் வந்து ஒன்று படிப்பு இல்லை விளையாட்டு, இதை தவிர வர வாய்ப்புகள் இல்லாத மாதிரி இருந்தது. இப்போ இவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிறதுனால எல்லாத்துலேயுமே அவங்களோட முயற்சிகள் இதிலெல்லாம் இருந்துகிட்டே இருக்கிறாங்க. ஸோ அதுக்கான அங்கீகாரங்கள் வீட்லேயுமே பேரண்ட்ஸ் சின்ன சின்ன விஷயங்கள் அவங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்கில்ஸ், அவங்களுக்கு வந்து பாடம் மட்டும் இல்லாமல் சில விஷயங்கள், ஒரு கடைக்கு போனால் கூட ஒரு பொருள் அது நல்ல பொருளாக கரெக்டாக இருக்கா, இது இந்த பொருளோட விலை எங்கே கரெக்டாக இருக்குது, ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிடும் போது அந்த பசங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் கற்றுக்குறாங்க. இதெல்லாம் இருக்கும்போது அவங்களுக்கான அந்த தேடுதல்ன்றது வந்து இருக்காது. ஸோ இதெல்லாம் எதுவும் இல்லை, வீட்லேயே இருக்கிறாங்க, அவங்க கூட ஒரு ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸ் கூட கிடையாது அவங்களுக்கு, ஸ்கூல்லையும் சரி வீட்டு பக்கத்துலேயும் சரி. அப்போ அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு உலகங்களில் அவங்களுக்கான அங்கீகாரங்களும் நட்பும் கிடைக்கும் போது இதில் ஆட்டோமேட்டிக்கான அதிக நேரங்கள் போயிடுது. கட்டாயம் இப்போ இருக்கிற பசங்களுக்கு வந்து பேரண்ட்ஸுங்களுடைய நேரம் ஒதுக்கிடுறது, அவங்களுக்கான இந்த அவுட்டோர் ஆக்டிவிட்டி, இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும் போது இதை நிறைய விதத்தில் தடுக்கலாம் நம்ம.
1: இப்போ பேரண்ட்டும் சேர்ந்து வெளியில் வாக்கிங் போகிறது, ஒரு பீச்சுக்கு போகிறது, பொது இடங்களுக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் போயிட்டு வர்றது, இதெல்லாம் வந்து அந்த அடலசன்ட் அந்த பசங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுமா சார்?
0: கண்டிப்பாக கட்டாயம் சார். அந்த மாதிரி பண்ணும்போது தான் அந்த பசங்களுக்கும் பேரண்ட்ஸ்க்கும் அந்த ரேப்போன்னு சொல்லுவோம், ரேப்போன்னா என்னென்னா ஒரு மனிதன்
1: ஒரு பைண்டிங்,
0: ரெண்டு பேருக்குள்ள அந்த உறவுகள் வந்து ரொம்ப ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். அந்த ஒரு நபர் வந்து இன்னொரு நபரை நம்பி நான் எல்லாமே சொல்லலாம், நான் இதெல்லாம் சொன்னால் அவங்க என் பிரச்சனை

0: பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொடுப்பாங்க, என்னை புரிஞ்சுப்பாங்க, என்னை ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க, நான் நல்லவன் கெட்டவன் சொல்ல மாட்டாங்க. இப்போ என்னோடய பிரச்சனைகளை தெரிஞ்சு என்னோட இருந்து அதை சரி பண்ண எனக்கு ஒத்துழைப்பாங்க. அந்த உறவுகள் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் வந்துட்டால் நிறைய விஷயங்களை நம்ம வந்து தடுக்கலாம்.
1: இப்போ நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அடலசன்ட் பீரியடு அவங்களுக்கு வந்து மனசு வந்து ஒரு மாதிரி, நம்ம பெரியவனும் கிடையாது சின்னவனும் கிடையாது, ஒரு ஒரு இக்கட்டான ரெண்டும் கட்டான நிலையில் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் வந்து பேரண்ட் என்ன பண்ணுறாங்க, ஒரு பொம்பளை பிள்ளையாக இருந்ததுன்னா நீ வயசுக்கு வந்துட்ட, நீ அங்கே பேசக்கூடாது இங்கே பேசக்கூடாது, இவங்க ஒரு கண்ட்ரோல் பண்ணுறாங்க, ஒரு வலைக்குள்ளார இவங்க இருக்கணும்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அந்த குழந்தை வந்து மன ரீதியாக அது தயாராக இருக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி நேரத்தில் வந்து அவங்க வந்து பேரண்ட்டே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃபோன்லேயே உட்காருவோங்கிற மாதிரிலாம் போகிறாங்க. இந்த பேரண்ட் இந்த மாதிரி நேரத்தில், ஏன்னா வந்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஒரு குழப்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகிட்ட போயிட்டு இவங்க வந்து நீ பெரிய பிள்ளை ஆகிட்ட, நீ எங்களை மாதிரி இனிமேல் அங்கே போகக்கூடாது, எப்படி இதை டீல் பண்ணுறது?
0: கட்டாயம் அவங்க பெரியவங்க வந்து அவங்களுக்கு வழிகாட்டணும், சொல்லி புரிய வைக்கணும் இந்த பிஹேவியர் டிசிப்ளின் பண்ணுறது. ப்ளஸ் வந்து நீ வெளியில் போகக்கூடாதுன்றதை விட நீ வெளியில் போக உன்னை எப்படி பாதுகாப்பாக நீ வச்சுக்கணுன்றதை நம்ம சொல்லி கொடுக்கறது பெட்டராக இருக்கும். வெளியில் போகாமல் இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்காமவும் போகலாம் இந்த உலகத்திலேயே இருக்கும்போது. ஸோ இப்போ இருக்கிற காலகட்டங்களில் ஆணும் பெண்ணும் எல்லாரும் வேலைக்கு போகணும், எல்லாரும் படிக்கணும், எல்லாரும் தனித்து வாழணும் அப்படின்ற நிலைக்கு வந்துட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை, நீ பொம்பளை பிள்ளைன்றதுனால நீ இங்கே போனால் உனக்கு ரிஸ்க்கு, நீ அதனால் அங்கே போகக்கூடாது இங்கே வரக்கூடாது அப்படின்னு நம்ம நிறைய விஷயங்கள் தடுத்தோன்னா அவங்க கடைசி காலங்கள் வரைக்கும் இந்த பெற்றோர்களை சார்ந்தே வாழ்கிற மாதிரி ஆகிடும். அவங்களுக்கான திறமைகள் எல்லாம் கற்றுக்கிட்டு அவங்களே அவங்க பிரச்சனைகளை கையாளுற கற்றுக் கொடுக்குற ஒரு விதமாக இருந்ததுன்னா இது ஆரோக்கியமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா காலம் கடைசி காலங்கள் வரைக்கும் அந்த பொம்பளை பிள்ளையை அந்த அம்மா அப்பாவே தான் பார்த்துக்கிற மாதிரி ஆகிடும்.
1: இப்போ ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறாங்க சார், நிறையா ஃபேமிலியில் அப்படி தான் இருக்குது, அப்பா அம்மா ரெண்டு பேரும். இந்த குழந்தைங்க வந்து ஸ்கூல் போயிட்டு வந்து கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 4 மணி நேரம் தனியாக இருக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது சார். இப்போ இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம இந்த மாதிரி அவங்க வந்து இந்த சமூக ஊடகங்கள் எல்லாம் முழுக வேண்டியிருக்குது, அவங்க மைண்டு மாறுது, பல்வேறு விதமான தவறான முடிவுகள்லாம் எடுக்கிறாங்க. பேரண்ட்டு ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறவங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி அவங்க என்ன செய்யணும், குழந்தைங்களையும் நம்ம பாதுகாக்கணும், அவங்களையும் பிரச்சனை இல்லாமல் நம்ம வளர்க்கணும், என்ன செய்யணும் சார்?
0: கட்டாயம் சில நேரங்கள் வந்து அவங்க சில விஷயங்கள் விட்டு கொடுக்குற மாதிரி தான் இருக்கணும். இப்போ சில இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒர்க்கிங் டைமிங் அவங்க மாற்றி அதுக்கேற்ற மாதிரி பண்ணுறது, இல்லை பெரியவங்களோட ஹெல்ப் எடுத்துக்கிட்டு இந்த பசங்க ஸ்கூல்லேருந்து வந்தாங்கன்னா அவங்கள வந்து பார்த்துக்கிறது, இல்லை வீட்டிலே இருந்தாலும் அவங்கக்கிட்ட ஃபோனே கொடுத்துடணும் அப்படின்றது கிடையாது. வீட்டில் இருந்து அவங்க ஃபோனே பார்த்துக்கிட்டு இருந்தாலும் பெற்றோர்கள் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க என்ன செய்கிறாங்க அப்படின்றத கண்காணிக்கிறது. இப்போ இப்போ நிறைய பேர் வீட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமராலாம் வந்துருச்சு. பசங்க ஸ்கூல்லேருந்து வந்த பிறகு அவங்க அம்மா அப்பா ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வர வரைக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்றது பேரண்டாலேயே மானிட்டர் பண்ண முடியுது. அதே மாதிரி அவங்களுடைய மொபைல் ஃபோன் ஆக்டிவிட்டீஸும் அவங்க கொஞ்சம் மானிட்டர் பண்ணும்போது நிறைய விஷயங்களை அவங்க தடுக்கலாம். நம்ம அகைன் அண்ட் அகைன் நம்ம சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இந்த சின்ன பசங்களுக்குள்ளே இருக்கிற உடல் வலிமைகளும் அவங்க மனசுக்குள்ளே இருக்கிற அந்த எனர்ஜியையுமே அவங்க ஏதாவது ஒரு இடத்துல வந்து அதை செலவழிக்கணும். அதுக்கு விளையாட்டு, அதுக்கான படிப்பு, அதுக்கான ஒரு எக்ஸ்போஷர் அவங்களுக்கு இருக்கணும். அவங்களை வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு நீ எதுவும் பண்ணக்கூடாது எதுவும் செய்யக்கூடாது அப்படின்றது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்
1: வாழ்க்கை மாதிரி ஆகிடும்.
0: ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணலான்னா அந்த பசங்களுக்கு இப்போ ஆன்லைன்லேயுமே வந்து இந்த சில கிளாஸஸ்லாம், இப்போ ட்ராயிங்கு, மியூசிக், பெயிண்டிங்கு இந்த மாதிரி
1: டைவர்ஷன் பண்ணி விடணும்
0: கண்டிப்பாக கட்டாயம் சார். அப்புறம் இந்த அவுட்டோர்லேயுமே இப்போ சில நேரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போது எப்படி படிப்பில் வந்து இப்போ பசங்க எல்லோரும் நிறைய மார்க்கு நிறைய இது இம்ப்ரூவ் ஆகுறாங்களோ அதேமாதிரி விளையாட்டுகள்லையும் இப்போ நிறைய இதில் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த ஸ்கூல்லேருந்து ரொம்ப சீக்கிரம் வந்துடுறாங்கன்னா அவங்க விளையாட்டுக்கு போகிறதுக்கு ஒரு அவுட்டோர் கேமுக்காக போய் கற்றுக்கிறதுக்கு அதுக்கான கோச்சிங்கில் எதுலையாவது அவங்க சேர்த்து விடும்போது அதுவும் அந்த பசங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும்.
1: இப்போ காலம் வந்து முன்ன மாதிரி இல்லை சார். இப்போ வந்து நாம் என்ன நினைக்கிறோமோ அதை நம்ம போயிட்டு ஒரு கம்ப்யூட்டரில் தட்டினோம்னா இல்லை வந்து ஒரு செல்ஃபோனில் படித்தோம்னா அதுக்கான விடை கிடைக்குது. ஏன்னா உலக லெவலில் எல்லா விஷயங்களும் வந்து இன்டர்நெட் மூலயமா திரட்டி வைக்கப்பட்டிருக்கு. நம்ம அறிவை வளர்த்துக்கிறதுக்கு பல்வேறு விஷயங்கள் வந்து ஃபோனில் இருக்குது. அதனால் இந்த சமூக ஊடகங்கள் வந்து நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அதை பொறுத்து தான் வந்து அது நல்லதா கெட்டதா அப்படின்னு. நல்ல விதத்தில் பயன்படுத்தினா எந்த பிரச்சனையும் கிடையாது, கெட்ட விதத்தில் பயன்படுத்தினா என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத பற்றி பல்வேறு செய்திகள் சொன்னீங்க சார். நீங்கள் வளரிளம் பருவத்தினரும் சமூக ஊடகங்களும் இந்த விஷயம் வந்து நிச்சயமாக ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியாக நேயர்களுக்கு அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு உங்கள்கிட்டருந்து விடைபெறுறேன் சார். நன்றி, வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், நன்றி.
2: புதுவை புதுமையில்.

நேயர்கள் இதுவரை கேட்டது மலரும் மொட்டுக்கள், வளரிளம் பருவத்தினருக்கான நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் வளரும் இளம் பருவத்தினரும் சமூக ஊடகங்களும் குறித்து மருத்துவ உளவியல் நிபுணர் எஸ் சரவணன் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள்.

0: மட்டும் இல்லங்க,
1: கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள், ஜில்லின குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள நிகழ்ச்சி
0: தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.
2: சில நொடிகளில் தமிழ் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.
3: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையேயான இருதரப்பு உறவு குறித்து அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் தோஷிமிட்சு முட்டேகியுடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் பேச்சு நடத்தினார். எபோலா வைரஸ் பரவலை அடுத்து காங்கோ உகாண்டா நாடுகளுக்கான விமான சேவைகளை இயக்குவதற்கு புதிய வழிகாட்டுதல்களை மத்திய அரசு அறிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் குல்மர்க் கோண்டாலா பகுதியில் ரோப் காரில் கோளாறு ஏற்பட்டு சிக்கி தவித்த 300+ மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். ஈரான் அமெரிக்கா இடையே ஒப்பந்தம் மேற்கொள்வது தொடர்பாக இருநாட்டு பிரதிநிதிகளிடையே இன்று தோஹாவில் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 11-0 என்ற கோல் கணக்கில் மாலத்தீவை வென்றது. இனி விரிவான செய்திகள். வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் ஜப்பான் வெளியுறவு அமைச்சர் தோஷிமிட்சு முட்டேகியுடன் புதுதில்லியில் நேற்று பேச்சு நடத்தினார். இரு நாடுகளும் சிறப்பான உலகளாவிய கூட்டாண்மையை கொண்டுள்ளதாக திரு ஜெய்சங்கர் தெரிவித்தார். இருதரப்பு உறவுகள் பெரும் தாக்கத்தை கொண்டுள்ளதை இது உணர்த்துவதாக திரு ஜெய்சங்கர் கூறினார். காங்கோ உகாண்டா நாடுகளின் எபோலா வைரஸ் பரவலை அடுத்து அந்நாடுகளுக்கு விமான சேவைகளை இயக்கும் நிறுவனங்களுக்கான முன்னெச்சரிக்கை வழிகாட்டுதல்களை விமான போக்குவரத்து தலைமை இயக்குநரகம் வெளியிட்டுள்ளது. உகாண்டா மற்றும் காங்கோ நாடுகளுக்கு விமானங்களை இயக்கும் நிறுவனங்கள் பயணிகள் குறித்த முழு விவரங்களை சேகரிக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. பயணிகளில் எவருக்கேனும் காய்ச்சல், தலைவலி, தொண்டைவலி உள்ளிட்ட அறிகுறிகள் இருந்தால் அவர்கள் விமான சிப்பந்திகளிடம் தெரிவிக்க வேண்டும் என்றும் இது தொடர்பாக பயணிகளுக்கு உரிய அறிவுறுத்தல்களை அளிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்நாடுகளிலிருந்து இந்தியா வந்தடைந்த 21 நாட்களுக்குள் நோய் அறிகுறிகள் தெரியவந்தால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற வேண்டும் என்றும், மேலும் விமான நிலைய சுகாதார பிரிவுக்கும் இதுகுறித்து தெரிவிக்க வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் அடுத்த மாதம் 21ஆம் தேதி நீட் மறுத்தேர்வை பாதுகாப்பாகவும் வெற்றிகரமாகவும் நடத்துவதற்கு தேவையான ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் மாநில முதலமைச்சர்கள், துணைநிலை ஆளுநர்கள் ஆகியோருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் நீட் மறுத்தேர்வை நடத்துவதற்கு போதிய ஒத்துழைப்பை அளிக்குமாறு கூறியுள்ளார். கடும் வெப்பத்தை கருத்தில் கொண்டு தேர்வு மையங்களில் மாணவர்களுக்கு தேவையான தண்ணீர், தடையற்ற மின்சாரம் உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளையும் உறுதி செய்யுமாறு அவர் அதில் கேட்டுக் கொண்டுள்ளார். தேர்வு நாளன்று கூடுதல் போக்குவரத்து வசதிகளை ஏற்பாடு செய்யுமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நீட் மறுதேர்வை சுமூகமாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் நடத்துவதை உறுதி செய்ய அனைத்து மாநிலங்களும் முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்று தாம் நம்புவதாக திரு தர்மேந்திர பிரதான் அக்கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் பிரபல சுற்றுலா தலமான குல்மர்க் கோண்டாலா பகுதியில் ரோப் காரில் கோளாறு ஏற்பட்டு சிக்கி தவித்த 300+ மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். ரோப் கார் வழித்தடத்தில் ஏற்பட்ட கோளாறால் சுமார் 500 உயரத்தில் 65 கேபின்களில் 7 மணி நேரம் சிக்கி தவித்து வந்த நிலையில் அவர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். இந்த மீட்பு பணியில் தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்பு படை, ஜம்மு காஷ்மீர் காவல்துறை மற்றும் உள்ளூர் நிர்வாகம் இணைந்து மேற்கொண்ட பயணிகள் அனைவரையும் எவ்வித காயமுமின்றி பாதுகாப்பாக மீட்டனர். இச்சம்பவம் குறித்து உரிய விசாரணை நடத்தப்படும் என்றும், குறைபாடுகள் கண்டறியப்பட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லா அறிவித்துள்ளார். மீட்பு பணியில் ஈடுபட்ட அனைவருக்கும் அவர் பாராட்டு தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுலா பணிக்குழு கூட்டம் காணொலி

0: காணொலி காட்சி வாயிலாக நேற்று நடைபெற்றது. சுற்றுலாத்துறை இணைச் செயலாளர் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையே சுற்றுலாவை மேம்படுத்துவதற்கான வழிகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. செயற்கை நுண்ணறிவு மற்றும் சுற்றுலா, சுற்றுலாத்துறையில் திறன் மேம்பாடு, தடையற்ற போக்குவரத்து ஆகியவை குறித்து இதில் விவாதிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பத்ம விருது பெற்றவர்கள் அனைவருக்கும் அவர்களது வாழ்க்கை பயணம் ஊக்கமளிக்கும் வகையில் அமைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பத்ம விருதுகளின் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் விருது பெற்றவர்களின் சில மகத்துவமான முயற்சிகள் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதாகவும் அதை அனைவரும் காணுமாறும் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுபோன்ற சிறப்புமிக்க தனிநபர்களிடம் நாட்டின் வலிமை அடங்கியுள்ளதாக பிரதமர் தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். குவாட் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தலைமையில் நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் திரு பென்னி வாங், ஜப்பான் வெளியுறவு அமைச்சர் திரு தோஷிமிட்சு முட்டேகி, அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ ஆகியோர் பங்கேற்கின்றனர். குவாட் நாடுகளின் முன்முயற்சிகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம், இந்தோ பசிபிக் பிராந்திய விவகாரம் மற்றும் இதர பரஸ்பர நலன் சார்ந்த சர்வதேச விவகாரங்கள் குறித்து அமைச்சர்கள் இக்கூட்டத்தில் விவாதிக்க உள்ளனர். தடையற்ற மற்றும் வெளிப்படையான இந்தோ பசிபிக் பிராந்தியத்திற்கான குவாட் நாடுகளின் தொலைநோக்கு பார்வைக்கேற்ப கடந்த ஆண்டு வாஷிங்டனில் நடைபெற்ற உரையாடல்களின் அடிப்படையில் குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் விவாதிக்கின்றனர். தில்லியில் கடும் வெப்பம் நிலவி வருவதையடுத்து அனைத்து பகுதிகளிலும் நடமாடும் வெப்ப தணிப்பு நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருகிறது. இந்த கடும் வெப்பத்தால் எவரும் பாதிக்கப்படக்கூடாது என்ற நோக்கில் நடமாடும் வாகனங்கள் மூலம் தண்ணீர் தெளிக்கப்படுவதாக முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா தெரிவித்துள்ளார். இந்த வாகனங்கள் மூலம் 2 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் பயனடைந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். சுமார் 114,000 லிட்டர் குளிர்ந்த குடிநீரும் 100,000 ORS கரைசல் பாக்கெட்டுகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பல்வேறு பகுதிகளில் 14 குளிரூட்டும் மையங்களையும் தில்லி அரசு ஏற்படுத்தியுள்ளது. இதன் மூலம் பொதுமக்களும் தொழிலாளர்களும் ரிக்ஷா ஓட்டுநர்களும் பயனடைவார்கள் என்று திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். ஈரான் நாட்டில் இணைய சேவையை மீண்டும் அளிப்பதற்கு அந்நாட்டு அதிபர் திரு மசூத் பெஷஷ்கியான் உத்தரவிட்டுள்ளார். கடந்த 87 நாட்கள் அந்நாட்டில் இணைய சேவை முடக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது மீண்டும் அந்த சேவையை வழங்குமாறு அவர் கூறியுள்ளார். பக்ரீத் பண்டிகையொட்டி ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் சீர்திருத்தம் மற்றும் மறுவாழ்வு மையங்களில் அடைக்கப்பட்டுள்ள 956 பேரை விடுவிக்க அந்நாட்டு அதிபர் திரு ஷேக் முகமது பின் சையத் அல் நஹியான் உத்தரவிட்டுள்ளார். அவர்கள் செலுத்த வேண்டிய அபராத தொகையை அரசே ஏற்றுக்கொள்ளும் என்றும் அவர் கூறியுள்ளார். மனம் திருந்திய குற்றவாளிகள் சமூகத்தில் மீண்டும் இணைந்து வாழ்வதற்கான வாய்ப்பு அளிக்கும் வகையில் அவர்களுக்கு இந்த வாய்ப்பு அளிக்கப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். இதேபோல் ரஸ் அல் கைமாவில் 443 சிறை கைதிகளும், அஜ்மானில் 230 சிறை கைதிகளும், ஷார்ஜாவில் 227 சிறை கைதிகளும் விடுவிக்கப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈரான் அமெரிக்கா இடையே ஒப்பந்தம் மேற்கொள்வது தொடர்பாக இரு நாட்டு பிரதிநிதிகளிடையே இன்று தோஹாவில் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. ஈரான் தரப்பில் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்ஷி தலைமையிலான குழு இதில் பங்கேற்கிறது. ஹோர்முஸ் நீரிணை விவகாரம், ஈரானின் யுரேனியம் செறிவூட்டல் நடவடிக்கை உள்ளிட்ட முக்கிய விவகாரங்கள் குறித்து பேச்சுக்கள் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே ஈரானுடனான எந்தவொரு ஒப்பந்தமும் அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும் என்றும், இல்லையெனில் அந்நாட்டுடன் எந்த ஒப்பந்தமும் மேற்கொள்ளப்படாது என்றும் அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 11-0 என்ற கோல் கணக்கில் மாலத்தீவை வென்றது. கோவாவில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியாவின் அவேகா சிங் 4 கோல்களும், பிரியங்கா கரிஷ்மா ஆகியோர் தலா 2 கோல்களும் அடித்தனர். பி ஆர் இ சாக்ஷா, கிரேஸ், சங்கீதா ஆகியோர் தலா 1 கோல் அடித்தனர். இந்தியா தமது அடுத்த ஆட்டத்தில் வரும் 31 தேதி பங்களாதேஷை எதிர்கொள்கிறது.

0: ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்றில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. தரம்ஷாலாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. இத்தாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அவர் 4-6, 7-5, 6-3 என செட் கணக்கில் போர்ச்சுகலின் ஃபெரேடியா செல்வாவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையேயான இருதரப்பு உறவு குறித்து அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் தோஷிமிட்சு மொட்டேகியுடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் பேச்சு நடத்தினார். எபோலா வைரஸ் பரவலையடுத்து காங்கோ உகாண்டா நாடுகளுக்கான விமான சேவைகளை இயக்குவதற்கு புதிய வழிகாட்டுதல்களை மத்திய அரசு அறிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் குல்மர்க் கோண்டாலா பகுதியில் ரோப் காரில் கோளாறு ஏற்பட்டு சிக்கி தவித்த 300+ மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். ஈரான் அமெரிக்கா இடையே ஒப்பந்தம் மேற்கொள்வது தொடர்பாக இருநாட்டு பிரதிநிதிகளிடையே இன்று தோஹாவில் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 11-0 என்ற கோல் கணக்கில் மாலத்தீவை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷவாணி புதுச்சேரி, நேரம் 7:25.
2: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் சர்க்கரை நோய் என்றால் என்ன என்பது குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் பொது மருத்துவத்துறை பேராசிரியர் டாக்டர் பாலமுருகேசன் அவர்கள்.
4: வணக்கம். இன்று நாம் மிக முக்கியமான ஒரு வாழ்க்கை முறை பிரச்சனையை பற்றி நம்ம பார்க்க போறோம். சர்க்கரை நோய் என்பது இன்று நம் வாழ்க்கையில் பின்னி பிணைந்து ஒன்றரை கலந்துவிட்ட ஒரு பிரச்சனையாக நமது சமூகம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது. ஒரு 30 வருடங்களுக்கு முன் நீங்க சர்க்கரை நோய் என்றது வந்து பாத்தீங்கன்னா அங்கொன்றிருந்தது இங்கொருந்ததுன்னு சொல்லுவாங்க. உலகளாவில் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா மக்கள் தொகையிலும் மிக அதிகமா இருக்குது. சர்க்கரை நோயிலையும் நம்ம அதிகமான அளவுக்கு சைனாவுக்கு அடுத்து நம்ம வந்து சக்கரை நோய் பாதிப்புல இது பண்றோம். சக்கரை நோய் எவ்வளவு இருக்கு, நம்ம வந்து சக்கரை நோயை நம்ம சொல்லும் போது ஏன் நம்ம இவ்வளவு பயப்படுறோம்னா, நம்ம ஏற்கனவே நம்ம எந்த விதமான ஒரு சிம்டமே இல்லாம அது வந்து உடல் உறுப்புகளை பாதிப்படைஞ்சிட்டே இருக்கிறது. உங்களுக்கு மிக முக்கியமான தகவல் சொல்றேன், சக்கரை நோயால பாதிக்கப்பட்டவங்க உலகத்துல வந்து ஒவ்வொரு மணி நேரமும் ஆம்புடேஷன் அதாவது கால்களை இழப்பது மிக முக்கியமான காரணம் வந்து சக்கரை நோய் தான். உலகத்துல ஒவ்வொரு மணி நேரமும் எங்கேயாவது மூள ஒருத்தர் வந்து ஒரு காலை இழந்துட்டு இருக்காரு. ஏன்னா வந்து சின்ன புண்ணா இருக்கும், அது புறையோடி போய் நம்ம கால் எடுத்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம வந்து கருத்துல கொண்டு சக்கரை நோய் வந்து நம்ம எவ்வளவு பேருக்கு நம்ம பாதிப்பு ஏற்படுத்துது. நீங்க பாத்தீங்கன்னா வந்து கிராமப்புறத்துல வந்து ஒரு 20% பேருக்கும் நகரப்புறத்துல 25% பேருக்கு இருக்கு. இந்த 25-20ன்றதே வந்து மிக ஒரு ஐஸ்பர்க். இப்ப நம்ம ஐஸ்பர்க் சொன்னா ஒரு ஐஸ் கட்டியே தண்ணியில போட்டோம்னா அது மிதக்கிறதுல மேல் பகுதி மட்டும்தான் மேல தெரியும். அந்த மேல் பகுதி தான் நம்ம கண்டுபிடிச்ச சக்கரை நோய். மிச்சம் இருக்கக்கூடிய பகுதி நம்ம கண்டுபிடிக்கல. ஏன்னா இந்தியா மாதிரி ஒரு 150 கோடி இருக்கிற ஊர்ல நம்ம ஒவ்வொரு வீடா சென்று சக்கரை நோய் இருக்கான்னு நம்ம பரிசோதனை பண்ணுவது மிக கடினமான ஒன்று. சோ யாருக்கெல்லாம் வந்து சக்கரை நோய் வந்து தொந்தரவு, அதிகப்படியான பசி, அதிகப்படியான உடல் சோர்வு, அதிக முறை சிறுநீர் கழிப்பவர்கள், கால்களில் புண்கள் ஆறாமை, கண் பார்வையில் குறைபாடு போன்ற பாதிப்புகள் வரும் பொழுது மட்டுமே அவர்கள் சென்று பரிசோதனை செய்து அந்த கண்டுபிடிக்கிறார்கள். இப்ப எல்லாம் வந்து பிரிவென்டிவ் அதாவது பிரைமாரியல் செக்அப் எல்லாருமே வந்து ஃபேமிலி ஹிஸ்டரி இருக்குது அப்படின்னு சொன்னா நீங்க வந்து 30 வயதுக்கு மேலேயே போய் நீங்க வந்து சக்கரை நோயை பரிசோதனை செஞ்சு தக்க முறையில் நீங்க வந்து அந்த உணவு கட்டுப்பாடு மற்றும் மருந்துகளை எடுத்துறதுனாலதான் அதனுடைய பாதிப்புகளை தவிர்க்க முடியும். ஏன்னா சக்கரை நோய் வந்து கால் பாதிப்பு மட்டும் கிடையாது, சிறுநீரக பாதிப்புக்கு மிக முக்கியமான காரணம் இந்தியாவில். சிறுநீரக செயலிழப்புல நீங்க பாத்தீங்கன்னா டயபெட்டிக் நெஃப்ரோபதின்னு சொல்லக்கூடிய அந்த சக்கரனுடைய நாள்பட்ட பாதிப்புகள் தான் மிக முக்கியமா பங்கு வைக்குது. சிறுநீரக செயலிழந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய ப்ராப்ளம். என்ன நமக்கு ஆகுதுன்னு சொன்னா டயாலிசிஸ் மற்றும் அதனால வரக்கூடிய பின்விளைவுகளின் காரணமாக நிறைய பாதிப்புகளை சந்திக்க வேண்டியிருக்கிறது. சோ அதன் காரணமாக சக்கரை நோயை வந்து முன்கூட்டியே கண்டறிந்து அதற்கு தக்க முறையான உடற்பயிற்சி மற்றும் சிகிச்சை முறைகளை நம்ம வந்து மேற்கொள்வதனால வந்து இந்த தவிர்க்கப்படக்கூடிய அதாவது வந்து பிரிவென்டபிள் காஸ் ஆஃப் டெத் சொல்லுவோம் நாங்க எப்பயுமே இங்கிலீஷ்ல பிரிவென்டபிள் காஸ்னா இந்த உடல் உறுப்பு செயலிழப்பு என்பதை நம்ம தவிர்க்க முடியும். இதுதான் முக்கியமான ஒன்று. நமக்கு வந்து சிம்டம் வந்தாதான் நம்ம போகணும்ன்றது இல்லாம ஃபேமிலி ஹிஸ்டரி நம்ம வந்து அப்பாவுக்கு இருக்கு அம்மாவுக்கு இருக்குன்னா 50% அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. ரெண்டு தலைமுறைக்கு மேல இருக்குன்னு சொன்னா இன்னமும் அதிகப்படியா வாய்ப்பு இருக்கு. அதை நம்ம தெரிஞ்சுக்கிறது மூலமாக இப்ப எல்லாருமே நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து விழிப்புணர்வு வந்துருச்சு, எல்லாரும் நல்லா நடக்கிறாங்க. எல்லாம் முந்தியெல்லாம் பார்க்லயோ இல்ல ஒரு பிளே கிரவுண்ட்லயோ இவ்வளவு பேரை பார்க்க முடியாது, நல்லா நடந்துட்டு இருக்காங்க. உடல் உழைப்பினுடைய அவசியம் உடற்பயிற்சியினுடைய அவசியத்தை உணர்வதன் மூலமாக நல்ல உடற்பயிற்சியை மேற்கொண்டு உணவு கட்டுப்பாடம் ஃபாலோ பண்றதன் மூலமாக மருந்துகளையும் தக்கம் எடுத்துக் கொள்வதன் மூலமாக சக்கரையினுடைய பாதிப்புகளிலிருந்து நாம வந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்பது மிக முக்கியமான ஒரு கருத்து. சோ நம்ம வந்து சக்கரை நோயை பார்த்து பயப்பட தேவை கிடையாது. சக்கரை நோய் என்பது இப்ப நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க சக்கரையுடன் வாழ பழகிக் கொள்ளுங்கள். இப்ப நம்ம வந்து கொரோனா சொன்னோம் சக்கரையோடு வாழ பழகிக் கொள்ளுங்கள். சக்கரை நோயை வந்து நம்ம வந்து பார்த்து பயந்து நம்ம ஓடக்கூடாது, அதை வந்து நம்ம மருந்துகளை தவிர்த்துடக்கூடாது. சக்கரை நோய் என்பது ஒரு குறைபாடை ஒழிய கணையத்தில் பீட்டா செல் என்பது இன்சுலினை சுரக்கிறது. அந்த இன்சுலின் சுரப்பு குறைபாடு நமக்கு வருது, அதனால வந்து நம்ம வந்து அதை வெற்றி கொள்ள வேண்டும் என்ற ஒரு முனைப்புடன் நம்ம வாழ வேண்டும். நன்றி.

0: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
1: இன்றைய நிகழ்ச்சியில் சர்க்கரை நோய் என்றால் என்ன என்பது குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் பொது மருத்துவத்துறை பேராசிரியர் டாக்டர் பாலமுருகேசன் அவர்கள்.
2: நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று காலை 11:02 நேயர் நேரம் நிகழ்ச்சியின் தலைப்பு நகைச்சுவை உணர்வு. நேயர்களே, இந்த தலைப்பில் உங்கள் கருத்துக்களை பகிரலாம், கலந்துரையாடலாம். நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 2275240 2275250 என்ற எண்களை 0413 என்ற முன்குறியீட்டு எண்ணை டயல் செய்ய மறந்துடாதீங்க. இன்றைய நிகழ்ச்சியை நேரப்படுத்துகிறார் மீனாட்சி.

0: நேரம் 7:30. முதன்மை அலைவரிசையில் இனி கேட்கலாம்.
1: இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: நம்ம ஊர் எழுத்தாளர் ஒருத்தர், அவர் வந்து பாரிஸுக்கு போயிருந்தார். அப்போது அங்கே ஒரு ரயிலில் பிரயாணம் பண்ணிகிட்டு இருந்தார். முதல் நாள் ராத்திரி ஒரு ஊர்லேருந்து புறப்பட்டு மறுநாள் காலையில் இன்னொரு ஊருக்கு போய் சேரணும். அதுக்காக ரயிலில் ஏறினார். உடைகள்லாம் மாற்றிக்கிட்டு தூங்கிறதுக்கு போனார். அந்த சமயத்தில் ஒரு பணியாளர் வந்தார். ஒரு தட்டில் 2 ப்ளம் கேக் வச்சு நீட்டினாராம். 2 ரொம்ப பெரிய கேக்கு. இவர் வாங்கி சாப்பிட்ருக்கார். கொஞ்ச நேரத்தில் காஃபியும் கொண்டாந்து கொடுத்துருக்காரு அந்த ஆள். அதையும் வாங்கி சாப்பிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த ஆளை பார்த்து கொஞ்சம் தண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்டாராம். இவர் ஒரு பாட்டிலில் தண்ணி கொண்டாந்து கொடுத்துட்டு அவர் போயிட்டார். இவர் போர்வை இழுத்து போத்திக்கிட்டு படுத்துட்டார். அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் எழுந்திருச்சார். இப்போவும் அருமையான காஃபியும் கேக்கும் கொண்டாந்து கொடுத்தாங்களாம். அதையும் வாங்கி சாப்பிட்ருக்கார். இவர் பாரிஸ் நகரத்துலேருந்து 1000 கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்த இந்த மவுண்ட் பெலியர் அப்படிங்கிற ஊரில் ரயில் நின்று தான் இவர் பொட்டி எடுத்துக்கிட்டு கீழே இறங்கிறதுக்கு தயாரானார். அப்போது அந்த ஆள் ரொம்ப பணிவாக இவர்கிட்ட வந்து ஒரு பில்லை கொடுத்தாராம். நம்ம ஊர் கணக்கில் 10 ரூபா 50 காசுக்கு அந்த பில்லு இருந்து தான். இவர் அதை வாங்கி பார்த்துட்டு, எதுக்கு இந்த பில்லு, ராத்திரி காப்பி கேக்கெல்லாம் கொண்டாந்து கொடுத்தீங்களே, அதுக்காகவா அப்படின்னு கேட்டிருக்கார். இல்லை சார், கேக்கு காப்பியெல்லாம் ஏனாம், அதுக்கு காசு கிடையாது. நீங்கள் கேட்டீங்களே குடிக்கிறதுக்கு தண்ணி, அந்த ஒரு பாட்டில் தண்ணீருக்கு தான் இந்த பில்லு அப்படின்னாராம் அவர். எப்படி இருக்குது பாருங்கள் இது. சரி, இப்போ இந்தியாவுக்கு வருவோம். நம்ம தேசத்தில் முதல் ரயில் பாதை திறந்து விடப்பட்ட நாள் எது தெரியுமா? 1853 ஏப்ரல் 16 அதை ஒட்டி வரணுங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு வருஷமும் ஏப்ரல் 10 16 வரைக்கும் ரயில்வே வாரம்னு கொண்டாடுறோம். அதில் வந்து ஜார்ஜ் ஸ்டீஃபன்சன், அவர் தான் முதல் இந்த லோக்கோமோட்டிவ் என்ஜினை வந்து வெற்றிகரமாக உருவாக்கினவர். அதோடய விளைவு தான் இன்றைக்கி நாம் உல்லாசமாக ரயிலில் பிரயாணம் பண்ணிகிட்ருக்குறோம். இந்தியாவில் ரயில் ஓடுறதுக்கு மூல காரணமாக இருந்தவர் அப்போதைய கவர்னர் ஜெனரல் லார்டு டல்ஹவுசி. இன்றைக்கி வந்து இந்திய ரயில்வேங்கிறது ஆசியாவிலேயே ரொம்ப பெருசு, உலகத்திலேயே 4வது பெரிய அமைப்பு. இது இதை நல்ல விதமாக வச்சு காப்பாற்ற வேண்டியது நம்ம பொறுப்பு. பெருகி வர்ற நம்ம ஜனத்தொகைக்கு ஈடு கொடுத்து பிரயாண வசதிகளை செய்து கொடுக்குது நம்ம இந்திய ரயில்வே. கூட்டம் அதிகமாக இருக்கிற காலங்களில் ஸ்பெஷல் ரயிலெலாம் கூட விடுறாங்க. ரயில் மட்டும் இல்லைன்னா இவ்வளோ கூட்டம் இருக்கிறதுக்கு நம்ம ஊர் பிரயாணம் ரொம்ப சங்கடமாக போடும். இப்போவே கூட சில சமயம் அப்படி தான் ஆகிடுது. ஒரு ரயில் பம்பாயிலேருந்து புறப்பட்டு சென்னைக்கு வந்துக்கிட்டு இருந்ததான் அந்த காலத்தில். அது ஒரு கதை. அதில் ஒரு பொண்ணு இன்னொருத்தர் பேரில் டிக்கெட்டை ரிசர்வ் பண்ணியிருந்திருக்கு. அந்த அதாவது இன்னொருத்தர் பேரில் ரிசர்வ் பண்ணியிருந்த ஒரு டிக்கெட்டை வச்சுக்கிட்டு இந்த பொண்ணு வந்துக்கிட்டு இருக்குது. டிடிஆர் அதாவது இந்த டிக்கெட்டு பரிசோதனை பண்ணுறாரு. அவர் இந்த கருப்பு கோட்டு, கையில் பேடு பென்சில் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறார். ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் டிக்கெட்டை வாங்கி சரி பார்த்து பேப்பரில் அப்படி டிக் பண்ணிக்கிட்டே வரார். இந்த பொண்ணுக்கு உள்ளுக்குள்ளே பயம். ஏன்னா வேறு ஒருத்தர் டிக்கெட்டில் இது வந்துக்கிட்டு இருக்குது, பேர் வேறு, இது பேர் வேறு. டிடிஆர் நெருங்கி வந்துட்டார். டிக்கெட் டிக்கெட்னார். இதை எடுத்து கொடுத்து தான் பேர் என்னென்னு கேட்டிருக்கார். இந்த பொண்ணு சமயோஜிதமாக டிக்கெட்டில் உள்ள பேரையே சொல்லிவிட்டது, நிர்மலான்னு. தன்னுடைய பேரை சொல்லலை, அந்த பேரையே சொல்லிச்சு. அதனால் அவரும் சரி பார்த்து டிக்கெட் அடிச்சுட்டு சரின்னு சொல்லி டிக்கெட்டை திருப்பி கொடுத்துட்டு அப்படி நகர்ந்து போயிட்டார். அந்த சமயம் பார்த்து பக்கத்தில் இருந்த இன்னொரு பொண்ணு, ஏண்டி கமலா எங்கே போகிறேன், சென்னைக்கா அப்படின்னு சத்தம் போட்டு கேட்டது. உடனே இந்த பொண்ணு, உசு சத்தம் போடாத, இந்த பாரு என் பேரை சொல்லாத, என் பேர் நிர்மலான்னு டிடிஆர்கிட்ட சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு தான். அவர் தான் சரி பார்த்துட்டு போயிட்டாரே, இனிமேல் என் பயப்படுறேன் அப்படின்னு.

0: கேட்டுட்ருக்கேன் அந்த பொண்ணு. இது அங்கேயே நின்றுக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கார் டிடிஆர். இது அவங்க பார்க்கல, நிமிந்து பார்க்குறாங்க, அங்கேயே அவர் நிற்கிறார். அவர் மெதுவாக கிட்ட வந்தார். பாவம் இந்த பொண்ணு பயந்துக்கிட்டே எழுந்திருச்சு நின்னுது. ஐயா என்னை மன்னிச்சுங்க, ஏதோ தெரியாமல் இப்படி வந்துக்கிட்டு இருக்கேன், அவசரம் அப்படின்னுட்டுது. அப்போ அந்த டிடிஆர் சொன்னாராம், பயப்படாதம்மா, உனக்கு ஏதோ அவசரம் அதுதான் இன்னொருத்தர் பேரில் பிரயாணம் பண்ணிகிட்ருக்குற, உன்னுடைய நிலைமை எனக்கு நல்லா புரியும். அந்த மும்பையில் வந்து டிக்கெட்டு கிடைக்கிறது எவ்வளவு சிரமங்கிறது எனக்கும் நல்லா தெரியும். அதனால தான் நானே டிடிஆர் வேஷத்தில் வந்துக்கிட்டு இருக்கேன். இதை நீ வெளியில் சொல்லிவிடாதே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி நடந்து போனாராம்.
1: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.

0: மட்டும் இல்லங்க,
1: கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள், ஜில்லன குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள்ள நிகழ்ச்சி
0: தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.
2: ஆகாஷவாணி புதுச்சேரி, நேரம் 7:35. முதன்மை அலைவரிசையில் இன்னி கேட்கலாம் நகருலா. சுற்றுலா அப்படின்னாலே பெரிய நகரங்கள், மலைப்பகுதிகள், பிரபலமான கடற்கரைகள் என்பதுதான் நமக்கு முதலில் நினைவுக்கு வரும். அப்படிப்பட்ட இடங்களை பற்றிய செய்திகள் நமக்கு பல இடங்களில் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் நம்ம நகருலா நிகழ்ச்சியில் இந்தியாவில் உள்ள சின்ன சின்ன இடங்கள், அந்த இடத்தோட அதிசயங்கள் எல்லாவற்றையும் உங்கள் வானொலி வழி கொண்டு வருகிறது இந்த நகருலா நிகழ்ச்சியில். நேர்களே, இன்றைய நகருலா நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிற இடம் அப்படிப்பட்ட ஒரு சின்ன இடம்தான். கடற்கரையில் மெதுவாக அலைகள் வந்து செல்லும் ஓசை, மணலிலிருந்து வெளியே வந்து கடலை நோக்கி நகரும் சிறிய ஆமைக்குட்டிகள், அவற்றை பாதுகாக்க அக்கறையுடன் காத்திருக்கும் கிராம மக்கள், இயற்கையும் மனிதர்களையும் இணைக்கும் அந்த அற்புதமான இடம்தான் வேலஸ். இந்த இயற்கை பாதுகாப்பும் சுற்றுலாவும் ஒன்றாக இணைந்த அழகிய கிராமத்தை நோக்கிய இன்றைய நகருலா நிகழ்ச்சியை பயணம் செல்லலாம் பாடல்களுக்கிடையே. நிகழ்ச்சியின் தொடக்கமாக மெய்யழகன் இப்படத்திற்காக மகாலிங்கம், செந்தில் கணேஷ், கோவிந்த் வசந்தா பாடிய பாடல்.

மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள ரத்னகிரி மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு சிறிய அமைதியான கிராமம் வேலாஸ். இந்தியாவின் மேற்கு கடற்கரை கொங்கன் பகுதியில் இந்த கடற்கரை நகரம் பெருநகரங்களின் சத்தங்களிலிருந்து விலகி இயற்கையான சூழலை அனுபவிக்க ஏற்ற இடமாக இருக்க, மும்பைக்கு தெற்கே சுமார் 200 கிலோமீட்டர் தொலைவிலும் ரத்னகிரியிலிருந்து சுமார் 22 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த இடம் எதற்கு புகழ்பெற்றது என்பதை தெரிந்து கொள்ளலாம். சிறிய பாடலுக்கு பின் பாடல் கேட்கலாம். பைசன் படத்திற்காக சின்மயி விஜய் யேசுதாஸ் பாடியது.

குறிப்பாக ஆலிவ் ரெட்லி எனப்படும் கடல் ஆமைகள் இனப்பெருக்க மையமாக அறியப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி முதல் ஏப்ரல் வரை ஆமைகள் கரைக்கு வந்து முட்டைகள் இடுகின்றன. பின்னர் சில வாரங்களில், அதாவது 8 முதல் 10 வாரங்களில், அந்த முட்டைகளிலிருந்து ஆமை குஞ்சுகள் வெளிவந்து கடலுக்குள் செல்லும் காட்சி பல இடங்களிலிருந்து சுற்றுலா பயணிகளை கவர்கிறது. ஒரே சமயத்தில் நூற்றுக்கணக்கான ஆமை குட்டிகள் கடலை நோக்கி செல்வது பார்ப்பவர்கள் கண்களுக்கு விருந்தாக இருக்கின்றது. இதில் வேலஸ் கிராம மக்கள் பெரும் பங்கு இருக்கின்றது. அது என்ன அப்படின்னு பார்ப்போமா? வேலஸ் கிராம மக்கள் ஆமைகளை பாதுகாக்க பல முக்கியமான பணிகளை செய்கின்றனர்கள். ஆமைகள் இரவு நேரத்தில் கரைக்கு வந்து மணலில் முட்டைகள் இடுகின்றன. கிராம மக்கள் இரவில் வந்து கடற்கரையில் ஆமை தடயங்களை குறிக்கிறார்கள். கடல் அலைகள், நாய்கள், காகங்கள் இவைகளால் முட்டைகள் சேதமடையாமல் கவனமாக சேகரித்து பின்பு செயற்கை மணல் கூடுகளில் வைத்து மூங்கில் வேலி, வலைகள், மர அடையாளங்கள் வைத்து விலங்குகள், சுற்றுலா பயணிகள் அந்த இடத்தை சேதப்படுத்தாமல் பாதுகாக்கின்றனர். குட்டிகள் வெளியில் வரும்பொழுது மக்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்தி அதிக சத்தமில்லாமல் இக்குட்டிகள் பாதுகாப்பாக கடலுக்குள் செல்ல உதவி செய்கிறார்கள். பிளாஸ்டிக் கழிவுகளை அகற்றி ஆமை முட்டைகளை பாதுகாத்து இரவில் அதிக வெளிச்சங்களை தவிர்த்து ஆமை குட்டிகளை பாதுகாக்கின்றனர். தொடர்ந்து கேட்கலாம் ஒரு பாடல். டூரிஸ்ட் ஃபேமிலி படத்திற்காக யுவன் சங்கர் ராஜா மேகா அகர்வால் பாடியது.

நேரம் 7:50. தொடர்ந்து கேட்கலாம் வேலை வாய்ப்பு செய்தி. மத்திய அரசின் கீழ் செல்லப்படும் நேஷனல் எலக்ட்ரானிக்ஸ் ஐடி நிறுவனத்தில் காலியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ப்ராஜெக்ட் இன்ஜினியர் 3, ப்ராஜெக்ட் அசோசியேட் 2, பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ் 1, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் 1 என்று மொத்தம் 7 இடங்கள் உள்ளன. கல்வி தொகுதி பிஇ, பிடெக், எம்சிஏ, எம்எஸ்சி. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும். தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு. விண்ணப்ப கட்டணம் ₹200. விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 29 ஆகும். மேலும் விவரங்களுக்கு nielit.gov.in என்ற இணையதளத்தில் சரிபார்க்கவும். வன ஆராய்ச்சி நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு. மத்திய அரசின் வன ஆராய்ச்சி நிறுவனத்தில் எம்டிஎஸ் பிரிவில் 45, டெக்னீஷியன் பிரிவில் 20, வன காப்பாளர் 7, டெக்னீஷியன் அசோசியேட் 4, ஸ்டோர் கீப்பர் 3, நூலக தகவல் உதவியாளர் 2 உட்பட மொத்தம் 91 இடங்கள் நிரப்பப்பட உள்ளன. கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு, +2 ஐடிஐ படிப்பு. வயது வரம்பு 3/6/2006 அன்று உள்பட 18 முதல் 30 வரை இருக்க வேண்டும் மற்றும் 18 முதல் 27 வரை இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை எழுத்துத் தேர்வு, நேர்முக தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணம் ₹1,500. எஸ்டி எஸ்டி பிரிவினர்களுக்கு ₹700. விண்ணப்பிக்க கடைசி நாள் June 3 ஆகும். மேலும் விவரங்களுக்கு fridu.edu.in என்ற இணையதளத்தில் சரிபார்க்கவும். நிலக்கரி நிறுவனத்தில் வேலைவாய்ப்பின் அறிவிப்பு. நிலக்கரி நிறுவனத்தில் மேனேஜ்மெண்ட் ட்ரெய்னி பிரிவில் எலக்ட்ரிக்கல் 221, சிவில் 178, மெக்கானிக்கல் 145, சிஸ்டமில் 43, எலக்ட்ரானிக்ஸில் 38, புவியியல் 15 என்ற மொத்தம் 660 இடங்கள் நிரப்பப்பட உள்ளன. கல்வி தொகுதி பிஇ, பிடெக். வயது வரம்பு 30/4/2006 அன்று உள்பட 18 முதல் 30 வயது வரை இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு, நேர்முக தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணம் ₹1,160. எஸ்டி எஸ்டி பிரிவினர்களுக்கு கட்டணம் ஏதுமில்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் June 11 ஆகும். மேலும் விவரங்களுக்கு coalindia.in என்ற இணையதளத்தில் சரிபார்க்கவும்.

இன்றைக்கி நகருலா நிகழ்ச்சியில் நம்ம மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள ரத்னகிரி மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு சிறிய அமைதியான கிராமம் வேலஸ் அப்படி பற்றி பார்த்துட்ருக்கோம் இல்லையா. வேலஸில் தங்கும் வசதி குறைவு என்றாலும் உள்ளூர் வீடுகளில் தங்கும் வசதி செய்து கொடுத்து உள்ளூர் உணவுகளை சுவையாக சமைத்தும் கொடுக்கிறார்கள். இதனால் கிராம மக்களுக்கு வருமானம் கிடைக்கிறது, இயற்கையும் பாதுகாப்பும் இருக்கின்றது. நிறைவாக ஒரு சின்ன வரிகளுடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு செய்யலாம் நேர்களே. சிறிய கிராமம் ஒன்றுபட்டால் அழிந்து வரும் ஒரு உயிரின காப்பாற்ற முடியும் என்பதையும், நமது கிராமம் இத்தனை இயற்கை காப்பாற்றும் பொறுப்பை முழுவதும் நமதே என்ற அழகாய் உலகிற்கு அமைதியாய் உணர்த்தி கொண்டு வருகிறது இந்த வேலஸ் கிராமம். தொடர்ந்து கேட்கலாம் பாடல். டியூட் படத்திற்காக திப்பு சாய் அபயங்கர் மோஹித் சௌஹான் பாடியது.

0: தொடர்வது காலை 8 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் ஆதவன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று முதல் சிக்கிம் மாநிலத்திற்கு 3 நாள் அரசு முறை பயணம் மேற்கொள்கிறார். இன்று கேங்டாக்கில் உள்ள நம்கியால் திபெத்தியவியல் கழகத்திற்கும் நாளை எல்லைப்பகுதியில் உள்ள நத்லா பாஸ் கணவாய்க்கும் செல்லவிருக்கிறார். நாட்டில் குழாய் மூலமான பிஎன்ஜி விநியோகம் உள்ள பகுதிகளில் இதுவரை பிஎன்ஜி இணைப்பு பெறாத குடும்பங்கள் பிஎன்ஜி இணைப்பு கிடைத்த பிறகு 1 மாத காலம் வரை எல்பிஜி இணைப்பு வைத்துக் கொள்வதையும், எதிர்காலத்தில் பிஎன்ஜி விநியோகம் இல்லாத பகுதிக்கு மாறினால் மீண்டும் எல்பிஜி இணைப்பு பெறுவதையும் அனுமதிக்கும் வகையில் மத்திய அரசு சம்பந்தப்பட்ட விதிமுறைகளை திருத்தி பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. எபோலா வைரஸ் தாக்குதலை தடுப்பதற்கான தயார் நிலை மற்றும் கண்காணிப்பு நடவடிக்கைகள் குறித்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் JP நட்டா புதுடெல்லியில் அதிகாரிகளுடன் மறு ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். விமான நிலையங்கள், துறைமுகங்கள் மற்றும் எல்லைப்பகுதிகளில் கண்காணிப்பை தீவிரப்படுத்த அவர் உத்தரவிட்டார். இந்தியாவில் இதுவரை எவருக்கும் எபோலா தாக்குதல் இருப்பதாக தகவல் இல்லை என்றும் மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அடுத்த மாதம் 21ஆம் தேதி NEET UG மறுத்தேர்வை முற்றிலும் பாதுகாப்பான முறையில் வெற்றிகரமாக நடத்துவது குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார். நீட் தேர்வு நடத்தும் பொறுப்பை தேசிய தேர்வு முகமை அல்லாது வலுவான மற்றொரு தன்னாட்சி அமைப்புடன் ஒப்படைக்க வேண்டும் என கோரும் மனுக்கள் மீது உச்சநீதிமன்றம் தேசிய தேர்வு முகமையின் கருத்துக்களை நாடியுள்ளது. 5 நாள் வருடாந்திர ஹஜ் பயணம் நேற்று தொடங்கியுள்ள நிலையில் இந்தியா உட்பட உலகெங்கிலும் இருந்து லட்சக்கணக்கிலான பயணிகள் சவுதி அரேபியாவின் மீனா நகரில் குவிந்து வருகின்றனர். இந்தியாவிலிருந்து இம்முறை சுமார் 175,000 பேர் ஹஜ் பயணம் மேற்கொள்வதாக அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. IPL கிரிக்கெட்டில் தர்மசாலாவில் இன்று இரவு 7:30 மணிக்கு நடைபெறவுள்ள 1வது குவாலிஃபயர் போட்டியில் பெங்களூரு குஜராத் அணிகள் மோதவுள்ளன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9 மணிக்கு.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 8:02. முதன்மை அலைவரிசையில் இனி கேட்கலாம். பயனுள்ள தகவல்கள், புதிய சிந்தனைகள், சுவாரஸ்யமான உண்மைகள், இவை அனைத்தையும் பகிரும் இந்த முதன்மை அலைவரிசை கொண்டு வரும் தகவல் தளம். நேர்களே, இயற்கை நமக்கு பல அதிசயங்களை தினமும் காட்டிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் அவற்றின் பின்னால் இருக்கும் அறிவியல் காரணங்களை நாம் எப்பயாவது யோசிச்சிருக்கோமா? அந்த மாதிரியான சில சுவாரஸ்யமான தகவல்களை தான் இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஏற்கனவே கோடை வெயில் சுட்டெரிக்கின்றது. அதில் நடக்கும்போது பெரிய மரத்தின் கீழ் நின்றவுடன் உடனே ஒரு குளிர்ச்சியை நாம் உணர்றோம் இல்லையா? குறிப்பாக ஆலமரம், வெப்பமரம், புங்கை மரம் போன்ற மரங்கள் கீழே அதிகமாக சுகமாக இருக்கும். ஆனால் ஏன் எல்லா மரங்கள் கீழும் ஒரே அளவு குளிர்ச்சி கிடைப்பதில்லை? தொடர்ந்து இணைந்திருங்கள். ஆகாஷவாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையோடு தகவல்களை அறிந்து கொள்ளலாம். தொடர்ந்து பாடல் கேட்கலாம். காந்தாரா படத்திற்காக ஹரிஹரன் சின்மை பாடிய பாடல்.

இது நம்ம கிராமம், இந்த இயற்கையை காப்பாற்றும் பொறுப்பு முழுவதும் நமதே என்பதை அழகாய் உலகிற்கு அமைதியாய் உணர்த்தி கொண்டிருக்கும் மகாராஷ்டிரா மாநிலத்தில் அமைந்துள்ள ரத்னகிரி மாவட்டத்தில் உள்ள வேலஸ் கிராமத்தை சுற்றி நாம் இன்னைக்கு நகருல்லால சுற்றி வந்து அதன் பெருமைகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. மற்றொரு அழகான நகரத்துடன் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம் நேயர்களே, இதுவரை ஒலித்தது நகருல்லா.

0: அடிச்சிடுச்சு.
1: ஆஹா, வாழ்த்துக்கள். இப்ப நிறைய ஷாப்பிங்.
0: ஆமா, புது மொபைல், ஜீன்ஸ், ஜாக்கெட்.
1: இருங்க சார், சம்பளத்துக்கு முன்னாலேயே செலவா?
0: இன்ஸ்டன்ட் லோனும் கிடைக்கும்.
1: முதல்ல பட்ஜெட் போட கத்துக்க, அப்புறம் செலவு பண்ணு.
0: ஆனா அக்கா
1: பாரு, பருமானத்துல ஒரு பகுதிய எப்பவும் சேமிக்கணும். ஆனா பார்ட்டி குடுக்காம நழுவ முடியாது.
0: சரி அக்கா, என்னோட பார்ட்டி உன்னோட பட்ஜெட்.
2: ஆர்பிஐ சொல்கிறது,
3: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
4: மரத்தின் இலைகள் சூரிய ஒளியை நேரடியாக தரையில் விழாமல் தடுக்கின்றது. அடர்த்தியான இலைகள் அதிக நிழல் தரும். வெப்பம் நேரடியாக உடலை தாக்காது. அதனால்தான் நம்ம உடனே குளிர்ச்சியை உணர்கிறோம். மற்றொரு முக்கியமான காரணம் இருக்கு, இந்த பாடலுக்கு பின் கேட்கலாம். பாடல் வருகிறது மதராசி படத்திற்காக ஜி ரவி பாடிய பாடல்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: சில மரங்கள் அடியில் அதிக குளிர்ச்சியாக நம்ம நினைக்கிறோம் அப்படிங்கிறது எதனால் அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. மனிதர்களுக்கு வேர்வை மூலம் உடலை குளிர்விப்பது போல மரங்களும் இலைகள் மூலம் நீராவியை வெளிப்படுத்துகின்றது. இதனை டிரான்ஸ்பிரேஷன் என்று கூறுவார்கள். இந்த செயலால் சுற்றுப்புற காற்றின் வெப்பம் குறைகிறது, ஈரப்பதம் அதிகரிக்கிறது, குளிர்ந்த காற்று வருகிறது. இதனால் தான் சில மரங்கள் மரத்தடியில் போய் நின்னால் இயற்கையாகவே ஏசி போல நாம் உணர்கிறோம். தொடர்ந்து கேட்கலாம் பாடல். கடல் படத்திற்காக அபய் ஜோத்புராகர் ஹரிணி பாடியது.

நேர்களே, இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியில் அஞ்சலுக்கு பிறகு மரங்களுக்கு நினைவாற்றல் இருக்கின்றதா என்பதை பற்றிய தகவல்கள் அறியலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: match of SAF Women's Football Championship. And in IPL cricket, defending champions Royal Challengers Bengaluru to take on Gujarat Titans this evening. And with that, we end the morning news. Have a nice day.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேரம் 8:30. முதன்மை அலைவரிசையில் கேட்கலாம் தகவல் தளம். நிகழ்ச்சி தொடங்கும் முன் விளம்பரம்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேர்களே, நம்ம ஆங்கில செய்திகளுக்கு முன்னால், சில மரங்கள் கீழே அதிகமாக சுகமான குளிர்ச்சியை ஏன் உணர்கிறோம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இனி மரங்களுக்கு நினைவாற்றல் இருக்கின்றதா என்பதை பற்றி அறிவியல் ஆராய்ச்சிகள் என்ன சொல்றது அப்படின்னு பார்க்கலாம். நினைவாற்றல் வெறும் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் மட்டுமல்ல, சில வகையான மரங்களுக்கும் இருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் பல ஆண்டுகளாக ஆய்வு செய்து வருகின்றனர். மனிதர்களைப் போலவே மூளை நரம்பு அமைப்பு இல்லை அப்படின்னாலும் சில மரங்கள் சுற்றுப்புற மாற்றங்களுக்கே உணர்கின்றன, ஆபத்துகளை முன்கூட்டியே எதிர்கொள்கின்றன. இதனை பிளான்ட் மெமரி என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றார்கள். மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்கள் வந்து கொண்டே இருக்கிறது. பாடலுக்கு பின் பாடல் கேட்கலாம். வனமகன் படத்திற்காக அபய் ஜோத்பூரேக்கர் ஹரிணி பாடியது.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: பிளான்ட் மெமரி அப்படிங்கிறத பற்றி பேசிட்டு இருந்தோம் இல்லையா? எந்த காலத்தில் பூக்க வேண்டும், எந்த காலத்தில் காய்க்க வேண்டும், எப்பொழுது இலைகளை உதிர்க்க வேண்டும் என்பதை சூழ்நிலைக்கேற்ப மரங்கள் நினைவில் வைத்து கொண்டுகின்றன. இதுவே ஒரு சிறந்த நினைவாற்றலாக இருக்கும் இல்லையா? ஒரு மரத்தை பூச்சி தாக்கும் பொழுது அவை சில வேதிய பொருட்களை வெளியிடுகிறது. இது அருகில் உள்ள மரங்களுக்கு எச்சரிக்கை அனுப்புகிறது. மரங்களின் வேர் பூஞ்சைகள் மூலம் தகவல் பரிமாற்றம் கூட செய்யலாம் என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். இதனை வுட் வைட் வெப் என்று ஆங்கிலத்தில் அழைக்கின்றனர். தொடர்ந்து பாடல் கேட்கலாம். சமுராய் படத்திற்காக ஹரிஹரன் திப்பு பாடியது.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: மனிதர் அளவுக்கு நினைவாற்றல் இல்லாவிட்டாலும் மரங்கள் சூழ்நிலைகளை உணர்ந்து அதற்கேற்ப செயல்படுகின்றது. இது இயற்கையின் மிக மிக பெரிய அதிசயங்களில் ஒன்று. தொடர்ந்து கேட்கலாம் சிந்தூரம் படத்திற்காக பி. உன்னிகிருஷ்ணன் பாடிய பாடல்.

0: காலம் அனைத்தையும் நம்மிடம் சொல்லும் என்ற இந்த சிந்தனையோட இன்றைய தகவல் தளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் சந்திக்கலாம் அடுத்த நிகழ்ச்சியில். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில்.
1: நேரம் 8:45.
2: ஆகாஷ்வாணி வானொலிக்கு 90 என்மன வானில் தொகுப்பு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார்கள் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி முனைவர் குரு ஆறுமுக பெருமாள் அவர்கள் மற்றும் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் முனைவர் மு இளங்கோவன் ஆகியோர். விவசாயியின் வயலில் விழும் முதல் மழைத்துளியாக கிராம மக்களின் மனதில் ஒலித்த நம்பிக்கை குரலாக மக்களோடு பயணிக்கும் அகில இந்திய வானொலியின் பெருமை மிகு 90 விழா. உழவரின் உயிரோசையாக கிராமத்தின் நண்பனாக பண்ணை இல்லம் நிகழ்ச்சி இன்று 90 வானொலி பயணத்தை கொண்டாடுகிறது. விதை தேர்வு முதல் அறுவடை வரை, மழை தகவல்கள் முதல் சந்தை நிலவரம் வரை உழவரின் ஒவ்வொரு நாளிலும் துணையாக இருந்தது வானொலி. அறிவியல் வேளாண்மை, கால்நடை பராமரிப்பு, மாடித்தோட்டம், பெண்கள் சுயதொழில், இளைஞர் முன்னேற்றம் எல்லாவற்றையும் எளிய தமிழில் மக்களோடு கொண்டு சென்ற நிகழ்ச்சிதான் பண்ணை இல்லம். 90 கிராமத்து வீடுகளில் காலை நேரத்தை விழிப்புணர்வுடன் தொடங்க வைத்த குரல்தான் வானொலி.

0: வானொலியோடு தனது அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார் முனைவர் குரு ஆறுமுக பெருமாள் அவர்கள்.
1: வானொலிக்கு வயது 90, தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் இருந்து முனைவர் குரு ஆறுமுக பெருமாள். நம் அகில இந்திய வானொலி வாழைத்தோட்டம் போன்றது. வாழையில் உண்டாகும் இலை, பூ, தண்டு, காய், பழம் என அனைத்து பகுதிகளும் மக்களுக்கு பயன்படும். அதுபோல அகில இந்திய வானொலியின் எல்லா நிகழ்ச்சிகளும் எல்லா மக்களுக்கும் பயன்படுகிறது. ஔவையாரின் கொன்றை வேந்தன் என்னும் நூல் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்கிறது. தந்தையின் அறிவுரைகளும் ஆலோசனைகளும் மந்திரங்களை விட மிகவும் சக்தி வாய்ந்தவை. ஒருவரின் சிறந்த வாழ்விற்கு வழிகாட்டுவதில் சிறந்தவை. தந்தையின் அனுபவம் வாய்ந்த சொற்கள் பிள்ளைகளின் வாழ்வில் நன்மையையும் பாதுகாப்பையும் உறுதி செய்கிறது. நம் அகில இந்திய வானொலி ஒவ்வொரு வீட்டின் இரண்டாம் தந்தையை போல செயல்படுகிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை. தந்தையின் சொற்கள் பிள்ளைகளின் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக அமைவது போல நம் வானொலியின் நிகழ்ச்சிகள் அதன் நேயர்களுக்கு வழிகாட்டியாக திகழ்கிறது. தந்தை என்பவர் தம் பிள்ளைகளுக்கு நல்ல நண்பராக இருந்து நல்ல ஆலோசனைகளை வழங்குவது போல நம் வானொலியும் அதன் நேயர்களுக்கு நல்ல நண்பராக இருந்து பயனுள்ள பல தகவல்களை வழங்குகிறது. நம் அறிவுக்கு விருந்தாக அமைவது திருக்குறளாகும். இந்த திருக்குறளை வள்ளுவம் காட்டும் நெறி எனும் தலைப்பில் தினந்தோறும் ஒரு குறள் வீதம் தொடர்ந்து 9 மாதங்கள் நம் வானொலி ஒலிபரப்பியது. ஒவ்வொரு நாளும் ஒரு கதையின் மூலம் ஒரு திருக்குறளை விளக்கும் வாய்ப்பை நம் வானொலி எனக்கு வழங்கியது. 9 மாதங்கள் தொடர்ந்து ஒளிபரப்பான இந்த நிகழ்ச்சி நம் நேயர்களின் பெருத்த ஆதரவையும் வரவேற்பையும் பெற்றது. நம் சுற்றுச்சூழலை எப்படி வைத்து கொள்ள வேண்டும் என்பதை விளக்கும் சுற்றுச்சூழல் நிகழ்ச்சி தொடர்ந்து 1 மாதம் நம் வானொலியில் ஒலி

0: ஒளிபரப்பானது. நாளும் ஒரு சூழலை எடுத்துக்கொண்டு அதை எளிய கதையின் மூலம் எல்லாருக்கும் புரியும் வகையில் எளிமையாக விளக்கும் வாய்ப்பை நம் வானொலி எனக்கு வழங்கியது. சிந்தனைக்கு விருந்தளிக்கும் சான்றோர் சிந்தனை என்னும் நிகழ்ச்சிக்காக நம் வானொலியில் நான் வழங்கிய பற்பல உரைகள் இன்றும் என் சிந்தையில் நிழலாடுகின்றன. நல்ல சிந்தனையோடு காலை பொழுதை தொடங்க வேண்டும் என்ற கருத்தை கொண்ட நம் வானொலி ஒலிபரப்பும் இன்னொரு நிகழ்ச்சி எனைத்தானும் நல்லவை கேட்க என்பதாகும். இந்த நிகழ்ச்சியில் உரை நிகழ்த்தும் வாய்ப்பை நம் வானொலி எனக்கு பல முறை வழங்கியுள்ளது. வாழ்க்கையின் இலக்காக அமைவது இலக்கியம். வாழ்க்கையின் இலக்கு எது என்பதை நமக்கு உணர்த்துவது இலக்கியம். இத்தகைய இலக்கியத்தையும் அதன் கருத்துகளையும் நேயர்களுக்கு அறிமுகம் செய்து அறிவு விளக்கை ஏற்றி வைக்கும் ஓர் அற்புத நிகழ்ச்சி நம் வானொலி வழங்கும் இலக்கிய உலா நிகழ்ச்சியாகும். இந்த இலக்கிய உலா நிகழ்ச்சியில் பல முறை பங்கேற்று உரை நிகழ்த்தும் வாய்ப்பை நம் வானொலி எனக்கு ஏராளமாகவும் தாராளமாகவும் வழங்கியதற்கு இந்த சந்தர்ப்பத்தில் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். இவை தவிர ஆங்கில புத்தாண்டு வாழ்த்து, சர்வதேச மகளிர் தினம், வானொலி தினம் போன்ற நிகழ்ச்சிகளில் பங்கேற்று உரை வழங்க எனக்கு வாய்ப்பு வழங்கிய நம் வானொலியின் அருங்குணம் என்றும் என் நினைவில் நிற்கும். தமிழால் பாரதி தகுதி பெற்றார், தமிழ் பாரதியால் தகுதி பெற்றது என்பார் பாரதிதாசன். அதுபோல நம் அகில இந்திய வானொலியால் நேயர்கள் பெருமை பெற்றனர், நேயர்களால் நம் வானொலி புகழ்பெற்று விளங்கி வருகிறது. இத்தகைய வானொலிக்கு வயது 90, நம் வானொலி இன்னும் 100 ஆண்டுகள் மக்கள் சேவை செய்ய என் வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கின்றேன் தாய் உள்ளத்தோடு.
1: தொடர்ந்து வானொலியில் பயணித்த பயண அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் முனைவர் மு. இளங்கோவன் அவர்கள்.
2: வானொலிக்கு வயது 90, சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் இருந்து முனைவர் மு. இளங்கோவன். பிறர் செய்ய முடியாத அருமையான செயல்களை செய்து முடிப்பவர் பெரியோர் என்கிறது திருக்குறள். இக்கருத்தை கூறும் குறள் வரி செயற்கரிய செய்வார் பெரியர் என்பதாகும். பிறரால் செய்ய முடியாத அரிய செயல்களை செய்து வரும் நம் வானொலிக்கு வயது 90. அகில இந்தியாவிற்கும் பல்வேறு மொழிகள் மூலமாக அரிய செய்திகளை ஒளிபரப்பு வரும் அகில இந்திய வானொலிக்கு வயது 90. வானொலி தன் கருத்துக்களை எப்படி ஒளிபரப்ப வேண்டும் என்பதை ஔவையார் கூறி சென்றுள்ளார் என்பதை சொன்னால் கேட்பவர்களுக்கு வியப்பாக இருக்கும். ஆம், ஔவையார் வானொலியின் ஒளிபரப்புக்கு வகுத்துச் சொன்ன இலக்கணம் நயம்பட உரை என்பதாகும். சொல்லக்கூடிய செய்திகளை கேட்பவர்களுக்கு இன்பம் உண்டாகுமாறு இனிமையாக சொல்ல வேண்டும் என்பது இத்தொடருக்கு பொருள். நம் அகில இந்திய வானொலியின் நிகழ்ச்சிகள் இனிமையாக இருக்கின்றன, கேட்பவர்களுக்கு அறிவின்பத்தை தருகின்றன. வானொலியின் ஒளிபரப்புகளை கேட்காதவர்கள் கூட கேட்கும்படி செய்யும் ஆர்வத்தை தூண்டுகின்றன. கேட்கும் நிகழ்ச்சிகள் அனைத்தும் அன்றாட வாழ்விற்கு பயன்படுமாறு இருக்கின்றன. பெற்றோர் தம் குழந்தையின் உடலை தொடுதல் அவர்தம் உடலுக்கு ஆனந்தம். தாம் பெற்ற குழந்தையின் மழலை சொல் கேட்டல் பெற்றோரின் காதுகளுக்கு ஆனந்தம். இச்செய்தியை சொல்லும் திருக்குறள் இது. மக்கள் மெய்தீண்டல் உடற்கு இன்பம், மற்றவர் சொல் கேட்டல் இன்பம் செவிக்கு. அகில இந்திய வானொலியின் நேயர்கள் வானொலியை இயக்கும் போது அவர்களுக்கு உடலளவில் ஆனந்தம் ஏற்படும். அதன் நிகழ்ச்சிகளை கேட்கும் போது கேட்போரின் காதுகளுக்கு ஆனந்தம் ஏற்படும். நம் அகில இந்திய வானொலி தகவல் தொடர்பு வளர்ச்சியில் ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லாக விளங்குகிறது. இது முற்றிலும் உண்மை, வெறும் புகழ்ச்சி அன்று. முக்கிய செய்திகள், உடனுக்குடன் அறிய வேண்டிய அறிவிப்புகள், மறந்ததை நினைவூட்டும் அன்றாட கடமைகள் போன்றவற்றை இன்பத்தேனாக காதில் பாய்ச்சும் நற்செயலை நாள்தோறும் செய்து வருகிறது. பிறர் தொழில்களால் பொருள் தேடலாம், ஆனால் உயிர் வாழ்வதற்கு முக்கிய தேவையான உணவுக்காக உழவரிடமே செல்ல வேண்டும். தேருக்கு அச்சாணி எவ்வளவு அவசியமோ அதுபோல உலகிற்கு அச்சாணி உழவுத் தொழிலாகும். இத்தகைய உழவை சிறப்பிக்கும்

நிகழ்ச்சி உழவர் உலகம் என்னும் நம் வானொலி நிகழ்ச்சியாகும். இந்த நிகழ்ச்சியை கேளாத நாளெல்லாம் பாலான நாளே என்று இதில் ஆர்வமுடைய எல்லாரும் நினைப்பார்கள். இந்த நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்திருக்கின்றேன். கேட்டதை பிறரிடம் சொல்லியும் மகிழ்ந்திருக்கிறேன். கேட்டவர்கள் மகிழ்வதை பார்த்து நெகிழ்ந்து போயிருக்கிறேன். எங்கள் குடும்பம் விவசாய குடும்பம். அடிப்படையில் நான் ஒரு விவசாயி. விவசாயத்தின் மூலம் நான் பெற்ற அனுபவத்தை, நான் அடைந்த பயனை, நான் அடைந்த மகிழ்வை நம் வானொலியின் உழவர் உலகம்

0: கவர்ந்த நிகழ்ச்சியாகும். பழதுளி பெருவெள்ளம் என்பது பழமொழி. அதுபோல அறிவு துணுக்குகள் திரண்டு வரும் நிகழ்ச்சி இணைத்தானும் நல்லவை கேட்க என்னும் காலை நிகழ்ச்சி. தினந்தோறும் ஒளிபரப்பாகும் இந்த நிகழ்ச்சியை அதிகாலை பொழுது கேட்டால் நாள்தோறும் நலமாக இருக்கலாம் என்பது என் அனுபவம். இந்த நிகழ்ச்சியை நம் வானொலி மூலம் நான் பலமுறை வழங்கி மகிழ்ந்திருக்கின்றேன், கேட்டும் மகிழ்ந்திருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் உரை நிகழ்த்துவதற்காக பல அறிவுசார் நூல்களை படித்தும் வியந்திருக்கிறேன். இணைத்தானும் நல்லவை கேட்க எனும் நிகழ்ச்சியை நம் வானொலிக்காக நான் வழங்கும் போதெல்லாம் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற திருமந்திரத்தின் பாடல் வரிதான் நினைவுக்கு வரும். காரணம், நாம் பெற்ற ஞானப் பேரின்பம் நமக்கு மட்டும் பயன் தந்தால் போதாது, நம் வானொலியின் நேயர்களுக்கும் பயன்பட வேண்டும் என்ற நல்ல நோக்கமே. இந்த நிகழ்ச்சி முன்பு நம் வானொலியில் சான்றோர் சிந்தனை என்னும் தலைப்பில் ஒளிபரப்பானது என்பதை நினைவூட்டி மகிழ்கின்றேன். இலக்கியத்தில் உள்ள நயங்களையும் நுட்பங்களையும் நேயர்களிடம் கொண்டு சேர்க்கும் நிகழ்ச்சி இலக்கிய உலா என்னும் நம் வானொலி நிகழ்ச்சி. இந்த இலக்கிய உலா நிகழ்ச்சியில் சங்க இலக்கியம் முதல் இக்கால இலக்கியம் வரை பல்வேறு நிகழ்ச்சிகளை வழங்கியதில் மிகவும் பெருமை கொள்கிறேன். நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சை நெகிழச் செய்யும் நம் வானொலியின் மற்றொரு நிகழ்ச்சி விருந்தினர் விருப்பம். என்னை போன்ற நேயர்களை விருந்தினராக உபசரித்து அந்த விருந்தினரின் விருப்பத்தை நிறைவேற்றும் விருந்தினர் விருப்பம் நிகழ்ச்சியில் பங்கேற்றது என்றும் என் நெஞ்சை விட்டு நீங்காத ஒன்றாகும். வானொலி தினம், உலக சுகாதார தினம், சர்வதேச மகளிர் தினம் போன்ற சிறப்பு நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்று பயனுள்ள கருத்துக்களை நேயர்களுக்கு பகிரும் நல்ல வாய்ப்பையும் நம் வானொலி எனக்கு வழங்கியிருக்கிறது. இவை போன்ற நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வாய்ப்பு தந்த நம் அகில இந்திய வானொலியை என் தந்தை தாயை போற்றுவது போல் போற்றி மகிழ்கின்றேன். நம் அகில இந்திய வானொலி எனக்கு நல்ல நண்பனாய், நல்ல ஆசிரியராய், நல்ல வழிகாட்டியாய் இருந்திருக்கின்றது. இந்த வானொலிக்கு வயதோ 90. 90 வயதான இந்த வானொலி இன்னும் பல நூறு ஆண்டுகள் மக்களுக்கு சேவை செய்யும். வாழ்க அகில இந்திய வானொலி, வளர்க அதன் சேவை.
1: நேர்கள் இதுவரை கேட்டது வானொலிக்கு 90 என்மன வானில் தொகுப்பு நிகழ்ச்சி. அமைப்பில் உதவி கே மூவேந்தன், நிகழ்ச்சி அமைப்பு ஆர்.பி. பரிமளாதேவி அவர்கள், படைப்பு மதுரை வானொலி.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று காலை 11:02 நேயர் நேரம் நிகழ்ச்சியின் தலைப்பு நகைச்சுவை உணர்வு. நேயர்களே, இந்த தலைப்பில் உங்கள் கருத்துக்களை பகிரலாம், கலந்துரையாடலாம். நெறிப்படுத்துபவர் மீனாட்சி அவர்கள். நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 2275240, 2275250, 0413 என்ற முன்குறியீட்டு எண்களை டயல் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைய தலைப்பு நகைச்சுவை உணர்வு.

நேரம் இப்பொழுது 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் என்று டாக்டர் தாடைப்பள்ளி லோகநாத சர்மா அவர்களின் பாட்டு கேட்கலாம். பி ராகவேந்திர ராவ் அவர்கள் வயலின், ஹரிஹரன் சுந்தரராமன் அவர்கள் மிருதங்கம், கே ஆர் சிவராமகிருஷ்ணா அவர்கள் கஞ்சிரா. விக்ன நிவாரண விநாயக நாட்டராகம் ஆதிதாளம், தாடைப்பள்ளி.

சீப சுமுக சுப்ரதீப சுரசேவித சுமுக சுப்ரதீப சுர

நேரம் இப்பொழுது 9:17. அரங்கிசை நிகழ்ச்சியில் டாக்டர் தாடைப்பள்ளி லோகநாத சர்மா அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வி ராகவேந்திர ராவ் அவர்கள் வயலின், ஹரிஹரன் சுந்தரராமன் அவர்கள் மிருதங்கம், கே ஆர் சிவராமகிருஷ்ணா அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சியில் அடுத்து மாயா தீத்த ஸ்வரூபிணி, ராகம் மாயா மாளவ கவுளை, ரூபக தாளம் தஞ்சாவூர் பொன்னையா பிள்ளை இயற்றியது.

அரங்கிசையில் இதுவரை டாக்டர் தாடேப்பள்ளி லோகநாத சர்மா அவர்களின் பாட்டு கேட்டோம். வி ராகவேந்திர ராவ் அவர்கள் வயலின், ஹரிஹரன் சுந்தரராமன் அவர்கள் மிருதங்கம், கே ஆர் சிவராமகிருஷ்ணா அவர்கள் கஞ்சீரா.

நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று காலை 11:02 நேர் நேரம் நிகழ்ச்சியின் தலைப்பு நகைச்சுவை உணர்வு. நெறிப்படுத்துகிறார் மீனாட்சி அவர்கள்.

0: தொடர்வது காலை 10 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் ஆதவன். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று புதுடெல்லியில் துவங்க உள்ள வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்திற்கு தலைமை தாங்குகிறார். இக்கூட்டத்தில் ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் பென்னி ஃபோங், ஜப்பான் நாட்டின் வெளியுறவு அமைச்சர் தோஷ்மித்சு மோட்டேகி மற்றும் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலர் மார்கோ ரூபியோ ஆகியோர் பங்கேற்று குவாட் முயற்சிகளின் முன்னேற்றம், இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள், சர்வதேச பிரச்சினைகள் குறித்து விவாதிப்பார்கள். புதுச்சேரியின் வளர்ச்சிக்கு அனைத்து நிலைகளிலும் ஒத்துழைப்பை அளிக்க பிரதமர் திரு நரேந்திர மோடி உத்தரவாதம் அளித்துள்ளதாகவும், அமைச்சரவை விரிவாக்கம், சட்டப்பேரவைத் தலைவர் பதவி உள்ளிட்ட அனைத்து விஷயங்களையும் கட்சி தலைமையும் புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமியும் இணைந்தே முடிவெடுப்பார்கள் என்று புதுச்சேரி அமைச்சர் நமச்சிவாயம் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். புதுச்சேரியில் சிறுமியை கடத்த

0: தீ பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் ரவுடிக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து புதுச்சேரி போக்சோ நீதிமன்றம் நேற்று தீர்ப்பளித்தது. மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 4 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்க அரசுக்கு நீதிபதி சுமதி பரிந்துரை செய்தார். தமிழ்நாட்டில் 50,000 ரூபாய் வரை கூட்டுறவு வங்கிகளில் பயிர்க்கடன் பெற்ற குறு விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி செய்து தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உத்தரவிட்டுள்ளார். இதன் மூலம் தமிழ்நாட்டில் மொத்தம் 14.23 லட்சம் குறு விவசாயிகள் பயனடைவார்கள் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். விவசாயிகளுக்கு ஓரளவாவது பயனளிக்கக்கூடிய இந்த அறிவிப்பு வரவேற்கத்தக்கது என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். குதிரை வேகத்தில் குதிரை பேரத்தில் தாவேக ஈடுபடுகிறது என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். அதேபோல் அஇஅதிமுகவின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியும் தலைமைச் செயலகத்தின் கீழ்த்தளத்தில் ராஜினாமா, மேல்தளத்தில் கட்சியின் இணைப்பு என்று குதிரை பேர அரசியலில் தமிழக வெற்றி கழகம் ஈடுபட்டுள்ளது என்று விமர்சித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 11 மணிக்கு.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 10:02. முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் ஆவலுடன் கேட்க காத்திருக்கும் இந்நிகழ்ச்சி கேட்டாலே இனிக்கும். நேர்களே, இந்த முகநூல் வழி நேர் விருப்ப நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கு பெற ஆகாஷ்வாணி புதுச்சேரி என்ற முகநூலில் உங்கள் விருப்ப பாடல்களை பதிவிடுங்கள். வானொலி வழி பாடல்களை கேட்டு மகிழுங்கள். நிகழ்ச்சியின் தொடக்கமாக ராஜபாளையம் பிரபுவீரா, இவர் விருப்பமாக தாய்மேல் ஆணை. இப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம், S ஜானகி பாடிய பாடல்.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதன்மை அலை வரிசையில் கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம். தொடர்ந்து கேட்கலாம் ஆண்டிப்பட்டி செந்தில்குமரன் விருப்பமாக கேளடி கண்மணி. படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் சித்ரா பாடிய பாடல்.

ஒலித்தது மாதவரம் சரஸ்வதி பத்மநாபன். இவர் விருப்பமாக உன்னை நான் சந்தித்தேன். இப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ், வாணி ஜெயராம் பாடிய பாடல். நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று காலை 11:02 நேயர் நேரம் நிகழ்ச்சியின் தலைப்பு நகைச்சுவை உணர்வு. நேயர்களே, இந்த தலைப்பில் உங்கள் கருத்துக்களை பகிரலாம், கலந்துரையாடலாம். நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 2275240, 2275250 என்ற எண்களை. தொலைபேசி கைபேசி மூலம் அழைப்பவர்களும் வெளியூர் நேயர்களும் 0413 என்ற முன்குறியீட்டு எண்ணை டயல் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைய நிகழ்ச்சியை நெறிப்படுத்துகிறார் மீனாட்சி அவர்கள். நிகழ்ச்சியின் தலைப்பு நகைச்சுவை உணர்வு. கேட்டால் இனிக்கும் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் ஆண்டிப்பட்டி செந்தில் குமரன். இவர் விருப்பமாக கேளடி கண்மணி. படத்திற்காக கே ஜே யேசுதாஸ், சித்ரா பாடிய பாடல்.

0: கேட்டால் இனிக்கும் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம். நாகர்கோவில் மந்திரமூர்த்தி இவர் விருப்பமாக இப்படியும் ஒரு பெண் படத்திலிருந்து பாடல்.
1: அகப்பட்ட வரையில் சுருட்டுற ஜாதி, நானு இங்கே தானம்மா, நானு இங்கே தானம்மா, பிறர் சுகப்படவே.

அப்புறம் தன்னே மாட்டிக்குவா. ஆட்டம் முடிந்தால் மாட்டிக்குவா, அவன் அப்புறம் தன்னே மாட்டிக்குவா. கண்ணே உனக்கு சொன்னேன் கேளு வேண்டாம் அம்மா விளையாட்டு, நான் நல்லத சொன்னேன்.

நேரம் 10:25 22 கேட்டால் இனிக்கும் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம். செங்கல்பட்டு ரமணி வில்வம் இவர் விருப்பமாக மோனோன்ஷா இன் மோனோலிசா படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்.

0: விளம்பர இளைவடைய வேலை பிறகு கேட்டால் இனிக்கும் தொடரும்.
1: மூணு காலேஜ்லயும்
2: கவலைப்படாத,
1: ஃபீஸ் பாரு.
3: எப்படி இருக்கப்பா?
1: என்னாச்சு?
2: ஃபீஸோட டென்ஷன்.
3: ராகுலுக்கு பேங்க் அக்கவுண்ட் இருக்கு. சோ வழி கிளியர். தேவைப்பட்டா பேங்க்ல இருந்து ஸ்டூடெண்ட் எஜுகேஷன் லோன் சுலபமா கிடைக்கும். இதுல 4 லட்சம் வரைக்கும் கொல்லாட்டல் இல்ல. அது எங்க ஸ்வீட்டு?
4: ஆர்பிஐ சொல்கிறது
2: சரியா தொடங்குங்க, ஃபைனான்சியலி ஸ்மார்ட் ஆகுங்க.
0: கேட்டால் இனிக்கும் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம். தாராபுரம் பேபி, அம்பிகா துரைராஜ், இளவரசி, சித்ரா, சுகந்தி, பெங்களூர் குப்பநத்தம், கோகிலா, ராம் பிரகாஷ், தர்மாபுரம் துரைராஜ், இவர்கள் விருப்பமாக எங்க பாப்பா படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா பாடிய பாடல்.

கேட்டால் இனிக்கும் நிகழ்ச்சியில் தொடர்ந்து வருகிறது. எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி இவர்கள் பாடியது அலையோசை படத்திற்காக. விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் கடலூர் சுரேஷ்.

சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கனகவல்லி நாராயணன், அஸ்வினி, கல்யாண், சுகன்யா, ராமநாதன், நிலானி, சாய் வெண்பா, ஆதிரா, இனியா, நன்னிலம் நாராயணன் இவர்கள் விருப்பமாக நெஞ்சு நிலை படத்திற்காக கே எஸ் சித்ரா, பி உன்னிகிருஷ்ணன் பாடிய பாடல்.

0: மனசே மனசே குழப்பம் என்ன, இதுதான் வயசே காதலிக்க.
1: நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று காலை 11:02 நேய நேரம் நிகழ்ச்சியின் தலைப்பு நகைச்சுவை உணர்வு. நேரப்படுத்துகிறார் மீனாட்சி. நேயர்களே, இந்த தலைப்பில் உங்கள் கருத்துக்களை பகிரலாம், கலந்துரையாடலாம். நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 2272540, 2272550 என்ற எண்களை. கைபேசி மூலம் அழைப்பவர்கள் 0413 என்ற முன்குறியீட்டு எண்ணை டயல் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பு நகைச்சுவை உணர்வு. நிகழ்ச்சியை நிறைவு செய்ய பொன்னிமேடு வண்ண கணேசன், சுகன்யா பரத், சத்தீஸ்கர் ஹீராமணி வர்மா, பாசுமணி புஷ்பேந்திரமணி, நோக்கோலால் வர்மா, புதுவை அம்பாள் நகர் சந்திரசேகர், தீபக் பத்மினி, திருவாரூர் காட்டூர் சிவகுமார், சுஜாதா சிவகுமார், சஞ்சய்குமார், சரண்குமார், தீப்தி, அழகுமணி சரவணன், அறந்தாங்கி ஐயப்பன், உத்தரப்பிரதேசம் முராதாபாத் சல்மான், இம்ரான் இஸ்கார் நர்கீஸ், முகேஷ் சீதல், சோனு காஜல், தன்வி சோனி, மோகினி பல்வீர், ஹேம

லதா, சென்னை சிவராம் நாகராஜன், பரேலி மௌரியா, அழகு பிரகாஷ், ஷ்ரிங்கி கபில், கைலாஷ் சுனில், நறுமணம் சுவாதி, மருதுமுனை ஹெச் எல் நஜுமுதீன், புதுப்பட்டி பொன் அமராவதி, இவர்கள் அனைவருக்கும் அவர்கள் விரும்பிய பாடலை ஒலிபரப்ப நேரமின்மை காரணமாக வருகிறது சிகரம் படத்திலிருந்து சித்ரா பாடிய பாடல்.

0: தொடர்வது காலை 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஆதவன். பத்ம விருதுகள் பெற்றவர்களுக்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், தமிழகத்தில் வானொலி ஒலிபரப்புத்துறையில் சிறப்பாக பணியாற்றி மக்களுடன் நெருக்கமாக இணைந்து செயல்பட்ட விஞ்ஞானி டாக்டர் ஆர் ஸ்ரீதருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது பெருமைக்குரியது என்று குறிப்பிட்டுள்ளார். பத்மஸ்ரீ விருது பெற்றுள்ள IPS அதிகாரி திரு விஜயகுமார், தமிழ்ப்பெண் இசைக்கலைஞர் திரு என் சுவாமிநாதன் ஆகியோருக்கும் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் அடுத்த மாதம் 21ஆம் தேதி நீட் மறுதேர்வை பாதுகாப்பாகவும் வெற்றிகரமாகவும் நடத்துவதற்கு தேவையான ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளை மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது. இது தொடர்பாக கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் மாநில முதலமைச்சர்கள், துணைநிலை ஆளுநர்கள் ஆகியோருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் நீட் மறுதேர்வை நடத்துவதற்கு போதிய ஒத்துழைப்பை அளிக்குமாறு கூறியுள்ளார். தேர்வு நாளன்று கூடுதல் போக்குவரத்து வசதிகளை ஏற்பாடு செய்யுமாறும் அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு மின்துறையில் தனிநபர்கள் அல்லது குறிப்பிட்ட நிறுவனத்திற்கு சாதகமாக ஒப்பந்த புள்ளி வழங்கும் முறை இனிமேல் தொடராது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். இடைத்தரகர்களுக்கு அனுமதி கிடையாது என்றும் முறைகேடுகள் தடுக்கப்படும் என்றும் அவர் மேலும் கூறினார். ஈரான் அமெரிக்கா இடையே ஒப்பந்தம் மேற்கொள்வது தொடர்பாக இரு நாட்டு பிரதிநிதிகளிடையே இன்று தோஹாவில் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. செனகல் நாட்டின் புதிய பிரதமராக பொருளாதார நிபுணர் திரு அகமது ஐ அமினு லூவை அந்நாட்டு அதிபர் நியமித்துள்ளார்.

0: கோவாவில் நடைபெற்ற தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 11-0 என்ற கோல் கணக்கில் மாலத்தீவை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 11:02. நேயர் நேரம் நிகழ்ச்சிக்காக நான் மீனாட்சி. வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம எந்த தலைப்பில் பேச போகிறோம் அப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. அப்பா சொல்லும் போதே என்ன மாதிரியான ஒரு சந்தோஷம் என்னை தொத்திக்குச்சு அப்படின்னா என்ன விஷயன்றது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி நம்ம பேச போகிற தலைப்பு நகைச்சுவை உணர்வு. இந்த தலைப்பில் தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். அதாவது விலங்குகள் கிட்டேருந்து மனிதனை வேறுபடுத்தி காற்ற ஒரு ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னா சிந்தனை ஆற்றல் ஒன்று, நகைச்சுவை ஒன்று. இந்த நகைச்சுவை உணர்வு சிரிப்பும் இந்த சிந்தனை ஆற்றலும் தான் விலங்குகள் கிட்டேருந்து மனிதர்களை வேறுபடுத்தி காட்டுது. இன்றைக்கி ரொம்ப ஹெவியாக மன அழுத்தத்தில், போராட்டத்தில், பொருளாதாரத்துக்காக வேலை பலுவில் ஓடிட்டுருக்கிற இந்த நேரத்தில் இந்த நகைச்சுவைலாம் எங்கே நாங்கள் டைம் இருக்குது அப்படின்லாம் நம்ம சொல்லவே முடியாது. அது வந்து இயல்பாகவே எல்லாருக்கும் பொதுவாகவே இருக்கும். ஆனால் நம்ம வந்து அந்த விஷயத்தை வந்து வெளியே காட்டிக்காமல் ரொம்ப இறுக்கமாக வச்சுக்கிறோம். ஆனால் கடந்துகிட்டே போயிட்டுருக்கணும். சில பேர் பாருங்களேன், ரொம்ப ஹாப்பியாக சிரிச்சுட்டே இருப்பாங்க எப்பயுமே. அவங்கள பார்க்கும்போதே நமக்குமே அந்த சந்தோஷம் நமக்கு தொத்திக்கும். ஸோ நகைச்சுவை உணர்வு மட்டும் இல்லைனா நான் என்றைக்கோ தற்கொலை செய்து கொண்டிருப்பேன் அப்படின்றதை யார் சொல்லியிருக்காங்கன்னா தேசப்பிதா காந்தியடிகள் சொன்னது தான் இது. இப்போ இந்த நேரத்தில் இதை நம்ம நினைவு கூறுதல் கொஞ்சம் அவசியமான ஒரு விஷயந்தான். இப்போதைய காலகட்டத்திலே நமக்கு வேலை பளு, குடும்ப பிரச்சனை, பொருளாதாரம் அப்படின்னு ரொம்ப மோசமான சூழ்நிலை இருந்தாலும் கூட அப்பப்போ நம்மளோட விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிக்கணும் அப்படின்னா நகைச்சுவை நமக்கு தேவைப்படுது. இந்த நகைச்சுவையை நம்ம நிறைய உணர்வுகள் மூலமாக வெளிப்படுத்துகிறாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும் போதெல்லாம் இதை நம்ம வந்து வெளிக்காட்டிகிட்ருப்போம். சின்னதாக ஒரு ஜோக் அடிச்சிட்டா கூட அப்படி சிரிச்சிருவோம். நம்ம உள்ளே இருக்கக்கூடிய பெரும்பாலான மன அழுத்தங்கள்லாம் வந்து இந்த நகைச்சுவையால் குறையுது. அதனால் நகைச்சுவை உணர்வை பற்றி உங்களோட கருத்துக்களை என்னோட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். 0413-227-5240 என்ற நம்பருக்கு டயல் பண்ணுங்க. நிகழ்ச்சியில் வரும் முதல்ல என்னோட கருத்தை கேட்போம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்க.
2: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியிலேருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
1: சொல்லுங்க சார்.
2: மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் இருக்கக்கூடிய ஆற்றல் தான்
1: மேம்.
2: விலங்குகளுக்கு கூட சிரிக்கக்கூடிய ஆற்றல் இல்லை, ஆனா மனிதனுக்குத்தான் இருக்கு. அதனால அதை சூப்பரா பயன்படுத்திக்கணும் மேம். இப்போ என்னுடைய குரூப் எல்லாம் பாத்தீங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்ட் இருக்கு, அப்படி பேர் வந்து வினோத்னு, அவர்தான் காமெடி பண்ணுவாரு. ஹலோ,
1: சொல்லுங்க, கேட்டுட்டு இருக்க சொல்லுங்க.
2: ஆ சரி, அப்போ என்னுடைய ஃப்ரெண்டு காமெடி பண்ணதை பார்த்து நாங்க எல்லாருமே ரசிப்போம் மேம். அது பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறது இருக்கு பாத்தீங்களா, அது வந்து சில பேருக்கு இருக்கும். அவங்க நகைச்சுவை பண்ணுவாங்க, அந்த நகைச்சுவை உணர்வு அந்த குரூப்ல உயிர்ப்பு தன்மையோட வச்சிருக்கோம் மேம். பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த புண்படுத்தாத மாதிரி ஹியூமர் பண்ணுவாங்க. நம்ம பாடி லாங்குவேஜா இருக்கட்டும், நம்மள கிண்டல் அடிப்பாங்க, நம்ம சோர்வா இருந்தா கூட அவங்க நகைச்சுவையாக பேசும் பொழுது அது ஒரு ஹாப்பினஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுக்கும். அது வந்து நான் ரொம்பவே லைஃப்ல ரசிச்சு பாத்திருக்கேன். அதே மாதிரி மேம், எனக்கு காமெடி நடிகர்கள் நிறைய பேர் பிடிக்கும் மேம். விவேக் அவர்கள், வடிவேல் அவர்கள், இவர்களுடைய காமெடி கிளிப்பிங்ஸ் எல்லாம் பார்ப்பேன். சிரிக்க முடியாத அளவுக்கு நமக்கு என்ன சொல்றது, ஹாப்பினஸ் வரும். அது வந்து வார்த்தைகளால விவரிக்கவே முடியாது.
1: சில பேரை பார்த்தோடனே நமக்கு சிரிப்பு வரும் தானாவே.
2: அதுவும் சின்ன குழந்தைங்க எல்லாம் அந்த சேத்தம் பண்ண பாருங்க, பெரிய மனுஷவங்க மாதிரி சில வார்த்தைகள் பேச பாருங்க, அப்ப சிரிப்பா வரும். என்ன மட்டும் நீங்க தப்பு செய்யக்கூடாதுன்னு பாடம் எடுக்கிறீங்க, நீங்க தப்பு செய்றீங்க, உங்களுக்கு மட்டும் அது பொருந்தாது இல்ல அப்படின்னு. அப்பா என்ன கேள்வி கேட்கிறப்பா அப்படின்னு. ஆனா சில சமயம் மடக்கிற மாதிரி குழந்தைகள் கேட்கும் பொழுது நம்மள அறியாத சிரிப்பு வந்துடும் மேம். அதே மாதிரிதான் சில பேரை பார்த்தவனையுமே சிரிப்பு வந்துடும். ஏன்னா அவங்களோட பாடி லாங்குவேஜ், அவங்களுடைய இந்த கம்யூனிகேஷன், அவங்க மேல இருக்கக்கூடிய அந்த பிரியம் அதெல்லாம். அதே மாதிரி ஒரு சின்ன புன்னகை முகத்துல எப்பொழுதுமே இருந்ததுன்னா நம்மளை சுத்தி நாலு மனுஷவங்க இருந்துகிட்டே இருப்பாங்க மேம். அதே மாதிரி நகைச்சுவை உணர்வு உடைய ஆட்கள்ல நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்போதுமே அவர்கள் மற்றவர்களாக தேடப்படுவார்கள். அவங்களுக்கு நட்புறவு அப்படிங்கறது கிடைக்கும். அதே மாதிரி அவங்க வந்து தனித்துவமானவர்கள் அப்படிங்கறதுனால நிறைய நபர்கள் அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் காமெடி எப்படி பண்ணணும்னு கத்துக்குவாங்க. அதுவும் ரொம்ப முக்கியம் தான். இப்ப வந்து இருக்கக்கூடிய காலகட்டத்துல நம்ம எல்லாருமே சிரிக்கிறது அப்படிங்கறது ரொம்பவே மறந்துட்டோம் மேம். ஆனா அந்த சிரிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த

0: நம்ம சிரிக்க ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம லைஃப் இலகுவாயிடும். நம்ம மூளைக்கு தெரியவே தெரியாதா மேம், நம்ம பொய்யா சிரிக்கிறோமா உண்மையா சிரிக்கிறோமான்னு. சிரிக்கிற மாதிரி நம்ம ஆக்ஷன் பண்ணோம்னா மூளை என்ன பண்ணுமா, நல்ல குட் ஹார்மோன்ஸ் சுரக்கும், அதனால ஸ்ட்ரெஸ் கம்மி ஆகும் அப்படிங்கிறாங்க. அதனால சிரிப்பவர்கள் சும்மா சிரிக்கிற மாதிரி நம்ம ஆக்ஷன் பண்ணலாம், தப்பு அப்படிங்கறது இல்ல. அதனாலதான் லாஃபிங் தெரப்பி அப்படிங்கறத கூட பண்றாங்க இல்லையா?
1: எஸ் எஸ் கரெக்ட்,
0: அது நல்லா இருக்கும் மேம். நிறைவா ஒண்ணு சொல்ல போனோம்னா, சிரிப்பு சிரிப்பு குணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வாழ்க்கையை இலகுவாக்கும். கஷ்டமாக இருந்தாலும் கூட அந்த சிரிக்கக்கூடிய குணம் இருக்கிறவங்க அதை அணுகக்கூடிய அந்த ஒரு முறை இருக்கு பார்த்தீங்களா, அது ரொம்ப டிஃபரெண்டாக இருக்கும். ஐயோ என்னடா இப்படி இருக்கே கஷ்டம், என் வாழ்க்கையே கஷ்டமாயிருச்சு அப்படிங்கும் பொழுது சோகத்துல கூட சில பேர் சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. காரணம், இதை உட்காந்து கஷ்டப்படுறதுனால எனக்கு என்ன யூஸ் கிடையாது, நான் சிரிச்சுட்டு இலகுவா எடுத்துட்டு போறேன் அப்படிங்கும் பொழுது அந்த நுட்பமான சில கஷ்டமான தருணங்களையும் கடப்பதற்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது. முகத்துல சிரிப்பு தோன்றும் பொழுது எக்கச்சக்க குட் ஹார்மோன்ஸ் அப்படிங்கறது சுரக்கும், நம்ம ஸ்ட்ரெஸ் குறையும், பிபி அப்படிங்கறது குறையும். எல்லாத்தோட நம்ம மத்தவங்களுடைய புக்ஸ் குட் டேர்ம்ஸ்ல இருப்போம், நமக்கு நிறைய நட்பு அப்படிங்கறது கிடைக்கும். சிரிக்கவர்களுக்கு வாழ்க்கை இலகுவான
1: இருக்கும். நம்ம வீட்டுல எல்லாம் அந்த அளவுக்கு நம்ம சிரிப்பை வந்து காட்டல அப்படின்னாலும், அதாவது சிரிக்கணும்னு நினைப்போம், ஆனா முகத்தை வந்து கொஞ்சம் இறுக்கமா வச்சுப்போம். அம்மா திட்டாங்க இல்ல அப்பா திட்டாரு அப்படின்னா கொஞ்சம் அவங்க சிரிச்சுட்டா நம்மளோட கெத்து போயிடுமோ அப்படின்ட்டு என்ன பண்ணுவோம்னா, சும்மாவே அப்படியே ஒரு இறுக்கமா வச்சுட்டு அப்படியே கடந்துட்டு போயிட்டே இருப்போம். ஆனா இதே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரத்தை ஒண்ணுமே இருக்காது, ஆனா அப்படி கைத்தட்டி ஹஹா ஹா அப்படின்னு சிரிச்சுட்டே இருப்போம். நம்ம ஒண்ணுமே சொல்லிக்க மாட்டாங்க, உடனே நம்ம ஃப்ரெண்டு அதை கலாய்ச்சிப்போம், ஏய் அவன் என்ன சொன்னு இப்படி சிரிக்கிற அப்படின்ட்டு. அதுல இருந்து ஒரு சிரிப்பு ஆரம்பிக்க பாருங்க, ஒண்ணுமே இல்லாம சிரிக்கிறது ஒண்ணு இருக்குல்ல, அதெல்லாம் வந்து எல்லாரோட அனுபவத்திலுமே இதை நம்ம அனுபவிச்சிருப்போம். சோ நகைச்சுவை உணர்வு அப்படின்ற தலைப்புல தான் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம். ரொம்ப ஹாப்பியா பேசுங்க, உங்களோட வாழ்க்கையில நடந்த நகைச்சுவை எல்லாம் என்ன இருக்கு அப்படின்றத பத்தியும் நீங்க ஷேர் பண்ணலாம். 2275240 2275250 நம்பருக்கு டயல் பண்ணுங்க. நீங்க சொல்ல மாட்டே நேயர். ஹலோ வணக்கம். வணக்கம்,
2: நான் பரமசிவன் ராஜேஸ்வரி பேசுறேன்.
1: சொல்லுங்க மேடம்.
2: நகைச்சுவை பத்தி பேசிட்டு இருக்கீங்க.
1: ஆமா,
2: நகைச்சுவை ஆனா ஒருத்தர் கூட ரொம்ப அதிகமா நோய் எல்லா அவயங்களுமே கெட்டு போய் நோயில் அவதி வரும்போது மருத்துவமனையில மருத்துவர்களும் கைவிருக்கிற போது பாருங்க நான் நல்லா வந்துருவேன் பாருங்க அப்படின்னு வெளியேறி ஒரு ரூம் எடுத்து தங்கி நகைச்சுவை படங்களா பார்த்தாராம். நகைச்சுவை படங்களா பார்த்து நகைச்சுவை எல்லாம் சிரிச்சிருக்காரு. ஒரு மாசமா சிரிச்சிட்டு வெளியே வரும்போது மருத்துவர்கள்ட்ட மறுபடியும் பார்க்கும்போது எல்லா அவயங்களுமே நல்லபடியா சீரடைஞ்சிருக்கான். ஆச்சரியப்பட்டாராம், எப்படி உங்களுக்கு எல்லாமே சரியாச்சு அப்படின்னு சொல்லும் போது, நான் வந்து சிரிச்சேன் சிரிச்சதுனால சரியாயிருச்சு அப்படின்னு. அப்ப அந்த நகைச்சுவை உணர்வு அத்தனை ஒரு உயிரையே திருப்பி கொடுக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது இல்லையா?
1: கண்டிப்பா.
2: ஆமா, அதனால வாலி வந்து இவர்கிட்ட நம்ம கண்ணதாசத்தையே யார்ட்டைய கண்ணதாசனா யார்ட்டையா வந்து இவர்கிட்ட என்எஸ் கிருஷ்ணன் என்எஸ் கிருஷ்ணன் வந்து வாலிகிட்ட போய் நானும் கதை எழுதுன ஆசையா இருக்கு
1: அப்படின்னாரான்.
2: மூணு மை வேணும்
1: அப்படின்னாரான். மூணு மை,
2: மூணு என்னென்ன மை வேணும், என்ன கலர்ல வேணும் அப்படி கேட்டாரான். அதுக்கு அவர் சொன்னாரா, தனிமை, பொறுமை, வலிமை, இந்த மூணுமே இருந்தாத்தான் எழுத முடியும் அப்படின்னாரா. ஆகா மிக அருமை அப்படின்னாரா அவரு.
1: அதுல ஒரு மை சேர்ந்துக்குச்சு.
2: ஆமா, அந்த மாதிரி அதான் இவரு காந்தியடிகளை போய் ஒருத்தர் பாத்துருக்காரு, அவர் நண்பரு. அவர் எப்ப பார்த்தாலும் தொடர்புன்னு பேசிக்கிட்டே இருப்பாரா, இவருக்கு பிடிக்கட்டா. அப்ப அவர் சொன்னாரா, நீங்க ஆட்டுப்பாலா குடிச்சு வளர்றீங்கல்ல, ஆட்டுப்பாலில் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டாரா. ஆட்டுப்பாலில் என்ன இருக்கு தெரியுமா, நான் ஆட்டுப்பாலே குடிச்சு வளர்ந்ததுனால ரொம்ப யாராவது தேவையில்லாம பேசினா அவங்களோட முட்டுற தன்மை இருக்கு அப்படின்னு முட்டிடுவேடா. தேவையில்லாத வார்த்தையை வந்து தொடர்ந்து வந்து வேலையில வந்து யாராவது தொந்தரவு செஞ்சா முட்டிடுவேன், ஆட்டுப்பால் குடுத்ததுனால முட்டுற தன்மை இருக்குன்னாரா அந்த இடத்துல. அது மாதிரி ஒருத்தர் இதுக்கு மருத்துவமனைக்கு போ, மருத்துவமனையில இருந்து வெளியே வந்து டாக்டர் நன்றி சொன்னாரா, நான் சரியாயிட்டேன், நான் கிளம்புறேன். ஆமாப்பா நீங்க சரியாயிட்டே ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கீங்க, இப்போ நீங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு
1: சொன்னாரா.
2: என்ன ஏன் டாக்டர் வீட்டை வித்துதாலும் நான் ட்ரீட்மெண்டே பார்த்தேன்.
1: இந்த காமெடி எல்லாம் இந்த டாக்டர் பேஷண்ட் இந்த காமெடி எல்லாம் நிறைய வரும்.
2: ஒரு திருட வீட்டுக்குள்ள வந்துட்டானா அப்போ

0: இது அவரு லைட்ட போட்டு எல்லா ஒரு பக்கமும் தேடி இருக்கான், ஒண்ணுமே கிடைக்கல. அப்புறம் அவர் வீட்டுக்காரர் லைட்ட போட்டாரு, அந்த வீட்டுக்காரவங்களோட வீட்டுக்காரியோட கணவர் லைட் போட்டு எதப்பா தேடுற அப்படின்னு. நான் என்ன ஒண்ணுமே காணா பீரோலிங் ஆனா ஒண்ணுமே, ஏப்பா நான் இப்ப 10 வருஷமா அதைத்தே தேடிக்கிட்டு இருக்கேன், என் மனைவி ஊருக்கு போயிருக்கா, இப்போ நான் தேடி தேடி பாக்குறேன், எனக்கே ஒண்ணு கிடைக்கல, என் வாழ்க்கை எழப்பா கிடைக்கும்.
1: சொல்லும் போதே உங்களுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம், ஹாப்பியா இருக்கு.
0: டாக்டர் எனக்கு வந்து எனக்கு நான் என்ன செய்யணும் எனக்கு இருக்கிற வியாதிக்கு அப்படின்னு, காலையில ஒரு நம்பர் வெந்நீர் குடிங்க அது உங்களுக்கு சரியாயிருக்கும்போது. நான் சார் காப்பிங்கிற பேர்ல டாக்டர் எனக்கு மனைவி வெந்நீர் தானே குடுக்கறா காலையில காலை விடிய
1: போங்க. இந்த மாதிரி குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்குற மாதிரியான ஜோக் எல்லாம் நீங்க சொல்றீங்க, உங்க வீட்டுல எப்படி
0: குழப்பம் இல்ல?
1: சரி சரி இல்ல இல்ல அத சொல்லிட்டீங்க, உங்க வீட்டுல எப்படி
0: பாத்துக்கிட்டே
1: நினைக்கிறேன் உங்களோட சிரிப்பு, அதாவது நீங்க சொல்லும் போதே அந்த சிரிப்பு இருக்கு, அப்பனா உங்களுக்கு நகைச்சுவை உணர்வு கண்டிப்பா இருக்கும், நீங்க எப்பயுமே மகிழ்ச்சியா இருக்கணும். ஓகே நன்றி. இன்னைக்கு நம்ம வந்து நகைச்சுவை உணர்வு அப்படின்ற தலைப்புல தான் பேசிட்டு இருக்கோம். வந்த நேர் வந்து சமய சரவடியா அப்படியே ஜோக்ஸா சொல்லி தள்ளி அவங்க சிரிப்பை வந்து இன்னும் அடக்கவே இல்லை, கண்டிப்பா இனிமேயும் அடக்கியிருக்க மாட்டாங்கன்னு எனக்கு சிரிச்சுட்டே இருப்பாங்க நினைக்கிறேன். ஸோ நகைச்சுவை உணர்வு நம்ம வாழ்க்கைக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதாவது ஒவ்வொரு கட்டத்திலையும் நம்ம ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு இந்த நகைச்சுவை நமக்கு கண்டிப்பா தேவைப்படுது. பரபரப்பான இந்த சூழ்நிலையில சிரிக்க மறந்து எதையோ தேடி ஓடிட்டு இருக்கோமோ அப்படின்ற நேரத்தில் கொஞ்சம் இருந்து பாருங்களேன், கொஞ்சம் நில்லுங்களேன் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஜோக்ஸ்லாம் நம்ம கேட்டுட்டு அதுக்கு வினக்கட்டி. இப்போ நம்ம வந்து சோஷியல் மீடியாவில் இப்போ நம்ம பயணிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ சோஷியல் மீடியாவில் எவ்ரிடே ஏதாவது ஒரு நகைச்சுவை நம்ம வந்து பார்த்துட்டு சிரிக்கிறோம், ஆனால் அக்கம் பக்கத்தை சுற்றி பார்த்துட்டு நம்ம ஸ்லைட்டாக சிரிச்சுட்டு கடந்து போகிறோம், அப்படியே ரொம்ப சத்தம் போட்டு சிரிச்சிட்டாலும் அதுதான் நம்மளோட இயல்பு இல்லையா? ஒரு ஜோக்கை கேட்குறோம் அப்படின்னா நம்மளை மீறி வெளிப்படுறது தான் உண்மையான சிரிப்பாக இருக்கும். ஆனால் அதை நம்ம சிரிக்கிறத பார்த்துட்டு ஒரு 4 பேர் இப்படி ஒரு பார்வை பார்ப்பாங்க பாருங்கள், ஐயோ நம்ம கொஞ்சம் அதிகமாக சிரிச்சிட்டோமோ அப்படின்ட்டு கொஞ்சம் அந்த நேரத்தில் அடக்கி வாசுவோம். சிரிக்கிறதுலேயே வந்து பலவிதமான சிரிப்பு இருக்குங்க, உதட்ட அளவில் அப்படியே கொஞ்சம் லைட்டாக சிரிக்கிறது, அஹஹான்னு சிரிக்கிறது, ஐயோ கையை காலை ஆட்டி ஆட்டி சிரிக்கிறது, இல்லை பக்கத்தில் இருக்கிற ஒரு தொடையை தட்டி சிரிக்கிறது, இப்படி ஏகப்பட்ட நகைச்சுவை உணர்வோடு நம்ம பயணிச்சுட்ருக்கோம். நிகழ்ச்சி வரும் அடுத்த நேயரோட கருத்தை கேட்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
2: எங்கள் சோழிக்கு முற்பகல் வணக்கம்.
1: வணக்கம் சார், சொல்லுங்க.
2: எங்கள் பிரியமான தோழிக்கு முற்பகல் வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் சார், சொல்லுங்க.
2: மா கலையரசு வண்டலாப்பாளையம்.
1: சொல்லுங்க சார்.
2: தலைப்பு
1: நகைச்சுவை உணர்வு.
2: நகைச்சுவை உணர்வுங்கிறது வந்து ஒருத்தவங்க மன இறுக்கத்தை போக்கக்கூடிய ஒரு மாமருந்து. நகைச்சுவை உணர்வு அப்படின்னு இருக்கிறவங்க எப்பயுமே இறுகிய மனதோட இருக்க மாட்டாங்க, எல்லாம் மனசு விட்டு பேசுவாங்க, வாய் விட்டு சிரிப்பாங்க, அதை ரசிப்பாங்க.
1: சரி,
2: வானொலியில வரக்கூடிய நகைச்சுவைகள், தொலைக்காட்சியில வரக்கூடிய நகைச்சுவைகள், பழைய இடைக்கால புதிய பதங்களில் வரக்கூடிய நகைச்சுவைகள் சொல்லி நகைச்சுவைங்கிறது கோணங்கள் தான் மாறும் வழிய அதனுடைய ரசிப்பு தன்மையில நிறைய ஈர்ப்பு இருக்கும். ஒரு சில நகைச்சுவை காட்சிகளை நம்ம திரைப்படங்கள்ல பாக்குற போது நம்ம அறியாமலே இன்னமும் இது மாதிரி நிறைய நகைச்சுவை காட்சிகளை பார்க்கணுங்கிற ஒரு உணர்வு கூட கொடுக்கும். சொல்ல போனா விவேகனுடைய நகைச்சுவை, வடிவேலுடைய நகைச்சுவை, அதே போல சொல்ல போன நம்ம கவுண்டமணி
1: செந்தில் கவுண்டமணி செந்தில். ஓகே,
2: இடைக்கால படங்கள்ல ரொம்ப அற்புதமா இருக்கும்.

0: நகைச்சுவை காட்சிகள் ஒரு படத்துக்கு இருக்கிற மாதிரி வாழ்க்கையில கூட நகைச்சுவைங்கிறது இருக்கணும். கணவன் மனைவிக்குள்ள நகைச்சுவையா மனசு விட்டு பேசிக்கிறது, சிரிச்சுக்கிறது, குழந்தைகளோட நகைச்சுவையா அந்த பேச்சுகளை இணைச்சு கொடுக்கறது, உறவுகள்ல நண்பர்களோட பேசுகிற போது நகைச்சுவையா அந்த விஷயத்தை இணைச்சு கொடுக்கறதெல்லாம் வந்து மனசு ரொம்ப மென்மைப்படுத்தும். இன்னும் கொஞ்சம் நேரம் பேச சொல்லும். அது மாதிரி நகைச்சுவைங்கிறது எவர் மனசையும் காயப்படுத்தாம இருக்கணும். அந்த சிரிப்பு கூட ஏளனம் இல்லாத மாதிரி இருக்கணும். சிரிப்பை கூட பல்வகையில ஒரு பாடல விரிவுபடுத்தி கொடுத்துருக்காரு என்ன ஸ்பெஷல். அதனால மனசு காயப்படுத்தாம பண்பட்ட முறையிலும் தக்குவப்பட்ட முறையிலும் வரவேற்பு கொடுக்கற மாதிரி ஆர்வத்தை கொடுக்கற மாதிரி அது நகைச்சுவை இருந்ததுன்னா நகைச்சுவை எப்பயும் ரசிக்கலாம், ரசிக்கலாம். நகைச்சுவை கொடுக்கவும் ரசிக்கவும் இப்ப ஆட்கள் குறைவுங்கிறது தான் இங்க கொஞ்சம் கிராமங்கள்ல கொஞ்சம் இதுவா இருக்கு. ஏழுமே பேசுறவங்க நகைச்சுவையை பேசுறது குறைவா இருக்கு. அந்த காலங்கள் மாறும் நம்ம எதிர்பார்க்கறோம்.
1: சூப்பர் சார், நன்றி நன்றி. நகேஸ்வரம் அடுத்த நேயர், ஹலோ வணக்கம்.
2: என்னுடைய பேரத்திலங்க நானு என்னுடைய கணவரு என்னுடைய பெண்ணு இவங்களாம் கூட கொஞ்சம் நகைச்சுவையா பேசுவோம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒரு பூனைக்குட்டி ரெண்டு குட்டி ஈன்று இருக்குது. அந்த பூனைக்குட்டியை பார்த்தாவே எங்களுக்கு சிரிப்பா வருங்க. அவங்க அம்மா வருவாங்க, அவங்க வீட்லயோ ஏதோ எங்க கையில உள்ளத போட்டோம்னாக்கா இந்த பூனை குட்டி எடுத்துட்டு வந்து கேங்கிட்ட வந்து உக்காந்துக்கும். இன்னொரு பூனை குட்டி வந்துட்டு அது பின்னாடி இன்னொரு பக்கம் உக்காந்துக்கும். ரெண்டும் ஒத்து பாத்துங்க, உங்களுக்கு ரெண்டு பேருக்கு நானே போட்டேன், ஏன் கொண்டு வந்து வச்சுக்கிறீங்க, எத்தனை போங்கடா கண்ணு சொன்னா அது எத்தனை போயிட்டு ஒளிய வச்சுட்டு பிறகு யாங்கிட்ட வருங்க.
1: மறுபடியும்
2: மறுபடியும் வருது பாருங்க இல்லம்மா அவங்க அம்மா கிட்ட கொண்டு வச்சுட்டு போயிருக்குமா, அவங்க அம்மா தூக்கம் தூங்குவாங்க. அந்த போல இந்த பூனை குட்டி ஒரு ஜீவாத்மாலாம் நம்ம வீட்டுல இருக்கிட்ட கொஞ்சம் நமக்கு சிறப்பாவே இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா என்னுடைய தம்பி காலம் ஆயிட்டாங்க, அவங்க பேச பேசி இன்னமும் எனக்கு மறையாது. இல்ல எனக்கு என்னுடைய கணவருக்கும் கொஞ்சம் சின்ன மனசா அம்மா வரும். அப்ப வந்துட்டு நான் என்ன பண்ணுவேன், பேச மாட்டேன், பூஜை ரூம்ல போயிட்டு கதவை சாத்திட்டு உள்ள
1: உட்காந்துக்குவேன்.
2: இவன் என் தம்பி என்ன பண்ணுவான், சபாபதி அவன் பேரு அக்கா அக்கான்னு சொல்லி கூப்பிடுவான். நான் வராது இருக்கிறது தெரியும், அதனால என்ன பண்ணுவான், அக்கா காஞ்சியம்மா வந்திருக்காகோ, சினம்மா வந்திருக்காகோ, சபாபதி வந்திருக்காகோ, வாங்க ஜோதிமா ஒவ்வொரு நகைச்சுவையா சொல்லும் போது நமக்கு இந்த கவலை எல்லாம் மறந்து போகுது இல்லைங்களா. நம்ம நம்ம வீட்டுல எப்போதுமே நம்ம நகைச்சுவையா இருக்கணும், கடுமையா மாத்த தூக்கி வச்சுன்னு இருக்க கூடாது. கடுமையா இருந்தாலும் கூட அந்த நேரத்துல நம்ம யாருக்குன்னா சீர்பாய்ச்சி ஒரு கவலை இல்லாத நம்ம நகைச்சுவையா சொல்லிட்டு வரலாம், அவங்க அந்த கவலையே போயிடும். நன்றி மேடம், நிறைய
1: நிறைய பரவாயில்ல, நன்றி உங்க கருத்துக்களை ஷேர் பண்ணதுக்கு.
2: நன்றிங்க மேடம், நன்றிங்க மேடம்.
1: இன்னைக்கு தலைப்பில் நகைச்சுவை உணர்வுன்ற தலைப்பில் தான் பேசிகிட்டு இருக்கோம். நேயர்கள் உங்களோட கருத்துக்களை நீங்கள் ஷேர் பண்ணலாம். உங்கள் வாழ்க்கையில் நடந்த நகைச்சுவை சம்பவங்கள் இதெல்லாம் இருக்குது, ஸோ அதையும் ஷேர் பண்ணலாம். 2275240 2275250 நம்பருக்கு ஒரு பாடலுக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம்.

0: நேரம் 11:24 ஐந்து நோடி நேய நேரம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம நகைச்சுவை உணர்வு என்ற தலைப்பில் தான் பேசிகிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் பேச வரும் அடுத்த நேயர், ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம், கும்பகோணத்துலேருந்து முகமது இக்பால். நல்லமா இருக்கீங்களா?
0: நல்லமா இருக்கேன் சார், சொல்லுங்கள். பேர் சொல்லுங்கள்.
1: முகமது இக்பால்.
0: ஆ ஓகே சார், சொல்லுங்கள்.
1: என்ன சொல்றீங்க? நகைச்சுவை
0: நகைச்சுவை உணர்வு.
1: நகைச்சுவை உணர்வு வந்து எல்லாருக்கும் அவசியம் தேவைப்படுது. நோய் வாய் விட்டு சிரித்தா நோய் விட்டு போகணும் சொல்லுவாங்க. அதனால நம்ம எப்பொழுதும் சிரிப்பா இருக்கணும். அதனால நமக்கு ரத்த அழுத்தம் குறையுதுங்கிறாங்க, மனசு ரொம்ப புத்துணர்ச்சியா இருக்குங்கிறாங்க.
0: கண்டிப்பா.
1: அதனால அது மாதிரி லாஃபிங் தெரப்பின்னு கூட கொண்டு வந்திருக்காங்க. அது மாதிரி சிரிப்பு மூலமாவே நோய் குணப்படுத்துற மாதிரிலாம் ஒரு தெரிவி கொண்டு வந்திருக்காங்க. அதனால நம்ம லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நகைச்சுவை முக்கியமான இடத்தை சிரிச்சிருக்கு. அது மாதிரி சில நகைச்சுவை இது சேனல்லாம் தனியார் துறையில் வச்சுருக்காங்க. அது மூலமாக டெய்லி பார்த்தா நமக்கு மனசு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். தனியாக இருக்கிறவங்களுக்கு அது கொஞ்சம் மனசு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். அதனால எல்லாருமே நகைச்சுவைனால நமக்கு ரொம்ப சிறப்பான இடத்தை விழுந்துருச்சு.
0: எல்லாருமே எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலுமே நம்ம வந்து அதை பார்த்துட்டு சிரிக்காதவங்க அப்படின்னு இருக்க முடியாது. ஏதாவது ஒரு துணுக்குகள் இல்லை நகைச்சுவை காட்சிகள் இதை பார்த்தோன்னே நம்மளை மீறி ஒரு சிரிப்பு வரும்ல தானாகவே.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக. அந்த குடும்பத்துலேயும் சரி, பள்ளிக்கூடம், ஆஃபீஸு, பஸ் ஸ்டாண்டு, எல்லா இடத்துலையும் நம்ம நகைச்சுவை நடந்துட்டு தான் இருக்கு.
0: ஒவ்வொரு காட்சிகளை நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம திடீர்னு நடந்து வருவோம் பஸ் ஸ்டாண்டில். அதை நீங்கள் சொன்ன மாதிரி தான் பொது இடங்களில் கூட பார்த்தோன்னா அங்கே நடக்கிற சில பேர் பண்ணுற சேஷ்டைகள் சிலதெல்லாம் வந்து நமக்கு ஒரு நகை உணர்வை கொடுக்கும். கண்டிப்பாக.
1: அது மாதிரி நம்ம வீட்டுக்கு வந்துட்டு அதை நினைச்சு பார்த்து ரொம்ப மற்ற ஷேர் பண்ணி நம்ம சிரிச்சிட்டு இருப்போம். அதுதான் நிகழ்ச்சி வச்சு. அதுதான் எங்க கருத்து.
0: ஓகே சார், நன்றி நன்றி. நகைச்சுவை உணர்வு அப்படின்றது வந்து யாராலையுமே அதை வந்து அடக்கி வச்சு ஒரு அளவீடாக அளவுகோல்லாம் வந்து வைக்கவே முடியாதுங்க. இப்போ சொன்ன மாதிரி தான், இப்போ புது இடத்துல சில விஷயங்கள் நடக்கும், அதை பார்த்துட்டு சிரிச்சிருப்போம், அந்த இடத்துலையே சிரிப்போம். அப்புறமா நம்ம நடந்து வரும்போதோ இல்லை ஆஃபீஸில் வேலை பார்க்கும்போது கூட நமக்கு டக்குன்னு அந்த காட்சி நமக்கு கண் முன்னாடி வந்துடும். வந்தோடனே நம்ம வரணும் சிரிக்க ஆரம்பிச்சிருவோம். பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டு தட்டி, என்ன என்ன ஆச்சு, வேலை செய்கிற நேரத்தில் என்ன அப்படி ஒரு சிரிப்பு அப்படின்னு போது, இல்லை இல்லை இன்றைக்கி நான் காலையில் வந்துட்டு இருந்தல்ல, ஸோ இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்ததுன்னு சொல்லி சிரிப்போம்ல. அந்த ஒரு மகிழ்ச்சியை நம்ம இன்னொருத்தவங்களுக்கும் வந்து கொடுக்குறோம். நம்ம மட்டும் சிரிக்கிறது இல்லாமல் அடுத்தவங்கள சந்தோஷத்துலேயே ஒரு பெரிய சந்தோஷம், அடுத்தவங்களை நம்ம சந்தோஷப்படுத்தி பார்க்கறது தான் அப்படின்னு வாங்க. கண்டிப்பாக ஒவ்வொரு

மனிதர்களுக்குள்ளும் பெரிய நகைச்சுவை இருக்கும். அதை ஒரு சில பேர் அளவாக வச்சுப்பாங்க, சில பேர் வந்து பகிங்கரமாக அப்படியே பட்டாசு மாதிரி வெடித்து சதறிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும். நகைச்சுவை உணர்வு அப்படின்றத வளர்த்துக்கிற ஒரு விஷயம் இல்லை, அது தானாகவே இயல்பாகவே நமக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயம்தான். இப்போது ஒருத்தவங்க ரொம்ப காமெடியாக பேசுகிறாங்க அப்படின்னா அவங்கள சுற்றி ஒரு வட்டம் இருக்கும், அவங்கள விரும்பும். ஏ அவங்க வரலையாச்சே, அவங்க இருந்ததாப்பா ஜாலியாக இருக்கும், அவங்க இன்றைக்கி இல்லாமல் போயிட்டாங்களே செம்ம போர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு நட்பை தேட வைக்கிது பார்த்தீங்களா. அங்கே தான் இந்த நகைச்சுவை உணர்வு நமக்கு வந்து பெரும்பாலுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். இப்போ ஒரு டூர் அரேஞ்ச்மெண்ட் போகிறோம், இல்லை ஃப்ரெண்டோடு எங்கேயாச்சும் ஒரு பார்ட்டிக்கு போகிறோம், இல்லை ஏதோ ஒரு விசேஷத்துக்கு போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் யாராச்சும் ஒரு காமெடியன் மாதிரி இருப்பாங்க, நம்ம குரூப்பில் இருப்பாங்க. அதாவது அவங்க காமெடியன் நம்ம சொல்ல முடியாது, எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும் அப்படின்ற ஒரு நபராக தான் இருப்பாங்க. ஸோ அந்த நபர் இல்லை அப்படின்னா அந்த ஒரு விஷயம் வந்து முற்று பெறும், முழுமை பெறுமா அப்படின்னு தெரியல. அவங்க இருந்தால் தான் அது ஒரு ஜாலியாகவே இருக்கும். வாடா வாடா வாடா வந்துட்டியா, நீ இல்லாமல் தானே அவ்வளோ நேரம் நான் ரொம்ப ஏங்கிட்டு இருந்தேன், மச்சி வாடா அப்படின்னு கூப்பிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணுற விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அது எல்லாருக்குமே இருக்கும். ஸோ நகைச்சுவை உணர்வு வளர்க்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ புக்ஸ்லலாம் வந்து இந்த நிறைய நகைச்சுவை துணுக்குகள் இந்த ஜோக்ஸ்லாம் வந்து நம்ம படிச்சிருப்போம் ஆரம்ப காலகட்டத்திலலாம் பார்த்திங்க அப்படின்னா. நம்மளே சில பேர்லாம் நகைச்சுவை எழுதி போட்டிருப்போம், இந்த பரிசு அப்படின்னு வாங்கல, அந்த காலகட்டத்தெல்லாம் நினைக்கும் போதே ஒரு சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி சமூக வலைதளங்கள் அதிகமாகிட்டதால் இன்றைக்கி பெரும்பாலும் எல்லாருமே அதை ரசிச்சுக்கிறோம். நம்மளேவே இன்றைக்கி பல பேர் வந்து அந்த நகைச்சுவை உணர்வை அடுத்தவங்ககிட்ட வெளிப்படுத்துகிறோம். ஆனால் ஒன்று, நகைச்சுவை உணர்வுன்ற பேரில் உருவகேலி கண்டிப்பாக இருக்கவே கூடாது. இந்த உருவகேலியை பயன்படுத்தி அதையும் சிரித்து மற்றவங்களையும் சிரிக்க வைக்கிறதுன்றது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி சிரிக்கிற ஒரு சிரிப்பு நம்ம கண்டிப்பாக வேணாம், அந்த உருவகேலி இருக்கக்கூடாது. அதாவது இந்த ரொம்ப கிண்டலான ஒரு விடயங்கள் இருக்குல்ல, அதெல்லாமல் நம்ம தவிர்க்கணும். ஒருத்தவங்களுக்கு மனம் புண்படாத வகையில் ஒரு அந்த நகைச்சுவை உணர்வு இருக்கணும் அப்படின்றது தான். ஓகே, தொடர்ந்து நம்ம பேசலாம். நீங்களும் உங்களோட நகைச்சுவை உணர்வு எப்படி அப்படின்றத நீங்கள் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 0413-22-75-240 22-75-250 நம்பருக்கு டயல் பண்ணுங்கள், தொடர்ந்து பாடலை கேட்கலாம்.

நேரம் 11:30 5 நேயர் நிகழ்ச்சி இன்றைக்கி நகைச்சுவை உணர்வு அப்படின்ற தலைப்பில் தான் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ நேயர்கள் வந்து உங்களோட நகைச்சுவை உணர்வு ஒரு சிலர்லாம் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. ஸோ இந்த நேரத்தில் எனக்கு ஒரு சின்ன ஒரு கதை ஒன்று ஞாபகத்துக்கு வருது. கதை இல்லை, இது ஒரு படித்த ஒரு விஷயம்தான். ஒரு ஆசிரியர் வந்து எப்பயுமே நமக்கு ஒரு விஷயம் வந்து அடிக்கடி சொல்கிறது வந்து பழக்கமாயிடும்ல, அந்த சொல்லாடல் வந்து அடிக்கடி சொல்ல ஆரம்பிச்சிருவோம் நம்ம. அந்த மாதிரி அவர் என்ன பண்ணியிருக்காரு, வகுப்பில் மாணவர்களோட நோட்டெல்லாம் திருத்திட்டுருக்காரு. திருத்திட்டுருக்கும் போது அங்கே மாணவர்கள் பேசிகிட்ருக்காங்க. அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, பார்க்காமலே மாணவர்களை பார்க்காமலே இங்கேருந்து குரல் கொடுப்பாங்க ஆசிரியர்கள்லாம். ஏய், அங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்கல்ல, பார்க்காமலே கேட்பாங்க. அந்த மாதிரி இவருக்கு வந்து ஒரு வழக்கம் என்னென்னா, டே நான் இங்கே ஒருத்தர் இருக்கிறேன் மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்கிற ஒரு வழக்கத்தை வச்சுருந்தார் அந்த ஆசிரியர். அப்போ அந்த மாணவர்கள் அங்கே பேசிகிட்டு சிரிச்சுட்டு இருக்கும்போது, டே நான் இங்கே ஒருத்தர் இருக்கேன் மறந்துடாதீங்க அப்படின்னு அவர் சொல்லிகிட்டே இருக்கார். அப்போயுமே அங்கே வந்து சலசலப்பாக அடங்கலை. ரெண்டு பசங்க ரொம்ப ஓவராக சவுண்டு வரவே இவர் என்ன பண்ணியிருக்கார் ஆசிரியர், கொஞ்சம் கோவப்பட்டு, ஐய் அங்கே என்னடா இங்கே வாங்க, எதுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் சிரிச்சிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்கார். நான் சொல்லிகிட்டே இருக்கும்போது என்னடா உங்களுக்குள்ளே சிரிப்பு அப்படின்னு கேட்டிருக்கார். அதுக்கு அவன் சொல்லியிருக்கான், அந்த ஒரு பையன், இல்லை சார் இவன் வந்து என்னை திட்டான், நீ தாண்டா மடையன் அப்படின்னு சொல்லிட்டான். உடனே அதுக்கு இந்த பையன் வந்து, நீ தாண்டா மடையன்னு சொல்கிறேன், அந்த நேரம் பார்த்து நீங்கள் டே நான் இங்கே ஒருத்தான்

மறக்கிறேன் மறந்துடாதீங்க அப்படின்னு சொன்னதை கேட்டு எங்களுக்கு சிரிப்பு வந்துருச்சு சார் அப்படின்னானா. ஸோ இது பாருங்களேன், அந்த பசங்களுக்குள்ளே பேசின ஒரு விஷயம், இவர் இந்த இடத்துல அப்படி சொல்லும்போது வழக்கமாக சொல்கிற சொல்லு வந்து ஒரு நகைச்சுவையாகவே அங்கே மாறிடுச்சு. டே நான் இங்கே ஒருத்தருங்க மறந்துடாதீங்கன்னது அந்த மாணவர்களுக்குள்ளே ஒரு நகைச்சுவை உணர்வை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இந்த மாதிரி சில விடயங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் நடந்துட்டு தான் இருக்கும். அப்பப்போ நம்ம ஏதோ ஒன்று சொல்லி சிரிச்சிட்ருப்போம், ஒன்றுமே தெரியாமல் வந்து இடையில் வந்து புகுந்து ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, ஏய் நாங்கள் என்ன பேசுகிறோம், நீ என்னடா வந்து குழப்புற அப்படின்றதெல்லாம் இருக்கும் இல்லையா. சரி விடு விடு அப்படின்ட்டு போயிட்டே இருப்போம். ஸோ நகைச்சுவை உணர்வுன்றது எல்லாருக்குமே பொதுவாக இருக்கும். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எதிர்மறை எண்ணத்தை வந்து நமக்கு வந்து மாற்றி விடும். நம்ம சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மகிழ்ச்சிகளை நம்ம வந்து கண்டறிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம செயல்பட ஆரம்பிக்கலாம். நீங்களும் உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணலாம். நகைச்சுவை உணர்வுன்ற தலைப்பில் பேசிகிட்டு இருக்கோம். 2275240 2275250 நம்பருக்கு டயல் பண்ணுங்கள்.

நேர்களின் கவனத்திற்கு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 134வது மன் கி பாத் உரை வரும் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் அன்றிரவு 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஆர் ஆப்பிலும் கேட்கலாம்.

நேரம் 11:38 நேயநேரம் நிகழ்ச்சி இன்னைக்கு நகைச்சுவை உணர்வு அப்படின்ற தலைப்பில் தான் நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். ஸோ நகைச்சுவை உணர்வு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத வாழ்க்கையில் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். எல்லா உணர்வுகளும் வந்து கொட்டக்கூடியது, இருந்தாலும் நகை உணர்வு ரொம்ப முக்கியமானதாக இருக்கு. இப்போ இதை வந்து தொல்காப்பியர் அழகாக சொல்லியிருக்கார் பாருங்களேன். சிரிப்பு வந்து 8 வகை மெய்ப்பாடுகளில் ஒன்று அப்படின்ட்டு தொல்காப்பியர் கூறியிருக்கார். எப்படி அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நகையே அழுகை எளிவரல் மருட்கை அச்சம் பெருமிதம் வெகுளி உகை அப்படின்ட்டு அப்பால் மெட்டே மெய்ப்பாடு என்ப. இதுதான் அவர் குறிப்பிட்றாரு. இப்படி குறிப்பிடும்போது அதில் எது முதலிடம் வகிக்குது அப்படின்னா நகையே. பாருங்கள், ஃபஸ்ட்டு இடத்தையே வந்து பிடிச்சிருக்கு இந்த நகைச்சுவை தான். இப்போது நகைச்சுவை உணர்வு எந்த அளவுக்கு நம்மளோட உணர்வுகளில் முதன்மையான ஒரு உணர்வு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சிரிக்கின்ற போது மட்டும்தான் நம்ம அந்த இருக்கிறோம், ஆனால் சிரிப்பு நம்ம நிகழ்காலத்திலேயே நிறுத்தி விடுது அப்படின்றது தான். அதை தாண்டி நம்ம வந்து யோசிச்சு யோசிச்சு நினச்சி நினச்சி சிரிக்கிறதும் உண்டு. அந்த சில சம்பவங்கள்லாம் நமக்கு வந்து பசுமரத்தாணின்னு சொல்லுவாங்கள்ல, சிறு வயதில் நடந்த சில சம்பவங்கள், வகுப்பறையில் நடந்த சம்பவங்கள், பள்ளி நாட்களில் நடந்த சம்பவங்கள், கல்லூரி படிக்கும் போது நடந்த சம்பவங்கள், இல்லை அலுவலகத்தில் வேலை நிமித்தமாக நடக்கும்போது யாராச்சும் ஒருத்தவங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு சம்பவம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த நிகழ்வுகள் வந்து நம்ம மனசில் வந்து ஸ்ட்ராங்காக பதிஞ்சிடும். அதை எப்பயுமே நினச்சிட்டே இருப்போம். இப்போ ஏதோ ஒரு 2-3 பேர் குழு இருக்கும் போது நடந்த சம்பவங்களை கூட அடுத்த ஒருத்தவங்க வரும்போது நம்ம சொல்லி சிரிப்பே, என்ன நீங்களே சிரிச்சுக்கிறீங்க, என்ன தான் ஆச்சு, எங்களுக்கும் கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னும் போது நம்ம அந்த டாப்பிக்கை நடந்த ஒரு விடயத்தை நம்ம சொல்லும்போது அவங்களும் கூட சேர்ந்து சிரிச்சுப்பாங்க. அப்போது சந்தோஷம் அப்படின்றது இன்னொருத்தவங்களுக்கு கடத்தப்படக்கூடிய ஒரு அருமையான ஒரு உணர்வு தான் அது. இது தன்னோட உணர்வுக்கு மட்டும் இல்லாமல் அடுத்த உணர்வு கடத்தப்பட்டு அவங்களும் அதை சந்தோஷப்படுறாங்கல்ல, இதுதான். இப்போ நிறைய சயின்ஸ்லாம் வந்து சொல்கிறாங்கல்ல, டாக்டர்ஸ்லாம் வந்து இன்றைக்கி மருத்துவத்துறையில் வந்து இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நகைச்சுவையை வந்து நீங்கள் வந்து பெரும்பாலும் சிரிங்க, அதாவது சிரிப்பு தெரப்பியே இருக்குது அப்படின்றாங்கல்ல, சிரிக்க வைக்கிறாங்க, இப்படி சிரிங்க அப்படி சிரிங்க அப்படின்னு ஒரு செயற்கையான முறையில் இல்லாமல் அது இலகுவாக இயல்பாகவே இருக்கணும். யாருக்கு ஒருத்தவங்களுக்கு நகைச்சுவை உணர்வு அதிகமாக இருக்கோ அவங்களால எளிமையாக எல்லா வேலைகளையுமே செய்ய முடியும் அப்படின்ற ஒரு ஆய்வு இருக்குது. தெரியுமா? கண்டிப்பாக இருக்குது. முகத்தை இறுக்கமாகவோ கடுகடுன்னு வச்சுட்டு இருந்தாலோ அந்த வேலையில் அவங்களுக்கு கான்சென்ட்ரேட் போகாது. ஆனால் இதையே கொஞ்சம் இலகுவாக ரொம்ப லாவகமாக எடுத்துகிட்டு அதை ஒரு ஈஸியான முறையில் ரொம்ப ஹாப்பியான முறையில் நகைச்சுவை உணர்வோடு ஒரு சென்சிட்டிவாக அதை வந்து ஒரு நகை உணர்விலேயே கடந்துட்டு போகிறவங்க எளிமையாக அந்த வேலையை முடிச்சிடுறாங்க. அவங்களால இன்னொருத்தவங்களையும் ஈஸியாக வேலை வாங்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களோட பேச்சு வந்து அந்தளவுக்கு நமக்கு கவர்ந்து எழுந்துரும். நகைச்சுவை உணர்வோடு இருக்கிறவங்களை சுற்றி எப்பயுமே

ஒரு பெரும்பாலான கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்றதும், அவங்க சொல்கிறத கண்டிப்பாக இன்னொருத்தவங்க கேட்டுடுவாங்க அப்படின்றதும் ஆய்வு சொல்லுது. ஓகே, நகைச்சுவை உணர்வு பற்றி உங்களோட கருத்துக்களையும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். 2275240 2275250 நம்பருக்கு ஒரு பாடல் வருது, தொடர்ந்து பேசலாம்.

நேரம் 11:46:47. இன்னைக்கு நேய நேரம் நிகழ்ச்சி நம்ம நகைச்சுவை உணர்வு அப்படின்றத பற்றி தான் நம்ம இங்கே பேசிகிட்டு இருக்கோம். ஸோ பசங்களாம் நம்மளை விட ரொம்ப ஸ்மார்ட் அப்படின்றதில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய நகைச்சுவையை வந்து வெளிப்படுத்துவாங்க. அதாவது வந்து யதார்த்தமாக தான் இருக்கும், ஆனால் அது ரொம்ப நல்லாவே இருக்கும். பாருங்களேன், ஒரு அப்பா சொல்கிறாரு, பையன் கேட்குறான் அப்பா கிட்ட, அப்பா ஏன்பா அவங்க தலைமுடி கொஞ்சம் அவங்கங்கே வெள்ளை வெள்ளையாக இருக்குது அப்படின்னோடனே அவர் பையனை வந்து சரிப்படுத்தணும் அப்படின்றதுக்காக ஒன்று சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ சொல்கிற ஒரு ஒரு பொய்க்கும் என் முடி வந்து நரைச்சிடும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியாப்பா, அதனால தான் தாத்தாவோட தலை அவ்வளோ வெள்ளையாக இருக்குதா அப்படின்னு கேட்டானா. அப்போ பாருங்கள், அவங்க அப்பா எவ்வளோ பொய் சொல்லியிருந்தா தாத்தாவோட தலை இப்படி நரைச்சிருக்கணும்னு யோசிச்சிருக்கேன் பார்த்தீங்களா. பையனை இவர் வந்து வேறு விதமாக கொண்டு வரணும்னு நினச்சோடனே பையன் வந்து சம ஸ்மார்ட்டாக அப்பா விட பயங்கரமாக மடக்கிட்டான் பார்த்தீங்களா. இந்த மாதிரி நகைச்சுவை உணர்வும் வந்து நம்ம வாழ்க்கையில் நம்ம வீடுங்களில் வந்து இது நடக்கும். குழந்தைங்க சொல்கிற விஷயங்கள்லாம் வந்து நமக்கு பெருசாகவே இருக்கும். நமக்கு இந்த மாதிரி வாழ்க்கையில் நம்ம நகைச்சுவை உணர்வை வந்து சாதாரணமாகவே நம்ம எடுத்துக்க முடியும். அது ஒரு இயல்பான ஒரு விடயமாக தான் இருக்கும். யாராச்சும் ரொம்ப கஷ்டப்பட்டு, இப்போ என்னோட ஃப்ரெண்டுன்னு முடியாத ஒரு சிஸ்டர் தான், ஒரு டைம் வந்து வேலைக்கு வந்திருக்கா. வேலைக்கு போகும்போது பெரிய அதிகாரி வந்து அவளை வந்து திட்டாரு. திட்டும்போது அவன் வந்து அழுதுகிட்டே வந்தான். அழுதுகிட்டே வரும்போது, ஐய் என்ன ரொம்ப அழுதுருக்கே, என்ன கண்ணெல்லாம் கலங்கியிருக்கு, ஏன் என்ன ஏதாச்சும் நடந்துச்சா அப்படின்னு கேட்கும்போது எவ்வளோ ஈஸியாக சொன்ன தெரியுமா, அதெல்லாம் விடுங்க, என் மை ஏதாவது கலைஞ்சிருக்கா பாருங்கள் அப்படின்னு கேட்டால் பாருங்கள். அந்த திட்டு கூட பெருசாக தெரியல. ஸோ என் மையை கலைஞ்சிடக்கூடாது அப்படின்றத எவ்வளோ லாபகமாக அந்த இடத்துல அந்த திட்டையும் ஒரு நகைச்சுவை உணர்வால் எவ்வளோ அழகாக அதை கொண்டு போயிட்டா அப்படின்றது தான். எதையுமே எளிமையாக ஈஸியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை நிச்சயம் ஒரு சூப்பரான ஒரு பாதையை நோக்கி தான் நகரும். நகைச்சுவை உணர்வு இருக்கிறவங்க கண்டிப்பாக தன்னோட இலக்கை அழகாக அடைஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் பேசலாம். 2275240 2275250.

0: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பரே நண்பரே நண்பரே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம்.

நேரம் 11:55 நேர்நேரம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நகைச்சுவை உணர்வு அப்படின்ற தலைப்பில் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஓகே, ஒரு நிகழ்வு வந்து உங்களோட நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன். இப்போ காமராஜர் பற்றி நம்ம எடுக்கும்போது நிச்சயமாக காமராஜர் வந்து கொஞ்சம் அவர் சிரிக்க மாட்டார் அப்படின்றது தான் பெரும்பாலும் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்குல்ல. ஆனால் அவருக்குள்ளே எவ்வளோ ஒரு நகைச்சுவை உணர்வு இருந்திருக்கு அப்படின்றத இந்த நிகழ்வு சமீபத்தில் பார்த்தேன். அதனால் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அப்போது ஒரு டைம் வந்து அவர் ஒரு கூட்டத்தில் பேசுகிறதுக்கு உட்காந்துருக்கார், ஒரு விஷயத்துக்கு ப்ரெஸ் மீட் பண்ணியிருக்காரு. அப்போ வந்து அந்த ஃபோட்டோகிராஃபர் வந்து இந்த பக்கமாக அந்த பக்கமாக ஓடி ஓடி அவரை போய் ஃபோட்டோ எடுத்திருக்காரு. ஏன்ப்பா அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டுருக்க, நான் எப்படி இருந்தாலும் இப்படி தான் இருக்க போகிறேன், வா ஒரு இடமா வந்து உட்காந்து பார்த்து எடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போது ஃபோட்டோ எடுக்கும்போது அந்த ஒரு சேரில் உட்காந்து அந்த ஃபோட்டோகிராஃபர் எடுக்கும்போது சேர் தக

விழுந்துட்டார், சேர்லேருந்து கொஞ்சம் தடுமாறி விழுந்துட்டார். உடனே காமராஜர் சொல்லியிருக்கார், என்னப்பா அலை ரொம்ப அதிகமாக அடிச்சிருச்சோ அப்படின்னாராம். ஏன் அவர் அதை பார்த்து கேட்டார் அப்படின்னா, அந்த வந்த நிருபர் வந்து அலை ஓசை அப்படின்ற பத்திரிகையிலேருந்து வந்திருக்காரு, ஆனால் அலை அப்படி அடிச்சிருச்சோ ரொம்ப அடிச்சிருச்சோ அப்படின்னு இருக்காரு. அடுத்தது இவர் வந்து ஒரு கூட்டத்துக்கு போயிருக்காரு, கூட்டத்துக்கு போகும்போது அங்கேருந்து டிரான்ஸ்ஃபார்ம்லேருந்து ஒருத்தர் வந்து கத்திட்டு, ஐயா வாழ்க, காமராஜர் வாழ்க அப்படின்னு கத்திட்டுருக்காரு. நான் வாழ்ந்துருவேன் யா, நீ செத்துருவ முதல்ல இறங்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாருங்கள் இந்த டைமிங் சென்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, ஸோ இது எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும் அப்படின்னு ஆரம்பத்தில் சொல்லியிருந்தோம். காமராஜர்ன்றவருக்கெல்லாம்

அப்படின்னு கத்திட்டு இருக்காரு. நான் வாழ்ந்துருவேன் யா, நீ செத்துருவ முதல்ல இறங்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாருங்க இந்த டைமிங் சென்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, ஸோ இது எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும் அப்படின்னு ஆரம்பத்தில் சொல்லியிருந்தோம். காமராஜர்வர்க்கெல்லாம் அந்தளவுக்கு சிரிக்க மாட்டார் அப்படின்றத இவ்வளோ அழகாக நகைச்சுவை உணர்வு அவருக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி வந்து ஒரு ஸ்கூலில் வந்து எக்ஸாம் நடந்துட்டுருக்கு. எக்ஸாம் நடக்கும்போது ஒரு அந்த வாத்தியார் வந்து பையன்கிட்ட கொஸ்டின் பேப்பர் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் அந்த ஹாலில் இருந்த எல்லா மாணவர்கள்கிட்டையும் விடை எழுதுறதுக்கான பேப்பரை கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு எல்லாருக்கும் ஆன்சர் ஷீட் வந்துருச்சா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அந்த பையன் என்ன சொல்லியிருக்கான், ஸோ சார் இல்லை சார் வரவே இல்லை சார் என்ன, என்னடா வரலன்றேன் இவ்வளோ நேரம் நான் எல்லாருக்கும் கொடுத்துட்டேனே எப்படி வரலன்னு சொல்கிறேன் அப்படின்னு. சார் கொஸ்டின் பேப்பரில் கொஸ்டின் இருக்குது சார், ஆன்சர் ஷீட்டில் ஆன்சரே இல்லை சார் அப்படின்னு சொல்லியிருக்கான் அவன். ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு பசங்க இந்த அளவுக்கு ஒரு ஸ்மார்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டேன். என்ன தான் வாத்தியாராக இருந்தாலும் வாத்தியாரையும் இப்படி ஏதாவது ஒரு சின்ன கிடுக்கு இப்படி போட்டு மடக்கிறாங்கல்ல. ஸோ சின்ன சின்ன விஷயங்களை நம்ம ரசிப்போம். நம்ம வாழ்க்கையில் வந்து எவ்வளோ பெரிய துயரங்கள் எவ்வளோ மன அழுத்தங்கள் இருந்தாலும் இந்த நகைச்சுவை உணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம வாழ்க்கையை நல்லா எளிமையாக அழகாக சூப்பராக கொண்டு போகும்னு சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்துக்கிறேன். நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும் மனமார்ந்த நன்றி.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 12:03.
1: நேயர்கள் கேட்க இருப்பது சீர்மிகு செஞ்சி சித்திரம். எழுதியவர் செஞ்சி எம் தமிழரசி அவர்கள். அமைப்பு கண்ணையன் தட்சிணாமூர்த்தி, மயிலாடுதுறை த செந்தில்குமார் ஆகியோர். அமைப்பில் இணை ஸ்ரீனிவாச முருகன்.

0: நான் ஃப்ரீயா இருக்கிறேன்.
1: சரி,
0: நம்ம சார் மூர்த்தி இருக்காருல்ல?
1: ஆமா,
0: அவரும் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காரு என்கிட்ட.
1: ஓ, என்னென்ன?
0: செஞ்சிக்கோட்டையை போய் பாக்கணும் அப்படின்னு.
1: அப்படியா?
0: இன்னைக்கு நல்லா இருக்கும் போல எனக்கு தோணுது. ஏன்னா மேகமூட்டமும் ரொம்ப கம்மியா இருக்கு.
1: ஆமா,
0: ஏன்னா வெயில் தாங்க முடியாத இடம். அதனால இன்னைக்கு அங்க போனோம்னா நல்லா சுத்தி பார்த்துட்டு வரலாம். நீ ஃப்ரீயா இருக்கியாப்பா?
1: நான் ஃப்ரீ தான் சார் இன்னைக்கு.
0: சரிப்பா, வேலா நம்ம இன்னைக்கே கிளம்புறோம்.
1: சரி,
0: இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல கிளம்பலாமா?
1: சரி ராம் சார்.
0: எப்பா கிளம்பியாச்சு? இல்ல
1: கிளம்பியாச்சு சார். சாப்பாடெல்லாம் எடுத்துக்கணும்.
0: என்ன சாப்பாடு வச்சிருக்க?
1: புளி சாதம், தயிர் சாதம், அப்புறம் ஸ்நாக்ஸ் எல்லாம் நிறைய எடுத்துக்கிட்டேன் சார்.
0: எப்பா செஞ்சிக்கோட்டை மேல ஏறினா எதுவும் கிடைக்காதுன்னு உனக்கு ஏற்கனவே தெரியுமோ?
1: ஆமா சார், ரொம்ப உயசரமான மலை, அங்க ஒண்ணு கிடைக்காதுன்னு யோசிச்சேன் சார். அதனாலதான் இதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன்.
0: கரெக்ட் தான்ப்பா, கரெக்ட். ஏன்னா அங்க ஒண்ணும் கிடைக்காது அப்படிங்கறது உண்மைதான். ஆனா இதோட நம்ம ஒரு 4-5 பாட்டில் தண்ணியும் எடுத்துக்கணும்ப்பா.
1: ஆமா ஆமா சார்.
0: சரி சரி,
1: நான் கருப்பட்டி டீயும் எடுத்துக்கிட்டேன் சார்.
0: ஓகே ஓகே, இந்த நேரத்துல ரொம்ப இதமாதான் இருக்கும்னு நினைக்கிறேன்.
1: ஆமா ஆமா ஆமா.
0: சரி, போற வழியில நம்ம மூர்த்தி சார் வீட்டுக்கு போய் அவர்கிட்ட ஏற்கனவே போன் பண்ணி சொல்லிட்டேன்.
1: ஓஹோ,
0: அவர் ரெடியா இருப்பாரு.
1: பரவாயில்ல,
0: அவரையும் கூட்டுக்கிட்டு நம்ம செஞ்சு கிளம்பலாம்.
1: கண்டிப்பா சார்,
0: என் கார்லயே போயிடலாம்ப்பா.
1: ஆ சரி சார்.
0: எப்பா வேலா?
1: ஆ சொல்லுங்க சார்.
0: பாண்டிய விட்டு கிளம்பி திண்டிவனம் கிட்டத்தட்ட வந்துட்டோம்.
1: ஆமா,
0: அதுக்குள்ள சார் தூங்கி விட்டாரு. நீனும் தூங்கிடாதப்பா.
1: நான் தூங்க மாட்டேன் சார். நான் செஞ்சிய பாக்கணும் ஒரு ஆவலோட இருக்கிறேன். எனக்கு எப்படி தூக்கம் வரும்?
0: ஏன்னா கார் ஓட்டுற நானும் உன் கூட சேர்ந்து தூங்கிட்டேன்னு
1: வச்சுங்க. ஐயோ, என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க?
0: அதுக்குதான் ஒரு வசதி சொல்றேன்.
1: என்ன சார்?
0: ஏதாவது கேள்வி கேட்டுட்டு வாப்பா.
1: சரி சார்.
0: என்ன கேட்க போற
1: ராம் சார்? செஞ்சிக்கோட்டையை பத்தி கொஞ்சம் நல்லா விளக்கமா சொல்லுங்களேன். அங்க போய் பாக்கிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுட்டா ரொம்ப வசதியா இருக்கும்.
0: சொல்றேன்ப்பா. தமிழக வரலாற்றுல சேர, சோழ, பாண்டியர் இவங்க மூணு பேரும் பெரிய அரசுகள். இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவங்க கட்டின கோட்டைகள், அரண்மனைகள் இப்ப இல்ல.
1: ஐயோ,
0: ஒருவருக்கொருவர் நடந்த சண்டையில இவங்க அவங்க அரண்மனைய அடிச்சு தரமட்டமாக்குறது, அவங்க இவங்க அரண்மனைய அடிச்சு தரமட்டமாக்குறது, இப்படி எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு.
1: அப்ப வேலூர் கோட்டை, செஞ்சிக்கோட்டை எல்லாம் சேர, சோழ, பாண்டியரோடது இல்லையா சார்?
0: இல்லப்பா, வெள்ளையர் ஆட்சியில புராதான கோட்டைகளாக வேலூர் மற்றும் செஞ்சிக்கோட்டை அறிவிக்கப்பட்டு பாதுகாத்துட்டு வர்றாங்க. இவை போக வல்லக்கோட்டை மாதிரி சிறு கோட்டைகளும் தமிழ்நாட்டுல இருக்குது.
1: அப்புறம் இன்னொன்னு சார், செஞ்சிக்கோட்டை யாரால் கட்டப்பட்டது, அதனுடைய வரலாறையும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன்.
0: நாம இப்ப போற இடம் செஞ்சிக்கோட்டைக்கு தானே?
1: ஆமா,
0: அதனால அதை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம்தான். செஞ்சிக்கோட்டைய பல்லவர்கள் வழிவந்த காடவ மன்னன் செஞ்சியர்கோன் காடவன் கட்டியதாகவும், அப்புறம் இடையர் குலத்தை சார்ந்த ஆனந்த கோன் அப்படிங்கிறவர் கட்டியதாகவும் இருவேறு கருத்துக்கள் இருக்குது. செஞ்சியின் 200 நூற்றாண்டுகள் வரலாற்றை கூறும் மெக்கன்சி சுவடி தொகுப்புகள்ல இது தொடர்பா பல தகவல்கள் இருக்குதுப்பா.
1: ஆமா, விக்ரம சோழ நூலா அப்படிங்கிற நூல்ல கடியரண செம்போர் 15 செரிஞ்சி செந்திய கோன் கம்பங் கலியானை காடவனும் அப்படின்னு இடம்பெற்ற பாடல நான் படிச்சிருக்கேன் சார்.
0: ஓஹோ, இதெல்லாம் படிச்சிருக்கியா?
1: அந்த
0: பாட்டுக்கு என்னதான் அர்த்தம்?
1: எனக்கு என்ன சார் தெரியும்? அதான் நீங்க சொல்றதுதானே இருக்கிறீங்க, சொல்லுங்களா கொஞ்சம்.
0: ஒன்னு இல்லப்பா, காவல் கொண்ட மதிலையுடைய சிவந்த பொன்னாலாகிய மேடைகள், நெருங்கிய கோட்டை சுற்றிய செஞ்சியற்கோனாகிய தூணிற் கட்டப்படும் செருக்குடைய யானைகளை கொண்ட காடவன் என்பவனும் அப்படிங்கறதுதான்ப்பா இந்த பாடல் சொல்றது.
1: ராம் சார், விக்ரம சோழன் நூலா நூல எழுதுனது ஒட்டக்கூத்தர் தானே?
0: ஆமாப்பா, சரியே சொல்லிட்டப்பா. நீ நிறைய விஷயம் தெரிஞ்சுதான் வச்சிருக்க.
1: கொஞ்சம் தான் தெரியும் சார், நிறைய தெரியுதுதான் உங்ககிட்ட டவுட் கேட்டுனுங்கிறனே.
0: சரி சரி, இன்னொரு செய்தி இருந்தது இல்லையா, செஞ்சிக்கோட்டைய ஆனந்த கோன் கட்டியதா?
1: ஆமா,
0: அது சம்பந்தமா உனக்கு ஏதாவது தெரியுமா?
1: தெரியல சார்.
0: அப்படி ஒரு செய்தி இருக்குதுப்பா.
1: என்ன சார் சொல்லுங்க சொல்லுங்க.
0: செஞ்சிக்கு அருகே மேலச்சேரி என்ற கிராமத்துல கிபி 1200 ஆம் ஆண்டு வாக்குல ஆனந்த கூன் அப்படிங்கிற இடையர் குலத்தவர் ஆடு மேய்க்கையில மேற்கு மலைகளில் இருந்த பொந்துகளில் புதையலை கண்டதாகவும், அதன் மூலமாக அவர் சிறு அரசை நிறுவி ஆட்சி செய்ததாகவும், அவர்தான் கமலகிரி கோட்டையை கட்டியதாகவும், பின்னர் அதுதான் ஆனந்தகிரி அப்படிங்கிற பெயர் மாற்றம் அடைந்ததாகவும் வரலாற்று குறிப்புகள் இருக்குது.
1: கேக்குறதுக்கே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு.

0: புறவியடக்க கருதி வடக்கே புலிபோல் பாய்ந்தான் தேசிங்கு, புலிபோல் பாய்ந்தான் தேசிங்கு. அப்பானை விரட்டிய அதிசய குதிரையை அங்கே கண்டானே, அங்கே கண்டானே. அஞ்சாமலேறி சவாரி செய்து அரும்புகள் கொண்டானே, அரும்புகள் கொண்டானே, அரும்புகள் கொண்டானே.
1: என்னப்பா காலையிலே ஏதோ பாட்டு பாடிட்டு இருக்க?
0: ஆமா சார், செஞ்சி ஆண்ட தேசிங்க பத்தி தான் பாடிட்டு இருக்கேன்.
1: அது என்ன கால நேரத்துல செஞ்சி ஆண்ட தேசிங்க பத்தின பாட்டு?
0: இன்னைக்கு தூக்கத்துல எனக்கு தேசிங்க பத்தி கனவு வந்துச்சு, அதான் அவருடைய பாட்டும் அப்படியே ஒரு கற்பனையில பாடிட்டு இருந்தேன் சார்.
1: சரிவேலா, செஞ்சி கோட்டைய நேர்ல போய் பாத்திருக்கிய?
0: அதான் சார், பார்த்ததே இல்ல, பாக்கணும்னு ரொம்ப நாளா ஆசையா இருக்கு.
1: ஏம்பா இன்னைக்கு

0: சார். ஆமா, எப்படி சார் உங்களுக்கு இதெல்லாம் தெரியுது சார்? எல்லாம் படிக்கிறது தான்ப்பா. அப்புறம் அந்த ஆனந்த கூன் ஆட்சிக்கு பிறகு அவருடைய சந்ததி, அதை பத்தி ஏதாவது படிச்சு வச்சிருக்கியா? ஆனந்த கோனுக்கு பிறகு கிருஷ்ணகோன் 1240 1270 வரைக்கும், அதுக்கப்புறம் கோனேரி கோன், அப்புறம் கோவிந்த கோன், அப்புறம் புளிய கோன் எனப்படும் வலிய கோன், அவருக்கு பிறகு கோபலிங்க கோன். இப்படி ஆனந்த கோனின் வாரிசுகள் செஞ்சு ஆண்டிருக்காங்க சார்.
1: ஏப்பா, இவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் எப்படிப்பா தெரிஞ்சுக்கிட்ட?
0: நீங்க பேசிக்கிட்டே வரும்போது கேட்கும் போது நான் கூகுள்ல போயிட்டு அதெல்லாம் சர்ச் பண்ணி இதெல்லாம் படிச்சு பார்த்தேன் சார்.
1: ஓஹோ, இவ்வளவு விஷயம் அதுல இருக்குதா?
0: ஆமா சார்.
1: அது சரி, அதுக்கு பிறகு அந்த கூகுள்ல என்னப்பா போட்டிருக்கு?
0: பிறகு விஜயநகர நாயக்கர்கள், அப்புறம் மராட்டியர், முகலாயர், அதுக்கப்புறம் சுரூப் சிங், அப்புறம் அவருடைய மகன் தேசிங்கராஜன், பிறகு கர்நாடக நவாப், அப்புறம் பிரெஞ்சுக்காரர்கள், கடைசியா பிரிட்டிஷ்காரர்கள்னு மாறி மாறி ஆட்சி செய்தார்களாம். சரியா சொன்னேனே
1: சார்? சரியா சொன்னப்பா, பார்த்துதானே சொன்ன?
0: ஆமா ஆமா சார்.
1: சரிப்பா சரிப்பா. ஒண்ணு இல்ல, அந்த அமைப்பை பார்த்தோம்னா இயற்கையோடு ஒன்றிய மூன்று பெரிய மலைகள், அப்புறம் ரெண்டு சிறிய குன்றுகள், 12 கிலோமீட்டர் நீளமுள்ள மதில் சுவர்களால் இணைந்தது இந்த முக்கோண வடிவமாக அமைந்துள்ள இந்த பகுதி. சோழர்கள் ஆட்சியில செஞ்சிக்கு சிங்கபுரி அப்படிங்கிற பெயர் இருந்துச்சான். இப்போதும் செஞ்சிக்கு அருகே சிங்கவரம் அப்படிங்கிற ஒரு ஊரு இருக்குப்பா.
0: ஓஹோ சார், நீங்க சொல்ல சொல்ல எனக்கு பாக்கணும் போல இருக்கு. இன்னும் எவ்வளவு நேரம் போகணும் சார் செஞ்சிக்கோட்டை பாக்க?
1: இன்னும் கொஞ்ச நேரம் தான்ப்பா. அதோ வந்துட்டோம். அதோ செஞ்சிக்கோட்டை தெரியுதாப்பா?
0: சார் எங்க எங்க கொஞ்சம்?
1: அதோ அதோ எட்டி பாருப்பா, அதோ உயரமா செங்குத்தா ஒரு மலை நிக்குது இல்ல?
0: ஐயோ சூப்பரா இருக்கு சார்.
1: ஆமாப்பா, இந்த பக்கம் ரைட்ல திரும்பி பாருப்பா.
0: சார் சார், அதே போல இருக்கு சார், அவ்வளவு மோசமா இருக்கு சார்.
1: மேல நிறைய கோட்டை மாதிரி, வீடு மாதிரி, அரண்மனை மாதிரி எல்லாம் தெரியுது இல்ல?
0: ஆமா சார், மண்டபம் மாதிரி இருக்கு.
1: அதுதான்ப்பா ராணி
0: கோட்டை. இது சார் இந்த கோட்டை?
1: இங்க கோட்டை இல்லப்பா, இது சும்மா ஒரு சின்ன மலை தான். இதுக்கு பேரு சந்திரகிரிப்பா. ஆனா மேல பாருங்கப்பா, கண்காணிப்பு கூண்டுலாம் வச்சிருக்காங்க.
0: ஆமா சார்,
1: அந்த காலத்துல காவலர்களை கொண்டு இந்த மலை உச்சிகள்ல இருந்துகிட்டு யாராவது எதிரிகள் வராங்களா அப்படின்னு வேவு பாப்பாங்க. இவருக்கு
0: ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு சார்.
1: அதனாலதான்ப்பா இந்த கோட்டையை கைப்பற்றின மராட்டிய மன்னன் வீர சிவாஜி, இது இந்தியாவில் உள்ள எவரும் உட்புக முடியாத கோட்டைகள்ல சிறந்தது அப்படின்னு சொல்லிருக்காருப்பா.
0: கரெக்டா சொல்லிருக்கா சார். ராம் சார், தெரியுது, அது ராணி கோட்டை தானே சொன்னீங்க?
1: ஆமா.
0: அது எப்படி சார் பேர் வந்தது?
1: அது ஒண்ணு இல்லப்பா, தேசிங்க ராஜன் அவருடைய மனைவியோட பேர் வந்து ராணிபாய், அவருடைய பேர்ல இருந்து உருவானதால ராணி கோட்டை அப்படின்னு வச்சாங்க. ஏன்னா அவரு பேர்லயே ராஜா இருக்கிறதுனால ராஜா கோட்டைன்னு ராஜகிரிய வச்சாங்க. இன்னொன்னுதான் நம்ம சந்திரகிரின்னு பார்த்தோம். இந்த மூணு மலைகள் தான்ப்பா இங்க இருக்குது. சரி சரிப்பா, காரை ஓரமா நிப்பாட்டுறேன்.
0: சரி சார்.
1: நம்ம சாரு நல்லா தூங்கிட்டே இருக்கட்டும். நம்ம கொஞ்சம் முன்னாடி போய் கீழெல்லாம் நிலவரம் எப்படி இருக்குன்னு பாத்துட்டு
0: சரி
1: திரும்ப வந்து சாரை அழைச்சிட்டு போலாம்.
0: கண்டிப்பா சார்.
1: சரிப்பா. சரி நம்ம உள்ள போவோமா?
0: போயிடலாம் சார்.
1: சரிப்பா.
0: சார் அது தெரியுது, அது ராஜா கோட்டை தானே சொன்னீங்க?
1: ஆமா.
0: இப்ப அங்கதான் சார் போறோம்?
1: ஆமா ஆமா, முதல்ல ராஜா கோட்டைக்கு போடுவோம்ப்பா.
0: சரி சார். சார் நான் கொஞ்சம் வேகமா நடப்பேன், நீங்க பொறுமையா வந்தாலும் பரவாயில்ல சார்.
1: சரி சரிப்பா, நீ முன்னாடி போயிட்டே இரு, ஆனா நான் சொல்றதையும் கேட்டுக்கிட்டே இருப்பா.
0: கண்டிப்பா கண்டிப்பா.
1: ஒன்னு இல்லப்பா, இந்த செஞ்சு கோட்டை மூன்று மலைகளையும் அப்புறம் அதை இணைக்கும் சுவர்களையும் எல்லைகளையும் கொண்டது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா?
0: ஆமா.
1: உள்ள அதோ பாருப்பா, கோயில் எல்லாம் கீழே இருக்கு பாருப்பா.
0: ஆமா சார். ஆமா சார்.
1: ஆமா. அப்புறம் நம்ம இந்த கோட்டையுடைய மதில் சுவர், இந்த டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போறோம் இல்லையா?
0: ஆமா சார்.
1: அது வழியா உள்ள போனோம்னா அங்க நிறைய மண்டபங்கள், குளங்கள், சுனைகள், படை வீரர்கள் தங்கும் பகுதி, நிற்களஞ்சியங்கள், எதிரிகள் கடக்க முடியாத அகலமான அகழி. எங்க இருக்கு? வெளியில இருக்கு பாருப்பா சுத்தியே.
0: இதுவா சார்?
1: ஆமாப்பா, ஏன்னா கோட்டையை பாதுகாக்கிறதுக்கு அதுக்கு முன்னாடி அகழி வெட்டி வச்சிருக்காங்க. அதுல ஒரு காலத்துல முதலாளதான் வளர்த்திருப்பாங்க போல இருக்கு. இப்ப ஏதாவது இருக்கான்னு பாருப்பா.
0: சார் இப்ப எல்லாம் ஒண்ணுமே இல்லாத மாதிரி தெரியுது சார்.
1: ஆமாப்பா, ஏன்னா இப்ப தண்ணியும் ரொம்ப கம்மியா இருக்குது. முதலைகள்லாம் அழிஞ்சு போயிருக்கும். சரிப்பா, இந்த ராஜகிரி அப்படிங்கிற ராஜா கோட்டை, சக்லி துர்க்கம் அப்படிங்கிற அந்த சந்திரகிரி கோட்டை, அப்புறம் கிருஷ்ணகிரி அப்படிங்கிற ராணி கோட்டை, இந்த மூணு தான்ப்பா இங்க முக்கியமான மூணு மலையா இருக்குது.
2: ஆமா சார், பாக்குறதுக்கு அழகா இருக்கு சார்.
1: சரி சரி, கொஞ்சம் டூரிஸ்ட் வராங்கல்ல?
2: ஆமா சார்.
1: அவங்கள்ட்ட எங்க இருந்து வராங்க, எதுக்காக வந்தாங்க எல்லாத்தையும் கேட்டு கொஞ்சம்

0: ரெக்கார்ட் பண்ணிக்கலாம்ப்பா.
1: சரி சார், நீங்களே கொஞ்சம் கேட்டுடுங்களேன், கொஞ்சம் விவரமா கேப்பீங்க.
0: சரிப்பா, நானே கேக்குறேன், நீங்க அழகா ரெக்கார்ட் பண்ணிட்டு எல்லாத்தையும்.
1: கண்டிப்பா.
0: அப்புறம் நாம வந்து அடுத்த வேலையை பாக்கலாம்.
1: சரி சார்.
0: தம்பி, எங்க இருந்து வரீங்க, உங்க பேரு, ஊரு, உங்களை பத்தி சொல்லுங்க.
2: சென்னையில இருந்து வரேன், பேரு கந்தசாமி.
0: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: நாங்க மெடிக்கல் ஒர்க் பண்றோம், மெட் பிளஸ்.
0: இப்ப இந்த செஞ்சிக்கு இன்னைக்கு வந்திருக்கீங்க, இங்க வர்றதுக்கு முன்னாடி நம்ம செஞ்சிக்கோட்டையை போய் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? நண்பர்கள் மூலமா இல்ல வந்து ஏதாவது இணையத்துல போய் பாத்தீங்களா? எப்படி அந்த ஆர்வம் வந்துச்சு? ஏன் வந்தீங்க? எப்படி வந்தீங்க?
2: கூட ஃப்ரெண்ட் ஒருத்தன் வேலை பார்க்கறான், சோ அவனுக்கு வந்து திருவண்ணாமலை. சோ அப்பதான் அந்த ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் ஏதாவது இருக்கான்னு கேட்டப்போ அவன் இந்த இது ரெஃபர் பண்ணான். சோ அதான் பார்த்தோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்தது. வந்து பார்த்தப்போ நிறைய வித்தியாசமாக பண்ணு. 12th century அப்படிங்கும்போது பெரிய விஷயம், இவ்வளோ பண்ணியிருக்காங்க 12th century. டெக்னாலஜியே இல்லாத டயத்தில் இன்ஜினியரிங் ஃபீல்டில் இவ்வளோ பண்ண முடியுமாங்கிறது பெரிய இதாக தான் இருக்கு.
0: என்னென்ன இடம்லாம் போய் பார்த்தீங்க?
2: ஃபர்ஸ்ட் ராணிக்கோட்டை பார்த்தோம், ரெண்டாவது இப்போ இங்கே வந்தோம். இந்த தானிய கிடங்கு, இந்த உடஞ்ச அரண்மனை, கல்யாண மகால் பார்த்தோம், என்ட்ரன்ஸில் வந்துச்சு.
0: கல்யாண மகால் உள்ளே போய் பார்த்தீங்களா?
2: ஆ, உள்ளே போகணும்.
0: அது கல்யாண மகாலுங்கிறது அதாவது ராஜா குடும்பத்து உறுப்பினர்கள் வந்து ஒரு விளையாட்டு கூடமாக வச்சுருந்துருக்காங்க. அது நீங்களும் போய் பார்க்கலாம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உள்ள எப்படி அந்த விளையாட்டு கூடத்தை எப்படி அமைச்சிருக்காங்க அப்படிங்கிற ரொம்ப ஆர்வமான விஷயம். சரி, இங்கே வந்ததில் எப்படி இவங்க இதை போய் உங்கள் நண்பர்கள்ட்டெல்லாம் சொல்லி அவங்கெல்லாம் வந்து இங்கே இதை பார்க்கணும், இல்லை உறவினர்கிட்டலாம் சொல்லி அவங்கெல்லாம் வந்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வமாக இருக்குதா இந்த ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ்?
2: கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வரும்போது பசங்கள்லாம் எல்லாம் மொத்தமாக கூட்டலாம் தான்.
0: ஒரு காலத்தில் வந்து இந்த மூணு மலை, அதாவது இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த இடம் வந்து ராஜகிரின்னு சொல்லக்கூடிய ராஜா கோட்டை, கிருஷ்ணகிரி அதோ இருக்குது, அதுதான் வந்து ராணிக்கோட்டை. தேசிங்கராஜனுடைய மனைவி ராணிபாய் அவங்க பேரில் உள்ள கோட்டை ராணிக்கோட்டை. சந்திரகிரிங்கிறது அந்த பக்கம் இருக்குது, இந்த முக்கோணமாக இருக்குது. இப்போ இந்த மூணுத்துக்கும் வந்து நம்ம பழனி மலையிலலாம் கார் வச்சுருக்காங்க இல்லையா, ரோப் காரில் வந்து போகிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம ஒரு மலையை மட்டும் ஏறிட்டு பாக்கியெல்லாம் அப்படி சுற்றி பார்த்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு அரசாங்கத்திட்ட கோரிக்கை வைக்கணும் அப்படின்னு தோணுதா?
2: இல்லை, ஆக்சுவலாக நான் வந்தப்போயே சொன்னேன், இங்கேருந்து அங்கே எப்படித்தான் ராஜா போவார், இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கிலலாம் பெரிய பைப் லைன் வச்சுருப்பாங்க, மேலேருந்து குச்சா சார் போடுறாங்க, அந்த மாதிரி ஏதாவது பைப் லைன் வச்சுருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். ஏதாவது இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு ஏதாவது பிரிட்ஜ் மாதிரி டாப்பில் கெட்டினாங்கன்னா, கொஞ்சம் எஸ்கலேட்டர் மாதிரி கெட்டினாங்கன்னா நல்லாயிருக்கும்.
0: சரிப்பா, உங்களை சந்தித்ததில் ரொம்ப மிக்க மகிழ்ச்சி, நன்றி. வணக்கம். உங்கள் பேர், ஊர், உங்களை பற்றி சொல்லுங்கள்.
3: என் பேர் சாலமோன், நான் வந்து சென்னையிலேருந்து வரேன் மெடிக்கல் ஃபீல்டில். ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா பார்க்குறது, யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணுவாங்க, அதெல்லாம் பார்த்து சரி நம்ம போய் வந்து லைவாக போய் பார்க்கலாமேன்ட்டு வந்துட்டேன்.
0: எப்படி வந்தீங்க? பஸ்ஸில் வந்தீங்களா, காரில் வந்தீங்களா?
3: பைக்கில் வந்தோம்.
0: சரி, இந்த ராஜா கோட்டையில் நம்ம இப்போ இருக்கிறோம், இப்போ ராஜா கோட்டை மேலே போகணும், இன்னும் பாதி தூரத்தில் இருக்கிறோம், மேலே என்ன இருக்குன்னு தெரியுமா?
3: அங்கே போய் வந்து பார்த்தா தான் தெரியும்.
0: சரி, நீங்கள் கீழே என்னென்னலாம் பார்த்தீங்க?
3: கீழே வரும்போது குதிரைங்களா,
0: குதிரைலாம் பார்த்தீங்க. முதல்ல வந்து என்ட்ரன்ஸில் வந்து அகழி பார்த்தீங்களா, இந்த கோட்டையை சுற்றி கீழே வந்து தரைப்பகுதியில் வந்து அகழி அமைச்சு அதில் தண்ணியை ஃபுல்லாக வச்சு அதில் வந்து முதலைகள்லாம் விட்டு எதிரிகள் தாண்டி வர முடியாத மாதிரிலாம் பாதுகாத்துருக்காங்க.
3: அதெல்லாம் பார்த்தோம்.
0: இதெல்லாம் வந்து ஒரு கற்பனையாக பார்க்கும்போது இப்போ நம்ம வந்து இங்கே இருக்கிறோம், ஏ தப்பில் நம்ம கண் பார்வையில் வந்து ராணிக்கோட்டை இருக்குது, இப்போ வந்து சந்திரகிரி கோட்டை இருக்குது, அங்கே வந்து வீரர்கள் நிற்கிறதுக்கான கூண்டுகள்லாம் இருக்குது. ஓ, ஒரு காலத்தில் நம்மளும் ஏதாவது ஒரு வீரனாக பிறந்து இந்த கூண்டில் நின்று இப்படிலாம் பார்த்துருப்போமோ அப்படிங்கிற ஒரு கற்பனை நமக்கு அந்த மாதிரிலாம் வரும் இல்லையா? ஆதி காலத்தில் ராஜாக்கள் காலத்தில் இப்படிலாம் இருந்திருப்பாங்க, என்னெல்லாம் பேசியிருப்பாங்க அந்த கூண்டில் வந்து அப்படிலாம், அந்த மாதிரி ஒரு உங்களுடைய அந்த, ஏன்னா நம்ம ஒரு ஒரு மானுமெண்ட், அதாவது ஒரு தொல்லியல், ஒரு ஒரு அரண்மனையோ இல்லை ஒரு மேற்கோட்டையோ நம்ம பார்க்கும்போது நம்ம மனசில் பல இது தோணும் இல்லையா? உங்களுக்கு எப்படிலாம் தோணுச்சு?
3: யூடியூப்லேயே பார்ப்பேன், அந்த காலத்து ராஜாக்கள்லாம் சரி எப்படி வந்து இருப்பாங்க, அந்தமாரி வந்து எதனா ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துருப்பாங்களா அந்த மாதிரிலாம் பார்ப்பேன். பட் ஆனால் அதெல்லாம் அந்தமாரி யாருமே இது வரைக்கும் பண்ணலை, எல்லாம் வந்து வாயில் மட்டும் தான் சொல்கிறாங்க இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்கன்ட்டு. அது மாதிரிலாம் வந்து பார்க்கணும்னு ஆனால் வந்து ஆசை, அவங்களோட ஸ்பீச் பார்க்கணும், அவங்க வந்து போடுற பிளான், இப்போ வந்து எதனா ஒரு மாளிகை மாதிரி கட்டுறது அதெல்லாம் வந்து எப்படி கட்டுறாங்க அதெல்லாம் வந்து பார்க்கணும்னு ஆசை, ஆனால் இப்போ அதெல்லாம் நடக்காது.
0: இப்போ நம்ம மேலே ஏறும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு செக்யூரிட்டி கார்டு உட்காந்துருந்தாங்க, அது வந்து ஒரு தங்குற இடம் தான். அந்த இடத்துல அந்த ஒரு படிக்கல் மாதிரி வந்து ஒரு குறுக்க ஒரு கல் இருந்தது பெருசாக, அதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து இந்த தாயம் விளாடுற கட்டைங்க அந்த வரைஞ்சிருந்தாங்க, இந்த ஆடுபுலி ஆட்டம் போடுறது இதெல்லாம் இருந்தது. இப்போ அதெல்லாம் பார்க்கும்போது ஓ, ஒரு காலத்தில் இந்த பக்கத்தில் வந்து வீரர்கள்லாம் உட்காந்துக்கிட்டு இந்த ஆடுபுலி ஆட்டம்லாம் விளாண்டுட்டு இருந்திருப்பாங்க அப்படிலாம் தோணுச்சா?
3: ஆமாம், நல்லா இருக்கு, தேங்க்ஸ்.
0: வணக்கம். உங்கள் பேர், ஊர், எங்கேருந்து வரீங்க?
4: பேர் மோகன், சென்னையிலேருந்து வரும்.
0: இந்த செஞ்சிக்கோட்டையை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எப்படி வந்தது? நண்பர்கள் மூலியமாவா இல்லை ஏதாவது யூடியூப்ல பார்த்தீங்களா? எப்படி இங்க பார்க்கணும்னு தோணுச்சு?
4: இல்லை, இது செவியலி செய்தியாக நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், இந்த மாதிரி ராஜா கோட்டை ராணி கோட்டை அப்படின்ட்டு இருக்கு அப்படின்ட்டு. சரி, நம்ம எவ்வளோ தூரம்லாம் போய் பார்க்குறோம், நம்ம சென்னைக்கு ரொம்ப அறியாமலே இருக்கு, ஸோ இது வந்து ஒரு வாட்டி பார்த்தா என்ன அப்படின்ட்டு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே முடிவு பண்ண ஒரு 5 பேர் வந்தோம்.
0: இப்போ ஒரு கற்பனையோடு இருந்திருப்பீங்க, ஒரு ராஜா கோட்டைனா இப்படிலாம் இருக்கும் அல்லது யூடியூப்ல கூட பார்த்துருப்பீங்க, அதனுடைய அந்த வியூஸ் பார்க்கும்போது வந்து நம்ம நேரடியாக போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் வந்திருக்கீங்க. இங்கே வந்த பிறகு வந்து சப்புன்னு அனுச்சா, இல்லை வந்து நல்லா இருக்குதா, இல்லை நான் எதிர்பார்த்ததை விட இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தால் நல்லா இருந்துக்கும்னு நினைக்கிறீங்களா, எப்படி?

0: இல்ல நாங்க வந்து எதையுமே நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல, எதையும் நாங்க பாக்கல, கேள்வி மட்டும் தான் பட்டோம். ஏன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தா இன்னும் கண்டிப்பா ஏமாற்றமா இருக்கும். இப்ப இருக்க நவீன உலகத்துக்கு நீங்க வந்து பாக்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமும் ஆச்சரியமா இருந்துச்சு. எங்களாலேயே ஏறி வர முடியல, எல்லாருமே ஒரு 30 வயசு கீழே தான் இருக்கும் எங்களால முடியல. ஆனா அந்த காலகட்டத்தில் இவ்வளவு ஹைட்ல இவ்வளவு கற்களை வச்சு இவ்வளவு பிரம்மாண்டமா, இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் தான். எப்படி கட்டினாங்கன்னு பேசிக்கிட்டே தான் வந்துட்டு இருக்கும். எப்படி இதெல்லாம் உளிய வச்சு உடச்சிருப்பாங்க, எப்படி இதை கட்டிருப்பாங்க, எப்படி மெயின்டைன் பண்ணிருப்பாங்க, எப்படி பாதுகாத்திருப்பாங்க. வரும்போது பீரோ இங்க பார்த்தோம், அதை வச்சு அதை எப்படி சுட்டிருப்பாங்க அப்படிலாம் யோசிச்சுக்கிட்டே தான் வரோம். பட் ஆனால் விட கிடைக்கல, கிடைக்கும் நினைக்கிறோம்.
1: இப்போ பெண்களும் வருவாங்க, இப்போ ஒரு டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் அதெல்லாம் இங்கே எங்கேயுமே கிடையாது. இப்போ அதெல்லாம் வந்து அரசாங்கம் வச்சா நல்லதுன்னு நினைக்கிறீங்களா?
0: கண்டிப்பா நிறைய இடத்துல பார்த்தா பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்னும் இந்த மாதிரி இருக்க சில இடத்துலையும் பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும், பாதுகாக்கலாம். கண்டிப்பா பெண்களுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்துதான் அவங்க இந்த மாதிரி இடத்துல. நான் ரொம்ப தனிமையாகவும் இருட்டாகவும் இருக்கு, கொஞ்சம் விளம்பரப்படுத்தணும், தெரியணும். இந்த தமிழ்நாடு டூரிஸ்ட்லாம் கொஞ்சம் இதை கொஞ்சம் விளம்பரப்படுத்தி இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கு அப்படின்னு மேம்படுத்தணும். இங்கே இருந்து காணா போன சில பொருட்களையும் எடுத்துருந்து இங்கே வச்சு அழகுபடுத்தினா இன்னும் நல்லா இருக்கும், பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்.
2: எப்ப வேலா சார், மூர்த்தி சார் கார்லயே இருக்காரு இல்லையா?
3: ஆமா,
2: அவரை போய் அழைச்சிட்டு வந்து அவரோட சேர்ந்து நம்ம உள்ள போலாம்.
3: சரி, நம்ம போய் அழைச்சிட்டு வந்துடுறேன் சார்.
2: சரி சரிப்பா, நம்ம மூணு பேரும் உள்ள போலாம்.
3: போலாம் போலாம் சார்.
2: அந்த ஸ்நாக்ஸ் அப்புறம் அந்த சாப்பாடு தண்ணி இதெல்லாம் பத்திரமா எடுத்துக்கணும்.
3: கண்டிப்பா.
2: இங்க நிறைய குரங்கு இருக்குப்பா.
3: எனக்கு பயம் சார், குரங்குன்னா
2: பையோட புடிங்கிட்டு போயிடும். அதனால ஜாக்கிரதையா வச்சுக்கணும்.
3: சரி சரி சரி, கொம்பு எடுத்துக்கிட்டுமா?
2: சரி சரி, நம்ம உள்ள போலாம். ஏன்னா ராஜகிரின்னு சொல்லக்கூடிய இந்த ராஜா கோட்டைக்கு இதுதான் நுழைவாயில். இப்படியே உள்ள போனோம்னா நம்ம அப்படியே கொஞ்சம் நடந்து போய் அப்புறம் மலை ஏறணும்.
3: சார், இப்ப நம்ம மலை ஏறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், எப்ப சீக்கிரமா வர முடியும்?
2: மலை ஏறதுக்கு எப்படியும் 1.5 மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரம் ஆகும்பா. இறங்கறது வேணா நம்ம ஒரு 1 மணி நேரத்துக்குள்ளார இறங்கிடலாம். ஆக மொத்தத்துல ஒரு 2-3 மணி நேரம் நம்ம இந்த மலையில நம்ம செலவிட வேண்டியிருக்கோம்.
3: நான் கொஞ்சம் சீக்கிரமா எழுதிடுவோம் சார்.
2: எப்பா அப்படிலாம் போகாதப்பா, மூணு பேர் சேர்ந்து ஒன்னா போலாம்.
3: சரி சார், நீங்களும் கரெக்டா தான் சொல்றீங்க.
2: சரி வேலா, நம்ம மலை ஏற ஆரம்பிக்கலாம்.
3: சரி சார், மூர்த்தி சார் என்ன கூட்டுறது சார், வாங்க சார் மலை ஏறும்.
2: சரி சரி, நம்ம மலை ஏறிட்டே போயிட்டே இருப்போம்.
3: சரி,
2: ஏதாவது பேச்சு கொடுக்குறேன், ஏதாவது உனக்கு கேட்கணும்னா ஏதாவது கேட்டு தெரிஞ்சுக்கப்பா.
3: சார், இந்த செஞ்சி கோட்டையில சமண துறவைகள் எல்லாம் இங்க வாழ்ந்ததா நான் படிச்சிருக்கேன் சார், அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா?
2: தெரியும்பா. இந்த கோட்டை கட்டுறதுக்கு முன்னாடி இது செஞ்சி மலை அப்படின்னு இருந்தது இல்லையா, அந்த காலத்துல அதாவது கிமு 2 நூற்றாண்டு முதல் கிபி 6 நூற்றாண்டு வரைக்கும் சமண துறவிகள் இங்க வாழ்ந்திருக்காங்க. அதற்கு பிறகுதான் பல்லவர்கள் இந்த செஞ்சி கோட்டைய ஆண்டு இருக்காங்க. இப்ப வேலா
3: சொல்லுங்க சார்,
2: ஓரளவு ஏறிட்டோம்.
3: ஆமா சார்,
2: இன்னும் கொஞ்சம் தூரம் தான். இப்ப நம்ம கூட வந்தார் இல்ல மூர்த்தி சார்.
3: ஆமா சார.
2: அவர் ஏன்பா அங்கேயே உட்கார்ந்துருக்காரு
3: சார்? மூர்த்தி சார் டயர்ட் ஆயிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன்.
2: சரி சரி, அவர் அங்கே உட்கார்ந்து இருக்கட்டும். அதோ கொஞ்சம் டூரிஸ்ட் வராங்க இல்லையா, அவங்கள அவரை விட்டு நம்ம கேள்விகள் கேட்க சொல்லி
3: சரி
2: அதை ரெக்கார்ட் பண்ணுவோம்.
3: ஓ, அவங்களுடைய அனுபவங்களை அவங்க சொல்லுவாங்க இல்லையா சார்?
2: ஆமா ஆமா சார். சார் கேட்கட்டும்.
3: கேட்டோம் சார், கேட்டோம், ரெக்கார்ட் பண்ணிடுறேன் சார்.
2: ஓகே ஓகே.
4: நீங்க எங்க இருந்து வரீங்க, உங்க பேர் என்ன?
5: நான் பெங்களூர்ல இருந்து வரேன், என் பேர் ஸ்ருதி.
4: மகிழ்ச்சி. நீங்க இங்க செஞ்சிக்கோட்டையில என்ன இடங்கள்லாம் பாத்தீங்க, இந்த கோட்டையை பத்தி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன?
5: ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க செஞ்சிக்கோட்டை பாக்கணும்னு, அதனாலதான் வந்தேன். நல்லா இருந்துச்சு.
4: இங்க உள்ள வசதிகள் எப்படி, மேல படியேறி வர்றது கொஞ்சம் சிரமமான விஷயம் தான். இதுக்கு இதை எப்படி எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க, இந்த டூரிஸ்ட் அட்ராக்ட் பண்ற மாதிரி?
5: ரொம்ப செடி வளர்த்து வச்சிருக்காங்களா, நிறைய பூச்சி இருக்கு, வேற வழியெல்லாம் அதை கிளியர் பண்ணாலே கொஞ்சம் நல்லா இருக்கும் நடக்க.
4: நல்லா இருக்குன்னு சொல்லிட்டீங்க, இதுல வரலாறு அதை பத்தி எதுவும் உங்களுக்கு எண்ணம் இருக்கா, கருத்து?
5: இல்ல, நான் யூடியூப்ல ரிசர்ச் பண்ணேன், அவ்வளவு பெருசா ஒன்னும் டீடைல்ஸ் குடுக்கல. அவங்க இவங்க கிட்டே கேட்டேன், இவங்க யாருக்கும் தெரியல டீடைல்ஸ்.
4: நிறைய விஷயங்கள் வெளியில தெரியாம இருக்குது, அதை தான் நாங்களும் வெளியில கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணா என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு. நல்லது, மகிழ்ச்சி. நீங்க
5: தேங்க்யூ.
4: செஞ்சிக்கோட்டைக்கு வர்றதுக்கு காரணம் என்ன?
6: என்னோட நேம் கபில் ராஜ், நான் இங்கே பக்கத்தில் உள்ளதாக இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்கணும்னு விசிட் பண்ணாங்க. ஆல்ரெடி நான் ஒன் டைம் வந்திருக்கேன், நல்லா வியூ பாயிண்ட்லாம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் நடக்கிறது மட்டும் ஏறி வரது சிரமமாக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. மேலெலாம் வந்தீங்கன்னா நல்லா சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் பிளேஸ்லாம். அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் எப்படி வாழ்ந்தாங்கன்னு அதுவும் நல்லாயிருக்கும் பார்க்கலாம்.
4: எந்த ஊர் இங்கே பக்கத்தில் உங்களுக்கு?
6: திருக்கோயிலூர்.
4: பக்கத்தில் திருக்கோயிலூரில் இருக்குதுங்க. திருக்கோயிலூரில் உள்ள வரலாறு புராண கதைகள் எல்லாம் தெரிந்து, ஆனால் இந்த சமீப காலங்களில் ஒரு 400-500 ஆண்டுகளுக்கு முன்னாடி மக்கள் இருந்திருக்கிறாங்க. பிரெஞ்சு படைகள் இருந்திருக்குது, ஆதிக்கத்தின் கீழே இந்த இடம்லாம் இருந்திருக்குது. ஆனால் அதுக்கான வரலாற்று குறிப்புகள் செய்திகள் நமக்கு குறைவாக இருக்குது. என்ன செய்யலாம் அப்படின்னு தேடணும்.
6: ஒன்றும் இல்லை, யாராவது ஒரு ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் இப்போ கையில் இதை எடுத்துக்கிறாங்க, ட்ரிங்க்ஸ் எதுவும் உள்ளே அலோடு கிடையாது. ஆன்லைன்லேயே இப்போ புக்கிங் பண்ணுற மாதிரிலாம் சிஸ்டம் கொண்டு வந்துட்டாங்க. ஆன்லைனில் புக் பண்ண மட்டும்தான் ஒன்லி அலோடு. நம்ம ஆன்லைனில் புக் பண்ணிட்டு தான் வர முடியும். ஆக்சுவலாக இங்கே வந்துட்டுலாம் எதுவும் பண்ண முடியாது. வரவேற்கத்தக்கது தான் அது.

0: ராணி கோட்டையும் பார்த்துட்டு வந்தாச்சு, இப்போ ராஜா கோட்டையும் பார்த்தாச்சு. நல்லா இருக்கு பிளேஸ், வந்து விசிட் பண்ணலாம்.
1: சரி, நன்றி. சரிப்பா வேலா, நம்ம தேவையானதை ரெக்கார்ட் பண்ணிட்டோம்.
2: ஆமா சார்,
1: இப்ப நம்ம மலை உச்சிக்கு போயிடலாம்.
2: சரி சார்.
1: ஏன்னா வெயிலுக்கு முன்னாடி மேல ஏறிடுறது ரொம்ப நல்லது.
2: கொஞ்சம் காற்றெல்லாம் இதமா இருக்கு சார். ஒண்ணு கொஞ்சம் அந்த ரெண்டு கால் முட்டியும் வலிக்குது சார்.
1: எல்லாருக்கும் தான்ப்பா வலிக்குது. மேல வந்துட்டோம் ஒரு வழியா.
2: ஆமா சார்.
1: அதோ அங்க இருக்கு பார்ப்பா ஒரு கோயில்.
2: ஆமா சார், இதுதான் தேசிங்கராஜன் காலத்துல கட்டின கோயிலா சார் இது?
1: ஆமாப்பா, அந்த காலத்துல கட்டினதுதான். அது பக்கத்துல ஒரு சின்ன பில்டிங் மாதிரி இருக்குல்ல?
2: ஆமாமா.
1: அது மேல பாருப்பா, ஒரு வளைவு இருக்கா?
2: அது என்ன?
1: அதுக்கு மேல பாருப்பா, கொடி ஏத்துறதுக்கு ஒரு கம்பம் மாதிரி வச்சிருக்காங்க பாருங்க.
2: ஓ ஆமா சார்.
1: அந்த காலத்துல ராஜாக்கள் ஒரு நாட்டை ஆள்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி உயரமான பகுதிகளில் அவங்களுடைய கொடியை நட்டு வச்சிருப்பாங்க.
2: ஓ சார், நீங்க சொல்ற சீன் நான் படத்துல எல்லாம் பாத்துருக்கிறேன் சார்.
1: ஆமாப்பா, எந்த நாட்டு கொடி மேல நிக்கிதோ அந்த நாட்டு மன்னன் தான் அதை அரசாள்றாரு அப்படின்னு அர்த்தம். இப்ப நினைச்சு பாருப்பா, அந்த காலத்துல இந்த கொடியெல்லாம் இருந்து படை வீரர்கள் எல்லாம் இங்க உட்காந்து அவங்க எல்லாம் வந்து கத்தி சண்டை போட்டுக்கிட்டு அப்படி இப்படி இருந்தா எப்படி இருக்கும்?
2: அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார் நீங்க சொல்றதே.
1: ஆமாப்பா, இங்க பாருங்க, இங்க எல்லாம் வந்து பீரங்கி எல்லாம் கொண்டு வந்து வச்சிருந்துருக்காங்க.
2: ஒரு ரெண்டு பீரங்கி இருக்கு சார்.
1: ஆமாப்பா. ஆமா, அந்தோ அந்த இடம் தான் அந்த தானிய கிடங்குன்னு சொல்றது. அதாவது அந்த காலத்துல மலை மேல வந்து ஒரு 500-600 வீரர்கள் இருந்தாங்கன்னா அவங்க சாப்பிடணும் இல்லையா?
2: ஆமா கண்டிப்பா.
1: அதனால அவங்களுக்கு தேவையான நெல்மணிகள் எல்லாம் மூட்டை மூட்டையா இந்த தானிய கிடங்குல தான் அடுக்கி வச்சிருந்திருக்காங்க. அது மாதிரி உணவுப் பொருட்கள் எல்லாம் பாதுகாத்து வச்சு இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு செய்யறது போறது வரத்துக்கு பயன்படுத்திருக்காங்க.
2: தண்ணீர் வேணுமே இவ்வளவு உச்சியில இருக்க நம்ம வாழறதுக்கு.
1: அதுதான்ப்பா இந்த மலையோட ரகசியமே. இந்த மலை உச்சியில ஒரு சுனை இருக்குது.
2: சுனை இருக்குதா?
1: அத பாருப்பா, இந்த பக்கம் இந்த பக்கம் வாப்பா.
2: சரி சரி,
1: அதை எட்டி பாருப்பா. இருக்கா?
2: ஓ, கீழே இருக்கு சார், தண்ணி இருக்கு, கொஞ்சமா இருக்கு.
1: இப்ப கொஞ்சமா இருக்குது, ஊத்து மாதிரி அது எப்போதும் தண்ணி இருக்கும். அதனால அந்த காலத்துல இந்த தண்ணியை தான்ப்பா அவங்க குடி தண்ணியாவும் பயன்படுத்திக்கிட்டு மற்ற தேவைகளுக்கும் பயன்படுத்திருக்காங்க. சரி சரி, எல்லாத்தையும் ஓரளவு பார்த்தாச்சு
2: சார். அங்க கோயில் ஒண்ணு இருக்கு சார்.
1: ஆமாப்பா, இப்ப வந்து உள்ள சாமி இல்லாம இருக்குது. ஆனா அந்த காலத்துல எல்லாரும் வழிபடுற ஒரு கோயிலா தான் இது இருந்திருக்கணும். நம்ம இப்ப கிளம்பலாமா?
2: கிளம்பலாம் சார்.
1: ஏன்னா இப்ப கிளம்பினோம்னா தான் இன்னும் ஒரு மணி நேரத்துல நம்ம கீழே போயிட்டோம்னா அப்படியே சாப்பாட்டு போறதுக்கு கரெக்டா இருக்கும்.
2: சார், மேல தேசிங்கராஜன் வாழ்ந்த அந்த காலத்துல கட்டடங்கள், தானிய கிடங்குகள் இதெல்லாம் பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தது சார். நாமளும் கீழே வந்துட்டோம் சார். அங்க தூரத்துல நிறைய குதிரைலாயங்கள் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கு சார்.
1: ஆமாப்பா, இதெல்லாம் கீழே வந்து குதிரைப்படைய வந்து பராமரிக்கிறதுக்கு, அந்த குதிரைகளை தங்க வைக்கிறதுக்கு இந்த குதிரைலாயங்கள் எல்லாம் கட்டிருக்காங்க. யானைய கட்டுறதுக்கு கூட இடம்லாம் இருக்குப்பா. அதோ அந்த இடம்.
2: ஓ, அது கொஞ்சம் பெருசா இருக்கு சார்.
1: அது பக்கத்துலயும் எரிபொருள் சேமிப்பு கிடங்கு வச்சிருந்திருக்காங்க. அதோ எழுதி போட்டிருக்க.
2: ஆமா ஆமா, போர்டு இருக்கு சார்.
1: அது பக்கத்துல பார்த்தோம்னா தானிய கிடங்கு, அது உயரமா இல்ல?
2: ஆமா.
1: மேல ஏறி பார்த்தோம்னா அங்க தானியம் கொட்டுறதுக்கு கூட இடம் வசதி எல்லாம் வச்சிருக்காங்கப்பா.
2: ஓஹோ சார், இது யானை குளம்னு சொல்றாங்களே, யானை எல்லாம் கீழே இறங்கி குளிக்குமா சார்?
1: ஆமாப்பா, இந்த குளம் யானை குளம்ங்கிற பேரு யானை குளிக்கிறதுனாலதான் வந்துச்சு. அந்த யானை குளிச்சு அது ஏறி போற மாதிரி ஒரு சமதளமா, அதோ அந்த இடம் எப்படி இருக்கு பாருப்பா, ஒரு மேம்பாலம் மாதிரி கட்டிருக்காங்க பாருங்க.
2: யானை ஏறுற மாதிரி இறங்குற மாதிரி தான் இருக்கு.
1: அதனால யானைகள் எல்லாம் வந்து இங்க பராமரிச்சிருக்காங்க. இங்கேயும் வந்து நம்ம என்ட்ரன்ஸ்ல ஒரு கொடி மரம் இருக்கு பாருப்பா, அந்த மேல பார்த்தோம்ல, அது மாதிரியே ஒரு வட்ட வடிவுல கொடிய உயரமா கட்டுற மாதிரி ஒரு அமைப்பு வச்சிருக்காங்க பாருங்க. சரிங்களா?
2: சரி சார்.
1: சரி சரி, அந்தாண்ட ஒரு கல்யாண மகால்னு ஒண்ணு சொல்லுவாங்க இல்லையா?
2: ஆமா சார்.
1: அத பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமாப்பா?
2: தெரியல சார்.
1: இந்த கல்யாண மகால் பிற்காலத்துல, அதாவது செஞ்சி மன்னன் ஆண்டதுக்கு அப்புறமா தான் கட்டப்பட்டிருக்கணும். ஏன்னா கட்டடங்கள் வந்து முழுமையா செங்கலால் கட்டப்பட்ட கட்டடங்களா தான் இருக்குது.
2: ஆமா சார், பூசு வேலையெல்லாம் நடந்திருக்கு.
1: ஆமா ஆமா ஆமா, இது ராஜா ராணி ஒரு விளையாட்டு மண்டபமா இருந்திருக்கும்ல இருக்கு. முன்னாடி கூட ஒரு தர்பார் மாதிரி ஒரு இடம், அதுல வந்து தண்ணி எல்லாம் நிப்பாட்டுறதுக்கான வசதி எல்லாம் கூட இருக்கு. ஆனா இந்த தண்ணி ஏதோ மலை உச்சியிலிருந்து வந்து அண்டர்கிரவுண்ட் வாட்டரா வந்து இந்த இடத்துக்கு வருது அப்படின்லாம் கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன்ப்பா.
2: என்னது?
1: ஆமாப்பா, அது நீர் மேலாண்மையில ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து செஞ்சிருக்காங்க. இந்த ராணி தங்கி இந்த குளிக்கிற இடம் இதெல்லாம் போய் இந்த தண்ணி வந்து அசுத்தம் ஆயிடுச்சுன்னா இது இங்க இருந்து அகழிக்கு போற மாதிரி அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு வசதி எல்லாம் பண்ணி வச்சிருந்திருக்காங்கப்பா அந்த காலத்துல.

0: பரவாயில்ல சார், எல்லாமே ரெடி பண்ணி அழகா வச்சிருந்திருக்காங்க.
1: நம்ம அடுத்ததா ராணி கோட்டை, அதுல மேல போய் பாக்கணும்
0: சார். இப்ப ஏறி இறங்கினதுல கை கால எல்லாம் வலிக்குது சார், அதனால ராணி கோட்டையை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். இந்த நேரத்துல மேல போய் பார்க்க முடியாது, கொஞ்சம் விளக்கமா சொன்னீங்கன்னா கொஞ்சம் பயனுள்ளதா இருக்கும் சார்.
1: சரி சரிப்பா, ஒண்ணு இல்ல, ராணி கோட்டைங்கிறது இந்த ராஜா கோட்டையில இருந்து முற்றிலும் மாறுபட்டதா இருக்கும். ஏன்னா முழுமையா அந்த படியிலேயே போற மாதிரி கட்டிருக்காங்க. அப்புறம் இந்த ராஜா கோட்டையிலாம் மேல ஏறணும்னா நிறைய காடுகள் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் ராணி கோட்டையில இருக்காது. முழுமையா பாறைகள் உருண்டு திரண்டு ஒண்ணு மேல ஒண்ணு கிடக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனா மேல போனோம்னா அங்க வந்து எண்ணெய சேமிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு வசதி பண்ணிருக்காங்க. அப்புறம் நெய் கோப்புரம் வச்சிருக்காங்க நெய்ய சேமிக்கிறதுக்கு. இதெல்லாம் என்னன்னா வந்து இரவு நேரத்துல வந்து தீப்பந்தத்துல வந்து எரிய விட்டு வெளிச்சம் வேணும் இல்லையா, அதுக்கு எண்ணெயும் நெய்யும் சேமிக்கிறதுக்கு வசதி வாய்ப்பு பண்ணிருக்காங்க. அப்புறம் தண்ணிய சேமிக்கிறதுக்கு அவங்களே செயற்கையா ஒரு குளம் மாதிரி வெட்டிருக்காங்க. அப்புறம் மேல வந்து மண்டபங்கள் இருக்குது, அப்புறம் ராணி பயன்படுத்தக்கூடிய தனி அறைகள் இருக்கு. இந்த மாதிரி எல்லாமே ஓரளவு செயற்கையாவே எல்லாமே செஞ்சு வச்சிருக்காங்க, வசதி வாய்ப்புகள் எல்லாம் உண்டு பண்ணிருக்காங்க. இப்படிதான் அந்த காலத்துல வந்து ராஜாக்கள் வந்து வாழ்ந்திருக்காங்க இந்த பகுதிகளில். சரிப்பா, நம்ம கிளம்புறதுக்கு நேரம் வந்தாச்சு.
0: சரி சார்,
1: இப்ப சாரும் ரெடி ஆயிட்டாரு, நம்ம மூணு பேரும் கார்ல ஏறி நம்ம பாண்டிச்சேரி கிளம்புவோம்.
0: கண்டிப்பா சார். சார் வரும்போது வண்டியை நீங்க ஓட்டினீங்க, இப்ப காரை நான் ஓட்டு போறேன் சார்.
1: தாராளமா நீ ஓட்டுப்பா, ஆனா நீ ஓட்டு, ஆனா நான் தூங்க போறேன்.
0: அப்படிங்களா?
1: நீ ஏதாவது பாட்டு கிட்டு கேட்டுட்டு காரை ஓட்டிட்டு பாண்டி வரைக்கும் வந்துருப்பா.
0: சரி சார்.
1: ஒழுங்கா வந்து என்ன சேர்த்திருப்பா பாண்டியில, நானும் சாரும் உனக்கு அப்பதான் ரொம்ப நன்றி சொல்ற மாதிரி இருக்கும்.
0: கண்டிப்பா, நான் டிரைவ் நல்லா பண்ணுவோம் சார்.
1: சரி சரிப்பா,
0: புறப்படலாம் சார்.
1: புறப்படலாம்ப்பா.
2: நேயர்கள், இதுவரை சீர்மிகு செஞ்சி சித்திரம் கேட்டீர்கள். எழுதியவர் செஞ்சி எம் தமிழரசி அவர்கள். அமைப்பு கண்ணையன் தட்சிணாமூர்த்தி, மயிலாடுதுறை த செந்தில்குமார் ஆகியோர். அமைப்பில் இணை ஸ்ரீனிவாச முருகன். இணைப்பு குரல்கள் மூர்த்தி சாராக கண்ணையன் தட்சிணாமூர்த்தி, ராம் சாராக மயிலாடுதுறை த செந்தில்குமார், வேலனாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்றனர்.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 12:30, பன்னிசை மாலை. நிகழ்ச்சிக்கு முன் விளம்பரம்.
4: அக்கா, வேலை கிடைச்சிடுச்சு.
5: ஆஹா, வாழ்த்துக்கள். இப்ப நிறைய ஷாப்பிங்.
4: ஆமா, புது மொபைல், ஜீன்ஸ், ஜாக்கெட்.
5: இருங்க சார், சம்பளத்துக்கு முன்னாலே செலவா?
4: இன்ஸ்டன்ட் லோனும் கிடைக்கும்.
5: முதல்ல பட்ஜெட் போட கத்துக்க, அப்புறம் செலவு பண்ணு.
4: ஆனா அக்கா,
5: பாரு, வருமானத்துல ஒரு பகுதியை எப்பவும் சேமிக்கணும். ஆனா பார்ட்டி கொடுக்காம நழுவ முடியாது.
4: சரி அக்கா, என்னோட பார்ட்டி உன்னோட பட்ஜெட்.
6: ஆர்பிஐ சொல்கிறது,
7: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
3: இன்றைய பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் பெத்துக்குழி பி முருகதாஸ் அவர்கள் பாடியுள்ள அருணகிரிநாதர் திருப்புகழ் இடம்பெறுகிறது. தொடக்கமாக 4 மிகுந்த என தொடங்கும் திருப்புகழ்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: அடுத்து அபகார நிந்தை என தொடங்கும் அருணகிரிநாதர் திருப்புகழ்.

பன்னிசைமாலை நிகழ்ச்சியில் இதுவரை பித்துக்குளி பி முருகதாஸ் அவர்கள் பாடிய அருணகிரிநாதர் திருப்புகழ் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். கல்வி, சுகாதாரம், உள்கட்டமைப்பு, மகளிர் நலன் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா பாதுகாப்பாக உள்ளதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் தெரிவித்துள்ளார். அஇஅதிமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களின் ராஜினாமா கடிதத்தை பேரவைத் தலைவர் ஏற்கக்கூடாது என்று வலியுறுத்தப்பட்ட நிலையில் மேலும் ஒரு உறுப்பினர் இன்று ராஜினாமா செய்துள்ளார். இந்தோ பசிபிக் பகுதியில் கடல்சார் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகள் ஒருங்கிணைந்து செயல்பட முன்னுரிமை அளிக்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி இன்று கனடாவின் விக்டர் லாயை எதிர்கொள்கிறார். இனி விரிவான செய்திகள். கல்வி, சுகாதாரம், உள்கட்டமைப்பு, மகளிர் நலன் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாளிதழ் ஒன்றில் அவர் எழுதியுள்ள கட்டுரையில் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளைஞர்கள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து வருவதாக கூறிய அவர், இதற்காக நாடு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சியில் மகளிரின் பங்களிப்பை பாராட்டிய அவர், வேளாண், கல்வி, மருத்துவம், அறிவியல், விண்வெளி தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பெண்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். லட்சாதிபதி மற்றும் நமோ ட்ரோன் சகோதரி திட்டங்களில் 3 கோடி மகளிர் இணைந்து பயன்பெற்று வருவதாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா பாதுகாப்பாக உள்ளதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 2014 இதே நாள் திரு நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்றது சிறப்புமிக்க தருணம் என்று கூறினார். கலாச்சார மறுமலர்ச்சிக்காகவும் நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காக

0: ஆகவும் மத்திய அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சிக்காக பல்வேறு நலத்திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பதவியேற்று 12 ஆண்டுகள் நிறைவடைந்ததற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்தார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் கடந்த 2014 இதே நாளில் பிரதமராக திரு நரேந்திர மோடி பதவியேற்றதை நினைவு கூர்ந்தார். நாட்டை வளர்ச்சிப் பாதையில் கொண்டு சென்றுள்ளதாக கூறிய அவர், கட்டமைப்பு, தேசிய பாதுகாப்பு, பொருளாதார வளர்ச்சியில் இந்தியா மேம்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையை எட்ட பிரதமர் திரு நரேந்திர மோடி உறுதிபூண்டிருப்பதாக கூறினார். அனைவருடன் அனைவருக்கும் வளர்ச்சி என்ற தாரக மந்திரத்துடன் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரின் குல்மார்க் பகுதியில் ரோப்காரில் சிக்கித் தவித்த 300+ சுற்றுலாப் பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். மீட்புப் பணியில் ஈடுபட்ட இந்திய ராணுவத்தினர், ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினர், தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படையினரை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பாதுகாப்பு படையினர் ஒருங்கிணைந்து செயல்பட்டு சிக்கித் தவித்த சுற்றுலாப் பயணிகளை விரைந்து மீட்டதாக கூறியுள்ளார். நமது பாதுகாப்பு படையினரின் தைரியத்தையும் அர்ப்பணிப்பையும் எடுத்துக்காட்டும் விதமாக இது உள்ளதாக திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். இந்தோ பசிபிக் பகுதியில் கடல்சார் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகள் ஒருங்கிணைந்து செயல்பட முன்னுரிமை அளிக்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற குவாட் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் பேசிய அவர், உலகளாவிய சவால்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்தார். இந்தோ பசிபிக் பகுதியில் தடையின்றி பொருளாதார வர்த்தகம் செயல்பட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார். ஆஸ்திரேலியா, இந்தியா, ஜப்பான், அமெரிக்கா உள்ளிட்ட குவாட் நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட முடிவெடுத்துள்ளதாகவும் தெரிவித்தார். இக்கூட்டத்தில் பேசிய அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ, இந்தோ பசிபிக் எரிசக்தி பாதுகாப்பு திட்டம் உறுப்பு நாடுகளுடன் சேர்ந்து செயல்படுத்தப்படும் என்று கூறியுள்ளார். இதில் பேசிய ஜப்பான் வெளியுறவு அமைச்சர் திரு டோசிமிட்சு மோட்டோகே, இந்தோ பசிபிக் நாடுகளுக்கிடையே தடையற்ற வர்த்தகத்திற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று கூறியுள்ளார். இக்கூட்டத்தில் உரையாற்றிய ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் திரு பென்னி வாங், இந்தோ பசிபிக் பகுதிகளின் வளர்ச்சிக்காகவும் எதிர்கால முன்னேற்றத்திற்காகவும் ஆஸ்திரேலியா முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்று தெரிவித்துள்ளார். இக்கூட்டத்தில் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ ஆகியோர் பங்கேற்றனர். தேசிய விளையாட்டு நிர்வாக சட்ட அறிவிக்கையை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. தேசிய விளையாட்டு வாரியம் தொடர்பான சட்ட அறிவிக்கையின் மூலம் வாரியத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களின் ஊதியம், சேவை நெறிமுறைகள் உள்ளிட்டவை இடம்பெற்றுள்ளன. இந்த சட்டம் மூலம் தேசிய விளையாட்டு வாரியத்தின் தலைவர் மற்றும் 2 உறுப்பினர்களை தேர்வுக்குழுவின் பரிந்துரையின்படி மத்திய அரசு நியமிக்கவுள்ள தேசிய விளையாட்டு சங்கங்களை அமைப்பது, நிதி உதவி வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இந்த வாரியத்தின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்படும். தேசிய விளையாட்டு தீர்ப்பாயம் விளையாட்டு தொடர்பான வழக்குகளை விசாரித்து அதற்கு தீர்வு காண அமைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அஇஅதிமுகவில் இருந்து மேலும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் திரு இசக்கி சுப்பையா தமது ராஜினாமா கடிதத்தை பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரிடம் இன்று காலை சமர்ப்பித்தார். முன்னதாக நேற்று 3 உறுப்பினர்கள் ராஜினாமா செய்த நிலையில் அவர்களது ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டு இன்று காலை மதுராந்தகம், பெருந்துறை, தாராபுரம் ஆகிய 3 தொகுதிகள் காலியாக உள்ளதாக அரசிதழில் அறிவிக்கப்பட்டுள்ளது. பேரவைத் தலைவர் அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ராஜினாமாவை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பான அவரது கடிதத்தை அஇஅதிமுக கொறடா திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி சட்டப்பேரவை தலைவரிடம் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, கட்சித் தாவல் தடை சட்டத்தின் கீழ் ராஜினாமா செய்த உறுப்பினர்கள் மீது பேரவைத் தலைவர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அவர்களது வேண்டுகோளாகும் என்று கூறியுள்ளார். பேரவை உறுப்பினர்கள் ஒரு கட்சியில் இருந்து ராஜினாமா செய்த பின்னர் அந்த தொகுதி காலியானது என்று முறைப்படி அறிவிக்கப்பட வேண்டும். அதற்கு பின்னர் சம்பந்தப்பட்ட உறுப்பினர் வேறு எந்த கட்சியிலும் சேர்ந்து கொள்ளலாம் என்று சட்டம் கூறியுள்ள நிலையில், நேற்று தொகுதிகள் காலியானது தொடர்பான முறைப்படி அறிவிப்பு இல்லாத நிலையில் உறுப்பினர்கள் தாவேக்காவில் சேர்ந்திருப்பது சட்டவிரோதமானதாகும் என்பதை பேரவைத் தலைவர் அறிவிக்க வேண்டும் என்று

0: அவர்கள் வலியுறுத்தி உள்ளனர். இந்நிலையில் திரு இசக்கி சுப்பையாவின் ராஜினாமா கடிதம் தமக்கு கிடைத்திருப்பதாகவும் ஆய்வு செய்த பின்னர் அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் செய்தியாளர்களிடம் பேசிய சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் அஇஅதிமுக உறுப்பினர்களின் எண்ணிக்கை 44 குறைந்துள்ளது. பேரவையின் மொத்த எண்ணிக்கை 243 ஆகும். ஏற்கனவே 4 இடங்கள் காலியாக உள்ள நிலையில் திரு இசக்கி சுப்பையாவின் ராஜினாமா கடிதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் காலியாக உள்ள இடங்களின் எண்ணிக்கை 5 உயரும். இஸ்லாமியர்களின் ஹஜ் புனித யாத்திரையின் 2 இன்று லட்சக்கணக்கான யாத்ரீகர்கள் புனித பயணம் மேற்கொண்டுள்ளனர். 5 மேற்கொள்ளப்படும் இந்த யாத்திரையில் இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளில் இருந்து லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்றுள்ளனர். சவுதி அரேபியாவில் உள்ள மெக்கா, மதீனா போன்ற புனித தலங்களுக்கு செல்வதை இஸ்லாமியர்கள் கடமையாக கருதுகின்றனர். இந்த ஆண்டு இந்தியாவில் இருந்து 175,000 யாத்ரீகர்கள் இந்த பயணத்தை மேற்கொண்டுள்ளனர். கேரளத்தில் தென்மேற்கு பருவமழை ஓரிரு நாட்களில் தொடங்குகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 1 தொடங்கும் தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு சற்று முன்கூட்டியே தொடங்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரள மாநிலத்தைச் சேர்ந்த திருவனந்தபுரம், கொல்லம், ஆலப்புழா, எர்ணாகுளம் ஆகிய 4 மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. மிசோரமில் பருவமழை தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 6 முன்கூட்டியே பருவமழை தொடங்கியுள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. ஈரான் மீது அமெரிக்கா இன்று மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளது. ஈரானின் ஏவுகணை தளங்கள் மீதும் பந்தர் அப்பாஸ் கடல் பகுதியில் படகுகள் மீதும் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்கா கூறியுள்ளது. அமெரிக்க படையினரின் பாதுகாப்புக்காக இந்த தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க ராணுவ செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். கத்தாரில் ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்சி, நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது உள்ளிட்டோர் அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கும் போது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. கத்தாரில் உள்ள ஈரானின் $12 பில்லியன் மதிப்பிலான சொத்துக்களை விடுவித்தால் மட்டுமே அமைதி பேச்சுவார்த்தை தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்று ஈரான் கூறியுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இதனை கத்தார் அரசு மறுத்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஆயுஷ் செட்டி கனடாவின் விக்டர் லாயை எதிர்கொள்கிறார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் பி சிந்து இந்தோனேஷியாவின் புத்ரி குசுமாவை எதிர்கொள்கிறார். IPL கிரிக்கெட் போட்டியின் முதலாவது குவாலிஃபயர் ஆட்டத்தில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. தரம்சாலாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. இதில் வெற்றி பெறும் அணி நேரடியாக இறுதிப் போட்டிக்கு முன்னேறும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கல்வி, சுகாதாரம், உட்கட்டமைப்பு, மகளிர் நலன் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா பாதுகாப்பாக உள்ளதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் தெரிவித்துள்ளார். அஇஅதிமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களின் ராஜினாமா கடிதத்தை பேரவைத் தலைவர் ஏற்கக்கூடாது என்று வலியுறுத்தப்பட்ட நிலையில் மேலும் ஒரு உறுப்பினர் இன்று ராஜினாமா செய்துள்ளார். இந்தோ பசிபிக் பகுதியில் கடல்சார் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகள் ஒருங்கிணைந்து செயல்பட முன்னுரிமை அளிக்கப்படும் என்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஆயுஷ் செட்டி இன்று கனடாவின் விக்டர் லாயை எதிர்கொள்கிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 12:50.

0: ആകാശവാണി പുതുച്ചേരി. நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லி புத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள்.
1: ஊருக்கு போகும்போது அந்த பாபு அவள் கையில் நாலனாவோ எட்டனாவோ கொடுப்பாள். அதை அவள் முகத்திலேயே விட்டறிய தோன்றும். அக்காவுக்கு அஞ்சி அதை வாங்கி கொண்டிருக்கிறாள். அவளுடைய மைத்துனர் பிள்ளையான இந்த முரளி மருத்துவக் கல்லூரியில் படித்து கொண்டிருந்தான். ஒருமுறை அவன் தீபாவளி சமயம் அங்கு வரப்போகிறான் என்று அக்காவே தடபுடலாக ஏற்பாடுகள் செய்து எதிர்பார்த்து கொண்டிருந்தாள். அவன் தீபாவளி என்று வரவில்லை. அடுத்த நாள் பிற்பகல் எல்லோரும் பகல் காட்சிக்கு சென்றிருந்த நேரத்தில் வந்தான். அவள் தீபாவளி பட்சணத்தை ஒரு தட்டில் வைத்து கொடுத்து விட்டு வீட்டுக்கப்பால் வயலில் நின்றிருந்த அத்திம்பேரை அழைத்து வந்தாள். ஓலையை எரிய விட்டு அத்திம்பேருக்கும் அவனுக்கும் காப்பி தயாரித்து கொடுத்தாள். அவன் அவளை இனம் புரிந்து கொண்டது அவளுக்கு நன்மையாகவே இருக்கிறது. மனம் இறுக்கம் விடுபட்டு லேசாகிறது. முன்னமே தெரியுமா என்ன என்று வினவுகிறார் ராமசேஷன்.
2: உலகம் மிகவும் சிறி

எது என்று நகைக்கிறாள் ஜானகி. அந்த தோட்ட வீடு எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. இப்போது கூட அங்கே போக வேண்டும் என்று ஆசை. முரளி மிகவும் பண்புடையவனாக இருக்கிறான். ஞானம் எப்படி உறவு என்று கேட்கவில்லை. அவனுக்கு அவளை பற்றிய செய்தி நிச்சயமாக எட்டியிருக்கும் என்று மைத்ரேயி நினைக்கிறாள். ஏனெனில் இத்தகைய செய்திகள் காட்டுத்தீ போல் பரவுவது சகஜம். இது என்ன அல்வா என்று நல்ல வேளையாக ராமசேஷன் பேச்சு போக்கை மாற்றுகிறார். கண்டுபிடித்து சொல்லுங்கள் என்று ஜானகி சிரிக்கிறாள். கோதுமையா? முரளி புன்னகையுடன் அல்வாவை தொடாமலேயே பரிசீலனை செய்கிறான். மைத்ரேயி கோதுமை அல்வா என்றுதான் நினைக்கிறாள். என்றாலும் கூர்ந்து நோக்குகையில் ஜானகி, மைதாமா உருளைக்கிழங்கு ஏதானும் இருக்கலாம் என் சிஸ்டர் என்று கேட்கிறாள். அந்த மூன்றும் இல்லை. பரவாயில்லையே, இது ஏதோ நம் பெண் எதை சமைத்து போட்டாலும் சாப்பிடுவானா ருசி தெரியாமல் என்று பார்க்க வரும் மாப்பிள்ளைக்கு மாமியார் பரீட்சை வைப்பது போல் இருக்கே என்று ஜானகி கேலியாக சிரிக்கிறாள். உங்க அம்மா அப்படி பரீட்சை வைக்கிறாள் என்று தெரியாமல் தான் நான் மாட்டிக்கொண்டேன் என்று ராமசேஷனும் அவள் நகைப்பில் இணைந்து கொள்கிறார். இது பரங்கிக்காய் சரிதானே என்று கேட்கிறான் முரளி. ஞானம் சரி என்று ஒப்புக்கொள்கிறாள். சாப்பிடாமலே எப்படி கண்டுபிடித்தீர்கள்? வேலைக்காரி பரங்கிக்காய் வாங்கி போனது கண்ணில் பட்டதோ? இது வீட்டு கொள்ளைக்காயாக்கும். அதெல்லாம் இல்லை, எதிலெல்லாம் அல்வா பண்ணுவார்கள் என்று நினைத்தேன். எங்கள் மெஸ்ஸில் இந்த பரங்கிக்காயைத்தான் ஒரு சீசனில் எல்லா உருவங்களிலும் வைப்பார்கள் என்றான் முரளி. உடனே பேச்சு மெஸ்ஸிலிருந்து சர்வீஸுக்கு திரும்புகிறது. நீங்கள் ஏன் சர்வீஸ் டாக்டராக போனீர்கள் என்று கேட்கிறாள் மைத்ரேயி. அவளுக்கு இப்போது கொஞ்சமும் அவனிடம் பேசுவதில் நெருடல் இல்லை. 62 சீனாக்காரன் படையெடுத்தான். நான் ஏதோ ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டரில் ஈ ஓட்டும் நிலையில்தான் இருந்தேன். அங்கே மருந்தும் கிடையாது, நோயாளிகளும் வரவில்லை. பேசாமல் காக்கி உடுப்பை மாட்டிக்கொண்டேன். எனக்கு இப்போது இது ஒத்துப்போய்விட்டது. அதுவும் போர் முனையில் புதிய புதிய அனுபவங்கள், மரண போராட்டத்தில் மரணத்தின் சந்நிதியில் நாம் உதவுகிறோம் என்ற உணர்வு பிறவி எடுத்ததின் பயனையே முழுசாக உணர்வது போல் ஒரு நிறைவு தருகிறது. வாழ்க்கையில் அத்தகைய உணர்வை பெற சர்வீஸ் டாக்டராகத்தான் இருக்க வேண்டும் என்பதில்லை. எந்த கர்மத்தை செய்தாலும் தன்னலத்தை களைந்து பொதுநலம் என்ற குறியிலே இயங்கும்போது அத்தகைய நிறைவு வரும். அப்படி அவரவர் தம் கருத்தை செய்வதையே கர்ம வேள்வி என்கிறது கீதை என்று மொழிகிறாள் ஞானம். அது சரிதான் அக்கா. அப்படி தன்னலமற்றதோர் சேவையை செய்ய மனம் விரும்பினாலும் கிடைத்திருக்கும் சந்தர்ப்பமும் சூழலும் ஒருவரை சுதந்திரமாக இயங்க அனுமதிக்க வேண்டும். இவரே முதலில் பிரைமரி ஹெல்த் சென்டரில் ஏன் கிராம சேவை செய்ய முடியவில்லை? ஈ ஓட்டுவானேன், அங்கு மருந்து இல்லை. இவர் தொழிலுக்கு வேண்டிய உபகரணங்கள் இல்லை. ஏற்கனவே 2ம் தர 3ம் தர ஆட்கள் மருந்து வியாபாரம் செய்து கிராம மக்களை இவர் பக்கம் செல்ல விடாமல் தடுத்தார்கள். இவரால் எதிர்த்து போர் புரிய முடியவில்லை சரிதானே என்று மைத்ரேயி முரளியின் பக்கம் பார்க்கிறாள். அவன் தலையசைத்து புன்னகை தெரிவிக்கிறான். ஒத்துக்கொள்கிறேன், மிஸ்டர் ராமசேஷன் தப்பாக நினைக்க மாட்டார். நாமும் அப்படித்தான் எதையோ நினைத்து இங்கு எதையோ செய்து கொண்டிருக்கிறோம் என்று மொழிகிறாள் ஞானம். இப்போ நீங்க பேசுவதை பார்த்தால் யுத்தம் என்று வந்து எமர்ஜென்சி என்று ஒன்று எப்போதும் இவர்களெல்லாம் ஆக்டிவாக இருக்கும்படி நீடிக்கணும்னு சொல்கிறீர்கள் போல இருக்கு என்று சாடுகிறாள் ஜானகி. டாக்டர்களுக்கு சமாதான நாட்கள் என்று அவ்வளவு அர்த்தமில்லாத கெடுபிடிகளை செய்து கொள்ள வேண்டியதில்லை என்று கூறுகிறான் முரளி. நாட்டிலுள்ள வறுமையை தொலைக்காமல் வயிற்று சோற்றுக்கு வழி செய்யாமல் நோயை தடுக்க வழியையும் ஏட்டு கல்வியை கற்பிக்க முயல்வது தும்பை விட்டு வாலை பிடிப்பது போன்றது. இந்த கோடிக்கணக்கு செலவில் இத்தனை டாக்டர்கள் வரவழைத்து உருப்படி இல்லாமல் ஒரு திட்டத்தை உயிருடன் வைத்திருப்பதை விட இத்தனை கிராமங்களில் குழந்தைகளுக்கு பெண்களுக்கு ஊட்டமான சத்துணவும் ஆடம்பரமின்றி வாழ தேவையான வசதிகளும் செய்து கொடுக்கலாம். சினிமா கொட்டைகள், தேவையற்ற ஆடம்பரப் பொருட்களை விற்பனை செய்யும் கடைகள் பெருகக்கூடாது. இந்த சுற்றுப்புற கிராமத்தின் வளர்ச்சியை நான் இங்கு வந்து இத்தனை நாட்களில் கணக்கிடும்போது 6 மடங்கு வட்டி கடைகள் அதிகரித்திருப்பதையே குறிப்பாக கவனிக்கிறேன். என்ன பயன்? சினிமா கொட்டைகளா? நீங்கள் என்ன அடிமடியில் கை வைக்கிறீர்கள் என்று சிரிக்கிறாள் ஜானகி. சினிமா என்றால் அக்காவுக்கு கோபம் வரும். அதுவும் தமிழ் படம் என்றால் அதிகமாக வரும் என்று மைத்ரேயி விளக்குகிறாள். அதெல்லாம் இல்லை, நான் 2 வருஷம் சென்சார் போர்டில் இருந்தேன். ஆட்சேபிக்கும் பகுதிகளை அப்போது ஒப்புக்கொண்டு வெட்டி எறிவதாக சொல்லிவிட்டு திரையிடும்போது சேர்த்துக்கொள்வதாக அறிந்தேன். நான் ஒருத்தி மட்டும் தூய்மை என்றால் போதுமா?
தூய்மையினால் அழ

அழுக்கை வெல்ல முடியாது. அழுக்கு வேண்டுமானால் தூய்மையை அழிக்கும் என்று விலகிவிட்டேன். அதனால் தூய்மை காப்பாற்றப்பட்டதாக நீங்கள் நினைக்கிறீர்களா என்று முரளி கேட்கினார். மெல்ல வாழைப்பழத்தில் ஊசி செருகுவது போன்று அவன் ஞானம்மாவை கோழை என்று சொல்வதாக மைத்ரேயி நினைக்கிறாள். நீங்கள் தவறாக நினைக்காதீர்கள். நம் இன்டலெக்சுவல் வகுப்பிற்கு உட்பட்டவர்கள் எல்லாரும் இப்படித்தான் சந்தர்ப்பம் வரும்போது கோழையாக செயல் ஆற்றாதவர்களாக ஒதுங்கி விடுகிறார்கள். எது எப்படி வேண்டுமானாலும் போகட்டும், நம்மிடம் அழுக்குப்படக்கூடாது. மைத்ரேயி உள்ளூர பாராட்டுகிறாள். ஞானத்தை பற்றிய அவள் கருத்தும் அதுவே. நீங்கள் கோழை என்று சொல்லலாம். இப்போது இங்கே நடப்பது அறிவு நாயகமோ நீதி நாயகமோ உண்மை நாயகமோ அல்ல, பணநாயகம். இதை இப்படியெல்லாம் வெல்ல முடியாது. நான் ஒருத்தி கத்துவேன், எதிர்ப்பேன், வழி அதனால் பிறந்து விடாது. என்னிடம் தனிமையில் கருத்தை ஒப்புக்கொள்பவர்கள் கூட சமயம் வரும்போது என்னை தனியே நிறுத்திவிட்டு பெரும்பான்மையோடு சேர்ந்து விடுவார் என்று ஞானம் விளக்குகையில் மைத்ரேயி காப்பி கொண்டு வரச் செல்கிறாள். அவர்கள் சிறிது

0: வேலைக்கு உட்பட்டவர்கள் எல்லாரும் இப்படித்தான் சந்தர்ப்பம் வரும்போது கோழையாக செயல் ஆற்றாதவர்களாக ஒதுங்கி விடுகிறார்கள். எது எப்படி வேண்டுமானாலும் போகட்டும், நம்மிடம் அழுக்குப்படக்கூடாது. மைத்ரேயி உள்ளூர பாராட்டுகிறாள். ஞானத்தை பற்றிய அவள் கருத்தும் அதுவே. நீங்கள் கோழை என்று சொல்லலாம். இப்போது இங்கே நடப்பது அறிவு நாயகமோ நீதி நாயகமோ உண்மை நாயகமோ அல்ல, பணநாயகம். இதை இப்படியெல்லாம் வெல்ல முடியாது. நான் ஒருத்தி கத்துவேன், எதிர்ப்பேன், வழி அதனால் பிறந்து விடாது. என்னிடம் தனிமையில் கருத்தை ஒப்புக்கொள்பவர்கள் கூட சமயம் வரும்போது என்னை தனியே நிறுத்திவிட்டு பெரும்பான்மையோடு சேர்ந்து விடுவார் என்று ஞானம் விளக்குகையில் மைத்ரேயி காப்பி கொண்டு வரச் செல்கிறாள். அவர்கள் சிறிது நேரம் தமிழ்நாட்டு அரசியலை பற்றி பேசுகின்றனர். பிறகு விடை பெற்று செல்கின்றனர். அவன் முரளி என்று அறிந்த பின்பு மைத்ரேயிக்கு நிம்மதியாக இருக்கிறது. அவனுக்கு பெற்றோர் உற்றார் இருக்கின்றனர். அவர்கள் 8-10 வரதட்சணை, 50,000 சீர் என்று கல்யாணம் எதிர்பார்க்கிறவர்கள். நினைக்கையில் அவளுக்கு சிரிப்பு வருகிறது. எதற்கு இப்போ சிரிக்கிறே என்று கேட்கிறாள் ஞானம். ஒன்றுமில்லை, உங்களுடைய எண்ணம் எனக்கு சிரிப்பை மூட்டுகிறது. இவனுக்கு பெண் கொடுப்பவர்கள் 50,000 செலவழிக்க தயாராக இருக்க வேண்டும். அப்படி உன்னிடம் யார் சொன்னார்கள்? ஜானகி சொன்னாளா? யார் சொல்ல வேணும், எனக்கு இவனுடைய மனிதர்களை எல்லாம் தெரியும் அக்கா. இந்த உலகில் எனக்கும் ஒரு மதிப்பு என்று என்னை ஏற்றி வைத்தவர் நீங்கள்தான். நேற்று ராஜா வந்தது, என்னுடன் பேசியது, என்னை கட்சியில் சேர வேண்டும் என்று அழைத்தது, அதையெல்லாம் நினைக்க நினைக்க இரவு முழுவதும் உறக்கம் வராத நெகிழ்ச்சியிலும் பரவசத்திலும் சங்கடப்பட்டேன்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசித்தவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். இதன் தொடர்ச்சியினை நாளை கேட்கலாம் நேயர்களே.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 1:00.

0: ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் அன்பான மதிய வணக்கம். இது பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் ஷோ மகளிர் நேரம்ல. நான் உங்க ஆனந்தி. சோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கான்செப்ட பேஸ் பண்ணி போகக்கூடிய நம்ம ஷோல செவ்வாய்க்கிழமைகள்ல சட்டம் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை, சட்டம் அறிவோம் அப்படின்னு டாபிக்க பேஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். சோ அந்த வகையில லாஸ்ட் வீக் பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு சட்டம் பத்தி பல தகவல்களை நம்மளோட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க புதுச்சேரி மூத்த வழக்கறிஞர் வி தமிழ்செல்வன் அவர்கள். சோ இந்த வாரம் அதனுடைய தொடர்ச்சியை தான் கேட்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இப்போ இந்தியன் ஆர்ஜின்ல இருக்கக்கூடிய நபர்கள் வந்து வெளிநாடுகளுக்கு குடியேறாங்க அண்ட் வெளிநாடுகளுக்கு வேலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பட்சத்துல இப்ப வெளிநாடுகள்ல இந்தியன் ஆர்ஜின சேர்ந்தக்கூடிய ஒரு நபருக்கு வந்து ஒரு மரணம் நேரிடுது அப்படின்றப்போ, இப்ப இதுக்கான அந்த டெத் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது வந்து எப்படி இருக்கும் சார்?
1: இந்த இறப்பு பதிவானது எந்த வெளிநாட்டுல இறப்பு நடக்குதோ அவங்களும் அதுக்குண்டான ஆவணத்தை கொடுப்பாங்க. அதன் அடிப்படையில இங்க நம்ம இந்தியாவிலையும் அதை பதிவு செய்தல் வேண்டும். ஏன்னா இவர் வெளிநாட்டில் வந்து ஓவர்சீஸ் எம்ப்ளாயாக போனார், தற்செயலாக இந்த மரணம் அங்கே சம்பவிக்கப்பட்டது, அதன் அடிப்படையில் நாங்கள் இங்கே அதை பதிவு பண்ணுறோம். இன்னும் இந்திய அரசாங்கத்துக்கு முறைப்படி தெரிவித்து இறப்பு சான்றிதழ் எடுத்தால் தான் இங்கே உள்ள அவருடைய சொத்துக்களை பரிபாலனம் செய்ய முடியும்.
0: ஓகே, ஸோ இப்போ இறந்தவங்களுடைய உடலை இங்கே கொண்டுட்டு வர்றது அப்படின்றது அதுவும் கூட இந்த ஆக்டில் கவர் ஆகுமா சார்?

0: அது வந்து அந்நிய நாட்டின் ஒப்பந்த உடன்படிக்கையின் அடிப்படையில தான் அது கவர் ஆகுது. இந்த பிறப்பும் இறப்பும் நிகழ்ந்ததுக்காகத்தான் இந்த ஆக்ட்
1: பண்றது மட்டும்.
0: ஆமா ஆமா.
1: இப்போ சில நபர்கள் வந்து வீட்டை விட்டு வெளியேறது இல்லைன்னா காணாம போயிடுறது இந்த மாதிரியான சில கண்டிஷன்ஸும் இருக்கு இல்லையா? சோ அந்த மாதிரி காணாம போன ஒரு நபர் இல்ல வீட்டை விட்டு வெளியில போயிட்டாங்க நம்ம எங்கேயுமே தேடி கிடைக்கல, சோ இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு குறிப்பிட்ட கால அளவு ஓகே, பட் அதுக்கு மேல இப்ப இந்த மனிதர் வந்து இருக்கிறாங்களா இல்லையான்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில இவங்களுக்கான அந்த இறப்பு பதிவு அப்படின்றது வந்து எப்படி சாத்தியப்படும் சார்?
0: இது மிகவும் சிறப்பான கேள்வி. பொதுவா எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், 150 கோடி மக்கள் தொகை உள்ள நாட்டில் அதிகப்படியாக நிகழக்கூடிய ஒரு நிகழ்வாக அமைஞ்சு போச்சு. ஒரு மனிதன் காணவில்லை என்றால் உடனடியாக நாம் அருகிலுள்ள காவல் நிலையத்தில் புகார் செய்கிறோம். அந்த புகார் செஞ்ச பின்னாடி அவங்களும் அரசாங்கத்தின் தரப்பில் போலீஸ் மூலம் பல வகையான ஏற்பாடுகளை செஞ்சு கண்டுபிடிக்க முயற்சிப்பாங்க. அந்த கண்டுபிடித்தல அவங்களுக்கு வேண்டிய பலன் கிடைக்கல, அதாவது அந்த காணா போன நபர் கிடைக்கலன்னா என்ன செய்ய முடியும்? அது உடனடியாக இறப்பை பதிவு செய்ய முடியாது. அவர் இறந்து விட்டார் காணவில்லைன்னு உள்ள காரணத்தினால சிவில் டெத்னு சொல்றது. சட்டப்படி ஒரு மனிதன் 7 ஆண்டு காலம் அவரை முழு காணவில்லை இல்லை அவரை பற்றி யாரும் எந்த வகையான செய்திகளும் அறியப்படவில்லை தெரிஞ்சுக்க முடியலை அப்படின்னு இருக்கும் பட்சத்தில் அந்த காணா போன தினத்தில் என்னைக்கு காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து எஃப்ஐஆர் பதிவு செஞ்சோமோ அன்றைய தினத்துலேருந்து 7 ஆண்டு காலம் வரைக்கும் காத்திருக்கணும். அந்த 7 ஆண்டு காலத்திற்கு பின்னாடி நீதிமன்றத்தை நாடி நீதிமன்றத்தில் இந்த தேதியில் இவர் காணாமல் போனார், அதுக்குண்டான எஃப்ஐஆர் ஆதாரம் வச்சுருக்கோம், தொடர்ந்து 7 ஆண்டுகளாக அவரை பற்றி எந்த செய்தியும் எங்களுக்கு தெரியாது, அவரை பற்றி யாரும் எந்த தகவலும் கொடுக்கலை, நாங்கள் மேற்கொண்டு எந்த எதையும் தெரிஞ்சிக்க முடியலை, எதுவும் அறியப்படாத சூழ்நிலையில் நீதிமன்றம் அந்த சூழ்நிலையை அனுசரித்து அவர் இறந்துட்டதாக ஒரு உத்தரவு கொடுப்பாங்க, ஜட்ஜ்மெண்ட் டிகிரி. அதுக்கு பேர் சிவில் டெத்துன்னு சொல்கிறது. இந்த சிவில் டெத்து அந்த கோர்ட் ஆர்டரை வச்சு ரிஜிஸ்டர் ஆஃப் பர்த்ஸ் அண்ட் டெத்ஸு அதை பதிவு செய்யணும். இந்த சிவில் டெத்துன்னு சொல்லும்போது அவர் உண்மையிலேயே இறந்திருக்கலாம், உயிரோடவும் இருக்கலாம், ஏன்னா அவரை பற்றி விவரம்
1: தெரியலை.
0: இப்படிப்பட்ட நிகழ்வுல வேற வழி இல்லை, அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் இதுதான். இதுதான் நடைமுறையில சட்டப்படி சாத்தியமாகக்கூடிய ஒன்று.
1: ஓகே சார். சோ நேயர்களே, இன்னைக்கு நம்ம ஷோல பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு சட்டம் பத்தி பல தகவல்களை நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க புதுச்சேரி மூத்த வழக்கறிஞர் வி தமிழ்ச்செல்வன் அவர்கள். சோ இன்னும் பல விஷயங்கள் நம்ம ஷோல தெரிஞ்சுக்கலாம், தொடர்ந்து கேளுங்க. அண்ட் இப்போ ஒரு சின்ன பிரேக்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு சட்டம் பத்தி பல தகவல்களை நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க புதுச்சேரி மூத்த வழக்கறிஞர் வி தமிழ்ச்செல்வன் அவர்கள். சோ நம்ம தொடர்ந்து பேசலாம். அன்சரி போற நபர் காணாம போய் நம்ம ஒரு எஃப்ஐஆர் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதுல இருந்து 7 ஆண்டுகள் வரைக்கும் அந்த நபர் கிடைக்கல அப்படின்ற பட்சத்துல சிவில் டெத்தா கன்சிடர் பண்ணி அதுக்கான அந்த டெத் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது பண்ண முடியும்னு சொல்லியிருந்தீங்க. சோ இதுவே ஒரு நபர் காணாம போய் ஒரு 2 ஆண்டுகள் இல்ல 3 ஆண்டுகள் வந்து நம்ம வெயிட் பண்ணி பாக்குறோம், தேடி பாக்குறோம், பட் அந்த நபர் கிடைக்கல. அதுக்கப்புறமா நான் போய் ஒரு கம்ப்ளைண்ட் வந்து நான் கொடுக்கறேன் அப்படின்றப்போ இப்ப இந்த 7 ஆண்டுகள் வந்து நான் கம்ப்ளைண்ட் கொடுத்த நாள்ல இருந்து அந்த 7 ஆண்டுகள் அப்படின்றத வந்து கால்குலேட் பண்ணுவாங்களா, இல்லனா இதுக்கு முன்னாடி 2-3 ஆண்டுகள் வந்து அவங்க காணாம போயிருந்தாங்க இல்லையா, சோ அதையும் சேர்த்து அந்த 7 ஆண்டுகள் அப்படின்றத வந்து கன்சிடர் பண்ணுவாங்களா சார்?
1: சட்டப்படி பார்த்தா கம்ப்ளைண்ட் புகார் கொடுத்ததுல இருந்து 7 ஆண்டு காலம், காலதாமதமாக புகார் கொடுக்குறீங்கன்னா அன்னையிலேருந்து இன்னைய வரைக்கும் அதாவது 2 ஆண்டு காலம் நீங்கள் காலம் தாழ்த்துறீங்கன்னா அதுக்குண்டான முயற்சிகள் இங்கே என்னென்ன எடுத்தீங்க, அந்த போலீஸை திருப்திப்படுத்துகிற வகையில் அமைஞ்சதுன்னா அன்னைய தேதியிலே ஒரு காணாமல் போயிட்டாரு இன்னைய வரைக்கும் கிடைக்கலன்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு இப்போ 2004 சுனாமியில் பல பேர் இறந்திருப்பாங்க, பல பேர் காணாமல் போயிருப்பாங்க. இந்த மாதிரி இயற்கை பேரழிவுகள் வரும்போதெல்லாம் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கக்கூடியது இயல்பான ஒன்று.
0: ஓகே, ஸோ இப்போ இந்த இயற்கை பேரழிவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சில குடும்பங்களே வந்து போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இப்போ குடும்பத்தில் யாரோ ஒரு நபர் மீதம் இருந்தாங்கன்னா இவங்கெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து அது ஒரு கணக்கில் வரும். பட் குடும்பமே இல்லை அப்படின்றப்போ ஏன்னா இயற்கை பேரழிவில் வந்து நிறைய மரணங்கள் வந்து சம்பவிக்கலாம். ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த மரணங்கள் வந்து எப்படி கணக்கிடப்படுது, இதை வந்து எப்படி பதிவு பண்ணுறாங்க சார்?
1: இந்த வாக்காளர் பட்டியல் இருக்கும், வேற

0: அரசு சார்ந்த பட்டியல் இருக்கும், அதாவது குடியுரிமை சான்றிதழ் இருக்கும். அது குடிமை பொருள் துறையின் மூலமாக எவ்வளோ ரேஷன் கார்டு இஷ்யூ பண்ணியிருக்காங்க, இப்போ இயற்கை பேரழிவுக்கு பின்னாடி எவ்வளோ குடும்பங்களுடைய ரேஷன் கார்டு உயிர் பெற்று வாழுது, எவ்வளோ இது மறைஞ்சு போயிருக்கு. அப்போ இல்லாததுக்கு காரணம் அவங்க இயற்கையோட கலந்துட்டாங்கன்னு ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுது. அதே நேரத்தில் அவங்களுடைய ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் மூலம் தாசில்தார் அதுக்குன்னு ஏற்படுத்தப்பட்ட பேரிடர் காலத்தில் எந்த டிசாஸ்டர் அண்ட் மேனேஜ்மெண்ட் அந்த துறை மூலம் இயற்கை பேரிடர் நிவாரணத்துறையின் மூலம் அவங்களுடைய உறவினர்கள் யார் இருக்கா, இல்லை அவங்க உண்மையிலேயே இறந்துட்டாங்களா, இல்லை வேற எங்காவது எங்கேயாவது குடிபெயர்ந்துட்டாங்களான்னு அவங்களுடைய குடும்ப சூழ்நிலைகளை அறிந்து அதற்கு தகுந்தது போல பட்டியலிட்டு ஆவணமாக எடுத்துக்கொள்ளப்படும்.
1: ஓகே. அண்ட் சார், இப்போ இந்த சிவில் டெத் அப்படின்னு சொல்றது வந்துட்டு இப்போ 7 ஆண்டுகள், அதாவது எஃப்ஐஆர் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு 7 ஆண்டுகள் தீவிர தேடுதலுக்கு அப்புறமும் அந்த நபர் கிடைக்காத பட்சத்துல அது சிவில் டெத்தை கன்சிடர் பண்ணி நம்ம ஒரு டெத் சர்டிபிகேட் வந்து வாங்க முடியும்ன்ற பட்சத்துல இப்போ 7 ஆண்டுகள் இல்ல, ஒரு 10 ஆண்டுகள் கழித்து அந்த நபர் வந்து திரும்ப வந்துட்டாங்க ஏதோ ஒரு வகையில அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, சோ இப்ப இந்த டெத் சர்டிபிகேட் அப்படின்றது வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க இல்லையா, சோ இதை வந்து நம்ம கேன்சல் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கா?
0: கண்டிப்பா, அவருடைய அதிர்ஷ்டத்தை பொறுத்து தேடப்பட்ட நபர் நேரிலே வந்துட்டாருன்னா அதை கேன்சல் நீக்கல் செய்ய வேண்டிய பொறுப்பு அந்த குடும்பத்தாருக்கு உண்டு. இல்லாட்டி அது டூப்ளிகேஷன் ஆகும், அதை அவங்க தவறான வகையில் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. இது எப்படி சொல்லணும்னா, மிஸ்யூஸ் ஆஃப் பவர்ஸ் பை அப்யூசிங் த ப்ராசஸ் ஆஃப் லான் ஆகும். அப்போது அவரால் ஆதாயம் வரும்போது நபர் இருக்குன்னு காட்டுறதும், அவரால் பாதகமாகனு சொல்லும்போது இல்லைன்னு காட்டுறதும் சட்டப்படி குற்றம். அதுக்கு அரசாங்கம் இடம் கொடுக்காது, எந்த சட்ட விதிமுறையிலும் அதை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. வந்துட்டா அதை அடுத்த நிமிஷமே போய் கேன்சல் பண்ண வேண்டியது அந்த குடும்பத்தாருடைய கடமை.
1: அண்ட் சார், இப்போ இதே சிவில் டெத் கண்டிஷன்ல இப்போ ஒரு நபர் வந்து இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்க, இப்போ அந்த நபர் வந்து காணாம போயிட்டாங்க, இதே சிவில் டெத் கன்சிடர் பண்ணி நம்ம ஒரு டெத் சர்டிபிகேட் வாங்கிட்டோன்ற பட்சத்தில் இப்போ அதை ப்ரொடியூஸ் பண்ணி நம்மளால இன்சூரன்ஸ் அப்படின்றத கிளைம் பண்ண முடியுமா?
0: அந்த ஆஃப்டர் 7 இயர்ஸ் நீங்க நிச்சயம் செய்யலாம், ஏன்னா அது டெத் ஆயிடுச்சு. டெத் சர்டிஃபிகேட்டுக்கு ஈடாக தான் அதுவும் டெத் சர்டிஃபிகேட்னு கொடுப்பாங்க. ஏன்னா ஒரு மனிதன் இல்லைன்னு சொல்லும்போது அவங்க குடும்பத்தார்கள் அதுக்குண்டான நன்மைகளை பெற்றாகணும். அதுக்காக தான் அவங்க 7 ஆண்டுகாலம் போராடி 7 ஆண்டுகாலம் கஷ்டப்பட்டு அதன் பின்னாடி தான் அதை வாங்குறாங்க. உடனடியாக வாங்கலை, இயற்கை மரணம்னா உடனடியாக கிடைக்கும். இந்த மாதிரி சிவில் டெத்துனா அதுக்குண்டான கஷ்டங்களை அவங்க அனுபவித்த பின்னாடி தான் வாங்குறாங்க. அது 7 ஆண்டுகளுக்கு பின்னாடி இயற்கை மரணம் போல கருதப்பட்டு அவருக்குண்டான பண பலன்களை கொடுக்கலாம்.
1: ஓகே, இப்போ இதே சிவில் டெத் அப்படின்ற ஒரு கண்டிஷன்ல இப்போ நம்ம ஒரு இன்சூரன்ஸ் வந்து கிளைம் பண்ணிட்டோம், இல்ல அவங்க பேர்ல இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி வந்து சேல் பண்ணதோ, இல்லைன்னா ப்ராப்பர்ட்டி வந்து பார்ட்டிஷன் பண்ணது, இல்ல அவங்க பேர்ல இருக்கக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அடுத்த இருக்கக்கூடிய வாரிசுகளுக்கோ இந்த மாதிரி போயிடுச்சு அப்படின்ற ஒரு கண்டிஷன்ல இப்போ அந்த நபர் திரும்ப வந்துட்டாங்க அப்படின்ற பட்சத்துல இப்போ அந்த டெத் சர்டிபிகேட்ன்றதை நம்ம கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்போ இதுக்கு அடுத்து நடந்த அந்த ப்ராசஸ் எல்லாம் என்ன ஆகும் சார்? இப்போ இன்சூரன்ஸ் எல்லாம் நம்ம கிளைம் பண்ணிட்டோம், இந்த அமௌண்ட் எல்லாம் வந்து நம்ம ரீஃபண்ட் பண்ண வேண்டியிருக்குமா, எப்படி சார் இது?
0: இது அரிதிலும் அரிதான ஒரு நிகழ்வு தான்.
1: ஓகே,
0: அந்த மாதிரி சூழ்நிலையில் ஒருவருடைய காணாமல் போனவருடைய சொத்துக்கள் விநியோகம் ஆனதை பொறுத்து அரசாங்கத்துக்கு எந்த பாதிப்பும் இல்லை, ஏன்னா அது அவங்க குடும்பத்தார்கள் தான் முழுமையாக அனுபவித்தாங்க. ஆக மொத்தத்தில் அந்த சொத்துக்கள் பரிபாலனை பண்ணதில் அரசாங்கத்துக்கு பாதிப்பு இல்லை, ஆனால் அவரை பொறுத்த மட்டும் நம்ம பேரில் உள்ள சொத்து இப்படி பங்கீடு செய்யப்பட்டு விட்டதுன்னு அவர் மன வருத்தப்படலாம். அது அவரை பொறுத்தது, அவங்க குடும்பத்தார்களை பொறுத்தது. ஆனால் அதே நேரத்தில் இந்த இன்சூரன்ஸ் கிளைம் வரும்போது அதில் ஒரு வாசகம் எடுத்த எடுப்புலேயே இருக்கும், ஐ எம் லயபிள் டு பே த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஏன்னாவது அந்த பணம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியானுடைய பேரில் உள்ளது, ஆக அதை வந்து அவர் திருப்பி கொடுத்து ஆகணும். எப்படி அவங்க இல்லை, இவருடைய இறப்பினால தான் அந்த பணம் கிடைச்சது ஒழிய இவர் உயிரோடு இருக்கும்போது அந்த பணம் அவங்க கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால அதை திருப்பி கொடுக்க வேண்டியது இவருடைய கடமையும் பொறுப்பும் ஆகும்.
1: ஓகே, ஸோ நேயர்களே, இன்னும் சட்டம் சம்பந்தப்பட்ட பல விஷயங்கள் நம்ம ஷோல உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, ஸோ தொடர்ந்து கேளுங்க. அண்ட் இப்போ ஒரு சின்ன பிரேக்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு சட்டம் பத்தி பல விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க புதுச்சேரி மூத்த வழக்கறிஞர் வி தமிழ்செல்வன் அவர்கள். சோ நம்ம தொடர்ந்து பேசலாம். அண்ட் சார், இப்போ இந்த பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு சட்டத்துல வந்த அமெண்ட்மெண்ட்ஸ் பத்தி சொல்லுங்க சார்.
2: இந்த ஆக்ட்ல அமெண்ட்மெண்ட் கரெக்ஷன்ஸ் செக்ஷன் 15ல சொல்லியிருக்காங்க. அந்த கரெக்ஷன்ஸ் படி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸோ இல்லை வேற ஏதாவது, இப்போ மேல் சைல்டை ஃபீமேல்னு போடுவாங்க, ஃபீமேல் சைல்டை மேல்னு போடுவாங்க, பேரில் கூட மேல் நேம் வந்து ஃபீமேல் நேமாக தெரியும். அந்த கடைசி அந்த ஒரு ஸ்பெல்லிங்கில் தான் செல்வன் செல்வி இந்த மாதிரி ஒரு கடைசி ஒரு எழுத்து. அப்போ மேலாக இருந்துக்கிட்டு செல்வினை யாரும் வைக்க மாட்டாங்க, செல்வன்.

0: வைப்பாங்க. இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய கஸ்டமரி பிராக்டிஸ், இந்த மாதிரி உள்ளதை சரி பண்ணி கொடுப்பாங்க. அதுவும் அந்த செக்ஷன் 15 படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இருந்தால் தான் அதை சரி பண்ணி கொடுப்பாங்க. மொத்தமாக பேரே மாறுது, தகப்பன் பேர் மாறுது, தாய் பேர் மாறுது, எல்லாமே ஒரு மாற்றமடையக்கூடிய சூழ்நிலையில் அவங்க எஸ்டிஎம் சப் டிவிஷனல் மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு போய் தான் அதை சரிப்படுத்த சொல்லுவாங்க. அந்த 2023 மேண்டேட்டரியே ஆக்கிட்டாங்க, எந்த பர்த்தாக இருந்தாலும் எந்த டெத்தாக இருந்தாலும் கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணணும். அதனால தான் நம்ம வந்து அரசாங்கத்தினுடைய விதிப்படி எவ்வளோ மக்கள் இருக்காங்க, இந்த மக்கள் தொகையை வச்சு எப்படிலாம் நம்ம பிரித்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் டேட்டா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், அரசாங்க நலத்திட்டத்துக்கு அது பேருதவியாக இருக்குன்னு அந்த முறையில் வகைப்படுத்துறதுக்காக ஆதார் கார்டு கூட லிங்க் பண்ணி எல்லா வகையிலையும் இப்போ சிஸ்டமேட்டிக்காக சிஸ்டம் மூலமாவே அதை ஈஸியா பண்ணிட முடியுது.
1: ஓகே. அண்ட் சார், இப்போ நம்ம பேர்ல இருக்கக்கூடிய ஸ்பெல்லிங் மிஸ்டேக், ஸோ இதனுடைய கரெக்ஷன்லாம் வந்து சொன்னீங்க. இதே மாதிரி இப்போ நம்ம பேருக்கு முன்னாடி போடக்கூடிய இந்த இனிஷியல் இருக்கு இல்லையா, ஸோ அதுல வந்து ஏதாவது திருத்தங்கள் இருந்ததுன்னா இப்போ அதுவுமே வந்து இதே ஆக்ட்ல கவர் ஆகுமா சார்?
0: அது வந்து தனிநபர் விருப்பத்தை பொறுத்தது. இன்னும் சொல்ல போனா பிறப்பு நடந்திருக்கும், பெற்றோர்களை கேட்டா பேர் கொடுத்துருக்க மாட்டாங்க, மருத்துவ நிறுவனங்களும் கேட்டு கேட்டு பார்த்து அழுத்து போயிட்டு வேற வழி இல்லாமல் அவங்க அனுப்ப வேண்டிய கட்டாயத்துக்கு பேரே இல்லாமல் குழந்தை ஆண் பெண்ணுன்னு அந்த காலத்தில் குறிப்பிட்டிருப்பாங்க. தாய் தப்பன் பேர் இருக்கும், குழந்தையோட பேர் தெரியாது. ஏன்னா குழந்தைக்கு பேர் வைக்கிறது பெற்றோர்களுடைய விருப்பத்தை பொறுத்து. அவங்க கொடுக்கட்டு என்ன செய்வாங்க, இவங்க அப்படியே அந்த இடத்த பிளாங்காக விட்டு அனுப்பிடுவாங்க. அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் பார்க்கும்போது தான் பர்த் சர்டிஃபிகேட் எடுக்கும்போது குழந்தைக்கு பேர் இல்லைன்னு தெரியும். அப்போ அவங்க அந்த பேரை ஃபில்லப் பண்ணி என்ன பேர் வைக்கிறாங்களோ அதை ஃபில்லப் பண்ணி அவங்க வாங்கிக்கணும். இதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம அவங்க உடனடியாக அந்த உரிய காலகட்டத்தில் செஞ்சிட்டாங்கன்னா எல்லாம் சிறப்பாக அமையும். ஆனால் பர்த் நடந்திருக்கு, பர்த் சர்டிஃபிகேட் இருக்குது, அந்த எந்த குழந்தையினுடைய பர்த் சர்டிஃபிகேட்னு அது தெரியாது. அது பெற்றோருடைய கடமையாகுது. இந்த 1916 ஆக்டுக்கு முன்னாடியே பதிவு செய்யப்பட்ட பல பிறப்பு சான்றிதழில் குழந்தையுடைய பெயர் இருக்காது, பெயர் இருக்காது, தாய் தப்பன் பெயர் இருக்கும், அந்த பிரசவம் பார்த்த மிடோய் பெயர் இருக்கும். அந்த பர்த் சர்டிஃபிகேட்டும் நிறையா காலம், கிட்டத்தட்ட ஒரு 21 காலம் கொண்டதாக இருக்கும். அதனால அந்த பர்த் சர்டிஃபிகேட் செல்லான்னு சொல்ல முடியாது. அதுக்குண்டான நபர் வளர்ந்த பிறகோ இல்லை தன்னுடைய பிறப்பு சான்றிதழில் தான் பெயர் பதிவு செய்யப்படாமல் இருக்குன்னு அறிந்தோ அதை போய் அவர் பதிவு செஞ்சுக்க வேண்டியது அவருடைய கடமை.
1: அன்சர், இப்போ இந்த ஆக்ட் வந்து இப்போ 1969 இது வந்து கட்டாயமாக்கப்பட்டிருக்கு, இந்த பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு அப்படின்றது. இப்போ அதுக்கு முன்னாடி பிறந்தவங்கள் வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு பர்த் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா இப்போ அதுக்கான அந்த சாத்தியக்கூறுகள்லாம் இருக்கா, எப்படி சார்?
0: அதுக்கு முன்னாடி பிறந்தவங்க இது பதிவு செய்ய முடிஞ்சது, அப்போ பதிவு செய்யப்படாதவங்க இப்போ கூட பதிவு செஞ்சுக்கலாம்.
1: ஓகே.
0: அது பதிவு செய்யறதுக்கு தாய் தகப்பனுடைய ஆவணங்கள், அவங்க எங்கே பிறந்தாங்கன்னு உள்ளதுக்கு உண்டான ஆவணங்கள், அதுக்குண்டான போலீஸ் ரெக்கார்டு, அதை வெரிஃபை பண்ணுறதுக்கு பேப்பர் அப்ளிகேஷன், இதெல்லாம் எப்படி நடக்குன்னா அந்த மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு சப் டிவிஷனல் மாஜிஸ்ட்ரேட்னு சொல்கிறது. ஏன்னா கலெக்டருக்கு தான் அந்த பவர் உண்டு, எஸ்டிஎம்னு சப் டிவிஷனல் மாஜிஸ்ட்ரேட், அவர் டிப்டி கலெக்டர் ரெவன்யூன்னு சொல்கிறது. அந்த கோர்ட்டில் இவங்க மனு கொடுத்து, அதாவது பெட்டிஷன் கேஸ் போடுறது போல் எப்படி இங்கே சிவில் கோர்ட்டில் போடுறாங்களோ அது போல் அந்த கோர்ட்டில் கொடுத்து அதை அவர் பரிசீலனை பண்ணி அவர் பிறந்ததுலேருந்து இன்னைய வரைக்கும் ஆவணங்கள்லாம் சரியாக இருக்குது, பிறந்ததுலேருந்து ஒரு 5 கழித்து 1 சேர்ந்துருப்பார், இப்போ ஒரு இது படிச்சிருக்காரு, வேலையில் இருக்கார், அரசாங்க ஆவணங்கள் இருக்குது, எல்லாமே டேலி ஆகுது, இவருடைய தாய் தாப்ப ரெக்கார்டு எல்லாமே டேலி ஆகுது, எந்த வித ஐயப்பாட்டுக்கும் இடம் இல்லாமல் இருக்குன்னா இன்றைய தேதியில் அவருடைய பிறப்பை பதிய சொல்லி இவர் உத்தரவு போடலாம், அதன் அடிப்படையில் பிறப்பு சான்றிதழ் இவர் எடுத்துக்கலாம்.
1: ஓகே சார். ஸோ பார்த்தீங்களா, நேயர்களை பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு சட்டத்தில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பல தகவல்கள் நம்ம ஷோவில் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அண்ட் இப்போது ஒரு சின்ன பிரேக்.

0: வழி கிளியர். தேவைப்பட்டா பேங்க்ல இருந்து ஸ்டூடெண்ட் எஜுகேஷன் லோன் சுலபமா கிடைக்கும். இதுல 4 லட்சம் வரைக்கும் கொல்லாட்ரல் இல்ல. அது எங்க ஸ்வீட்டு?
1: ஆர்பிஐ சொல்கிறது
2: சரியா தொடங்குங்க, ஃபைனான்சியலி ஸ்மார்ட் ஆகுங்க.

0: மூணு காலேஜ்லயும்
1: கவலைப்படாத,
0: ஃபீஸ் பாரு.
2: எப்படி இருக்கப்பா?
0: என்னாச்சு?
1: ஃபீஸோட டென்ஷன்.
2: ராகுலுக்கு பேங்க் அக்கவுண்ட் இருக்கே.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு சட்டம் பத்தி பல தகவல்களை நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. புதுச்சேரி மூத்த வழக்கறிஞர் வி தமிழ்செல்வன் அவர்கள், சோ நம்ம தொடர்ந்து பேசலாம். அண்ட் சார், இப்போ இந்த 1969 முன்னாடி இருந்த அந்த பிறப்பு பதிவோ இறப்பு பதிவோ அப்படின்றது கட்டாயமாக்கப்படல அப்படின்றப்போ, இப்போ வந்து அந்த 1969 இல்ல அதுக்கு முன்னாடி பிறந்தவங்களுடைய இறப்பு இப்ப நடக்குது அப்படின்றப்போ, இப்ப அவங்களுடைய இறப்பு மட்டுமே பதிவு செய்யப்படும் இல்லையா? சோ இது வந்து எப்படி சார், இது வந்து பேலன்ஸ் ஆகுமா, இது எப்படி சார், இது
1: இதனால பிரச்சனைகள் வராது? இப்ப இறப்பு கூட பதிவு செய்ய தவறிட்டா அதை கூட, அந்த இறப்பை கூட பதிவு செய்யலாம் அவங்க இறந்துட்ட பின்னாடி. ஏன்னா அவங்க பேர்ல சொத்து இருக்கும், ஆனா இறப்ப பதிவு செஞ்சிருக்க மாட்டாங்க. அந்த இறப்புக்கு உண்டான காரணம் என்னன்னு உள்ள ஆவணங்கள் இருக்கும். அப்ப இறப்பு சான்றிதழ் அது கிடையாது. அப்ப அந்த இறப்பு சான்றிதழ் வேணும்னா அந்த இறப்பிற்கு உண்டான காரணங்கள், அதாவது மருத்துவ ரெக்கார்டு, வேற இன்னும் பிற தஸ்தாவேஜிகள், அவங்க பென்ஷன் வாங்கியிருக்கலாம், ஓல்டேஜ் பென்ஷன், அரசாங்கத்தினுடைய சான்றிதழ், அரசாங்கத்தினுடைய ஆவணங்கள், இதன் அடிப்படையில் வச்சு இந்த இப்படிப்பட்ட நபர் அரசாங்கத்தினுடைய முதியோர் பென்ஷன் ஓய்வூதியம் பெற்றவர், இந்த நோய்வாய்ப்பட்டு அரசாங்கத்தினுடைய பார்வையில் தொடர் மருத்துவ சிகிச்சையில் இருந்தார் ஆனால் இறந்துட்டார், அவருடைய இறப்பு பதிவு செய்யப்படலை, இப்போ பதிவு செய்யுங்கன்னு சொல்லி அதே மாஜிஸ்ட்ரேட்டை போய், அதாவது எஸ்டிஎம் சப் டிவிஷனல் மாஜிஸ்ட்ரேட், டிப்டி கலெக்டர் ரெவன்யூ கோர்ட்டுக்கு போய் இந்த ஆவணங்கள்லாம் சமர்ப்பித்து அவர் போலீஸ் வெரிஃபிகேஷன் பண்ணி பேப்பர் பப்ளிகேஷன் கொடுத்து அதன் பின்னாடி அந்த கோர்ட்டு திருப்தி அடைஞ்ச பின்னாடி தான் இறப்பு சான்றிதழை பதிவு செய்ய உத்தரவு பிறப்பிப்பார். அதன் அடிப்படையில் அவங்களுக்கு இறப்பு சான்றிதழ் பதிவு செய்து வழங்கப்படும்.
0: ஓகே சார். நீங்கள் சொல்லியிருந்தீங்க சில கண்டிஷன்ஸில் வந்து அந்த குழந்தைக்கான பெயர், அதாவது ஒரு குழந்தை பிறந்தவுடனே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே அந்த பெயர் பதிவு அப்படின்றது நம்ம செய்யலைனா, அந்த குழந்தையோட பெயரை நம்ம கொடுக்கல அப்படின்னா, அந்த குழந்தைக்கு பெயரே இல்லாமல் அந்த பிறப்பு பதிவு அப்படின்றது வந்து நடந்துடும் சொல்லியிருந்தீங்க. சோ இந்த மாதிரியான ஒரு கண்டிஷன் வந்து திரும்ப நம்ம பெயர் வந்து பதிவு செய்ய முடியும் இல்லையா, அதுக்கான process எப்படி இருக்கும் சார், அத பத்தி சொல்லுங்க.
1: கண்டிப்பா உண்டு. ஏன்னா அவங்க birth certificate எடுக்கும்போது blank-ஆ இருக்கும். அவங்க இந்த பெயருக்குரிய நபர் நானா, எங்க தாய் தாப்பா அதை செய்ய தவறிட்டாங்க, இந்த பெயரை எனக்கு அந்த ஆவணத்துல என்னுடைய பிறப்பு சான்றிதழ பொருத்தி கொடுங்கன்னு கேட்கணும். அதுக்கு உண்டான சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ், நான் இந்த தேதியில் பிறந்தேன், அதே தேதி தான் என்னுடைய பள்ளி சான்றிதழையும் என்டர் ஆகியிருக்கு, அதன் அடிப்படையில் தான் இன்னைய வரைக்கும் நான் வாழ்ந்துட்டு வரேன், இதே தேதியை தான் இன்னைய வரைக்கும் நான் பின்பற்றுறேன், தாய் தாப்பன் பேரும் ஒன்றா தான் அமைஞ்சிருக்கு, வீட்டு விலாசம் எல்லாம் ஒன்றா அமைஞ்சிருக்கு, ஆனால் பிறந்த அன்னைக்கு தாய் தாப்பன் அந்த காலத்தோட கொடுக்கறதுனால அது விடுபட்டிருக்குன்னு அணுகி அந்த எஸ்டிஎம், அதாவது ரிஜிஸ்ட்ரார் பர்த்ஸ் அண்ட் டெத்ஸ், அவரை அணுகி அவர் செய்ய மறுக்கும் பட்சத்தில் டிப்டி கலெக்டர் ரெவன்யூ எக்ஸிக்யூட்டிவ் மாஜிஸ்ட்ரேட் அவர் கோர்ட்டில் மனு கொடுத்து இதை சரி பண்ணிக்க வேண்டியது இவருடைய கடமை.
0: ஓகே ஓகே சார். அண்ட் இப்போ வந்து ஒரு பிறப்பு பதிவில் வந்து இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து டீட்டெயில்ஸ் கொடுக்குறோம், அதில் ஏதாவது வந்து ஒரு ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்ற ஒரு பட்சத்தில், இப்போ இதுக்கான அந்த லீகல் ஆக்ஷன் அப்படின்றது எப்படி இருக்கும் சார்?
1: அது 1 year இம்ப்ரீஸ்மெண்ட் கொடுக்கலாம், ஃபைன் கொடுக்கலாம், இல்லை ரெண்டுமே கொடுக்கலாம். இப்போ இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு உள்ளதுக்காக தான் இப்போ அது மேண்டேட்டரி ப்ரொவிஷன்ஸாக ஆக்கிட்டாங்க. ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன்னா கட்டாயமாக ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் உள்ள நோக்கோட இருக்க மாட்டாங்க. பிரசவித்த தாய்க்கு மயக்க நிலையில் இருப்பாங்க, அவங்களுக்கு தெரியாது. கூட உதவிக்கு வந்தவங்க கூப்பிட்ற பேர் ஏதாவது சொல்கிறாங்க. என்ன சொல்ல போனால் தாய் தாப்பம் பேரையே மாற்றி கொடுக்குறாங்க. மாற்றி கொடுக்குறாங்கன்னா ஏன் மாற்றி கொடுக்குறாங்கன்னு இல்லை, கூப்பிடுற பேரை வச்சு கூப்பிடுற பேர் தான் உண்மையான பேர்னு நினச்சி கொடுத்துட்றது.
0: ஓகே.
1: அப்போ அந்த அருகில் உள்ள உறவினர்களுக்கு என்ன தெரியுதோ அதை கொடுத்துருவாங்க. பர்த் சர்டிஃபிகேட் எடுத்து பார்க்கும்போது தான் அதில் ஒரு பேர் இருக்கும், இதில் ஒரு பேர் இருக்கும். அப்போ இந்த மாற்றங்களை எப்படி சரி பண்ண முடியும்னா, இதை வந்து ரிஜிஸ்டர் ஆஃப் பர்த்ஸ் அண்ட் டெத் செய்ய மாட்டார். ஏன்னா முழுமையான பேரை மாற்றுறதுக்கு அவருக்கு அதிகாரம் இல்லை. அவருக்கு தெரிஞ்சால் கூட அந்த பொறுப்பை அவர் ஏற்றுக்க மாட்டார். நீங்கள் எஸ்டிஎம் சப் டிவிஷனல் மாஜிஸ்ட்ரேட்ட உத்தரவு வாங்கிட்டு வாங்க சொல்லுவார். ஆனால் அங்கே போனோமே உடனே அங்கேயும் ஏற்றுக்க மாட்டாங்க. எந்த அளவுக்கு நம்ம மேலே போகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வேலை பல அதிகம், ஒவ்வொரு ஸ்டேஜாக கடந்து வரத்துக்குள்ளே போதும்போதுன்னு ஆகிடும். அப்போ அங்கேயும் வந்து அதுக்குண்டான ஆவணங்களை கொடுத்து அவர் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி அதன்படி தான் உத்தரவு பிறப்பிக்க முடியும். எடுத்ததுமே செய்ய முடியாது. அதுதான் சின்ன தவறு தான்.

0: தீய விளைவுகளை உண்டாக்குறது.
1: ஓகே சார். அண்ட் இப்போ இந்தியன் ஆரிஜின்ல இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க. இப்போ அங்க வந்து அந்த வெளிநாட்டுல ஒரு குழந்தை பிறப்பு நடக்குது அப்படின்றப்ப, இப்போ அவங்களுக்குமே இந்த பர்த் அண்ட் டெத் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட்ல சொல்லி இருக்கக்கூடிய எல்லா சட்டங்களுமே வந்து பொருந்தும் இல்லையா சார்?
0: அப்ராட்ல பிறக்குறாங்கன்னா அவங்க பிறந்ததுக்கான ஆதாரத்தை கொடுப்பாங்க. அவங்க இந்தியன் ஆரிஜின் சொல்லும் போது வேலையை முடிச்சு இங்க வரும்போது இங்க அவங்க அதை சரி பண்ணி பதிவு பண்ணிக்கணும். அங்கேயே சிட்டிசன்ஷிப் பெற்றவங்கன்னா அது அங்க உள்ள நடைமுறை சாத்திய கூறுகள் என்னவோ அதன்படி அங்க அவங்க வாழ்ந்துக்குவாங்க.
1: ஏன்னா
0: சிட்டிசன்ஷிப் வேற, வேலை விஷயமா போயிட்டு இந்தியன் ஆரிஜின் கோயிங் டு ஓவர்சீஸ் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் கம் பேக் டு இந்தியா, இந்தியா சட்ட திட்டங்களை அவங்க கடைபிடித்தாகணும்.
1: ஓகே சார். சோ நேயர்களே, இன்னும் சட்டம் சம்பந்தப்பட்ட பல விஷயங்கள் நம்ம ஷோல உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. சோ தொடர்ந்து கேளுங்க. அண்ட் இப்போ ஒரு சின்ன பிரேக்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு சட்டம் பத்தி நிறைய தகவல்களை நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க புதுச்சேரி மூத்த வழக்கறிஞர் வி தமிழ்ச்செல்வன் அவர்கள். சோ நம்ம தொடர்ந்து பேசலாம். அண்ட் சார், இப்போ இந்த ஆக்ட் ரிலேட்டடா வந்து அமெண்ட்மெண்ட்ஸ்ல வந்துட்டு சிங்கிள் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்களே, சந்த சிங்கிள் டாக்குமெண்ட்னா என்ன, அதை பத்தி சொல்லுங்க.
1: ஆதார் கார்டு. இந்த ஆதார் கார்டுன்னு சொல்லும் போது அதுல உங்களுடைய இண்டிவிஜுவலுடைய இண்டிபெண்ட் பர்டிகுலர்ஸ் எல்லாமே அதுல ஃபாலோ ஆகிடும். அதை மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்னு தான் இப்போ இந்த ஆதார் கார்டை கூட எல்லாத்துக்கும் கொடுக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. சைபர் கிரைம், குற்றவாளிகள் மோசடி பண்ணி ஆதார் நம்பரை பேங்க் அக்கௌண்ட்டோட லிங்க் பண்ண அரசாங்கத்தினுடைய பர்பஸ்க்காக கொள்கை கோட்பாட்டுக்காக அதை இணைக்கும் போது அதில் உள்ள பணம் களவாடப்படுது. அப்போ அரசாங்கம் என்ன செய்ய முடியும், ஆதார் கார்டை யார் கேட்டாலும் கொடுக்காதீங்க, அந்த மாதிரி விழிப்புணர்வை தான் அவங்க ஏற்படுத்த முடியும். சிங்கிள் டாக்குமெண்ட்னா எல்லாத்துக்குமே பர்த் சர்டிஃபிகேட் இருக்க முடியாது. இந்த யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் சிட்டிசன், இந்த ஆதார் கார்டை தான் சிங்கிள் டாக்குமெண்ட்டாக எல்லா பர்பஸ்க்கும் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா எல்லாமே அந்த பர்த் சர்டிஃபிகேட்டை வச்சுருக்க மாட்டாங்க. அந்த பர்த் சர்டிஃபிகேட்லேருந்து எல்லாருடைய அந்த உருவ அமைப்பு, கண்ணின் அமைப்பு, கைவிரல் அமைப்பு எல்லாமே பதிவாகாது. அந்த பெயருக்குரிய நபர் இவர் தான் ஒப்பிட்டு சொல்ல வேற எந்த டாக்குமெண்ட்டுமே கிடையாது. டிஜிட்டலைஸ் பண்ணிட்டாலும் நம்ம ரிஜிஸ்டர் ஆஃப் பர்த்ஸ் அண்ட் டெத்ஸ் கிட்ட நாங்கள் இதை டிஜிட்டலைஸ் பண்ணிட்டோம், அதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு அங்கே போய் அதை சரிபார்ப்பு பண்ணி அவங்க ஒப்பிட்டு அதை ஓகேன்னு அவங்க சான்றிதழ் பண்ணால் தான் அதை ஏற்றுக்குவாங்க. ஒரு இதை ஃபீட் பண்ணிடுறதுனால மட்டும் அது முழுமை அடைஞ்சிடாது.
0: ஓகே சார். அண்ட் இப்போ சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூமராலஜி மேலே ஒரு நம்பிக்கையோ இல்லை வேற சில விஷயங்களால தன்னுடைய பெயரை வந்து மாற்றிக்கிறாங்க அப்படின்ற ஒரு பட்சத்தில், இப்போ அந்த பெயர் மாற்றம் நடக்கிறது அப்படின்றது வந்து இப்போ இதுவுமே வந்து இந்த ஆக்டின் கீழே கவர் ஆகுமா? ஸோ அந்த மாதிரி நம்ம பெயர் மாற்றம் செஞ்சோம் அப்படின்னா இப்போ இது வந்து பர்த் சர்டிஃபிகேட் வந்து அஃபெக்ட் பண்ணுவோம், இப்போ அதுலேயுமே வந்து நம்மளால பெயர் மாற்றம் அப்படின்றது செய்ய முடியுமா, அதுக்கான சாத்தியங்கள் இருக்கா சார்?
1: நீங்கள் பேரை முழுமையாக மாற்ற முடியாது. பேரை நீங்கள் முழுமையாக உங்கள் சௌகரியத்துக்காக மாற்றி வச்சுக்கிட்டா கூட, இல்லை அழியாஸ் என்று அழைக்கும்னு நீங்கள் சேர்த்துக்கிட்டா கூட, என் பேர் இது அதனால அதை வந்து என்னுடைய பிறப்பு சான்றிதழில் என்டர் பண்ணி கொடுங்கன்னு கேட்க முடியாது. அது வந்து இந்த ஆக்டில் கவர் ஆகாது. ஒருவருக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட பேர் இருக்குன்னு கேட்டால், ஏன்னு உள்ளவருக்கு பின்னு உள்ள பேர் இருக்குது, சீனு உள்ள பேர் இருக்குன்னு, அந்த ஏபிசி மூணு பேரும் ஒரே நபரை தான் குறிக்குதுன்னு சொல்லும் பட்சத்தில் அவர் உரிமையல் நீதிமன்றத்தை அணுகி பிரின்சிபல் டிஸ்ட்ரிக் முன்சிப், இதே போல் எனக்கு பர்த் சர்டிஃபிகேட்டில் இந்த பேர் இருக்குது, என்னை பள்ளியில் சேர்க்கும் போது பர்த் சர்டிஃபிகேட்டில் உள்ள பேர் இல்லாமல் வேறு ஒரு பேரில் சேர்த்துட்டாங்க, பீனு உள்ள பேரில் சேர்த்துட்டாங்க, அதன் பின்னாடி உள்ள காலகட்டத்தில் சீனு உள்ள பேரில் தான் இப்போ நான் அழைக்கப்படுறேன், அந்த சீனு உள்ள பேர் தான் எனக்கு நிலச்சி நிற்கிது, பல சற்று ஆவணங்களை தஸ்தாவேஜுகளை சீனு உள்ள பேர் தான் இன்னை வரைக்கும் எனக்கு வந்துட்டுருக்கு. அப்படி இருந்தாலும் கூட ஏன்னு உள்ள பேரில் பிறந்தனா, பீனு உள்ள பேரில் பள்ளியில் சேர்ந்தனா, சீனு உள்ள பேரில் இன்னி வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னா

0: மூணு எனக்கு உண்டான பேர் தான் உரிமையல் நீதிமன்றத்தை அணுகி அவர் ஐடென்டி சர்டிஃபிகேட் வாங்கிக்கணும். சர்டிஃபிகேட் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன்னு அது தனிப்பட்ட தனியாக அது ஒரு ப்ராசஸ் இருக்குது. அந்த முறையில் தான் அணுகி அவர் வாங்கிக்க முடியுமே ஒழிய இந்த பர்த் சர்டிஃபிகேட்ல உள்ள பேரை எரேஸ் பண்ணிட்டோம், அதை முழுமையாக நீக்கிட்டோம், அந்த இடத்துல இதை பூர்த்திக்க முடியாது.
1: ஓகே சார். அண்ட் இப்போ இந்த 1969 முன்னாடி பிறந்தவங்களுக்கு அந்த பர்த் சர்டிஃபிகேட் அப்படின்றது வந்து கட்டாயமாக்கப்படலை அப்படின்ற ஒரு பட்சத்தில், இப்போ நம்ம ஒரு பாஸ்போர்ட்லாம் அப்ளை பண்ணுறோம் கொள்றோம் அப்படின்னா, இப்போ இதுக்கு வந்து அவங்க ஒரு பர்த் ப்ரூஃபாக அந்த பர்த் சர்டிஃபிகேட் இல்லாத பட்சத்தில் இப்போ அவங்க என்ன மாதிரியான ஒரு ப்ரூஃப் வந்து கொடுக்க முடியும், அவங்களுக்கான அந்த ப்ராசஸ் அப்படின்றது எப்படி இருக்கும் சார்?
0: இது நியாயமான கேள்வி. அதுக்காக தான் இந்த ஆதார் கார்டுன்னு வந்தது. அந்த ஆதார் கார்டில் பிறந்த தேதி தெரியாட்டி இயர்னு போட்டுடுவாங்க. அப்போ அந்த இயரை வச்சு அவருக்கு தோராயமாக கணக்கு பண்ணுவாங்க. அவர் படிச்சிருக்கும் பட்சத்தில் அதுக்கு ஒரு தேதி குறிப்பிட்டிருப்பாங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல் பிறப்பு சான்றிதழ் இல்லாதவங்களுக்கு 1-7, அதாவது கல்வி ஆண்டு அகாடமிக் இயர் வந்து ஜூனில் ஆரம்பிக்கும், ஜூன் ஜூலையில், அதனால் அந்த 1-7 போட்டிருப்பாங்கன்னு சாத்தியமாகுது. அந்த தேதியை அடிப்படையா வச்சு அவர் வாங்கிக்கலாம்.
1: ஓகே. சோ நேயர்களே, இன்னைக்கு நம்ம ஷோல பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு சட்டம் பத்தி பல தகவல்களை நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க புதுச்சேரி மூத்த வழக்கறிஞர் வி தமிழ்ச்செல்வன் அவர்கள். சோ நம்ம இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் ஒரு சின்ன பிரேக்கு அப்புறமா.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு சட்டம் பத்தி பல தகவல்களை நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க புதுச்சேரி மூத்த வழக்கறிஞர் வி தமிழ்செல்வன் அவர்கள். சோ நம்ம தொடர்ந்து பேசலாம். அண்ட் சார், இப்போ ஆதரவற்ற குழந்தைகள் இல்லைன்னா கைவிடப்பட்ட குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கிறாங்க இல்லையா, சோ இந்த மாதிரியான குழந்தைகளுக்கு அந்த பிறந்த தேதி அப்படின்றது வந்து தெரியாது இல்லையா. இப்ப இவங்களுக்கான அந்த பர்த் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது வந்து எப்படி இருக்கும், இவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ப்ராசஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க சார்?
1: இவங்களுக்கு அரசாங்கத்தின் மூலம் இந்த கார்டியன்ஷிப் ஆக்டில் கவர் ஆகும். அரசாங்கத்தினுடைய அனுமதிக்கப்பட்ட நிலையங்கள் இருக்கு, அந்த மிஷினரி சென்டர்ஸ் இவங்க தான் பெரும்பாலும் இந்த மாதிரி இதெல்லாம் தத்தெடுத்து இல்லை பொறுப்பாக வளர்த்து பாதுகாக்கிறது. என்ன சொல்லப்போனால் அரசாங்கத்தினுடைய தொட்டில் குழந்தை திட்டத்தில் கூட இந்த மாதிரி கைவிடப்பட்ட குழந்தைகள்லாம் இருக்கிறது உண்டு. இவங்கெல்லாம் வந்து அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் நிர்வகிக்கப்படுறவங்க, பாதுகாக்கப்படுறவங்க. அவங்க அந்த அரசாங்கத்தினுடைய இன்ஸ்டிடியூஷன் அந்த பேரில் யாருக்கு தத்து கொடுக்குறாங்களோ அந்த நிறுவனத்தின் பெயர் தான் வரும். அரசாங்கத்தினுடைய பாதுகாப்பில் உள்ள வகையில் அவங்க அதுக்கு தனியாக கார்டியன்ஷிப் ஆக்டில் இதில் கவர் ஆகாமல் அந்த ஆக்டில் அது கவர் ஆகும்.
0: ஓகே, ஸோ ஒரு குழந்தையோடைய அப்பா அம்மா அப்படின்ற ஒரு பெயரில் எந்த நிறுவனம் அதை தத்தெடுத்துருக்காங்களோ ஸோ அவங்களுடைய பெயரோட ஒரு சர்டிஃபிகேட் வந்து கிடைக்கும். அண்ட் அதுவுமே வந்து கார்டியன்ஷிப் ஆக்டில் தான் வந்து கவர் ஆகும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. பட் இருந்தாலும் அந்த பர்த் சர்டிஃபிகேட்டில் பிறந்த தேதி தெரியாது அப்படின்ற ஒரு பட்சத்தில் ஒரு குழந்தையோட வயது அப்படின்றது வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க, எப்படி வந்து இதுக்கான அந்த ப்ராசஸ் பண்ணுவாங்க சார்?
1: அது மெடிக்கல் எவிடன்ஸ் படி இந்த மெடிக்கல் போர்டு என்ன கருதுறாங்களோ, எத்தனை ஏஜ் இருக்குன்னு கருதுறாங்களோ அதுக்கு தகுந்த போல அது அவங்க அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது.
0: ஓகே சார். அண்ட் இப்போ நம்ம கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம ஷோல கலந்துகிட்ட பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு சட்டம் பத்தி பல தகவல்கள் நீங்க எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ நிகழ்ச்சியோட நிறைவா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சார்?
1: பிறப்பு பதிவு செய்ய வேண்டியது கட்டாயம். பெரும்பாலான பிறப்புகள் மருத்துவ நிலையங்கள்ல பிறக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா பதிவு செய்யப்பட்டுடும். அதை தவிர்த்து வீட்டில் நிகழக்கூடிய பிறப்புகளை அந்த வீட்டில் உள்ள பெற்றோர்களோ வீட்டில் உள்ள பெரியவங்களோ கண்டிப்பாக பதிவு செய்யணும். அது வந்து ஒமிஷன் ஆகாமல் இருந்தால் தான் அந்த குழந்தைக்கு வேண்டிய நலத்திட்டங்கள் முழுமையாக கிடைக்கும், அந்த குடும்பத்துக்கு வேண்டிய பலன்களும் விடுபடாமல் முழுமையாக கிடைக்கும். இறப்புன்னு சொல்லும்போது அது நம்மளே போய் பண்ண வேண்டிய ஒரு கட்டம். அதுலேயும் வந்து இன்ஸ்டிடியூஷன் மருத்துவ நிலையங்களில் நடக்கக்கூடியதை அவங்க அனுப்புறது அனுப்புவாங்க. அப்படி இல்லை அந்த மருத்துவ சான்றிதழை பெற்று நாம் தான் அந்த குடும்பத்துக்கு உண்டானவங்க, அதை குடும்பத்தினர்களுடைய கடமையாக கருதி சொத்து இருந்தாலும் சரி இல்லாட்டிலும் சரி போய் பதிவு செய்யணும். அப்போ தான் அவங்களுக்கு உண்டான சொத்துக்களை பரிபாலனை செய்ய முடியும். எது எப்படியோ ஆக மொத்தத்தில் நாம் இந்தியாவில் வாழ்கிறோம், இந்திய குடிமக்கள் உள்ள வகையில் ஒவ்வொரு வீட்டிலையும் பிறக்கக்கூடிய பிறப்பையும் நிகழக்கூடிய இறப்பையும் பதிவு செய்ய வேண்டியது கட்டாயம். அப்போதான் பிறப்பு வீதம் எந்த வகையில் இருக்குது, இறப்பு வீதம் எந்த வகையில் இருக்குது, நம்முடைய வாழ்க்கை தரம் எந்த வகையில் மேலோங்கி இருக்குன்னு உள்ளதை அலசி ஆராய்ந்து நமது அரசாங்கம் நமக்கு மேலும் சிறப்பான வாழ்க்கையை கொடுக்க முடியும் என்பதை உறுதியாக சொல்றதுல பெருமை அடைகிறேன்.
0: ஓகே சார். ஸோ நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டு

0: வச்சதற்கு மிக்க நன்றி.
1: வாய்ப்பு கொடுத்த நிலையத்தாருக்கு நன்றி.
0: தேங்க்யூ சோ மச் சார். அந்த நேயர்களே, இன்னைக்கு நம்ம ஷோல பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு சட்டம் பத்தி பல விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க புதுச்சேரி மூத்த வழக்கறிஞர் வி தமிழ்செல்வன் அவர்கள். சோ அடுத்த வாரம் ஒரு டிஃபரெண்டான டாபிக்கோட மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்க ஆனந்தி.

நேரம் 2:19. இன்றும் இனிவேல் அடுத்து கே வி மகாதேவன் இசையில் கண்ணதாசன் வரிகளில் அள்ளிப்படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள். டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா.

0: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி, நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, எண் 4, இரண்டாவது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
3: இன்றும் நினைவில் அடுத்து கேட்கலாம் விஸ்வநாத ராமமூர்த்தி இசையில் கண்ணதாசன் வரிகளில் ஆனந்தி படத்திற்காக பி. சுசிலா பாடிய பாடல்.

நேர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 134வது மன் கி பாத் உரை வரும் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் அன்றிரவு 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆனர் ஆப்பிலும் கேட்கலாம். நேரம் 2:31, 18 நொடி. என்ற மணியில் தொடர்ந்து கேட்கலாம். மகேஸ்வரி படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள் ஏ.எம். ராஜா, ஜிகே.

நேரம் 2:34 என்ற நினைவில் அடுத்து கொன்னக்குடி வைத்தியநாதன் இசையில் அகத்தியர் படத்திற்காக ஒலிக்கும் குரல் எல்லாரேஸ்வரி.

இன்றைய நிகழ்வில் தொடர்ந்து கேட்கலாம். பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு படத்திற்காக சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடிய பாடல்.

இன்றும் இனிமையில் அடுத்து வித்வான் வி லக்ஷ்மணன் வரிகளின் டி வி ராமச்சந்திரன் இசையில் மனமுறு குரங்கு படத்திற்காக ஒலிக்கும் குரல் டி எம் சௌந்தரராஜன்.

நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை தினமும் மாலை 5 மணிக்கு பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் பல பாடல்களை கேட்டு மகிழலாம்.

நேரம் 2:45, 42 என்ற மினிவேல் அடுத்து கே வி மகாதேவன் இசையில் கண்ணதாசன் வரிகளில் அன்று கண்ட முகம் படத்திற்காக ஒழிக்கும் குரல்கள் டி எம் சௌந்தரராஜன், ஏ எல் ராகவன்.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும்: வேலூர் மாவட்டம் விரிஞ்சிபுரம் 8 சென்டிமீட்டர், கிருஷ்ணகிரி மாவட்டம் கக்கதாசம் 6 சென்டிமீட்டர், மதக்கொண்டப்பள்ளி தளிக்கொத்தனூர் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், வேலூர் மாவட்டம் மேலாலத்தூர், திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர், பள்ளிக்கொண்டா, கனியம்பாடி ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், குடியாத்தம், கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜம்புகுட்டப்பட்டி, திருப்பத்தூர் மாவட்டம் வடப்புதுப்பட்டு ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி, போச்சம்பள்ளி, ஊத்து, நாலுமுக்கு, வாணியம்பாடி, தென்கனிக்கோட்டை, ராணிப்பேட்டை, காக்காச்சி ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. அதிகபட்ச வெப்பநிலை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இயல்புக்கு 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் உயர்ந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இயல்பை ஒட்டி இருந்தது. மிக அதிக அளவு வெப்பநிலையான 42.3 டிகிரி செல்சியஸ் வேலூரில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 24 டிகிரி செல்சியஸ் கரூர் பரமத்தியில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 13.2 டிகிரி செல்சியஸ். அதிக அளவு வெப்பநிலை தருமபுரி, நாமக்கல், சேலம் ஆகிய மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் குறைந்து காணப்பட்டது. வேலூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 3.1 டிகிரி செல்சியஸ் முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. சென்னை, கரூர், மதுரை, திருவள்ளூர், ராமநாதபுரம், நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. ஈரோடு, சேலம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து மாறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்தும் காணப்பட்டது. தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் 3.1 முதல் 7.6 கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் 3.1 முதல் 7.6 கிலோமீட்டர் தொலைவில் மற்றும் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. வானிலை முன்னறிவிப்பு: கோயம்புத்தூர், திருப்பூர் மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், நீலகிரி, ஈரோடு, சேலம், தேனி, திண்டுக்கல் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் பலத்த இடிமழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில்

இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை முதல் 30ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் இடிமழைக்கு வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. இன்றும் நாளையும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 40 முதல் 41 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 29 முதல் 30 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். வெப்பம் மிகுந்து

0: பன்மொழி பாடல்கள் அடுத்து ஒரு ஹிந்தி சாங் தார் படத்திற்காக உதித் நாராயணின் குரலில்.
1: वाह क्या तेवर है सुनील के आने का।

நேரம் 3:20 40 பன்மொழி பாடல்களை ஹிந்தி சாங்ஸ்லாம் கேட்டாச்சு. அடுத்தது மலையாளம் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்கலாம். பாஷுரம் படத்திற்காக கே ஜே யேசுதாஸ், சித்ரா குரலில்.

பன்மொழி பாடல்களில் ஹிந்தி மலையாளம் படங்கள்லேருந்து பாடல்கள் கேட்டாச்சு. அடுத்தது தெலுங்கு படத்துலேருந்து ஒரு பாடல் தெலுங்கு பாடல் கேட்கலாம். தீக்ஷா படத்திற்காக மாதுபெட்டி ரமேஷ் எல்லாரி சொறிக்குரலில்

கேட்ட இந்த பாடலுடன் பன்மொழி பாடல்கள் நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 3:30. சங்கீத சாரல் நிகழ்ச்சிக்கு முன் விளம்பரம்.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: இன்றைய சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் ராதா ஜெயலட்சுமி ஆகியோரின் பாட்டு இடம்பெறுகிறது. தொடக்கமாக லாவண்ய ராமாயணத் தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, பூர்ணஷட்ஜம் ராகம் ரூபகதாளம்.

அடுத்து அர்த்தநாரீஸ்வரம் என தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி குமுத கிரியாராகம் ரூபகத்தாலும்

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நிறைவாக மறிவேறி கதிய பிரம்மா என தொடங்கும் சியாமா சாஸ்திரி கிருதி ஆனந்த பேரவிராகம் மிஸ்டர் சாப்புத்தாலம்.

சங்கீதசாரல் நிகழ்ச்சியில் இதுவரை ராதா ஜெயலட்சுமி ஆகியோரின் பாட்டு கேட்டீர்கள். நேயர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 134வது மன் கி பாத் உரை வரும் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் அன்றிரவு 8 மணிக்கு

இது மத்திய அலை 1215 கிலோ ஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெர்ட்ஸிலும் மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம்.

நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை தினமும் மாலை 5 மணிக்கு பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் பல பாடல்களை கேட்டு மகிழலாம்.

0: நேரம் 4 மணி.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது
2: கண்ணுக்குள் ஒரு நிலவா, இது ஒரு கனவா, கை குட்டை காத கடிதம் எழுதிய உறவா.
1: ஜனனி ஹார்ட்ஸ் கிரியேஷன்ஸ் வழங்கும் வேதம் புதிது திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடித்தவர்கள் சத்யராஜ், சரிதா, அமலா, சாருஹாசன், ராஜா, நிழல்கள் ரவி, ஜனகராஜ் மற்றும் பலர். இசை தேவேந்திரன், திரைக்கதை வசனம் கே கண்ணன், இயக்கம் பாரதி ராஜா.

0: என்ன தேவர நீங்க தானா?
1: என்னத்த பண்ணிட்டு இருக்கீங்க?
0: சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கேன்.
1: அதுக்கு போய் வரல, இந்த ஓடி ஓடிக்கணுமாக்க. இப்படி வச்சு பார்த்தா தெரியுது பையன் நம்ம பையன் தானே. பேர்
0: என்னப்பா? சொல்லேண்டா. என்னடா அது?
2: நீங்க தானப்பா சொன்னீங்க பெரியவளை பார்த்தா அபியோதிய சொல்லி நமஸ்காரம் பண்ணணும்னு.
1: பயம் பெருமோட போறோம்ப்பா. தம்பிங்க வா. என்னப்பா நான் தொட்ட தீட்டா?
2: நான் மடி, நீங்க விழுப்பு.
0: ஒண்ணும் இல்ல, அவன் ஸ்நானம் பண்ணிட்டான், நீங்க இன்னும் குளிக்கல, அத சொல்றான்.
1: மொத்தத்துல சுத்தமா இருக்கணுங்கிற நியாயம்தான். ஆமா, வீட்டுக்கு வரையா? விளையாடுற காடு கோழி எல்லாம் தர். என்ன சாஸ்திரி, உங்க பையன் நம்ம வீட்டுக்கு வரப்படாதோ? ஆச்சாரம் தடுக்குதோ?
0: அதெல்லாம் ஒண்ணும் இல்ல.
1: அதான பார்த்த, பூவுக்கும் குழந்தைக்கு ஜாதி கிடையாதுங்கிற. எந்த பூவையும் நுகரலாம், எந்த குழந்தையும் கொஞ்சலாம். என்ன ராசா, வீட்டுக்கு வா. உங்க அப்பாரு மாதிரி நானும் மந்திரமெல்லாம் சொல்லித்தரேன்.
2: உங்களுக்கும் மந்திரம் தெரியுமா?
1: அப்பாரு கோச்சுக்குவாரு. இருந்தாலும் சொல்றேன், அன்பே சிவம் என்றால் அவன் கையிலேன் சூலாயுதம். கோச்சார் பத்தியா?
3: அன்புள்ள ஆத்தாவுக்கு சங்கரபாண்டி எழுதி கொள்வது. அப்பாவுக்கு என் வணக்கத்தை தெரிவிக்கவும்.
2: இந்த வந்துட்டாங்கல்ல புள்ள, கொஞ்சம் ஒரு சம்பவம் மோர் கொண்டாரு.
1: அது நமக்கு இருக்கிற சொத்து சுகத்துக்கு பாலே தரலாம். இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களும் சரி, வெளியிருந்து வாரவங்களும் சரி, பாலுங்கிற பேரை சொல்லிடப்படாதா. ஏன்னா என் பேர் பால் தேவர. அதான் மோர் கொண்டு வரேன்னு சொல்றேன். புருஷன் பேர் எவ்வளவு சொல்ல மாட்டேன், ஒரு குள்ள எவனையும் சொல்ல விட மாட்டேன்.
4: ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ.
0: வைதேகி, உனக்கு வரதட்சணையே வாங்காம ஒரு நல்ல வரன் வந்திருக்குமா? ஆக வேண்டிய சுபகாரியங்களை அந்தந்த காலகட்டத்துல முடிச்சுட வேண்டியதானே நியாயம்.
5: ஏன்பா, நல்ல காரியம் நடக்கிறப்போ எங்க அம்மா இல்லைங்கிறது நீங்க நினைச்சாலப்பா?
0: நினைக்காம இருப்பனா என்ன? அவளுக்கு ஒரு சுமங்கலி பிரார்த்தனை பண்ணாமே உன்னை இந்த ஆத்த விட்டு புக்காத்துக்கு அனுப்பிச்சிருவேனா?
5: அம்மா என்ன மாத்திரம் வெற்றி போலப்பா. ஞாபகம் தெரிஞ்சதுல இருந்து தம்பி சங்கரனை நான் தானே வளர்க்கறேன். நான் இங்கேருந்து போயிட்டா அவனை யாருப்பா பாத்துக்குவா?
1: வணக்கம்.
0: வாங்க.
1: எங்கிட்ட தூரமா?
0: 12:40 பஸ்ஸுக்காக காத்துட்டு இருக்கேன். வந்த பாட்ட காணும்.
1: பஸ் இப்பெல்லாம் எங்கிட்ட வரதில்ல போய், செட்டி வீரி சுத்தியில போகுது.
0: ஐயோ, நேக்கு மறந்தே போச்சு.
1: உங்களுக்கு வெளி உலகமே தெரியறது இல்ல. வேற பாடசாலை மந்திரம். சரி, எங்க டவுனுக்கா?
0: ஆமா, என் பொண்ணு வைதேகிக்கு வரன் பாத்திருக்கேன். இது ஆடி மாசம் இல்லையா? அடுத்த மாசம் நிச்சயம் பண்ணி ஐப்பசியில கல்யாணம் வச்சுக்கலாம்னு இருக்கேன். அவகிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டேன்னா அதுக்கப்புறம் உங்ககிட்ட வரலாம்னு இருந்தேன்.
1: என்னடா ஒரு நாத்தையும் ஆத்தையும் கிட்ட கேக்குறானே, தப்பா நினைக்காதீங்க. அது புகுந்த வீட்டுக்கு போற பொண்ணு அக்ரகாரத்துல இருந்து போனாலும் சரி, இல்ல எங்கிட்ட இருந்து போனாலும் சரி, இங்கிட்ட இருந்து போற பொண்ணு என் வீட்டு சீதானத்தோட போனா அம்புடுத்த. சரி, பையன் எந்த இடம்?
0: குக்கரகுளம்.
1: குக்கரகுளமா? அங்க இருக்கிற ஐயமார்கள் நமக்கு தெரிஞ்சவங்க. நான் சொன்னா யாரும் தட்ட மாட்டாங்க. பையன் யாருன்னு

0: சொல்லுங்க, வேலையை சுழுவா முடிச்சிருவான்.
1: இதோ கையில தானே வச்சேன். அடாடா, கடுதாசிய ஆத்துல வச்சுட்டு வந்துட்டேன்.
0: அப்போ முக்கியமான சமாச்சாரத்தை வீட்டுல வச்சுட்டு வந்துட்டீங்க. சகடம் எல்லாம் பாத்துருப்பீங்களே,
1: திவ்யமா இருந்ததே.
0: எது தேவையோ அதை விட்டுடுங்க, எது தேவையில்லையோ அந்த சகனம் எல்லாம் பாத்துட்டு வந்துடுங்க.
1: இந்த குத்தல் தானே வேண்டாங்கிறது.
0: சரி, பஸ் வந்துரு, வீட்டுக்கு ஒரு நட நடந்து அந்த கடதாசி எடுத்துட்டு வந்துருங்க. நல்ல காரியத்துக்கு போகல, நேர காலம் எல்லாம் பாக்காதீங்க.
1: உம்மா பார்த்ததான் தப்பா போச்சு.
0: ஆமா, கண்டமனூர் சந்தையில 30 குறுமையாடு வாங்கணுமே, பட்டியல மத்த ஆடுகளோட ஒண்ணு பண்ண கலக்குதா?
2: எந்த ஆடா இருந்தானா? நம்ம பட்டிக்கு வந்துருப்பாடு எல்லாம் சரி, ஒன்னாயத்தான.
0: அது சரி, யாரோ சாமியார் ஒருத்தர் அகரகாரத்துக்கு வராது பேசிட்டாங்கள, யாரும் போய் பாக்கலையா?
3: சக்தி வாய்ந்த சாமியா, பாக்கணும்னு ஆசைதான், வேலை கிடைக்குது, போனா வைவியங்களே.

0: என்ன போங்க, இந்த மண்ணில் காலடி எடுத்து வச்சவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஆபத்துனா காப்பாற்ற விட நம்ம கடமை. காப்பாத்திட்டேன் வாங்க, இனிமேல் நீங்க பாத்துங்க. பேசங்க வாட.
1: ஆச்சாரியால் க்ஷமிக்கணும். ஒரு விஜ்ஞாபனம், ஒரு சின்ன தப்பு நடந்துட்டோ. சுவாமிகள் இங்க ஏந்தர்ல பண்ணது ஒரு நாஸ்திகர்.
2: கரிஷேன்னு சொல்லுவா. கரிஷேன்னா ஜலம். ஜலத்துக்கு வேதம் கிடையாது. ஜலம் எப்படி எல்லாருக்கும் பொதுவோ அது போல மனுஷாலும் பொதுதான். மனுஷால ஆஸ்திகராவது நாஸ்திகராவது.
3: நாங்க 10 பேர் தூக்கிட்டு வந்தோம். தோளெல்லாம் வலிச்சது, சிரம பரிகாரம் பண்ணிட்டோம். ஆனா அவன் 6 பேர் வேகமா தூக்கிட்டு வந்துட்டா. அது எப்படின்னு புரியல சுவாமி.
2: எதுக்காக நம்ம இங்க அழைச்சேள்?
4: ஆச்சாரியால் திருவடி எங்க பூமியில படணும், அதனால எங்களுக்கு எல்லா பலனும் கிடைக்கணும். அதான்
2: ஆக பலனை எதிர்பார்த்து எம்ம அழைச்சேள். அதனாலதான் நாம சுமையா தெரிஞ்சோம். அவ பலனை எதிர்பார்க்கல, அதனால அவளுக்கு சுமை தெரியல.
5: சுவாமி, நீக்கு ஒரு சந்தேகம். உங்களை ஏன் பல்லக்கில தூக்கிட்டு வந்தா?
4: டேய், நீண்ட பிரயாணம் வரலோ, அவள் கால் வலிக்கு முன்னோ, அதனால பல்லக்கில வந்தா. சும்மாரா.
5: அப்போ உங்களை பல்லக்கில தூக்கிட்டு வந்த அவளுக்கு கால் வலிச்சா?
2: சிவா சிவா, எல்லா சுமையும் இறக்கி வச்சுட்டுதான் நினைச்சேன். அது இல்லைங்கிறது பகவான் ஒரு குழந்த ரூபத்துல சொல்லிட்டார். இனிமே நான் யாருக்கும் சுமையா இருக்க விரும்பல. எனக்கு பல்லாக்கு வேண்டாம்.
6: ஐயோ அத்தை, மாமா வந்துருச்சு.
7: ராசா, அடி அத்தை, என்ன இப்படி திடுக்குப்புறம் வந்து நிக்கிற? ரயில வரேன்னு சொன்னவ நெகமா சார் சொல்லிதான் நீ பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறதா தெரிய. பரோதா உங்க அப்பாரு வண்டி கலப்பி அமுச்சு விட்டாரு. எம்பிட்டு அவசரமாயிட்ட.
8: அத்தா, பரீட்சை சீக்கிரமா முடிஞ்சிருச்சு. சரி, எப்படி ஊர்ல தான் தங்க போறோம், எதுக்கு கெடுதாச்சுன்னு சொல்லிட்டு சட்டுன்னு புறப்பட்டு வந்துட்டேன்.
9: என்ன பசங்களா, பெரிய வந்த நமஸ்காரம் பண்றது இல்லையா? மாமா இதெல்லாம் சொல்லித்தரலையா?
10: நமஸ்தே அஸ்து தன்வனே.
9: நீங்களும் வடமா, நானும் வடமா.
10: பாஹுப்யா முததே.
9: நீங்க பாரத்வாஜ கோத்திரம், நாங்க கௌண்டின்ய கோத்திரம்.
10: நமஹா.
9: வைதேகிக்கு புஷ்ய நட்சத்திரம், நீக்கு பரணி நட்சத்திரம். என்ன பாக்குறேன், ஜாதகத்தை தரப்போறதா உத்தேசம் இல்லையா? நோக்கு வைதேகிய கல்யாணம் பண்ணிக்க எனக்கு யோகியதை இருக்கான்னு நினைக்கிறேன்ல. நினைப்பேள், தப்பு இல்ல. ஆனா வைதேகி மனசுல என்ன இருக்குன்னு நோக்கு தெரியுமா? இருந்தாலும் 7 லட்சத்துக்கு வைதேகி என்னோட அழகு கொஞ்சம் கம்மி தான். பரவாயில்ல, காலகாலத்துல உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற வியவஸ்தை வேண்டாம் உங்களுக்கு.
7: அம்மா வைதேகி, இங்க வா. நீ ஐயர் வீட்டு பிள்ளையாச்சே, எங்கிட்டு ஒரு கோலம் போடுதாயி. ஏ, போட மாட்டீங்களா?
11: அதெல்லாம் ஒண்ணும் இல்ல.
7: போடுதாயி. என் புள்ள படிச்சுட்டு வந்திருக்கா, அதுக்கு பிள்ளையாருக்கு துண்டு சாத்துறோம். அடக்க இருக்கும் அவளை, சூட தங்கியோ மறந்து வச்சுட்டு வந்துட்டா போல இருக்கே. அம்மா வைதேகி, நான் அந்த கடை வரைக்கும் போயிட்டு வரேன்.

0: என்னதான் சக்கர மாட்டி சொன்னாலும் உடனே பஞ்சாயத்தை கூட்டிடுறதா?
1: ஆமா, உனக்கு தெரிஞ்சு எதுக்கெல்லாம் பஞ்சாயத்தை கூட்டுவாங்க?
0: ஓய், அதுவா பேச்சு? யாராவது எந்த பொண்ணையாவது கையை பிடிச்சி எடுத்துருந்தா சொல்லுவோம், பஞ்சாயத்தை கூட்டலாம்.
2: இல்ல, அம்மன் கோயில் கூடயா பஞ்சாயத்தை கூட்ட?
3: சினிமா படமா கட்டுறாங்க, நோட்டீஸ் அடிச்சு கூட்டம் கூட்ட, இனிமேத்தானே தெரியும்.
1: பஞ்சாயத்தை கூட்ட நீங்க தானே மாப்பிள்ள, சொல்லுங்க.
4: 1000 அன்னச்சத்திரம், 1000 கோயில் கட்டுறது காட்டிலும் ஒரு ஏழைக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்கறது கோடி புண்ணியம்னு பாரதியார் சொல்லியிருக்கிறார்.
0: பாரதியார் அதெல்லாம் பஞ்சாயத்துல சொல்லணும்னா சொல்லியிருக்காரு சங்கரபாட்டி.
4: இப்ப நம்ம ஊர்ல ஒரே ஒரு எலிமெண்டரி ஸ்கூல் தான் இருக்கு. நாம எல்லாம் சேர்ந்து ஒரு ஹை ஸ்கூல் கட்டணும்.
0: பாவம் பாலுத்தேவர் கஷ்டப்பட்டு பிஏ படிக்க வச்சார்.
2: பிஏ
0: புண்ணாக்கு பிஏ, இது குறுகட்டி அலைஞ்சிட்டு இருக்கு.
5: அவன் அவனுக்கு கருக்கல்லையும் விடியல்லையும் தலைக்கு மேல பொழப்ப பத்தி 1000 கவலை இருக்கு. இவன் என்ன பள்ளிக்கூடத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கான்.
1: ஏப்பா சங்கரபாண்டி, பஞ்சாயத்துல ஏதாவது பொது விஷயமா இருந்தா சொல்லக்கூடாது. பள்ளிக்கூடம் கட்டுறது பொது விஷயம் தானே?
5: இந்த ஆசாரிக்கு வேற வேலை இல்லை. பள்ளிக்கூடம் கட்டினா போர்டு பெஞ்ச் எல்லாம் செய்யலாம்ல, அதான் இவனை தூண்டி விட்டு நினைக்கிறேன்.
1: யாருல அது பஞ்சாயத்துல ஆசாரிக்கு சார் பேசிட்டு போர்டு பெஞ்ச் செய்யறதுக்கு நீ ஆசாரி இல்லையா? தூண்டி விட்டுருப்பேன் நினைக்கிறேன்.
6: ஆசாரி நான் தூண்டி விட்டதா நீ நினைக்கிற?
4: பெரிஞ்சு போய் கண்ணு முடிச்சு ராப்பகல படிச்சது என் பிள்ளையாக்கு?
2: அத சொல்லு நாயா, அதை விட்டு போட்டு

0: சாமிக்கு நேர்ந்துகிட்டாலா பையன் பாஸ் ஆயிட்டானா? என்னமோ சாமிய பள்ளிக்கூட வாத்தியார வந்து பாஸ்போர்ட் அப்படில பேசுகிற பையன் யாரு? பாலுத்தவ மாவ
1: சங்கரபாண்டி. கத்துக்கணும்னு ஒருத்தன் ஆசைப்படுறதே பெரிய விஷயம். ஆனா சில பிராமணா சொல்லுவா, பிராமணன் மட்டும்தான் கத்துக்கணும்னு சாஸ்திரத்துல இருக்குன்னு. அதே சாஸ்திரம் தான் பிராமணனுக்கு வேதம் ஓதுதலும் ஓதுவித்தலும் தொழில்னு சொல்லியிருக்கு. அந்த தர்ம பிரகாரம் பார்த்தா நான் உனக்கு சொல்லி கொடுக்கறது தப்பு இல்ல. இத நான் சொன்னா எங்களவா ஒத்துக்க மாட்டாங்கிறது இல்ல, புரிஞ்சுக்க மாட்டான்.
2: ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு வேதம் புதிது திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடரும். தொடர்வது வேதம் புதிது திரைப்பட ஒளிச்சித்திரம்.
3: டே கனவு தாப்பா போட்டு கொடு, நான் போயிட்டு வரேன். அப்ப சொல்லணும், ஒரு டம்ளர் தூத்து கொண்டு வரி. போயேண்டி
4: பாட்டி, தேவர் வரார் பாட்டி. அவர் நல்ல காரியத்துக்கு போவார், நாம குறைக்க நிக்கப்படாதே, நாம போவோம்.
0: இப்ப நான் உன் முன்னாடி வந்து நிக்கிறேன், என்ன ஆகுங்கிற? இல்ல போகும்போது ஏதாச்சும் ஆயிருமா? சரி, பேத்திக்கு அப்ப கல்யாணம்?
4: வைகாசி மாசம் வைக்கலாம்னு இருக்கேன், அதான் தேவரை பார்க்க புறப்பட்டேன்.
0: உன் கழுத்துல இருந்து இறங்கின தாலி அவ கழுத்துல இருந்தும்னு ஆசைப்படுறேன். பணத்தட்டுப்பாடுன்னு கவலைப்படாத, பாலுத்தாவர் விட்டு சீதனை எப்பவும் உனக்கு உண்டு. எவ்வளவு பணம் வேணுமோ வீட்டுல வந்து கேட்டு வாங்க.
4: நீங்க மகராசனா நன்னா இருக்கணும்.
5: என்ன
4: ஒளிஞ்சுகிட்டு பாக்குற? புள்ள சங்கரபாண்டி பாஸ் ஆயிடுச்சுன்னு சாமிக்கு தழுகு கொடுத்தோம், பாத்துக்கிட்டு நிக்கதேன்னு சொல்லி கூப்பிட்டா பயந்து ஓடி வந்துருச்சு. வா ராசா, வாங்க வா.
5: ஐயமார் வீட்டு புள்ளுக நாங்க கொடுத்த சாப்பிட மாட்டீங்களாக்க?
6: சிச்சி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல.
5: பின் என்ன தாயே, சாமி சோறு தானே, வாங்கிக்க சொல்லுமா? நீயாவது வாங்கிக்க தாயே, வாங்கிக்க.
6: இதெல்லாம் சாப்பிடலாமாக்கா?
7: இது சுவாமி பிரசாதம், சாப்பிட்டா தப்பு இல்ல.
6: ஆனா இது அவ்வா பண்ணதாச்சே.
7: அதனால என்ன? சாப்பிட்டாட்டி சுவாமி கோச்சுண்டுவாரு.
6: சாப்பிட்டா அப்பா கோச்சுப்பாரே.

0: எங்க வீட்டு பொங்கலுக்கு கொஞ்சம் ருசி அதிகம்.
1: எதுக்கட காசை கொட்டி உன்ன பிஏ வரைக்கும் படிக்க வச்ச?
2: மந்திரம் ஓதவா? ஏண்டா ஒரு ஐயர் வீட்டுல போய் மந்திரம் கத்துக்கறிய? இந்த பாலத்தேவன் பரம்பரையில பிறந்த உனக்கு எம்பூட்டு நெஞ்செழுத்த இருக்கணும். அக்ரகாரத்தில் இருக்கிற மனுஷங்க மேல மரியாதை இருக்குன்னு சொல்லு, ஒத்துக்கிறேன். ஆனா அவங்க சொல்ற மந்திரத்தை மேல மரியாதை இருக்குன்னு சொல்ற பாரு, அது உங்க அப்பனுக்கு பிடிக்காது.
3: படிச்சிருந்தா உங்களுக்கும் மந்திரத்தை பத்தி தெரியும்.
2: படிச்சு அவங்க கிட்ட போயும் நீ ஏண்டா சாமி கும்பிடுதலன்னு கேட்டா படிச்சு புட்டு பத்து காரணத்தை சொல்லுவான். ஆனா உங்க அப்பா தற்குறியா இருந்தாலும் ஏன் சாமி கும்பிடுதலன்னு உனக்கு தெரியுமா? செய்யற தப்பையெல்லாம் செஞ்சு புட்டு சாமி கிட்ட போய் மன்னிப்பு கேட்கறாங்களே, அவங்கள முதல்ல திருத்தணும்டா. தப்பு தண்டா நடந்தா மனுஷனுக்கு மனுஷன் தான் மன்னிப்பு கேட்கணும். கொடுக்க என்னடா சாமி?
4: சங்கரபாண்டி, இது சௌந்தரிய லகரி. ஆதிசங்கர பகவத் பாதாள் அருளியது. இதுல பகவத் பாதாள் மன்மதன் ஏறி போற ரதத்துக்கு ஒப்பா தேவியோட முகத்தை வர்ணிக்கிறார்.
5: பகவத் பாதாள் தேவியோட திருமுகத்தை எப்படியெல்லாம் வர்ணிக்கிறா தெரியுமோ? ஹே தேவி, மன்மதனாகப்பட்டவன் ஆதிசிவனான பரமனோடே யுத்தம் நடத்த புறப்படுறான். அப்படி அவன் சண்டை செய்யறதுக்காக ஏறி போற ரதம் தான் உன்னோட அழகான முகம். உன் திருமுகத்தில் மன்ற ஸ்ரீசக்கர ரூபமான உன்னோட வைரத்தோடுகள் ரெண்டு சக்கரம். அந்த தோடுகள் பட்டு ஜொலிக்கும் உன்னோட பிரகாசமான கன்னங்கள் ரெண்டு சக்கரம். ஆக பிரகாசமான இந்த நாலு சக்கரங்கள் பூட்டிய மன்மத ரதம்தான் தேவி உன் திருமுகம்.

0: அந்த மாதிரி வர்ணிக்கிறார்.
1: புறக்கண்டாபோக பிரதிபலித தாடங்க யுகளம் சதுஷ்சக்கரம் மன்யே தவ முகமிதம் மன்மதரதம் யமாருஹ்ய துஹ்ய யவ நிரத மர்கேந்து சரணம் மகாவீரோ மார பிரமத பதயே சஜ்ஜிதவ.
0: சங்கரபாண்டி

சந்திரபாண்டி, வேதத்தை கத்துக் கொடுக்கற எனக்கு எங்க நீ வேதனைய கத்துக் கொடுத்துருவியோன்னு பயமா இருக்கு. இன்னமே குரு சிஷ்யன்கிறது வேண்டாம், சாதாரணமாவே பழகுவோம். ஊர் பெரிய மனுஷன் விட்டு புள்ள, நீ இந்த கூடத்தை விட்டு வெளியே போ அப்படின்னு என்னை வெளிப்படையா சொல்ல வச்சிடாது. வைதேகி, பார்க்கடலையே அதிகமாக கிடைச்சதுனாலதாம்மா அதுல விஷம் வந்துடுத்து. அந்த நீலகண்டனால அதை கழுத்துல தாங்கிக்க முடிஞ்சது, இந்த நீலகண்ட சாஸ்திரியால அது முடியாதுமா.

0: ஏண்டி வைதீங்க? ஆத்தன்ட்டதான் ஜலம் ஓடிட்டு இருக்க, பாண்டித்தரம் பிடிக்க வந்திருக்க.
1: என் வாடி போடுறேன் பேசுறவாளு பிடிக்காது.
0: சரி போங்க வைதேகி, போங்க வைதேகி, இன்னும் கூட்டு விடுறேன்.
2: உன் மனசுல என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியும், ஆனா நீலகண்ட மனசுல என்ன இருக்குதுன்னு தெரியல. ஆத்துக்கு வந்தா முறைக்கிறார். இது என்ன புஷ்பராகமா ஓடிடுவா? ஐயோ, தாமரை மாதிரி இருக்கிற கண்ணை அசிங்கப்படுத்தி மையெல்லாம் போட்டுண்டு ஒழுகிட்டு இருக்கு பாரு.
0: செத்தாரு செத்தாரு,
2: நீ உடம்பா நானும் உடம்பா.
3: எனக்கு தெரியும் ஊர்ல பொட்டச்சிகையால அடி வாங்கின மோதல நீதாயா.
2: என் வைதகி, நீ என் கண்ணல இல்லடி, என் நெஞ்சில் அடிச்சிட. இந்த புண்ணாக்கு கிருஷ்ணகிரி இதை மறக்க மாட்டான்.
4: அந்த ஐயர் மட்டும் என் முகத்துக்கு நேரா கைய நீட்டி, உன் மகன் யாரா, என் மகன் மேல ஆசைப்படுறதுன்னு கேட்டிருந்தா நடந்திருக்கிறத வேற. ஆனா அந்த மனுஷ கையேந்தி இல்லடா நின்னாரு. குழந்தை மேல ஆசைப்பட்ட உச்சி முகரலாம், வயசானவங்க மேல அனுதாபப்பட்ட அவங்களுக்கு பிடிச்சத எதையாச்சும் வாங்கி தரலாம். ஆனா நீ ஒரு வயசு வந்த பொண்ணு மேல ஆசைப்பட்டியட. இந்த நாசமா போல சாதி ஒண்ணு குறுக்க வந்திருக்கிற இந்த கிராமத்துல யாரு எதை கேட்டாலும் தட்டாம வாங்கி தரவனா? ஆனா என் புள்ள ஆசை என் வாழ்க்கையில் இது வரைக்கும் யாருகிட்டயுமே கேட்காத ஒண்ணு உங்ககிட்ட கேட்க போறேன். பஞ்சாயத்துல அன்னைக்கு உன்னால ஜாதி கலவரம் வந்துச்சு, அப்ப நான் தான் காப்பாத்தினேன். கோயிலுக்கு அந்த பொண்ணை வர சொன்னேன், அப்பவும் ஊர் ஜனங்களுக்கு முன்னால நான் தான் காப்பாத்தினேன். இப்ப அந்த ஐயருக்கு நான் கொடுத்த வாக்க எனக்கு அதை காப்பாத்திரும்.
0: ஏவாய், நீலகண்ட சாஸ்திரிகள் தான் பொண்ண அவசர அவசரமா வெளியூருக்கு அழிச்சுண்டு போய் ரெண்டாம் தாரமா கல்யாணம் பண்ணி கொடுக்க ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கார். லோகத்துல என்ன நடக்கிறதுன்னு தெரியாம தண்ணி கிடைச்சா போதுன்னு நீங்க பாட்டு குளிச்சுட்டு இருக்க.
5: அத்தமே, சத்த வண்டி நிறுத்த சொல்லுங்க. வச்சலா?
6: ஏன் வண்டியை நிறுத்திட்டான்?
7: பொம்மை நாட்டிகள் நிறுத்த சொல்லியிருப்பார்.
8: என்ன அதோ பாருங்க, வைதேகி பொடி காட்டுன்னா தெரியுது.

ஜூலி, இன்னைக்கு உன் டாடிக்கு 25 ரூபாய் எக்ஸ்ட்ரா லாபம். அந்த பணத்துல இன்னைக்கு உனக்கு ஒரு டப்பா சாக்லேட், எனக்கு ஒரு புட்டி சோன்சு. ஓகே, என்ன பாக்குற?

தப்புங்கிறியா? உயிரோட வந்த வரைக்கும் உங்க அம்மா இதையே தான் சொல்லிட்டு இருந்தா. உனக்கு எங்க இதெல்லாம் புரிய போகுது? கமான் கமான், வீடு வந்துருச்சு ஜூலி. பாஸ்ட்.

0: வணக்கம் சாமி.
1: கும்பிடுறேனுங்க.
2: உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ணேன், உனக்கு என்னடா நான் பாவம் பண்ணேன்?

0: ஐயா ஐயா
1: என்ன சொல்லு பஞ்சவர்ணா, நீ அது சொல்லியா?
0: சாஸ்திரி சங்கரவாண்டியும் கால் தவறி அறிவில் விழுந்துட்டாங்க.
1: சங்கரபாண்டியும் சாஸ்திரியும் அறிவி ரெண்டு பேருமே வா. என்னடா சொல்றீங்க?
0: நம்ம புள்ள சங்கரபாண்டியும் சாஸ்திரியும் அறிவில விழுந்துட்டாங்க.
2: மாரியப்பே, மாயாண்டி, பொண்ணு சேர்வ, சூசவாத்தியாரு, எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்காங்க ஐயா.
3: என்னப்பா சொல்றீங்க? சங்கரபாண்டி என்ன விட்டு பாடாத.
1: எங்க பாட்டம் முப்பாட்டம் காலத்துல இருந்து இந்த தண்ணியை குடிச்சு வாழ்ந்திருக்க மொழியா? தண்ணியை குடிச்சு யாரும் செத்ததில்ல. அஞ்சு வயசுல ஆயிரம் பேரை புடிச்சு விளையாடுன்னு சொல்லி அறிவியல குறிச்சு நீந்திக்கிட்டு இருப்பான். கண்டிப்பா வந்துருவான். அது சீவனதிரி, எந்த சீவனை எடுக்காது.
0: என்ன
1: சூசவாதியார, சாஸ்திரி சங்கரபாண்டி கிடைச்சிட்டாங்களா?
0: கிடைச்சிருச்சு.
1: கிடைச்சிட்டாங்களா? கிடைச்சிருச்சா?

0: தெரியாம தான் கேக்குறேன். அந்த குழந்தை இப்போ அனாதை ஆயிடுத்து. அதை எடுத்து வளர்க்கறதுல அப்படி என்ன பிரச்சனை வந்து கொடுத்து?
1: அவனே பிரச்சனை தான். அப்பாவ முழுங்கினன், அக்காவ முழுங்கினன், அவ அக்கா வைதேகி சங்கரபாண்டி நினைச்சன், அந்த பாவத்துக்கு அவனையும் முழுங்கிட்டன். நீங்க யார் வேணாலும் அவனை எடுத்துட்டு போய் வளருங்க, ஆனா பையனை வளர்க்கறதா மட்டும் நினைக்காதே. பிசாசத்தான் வளர்க்கற சொல்லிட்டேன், நீங்க நம்ம பண்றது
2: சரியா சொல்லடா கிருஷ்ணைய. எங்க அந்த துக்கிரி பையன் அம்மாத்துக்கு வந்துடுவானோன்னு பயந்தேன். என்ன சொல்ற சாமா?
3: நேக்கம் தான் தோன்றது.

தீதி வந்திருக்கான் பாரு. ஏண்டா உப்ப போனதுக்கு அப்புறம் வேலைப்பாடு செல் தானே ஒண்ணு கேட்டு வாங்கிடா, ஒன்னையுமா கேட்டு வாங்கிடா. ஏதோ அடியா உள்ள சாதம் இருந்தா கொஞ்சம் கொண்டு வந்து போடுறே. வரமாட்டாள, எனக்கு போடும்போதே பிச்சை மாதிரி தான் போடுவான். உனக்கு போட்டுற போறா, இரு வர. பெத்த அம்மாவும் போயிட்டா, பலத்த அக்காவும் போயிட்டா, அப்பனையும் முழுங்கிட்ட, அப்படி என்னதான் பசியோ?

எங்கடா வந்த உங்க அப்பன் சேர்த்து போய் தீட்டே போகல அதுக்குள்ள கோவிலுக்குள்ள உண்ட

0: சாஸ்திரி மாமா, நேக்கு பசிக்கிறது, கொஞ்சம் பிரசாதம் வாங்கிட்டு போலான்னு வந்தேன்.
1: என்ன ஓய் கோபாலையர், நீலகண்ட சாஸ்திரியோட பையன் பசிக்குதுன்னு சொல்றான், அதுல போய் ஆச்சாரம் பாக்குறேன்.
2: உனக்கு என்ன தெரியா, அங்க போய் நில்லும். சாஸ்திரம் தெரியுமா உனக்கு? ரெண்டு இடத்துல பாக்கணும் சாஸ்திரங்கிறது. சீட்டோட கோருக்குள்ள வரப்படாது, மாசாணத்து வரப்படாது. என்ன வயசு சொல்றீங்க?
3: அதுவும் சரிதான், நீ சொன்ன சாஸ்திரங்கள் சரியா இருக்கும்.

0: பசிக்கு எதுவுமே பாவம் இல்லப்பா. வா ராசா.
1: சங்கரா வா.
0: எந்த கோயிலுக்கு போனாலும் எல்லா சாமியும் ஒண்ணுதே, எந்த வீட்டுக்கு வந்தாலும் எல்லா தாயும் ஒண்ணுதே. வா ராசா.

0: இடைவெளிக்கு பிறகு நேயர்கள் கேட்கலாம் வேதம் புதிது திரைப்பட ஒளிச்சித்திரம். வேதம் புதிது திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடர்கிறது.
1: புது வெள்ளத்தில் அடிச்சிட்டு வந்த புது பெண்ணே, கவலைப்படாத, உன் மேல உசிரையே வச்சிருக்க சங்கர பாண்டிய உங்ககிட்ட சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. உன் கிராமத்துக்கு போய் உன் வரலாறு என்னன்னு பாத்துட்டு வர்றேன். அது வரைக்கும் என் வாழ்க்கையை கொஞ்சம் பாத்துக்கிறேன். என்ன பாக்குற? என் குழந்தைய சொன்னேன்.

0: சங்கரா, வந்து இம்போர்ட் நாளாவது வீடு புடிச்சிருக்கா? என்னப்பா?
1: எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, இந்த மாமிய பிடிச்சிருக்கு.
0: அப்புறம் சொல்லு சங்கரா.
1: இவ்வளவு பெரிய ஆத்துல ஒரு சுவாமி படம் கூட இல்லையே.
2: ஆத்தாடி, நல்லா கேட்ட சொல்ல
0: சங்கரா. சாமி படம் இல்ல எதுக்கு போய்?
1: நான் காலம்பரம் எழுந்த உடனே யார நமஸ்காரம் பண்றது?
3: புள்ள கேக்குது இல்ல, பதில் சொல்ல.
0: அது உங்க அப்பாரு படம் இருக்குமில்ல, சொல்லு. கண்டுபிடிச்சு கொண்டு வந்து மாட்டி வைக்கிறேன், தினம் கும்பிடு. சாமி படம் எல்லாம் வேண்டாம் போய். சாமி கும்பிடு என்ன சொல்லிருக்கா? மாதா, பிதா, குரு, தெய்வம்னு சொல்லிருக்கா. அவனுக்கு சாமி மேல நம்பிக்கை இல்ல, அதனால தூக்கி கடைசியில போட்டான்.
1: அதுக்கு அர்த்தம் அப்படி இல்ல. மாதாங்கிறது முதல் படி, பின்னால அம்மா சொல்லி தெரியற அப்பா ரெண்டாவது படி, நமக்கு அப்பா மூலமா அச்சராபியாசம் சொல்லி கொடுக்கற வாத்தியார் மூணாவது படி. இவ மூணு பேரையும் விட நாம பார்க்க முடியாத பரபிரம்ம சுவாமி அவர்தான் நாலாவது படி. ரொம்ப வசதி.
4: சங்கரபாண்டி இறந்துட்டன். பாலுதேவர் என்ன பண்ணார்? அக்ரகாரத்திலிருந்து ஒரு அநாத பயலை தத்து எடுத்தார். மூக்கு மொழியுமா லட்சணமா இல்லைன்னாலும் நோக்குன்னு ஒரு பையன் இருக்கணும்னு அவனை தத்து எடுத்துருக்கலாம்ல.
5: எங்க மாமன் தத்து எடுத்துருப்பாரு.
4: ஒண்ணும் தெரியாது, நீ செத்த சும்மா இரு. இங்க வரவே காத குடு.
1: நீங்க கோழி எல்லாம் சாப்பிடுவேடா?
0: ஆடு கோழி எல்லாத்தையும் திங்கிறது
1: மாமி.

0: நீ பாப்பா ரொட்டு பையன், எனக்கு இந்த பாவ புண்ணியம் எல்லாம் தெரியாதுப்பா. என் மனசுல பட்டதை செஞ்சிருவேன், அதுல பழுது இல்லாம ஓட்டிக்கிட்டு இருக்கா இந்த பாலு தேவை.
1: அந்த புள்ள உங்க கால விழுந்து கடந்தப்ப வீட்டு கூட்டியாந்தீங்களே, எம்புட்டு நேரம் யோசிச்சிருப்பிய? ஒரு நாளே ஆயிருக்குமா? அத மாதிரிதே, எம்புட்டு நாளா கறி சாப்பிட்டு இருந்தோம், அதை மறக்கிறதுக்கு ஒரு நாள் பத்தாது. அந்த வைராக்கியம் நமக்கு வேணாம்.

0: நம்ம சாஸ்திரியும் சங்கர பண்ணி செத்துட்டாங்கல்ல, அவங்கள பத்தி திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருக்காருங்க.
1: செத்தவங்களை பத்தி விசாரிக்கிறாங்களா? போலீஸ்காரன் தொலைக்க போறான்டா. உனக்கு ஏற்கனவே நாக்கில சனி. ஒரு 4-5 நாளைக்கு சாப்பாட்டை தவிர வேற எதுக்கும் வாய திறக்காத. வா போலாம்.

0: 18 வருஷமா ஆட்டு சத்தம் கோழி சத்தம் கேட்டுதான் இந்த பாலத்தை முடிச்சிருக்கான். ஆமா, இது என்ன புருஷன் அந்த வீட்டுக்குள்ள மணிச்சத்தம் கேக்குற?
1: முஞ்சஞ்ச வேணே பிஞ்சஞ்ச வேணேன்னு சொல்லுவாங்க, சாமி விடுமா? நீங்க கோயிலுக்கே போக மாட்டேன்னு வீம்பு பண்ணுவிய. சாமி கண்ணு திறந்துச்சு, கோயிலு வீட்டுக்குள்ள வந்துருச்சு.
2: என்ன மாமா வீட்டு காவல் கோரஸ்ட் போயிருக்காரா? வீடெல்லாம் பிடிச்சிருக்கா? உனக்கு என்ன தெரியும்?
3: கொஞ்சம் கொஞ்சம் மந்திரம் சொல்லுவேன், கொஞ்சம் யஜுர்வேதம் தெரியும், சந்தியா வந்தனும், காயத்ரி அஷ்டகம் எல்லாம் கொஞ்சம் பண்ணுவேன்.
2: தெரியுமா? எதையும் முழுசா கத்துக்கல. இந்த வீட்டுக்கு வந்தா செம்மறி ஆட்டுக்கு வெள்ளாட்டுக்கு வித்தியாசம் தெரியணும், காலமாடது பசுமாடதுன்னு பாக்கணும், காலையில வயலுக்கு போகணும், ஒழுகணும். ஆனானப்பட்ட ஒரு தங்கச்சிமே எட்டா போறையும் படிச்சுக்கிட்டு என்னவே ஆடு மாடு மைய போட்டுக்காரு. நீ சொத்தத்துல விட்டு சும்மா தெரியலாம்னு பாக்குறியா? காலையில ஆடு மாடு என் கூட வர முடியாது.
1: என்ன ராசா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க?
3: இன்னைக்கு எங்க அப்பா மாதிரி படிக்கணும்னு ஆசையா இருக்கு, அதுக்காக ஏற்பாடு பண்ண மாட்டேலா? என்ன ஆடு மாடு மேய்க்கத்தான் அனுப்புவேளா?
1: யார் ராசா அப்படி சொன்னது?
3: யாரும் சொல்லல, நேக்கா தோணித்து கேட்டேன்.
1: நீ ஒன்னும் கவலைப்படாத ராசா, நீ என்ன படிக்கணுமோ எம்பிட்டு படிக்கணுமோ என்கிட்ட சொல்லு, நான் உன்னை படிக்க வைக்கிறேன்.

0: என்ன திருத்துற? ஊர் பெரிய மனுஷியோட வந்திருக்க, தப்பிச்ச, என்ன வேணும்?
1: ஏன் சாமி, புள்ள மந்திரம் கத்துக்கணும்னு ஆசைப்படுது, கத்து கொடுத்தா நல்லா இருக்கு.
0: இவனுக்கா? அது மகா பாவமாச்ச.
1: இந்த புள்ள என்ன பாவம் பண்ணுச்சு?
0: இவன் பிறந்ததே பாவம் தானே. எப்பன் செத்து போய் இவனுக்கு ஒரு பத்துண்டா பதினொன்னு உண்டா மாசியம் உண்டா? ஆச்சாரம் மறந்த குடும்பத்துல வளர்றது வேதங்கிறது எல்லாரும் கத்துக்க முடியாது. இவன் கத்துக்கணும்னு ஒரு நீதி இருக்கு. இதெல்லாம் பிராமண மட்டும்தான் கத்துக்க முடியும், இவனால முடியாதுங்கிற. இதோ பாருங்க, வேதத்தை சொல்றவனும் வேதத்தை சொல்லிக்கிறவனும் கையேந்தி பிச்சை கேட்கறவனும் தனக்குன்னு எதையும் சேர்த்து வச்சுக்காதவனும் தான் பிராமணன். நான் சொல்லல, வேதம் சொல்றது.
1: நான் தெரியாம தான் கேக்குறேன். அப்ப நீங்க யாரு? இந்த பிள்ளைங்களுக்கு எல்லாம் மந்திரம் சொல்லி கொடுக்கறீங்களே, தட்சணும்னு வாங்கல. இதுங்களுக்கு எல்லாம் மந்திரம் சொல்லி கொடுத்து போட்டு உங்க பிள்ளைய மட்டும் டவுன்ல இங்கிலீஷ் படிப்பு படிக்க வைக்கல. நீ வாராசா, இந்த படிப்பு இல்லாட்டி என்ன? உன்னை நான் இங்கிலீஷ் படிப்பு படிக்க வைக்கிறேன். இவங்களுக்கே மந்திரம் சொல்ல தெரியல, நீ திருத்தின. இவங்க கிட்ட போய் நீ மந்திரம் கத்துக்கிறதுக்கு நீ இங்கிலீஷ் படிப்பே படிக்கலாம்.
2: நீ பாவம், கொஞ்ச தூரம் ஒன்னாலே கார் ரேடியேட்டர் பாயில் ஆயிடுது. அது மாதிரி

0: മനസ്സ് ബയലായിരിച്ചു ഇല്ല വാസ്തു നാളായിരിച്ചേ ഇവ പഞ്ചറായിട്ടാ റാസ്കൽ ഒരു ടയർ പഞ്ചറായി എന്താ പറവല്ല രണ്ടുമേ പഞ്ചറായിച്ചുമാ
1: வாங்கியாந்திருக்கேன் சொல்லு
2: என்ன
0: தேவர என்ன விஷயம்
1: ஒண்ணுமில்ல இந்த பையனுக்கு ஒரு பூணல் மாட்டி விடுங்க
0: பூணல்ங்கிறது பிராமணர்களுக்கும் ஆச்சாரிகளுக்கும் கல்யாணத்துக்கும் கருமாதிக்கும் தான் மற்றவாளுக்கு
1: எனக்கு கேட்கல ஐயர் பயலுக்கு தான் கேட்குறேன் பொறப்பாலாம் ஐயர் தானே
0: இருந்தாலும் பையன் இப்போ உங்காத்துல தானே வளர்ந்துட்டுருக்கான் பையன் ஏதோ தப்பா ஆசைப்படுறான்
1: இதை பாருங்க ஐயர் என் வீட்டில் சாப்பிட்டு தான் இந்த புள்ள செஞ்ச குத்தம்னா அதுக்காகத்தான் நீங்கள் அவனுக்கு பூணல் போடுறதுக்கு யோசிக்கிறீங்கன்னா நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன் எங்கள் பாட்டம் முப்பாட்டம் காலத்திலிருந்து எங்க சொத்துல நாலு கோட்டை வெறப்பாடு நலத்தை கோயில் பேர்ல எழுதி வச்சிருக்கோமே
0: வெந்ததை கொடுத்தா சாப்பிட மாட்டோம் வேகாதத யாரு கொடுத்தாலும் சாப்பிடுவோம் அப்படித்தான் வேதத்துல சொல்லி இருக்கு
1: ஏற்கனவே வந்துருச்சு நீரு வேதனை பாய்ச்சாது பூணலை போட்டு
0: என்ன தேவரே புரியாம பேசுறீங்களே
1: இந்த ஆறு இப்பத்தா ரெண்டு பேரை காவு வாங்கியிருக்கு இன்னும் காவு கேட்கும் போல இருக்கு
0: இதை பாருங்க தேவரே எங்களுக்குன்னு சில அனுஷ்டானங்கள்லாம் இருக்கு இல்லையா
1: தலைமுறை தலைமுறையா வேதம் கத்து கொடுத்த குடும்பம் ஐயா அந்த பிள்ளையோட குடும்பம் ஆத்துல குளிச்சு புட்டு தலையில குடத்தோட பூணூலை மாட்டிக்கிட்டு இவங்க பாட்டினார் நடந்தாருன்னா ஊரே காலில் விழுந்து கும்பிடும் ஐயா ஊருக்கெல்லாம் பூணூல் போட்ட குடும்பம் அந்த வீட்டு பிள்ளைக்கு போய் பூணூல் போட மாட்டேங்கிறீர இதுக்கப்புறமும் நீங்க மாட்டேன்னு சொன்னா காபு கொடுக்க போறேன்னு சொன்னனே அது யாருன்னு என்ன சொல்லலையில என்னத்தான் சொன்ன இந்த புல்லும் எள்ளும் பாலு தேம ரத்தத்துல தான் முதக்கும்
0: இதை வருங்கோ நீங்க பெரியவாள் சொல்றேன் அதுக்குன்னு சில ஆச்சாரங்கள்லாம் உண்டு எனக்கு என்ன போட்டு வச்சுடுறேன் கொண்டாங்க
3: ஈஸ்வரையா குழந்தை அங்க போய் நிக்கிறது வரும்
1: சங்கரா நீ ரோசக்காரன் ஏண்டா உம்மனு வர்ற
4: ஆத்த பார்த்த உடனே நான் எங்க அப்பாவை நினைச்சிருந்தேன்
1: நான் என் பிள்ளைய நினைச்சிட்டேன்
4: எங்க அப்பா இருந்த வரைக்கும் இப்படி போகும்போது சாமி கதையெல்லாம் சொல்லி தருவா
1: தெரிஞ்சா சொல்லி கொடுத்துருவோனேப்பா சரி யாரோ எப்போவோ என் காதல போட்டு ஒரு கதையை அவுத்து விடுறேன் ஆத்த தாண்ட வரைக்கும் பொழுது போகணுமே இந்த மாதிரி ஆத்த கிடக்கிறதுக்கு உங்க அப்பாரு மாதிரி வேதம் தெரிஞ்ச ஒருத்தர் படகுல ஏறி இருக்கார் கை நாட்டுக்கார அந்த தோணிக்கார நம்மள மாதிரி படகுல போகையில தோணிக்காரங்கிட்ட கேட்டிருக்காரு ஏன்பா உனக்கு ராமாயணம் தெரியுமான்னு அவன் சொல்லியிருக்கான் எனக்கு தெரியாது சாமின்னு அடடா வாழ்க்கையில் ஒரு 10 வருஷத்தை வீணாக்கி போட்டியே அப்படின்னாரு மகாபாரதம் தெரியுமான்னு கேட்டிருக்காரு அதுக்கும் தெரியாது சாமின்னு சொல்லியிருக்கேன் என்ன பாரு 20 வருஷத்து வீணாக்கி போட்டியா அப்படின்னாரு சரி இந்த கிருஷ்ண உபதேசம் மாதிரி தெரியுமான்னு கேட்டிருக்காரு அதுக்கு அந்த தோணிக்கார தெரியாது சாமின்னு சொல்லியிருக்கேன் போச்சப்பா 30 வருஷத்தை வீணாக்கி போட்டியா அப்படின்னாரு பேசிக்கிட்டே இருக்கையில படகுல ஓட்ட விழுந்து தண்ணி உள்ள வந்துருச்சு இப்ப தோணிக்காரன் திருப்பி அடிச்சிருக்கான் ஏன் ஜாமி உனக்கு நீச்ச தெரியுமான்னு சாஸ்திரி சொல்லிருக்காரு அது தெரியாதுப்பா ஒட்டு மொத்தமா அவன் வாழ்க்கையே போச்சிருக்கான் எப்படி இருக்கு பாரு அதனால பொழப்புக்கு எது தேவையோ அதைத்தான் கத்துக்கணும் நீ என்னடானா வேதம் தான் கத்துக்குவேங்கிற ஆனா உங்க ஆளுங்க கத்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க உன்னை எப்படி கரை சேர்க்க போறேன்னு தெரியலையே ஆமா அது வேற ஒண்ணும் இல்லப்பா இந்த சுடுகாட்டு ஆலமரத்துல துருப்பிடிச்ச ஆணி அடிச்ச மாதிரி நம்ம ஆளுங்க நெஞ்சில சாதிங்கிற ஆணிய ஆழமா அடிச்சு புட்டாங்க அதான் இடைஞ்சல
4: இடைஞ்சல்னா
1: புரியலையா சாதிதான்
4: உங்க பேர் என்ன
1: இந்த கொழுப்பு தானே வேண்டாங்கிறது என் வீட்டு சோத்த தின்னு புட்டு என் தோல்லியே சவாரி செஞ்சு புட்டு என் பேர என்னடு கேக்குற இந்த ஊர்ல கை சூப்புற குழந்தைகிட்ட என் பேர் என்னன்னு கேட்டா கூட வாயிலிருந்து கட்ட வரல எடுத்துட்டு பாலு தேவரன்னு சொல்லிட்டு மறுபடியும் கை சூப்
4: பாலுங்கிறது உங்க பேரு பின்னால இருக்க தேவருங்கிறது நீங்க படிச்சு

0: என் பட்டமா? ஜாதி இல்ல ஜாதி இல்லன்னு சொல்ற நீங்களே மூச்சுக்கு 300 தடவை பாலுதேவர் பரம்பரை பாலுதேவர் பரம்பரைன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே. நான் கரையேறிட்டேன், நீங்க இன்னும் கரையேறாம நிக்கிறீங்களே.
1: ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு வேதம் புதிது திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடரும்.
2: காற்றலையில் மிதந்து வரும் பாடல்கள்,
3: தண்ணிலவு தேனிரைக்க, தாழை மரம் நீர் தெளிக்க, கன்னி மகள் நடைபயின்றே
2: காதோடு காதல் பேசும் கானங்கள்.

0: காத்திருங்கள். தினம்தோறும் இரவு 10 மணிக்கு தேன் மழை. ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நமது முதன்மை அலைவரிசையில் கேட்க மறவாதீர்கள் தேன் மழை.
1: முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் வேதம் புதிது திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடர்கிறது.

யாரு யாருமா? ஆத்தி யாரு தாயே?

எங்க அப்பா சங்கரனுக்கு வேதம் சொல்லி கொடுக்கும் போதெல்லாம் நாலனாவுக்காக எழுந்தண்ணியை விட்டு தர்பயாமின்னு சொல்ற தொழிலுக்கு போக போறானே என் தம்பின்னு என் மனசு கடந்து அடிச்சுக்கோ. அவனை பிஏ எம்ஏன்னு நன்னா படிக்க வச்சு உத்தியோகத்தை அனுப்பணும்னு ஆசைப்பட்ட என் தம்பி படிக்கணும்னு ஆசைப்பட்டதுனாலேயோ என்னமோ நன்னா படிச்சு உங்க பிள்ளைகிட்ட மனசு பறி கொடுத்துட்ட. இப்ப எனக்கு என்ன இருக்கிறது, என் தம்பி ஒருத்தந்தான். அம்மாடி அம்மாடி, நீ என்ன கேட்க போறேன் எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சுப்பா. அது மட்டும் கேட்டுடாது தாய், என் புள்ள என்ன விட்டு போற போறவ இந்த புள்ள இருக்கிறதுனாலதான் இன்னும் என் உசுர கையில புடிச்சுக்கிட்டு இருக்கிற. என் புள்ள டவுனுக்கு அமிச்சு படிக்க வச்சு வருஷத்துல 9 மாசம் பிரிஞ்சிருந்தேன்னு அது நல்லதா போச்சு. என் புள்ள சத்துட்டான்னு என் புள்ள சத்துட்டான்னு என்னால நம்பவே முடியலம்மா. ஏதோ புள்ள படிக்க போயிருக்குன்னு என் மனசு தேத்துக்கிற. என் புள்ள சத்துட்டான்னு என் மனசு விற்கும் போதெல்லாம் இந்த புள்ளைய நினைச்சுதாமா என் மனசு தேத்துக்கிறேன். எந்த ஆசாரமும் சாதியும் உன்னையும் என் புள்ளையும் பிரிச்சதோ அந்த ஆசாரமும் சாதியும் சொல்லி இந்த புள்ளையும் பிரிச்சிடாத தாய், பிரிக்க மாட்டேன். எனக்கு ஒரே ஒரு சத்தியம் மட்டும் பண்ணி கொடுங்க. எந்த காலத்திலையும் என் தம்பி சங்கரனை யார நம்பியும் அநாத ஆக்குன அக்ரஹாரத்துல மட்டும் விட்டுடாதீங்க. எங்க போற, இந்த வீட்டுக்கு மருமகளா வர்றதுக்கு தான் உனக்கு கொடுத்து வைக்கல. ஏன் மகள

0: வீட்டு சேதனத்தோட உன்னை இன்னொரு வீட்டுக்கு நான் அனுப்பிச்சு வைக்கிறேன் தாய்.
1: செத்து
2: நீங்க கையில் எடுத்துட்டு வந்திருக்கீங்களே தேவட்டி, அது வர்ற வழி தெரியறதுக்கா இல்ல என் வீட்டை கொடுத்துறதுக்கா?
3: இப்ப எதுக்குப்பா தயக்கம்? சாதி சனம் பார்க்காம சாமி இல்ல பூதம் இல்லைன்னு சகட்டு மேனிக்கு பேசுனீங்க, அதனால சாமி குத்தத்துல ஊரேல தவிச்சுக்கிட்டு இருக்கு.
4: சாமி சொல்லுங்க.
5: செத்து போனதா சொன்ன அக்ரஹாரத்து வைத்திய உங்க வீட்டுக்கு
2: என்ன பேசுறதுன்னு வீட்லயே யோசிச்சுட்டு வந்திருந்தீர்னா உமக்கு இந்த மாதிரி விக்காது கோபாலயர். ரொம்ப சிரமப்பட வேண்டாம், நானே சொல்றேன். நீங்க எல்லாம் தோஷம்னு நினைக்கிற என் மக வைதேகி இந்த வீட்டில் தான் இருக்கா.
6: தேவர்வாள், என்னால நம்பவே முடியல. செத்து போயிட்டாள் நினைச்சிருந்த பொண்ணு திரும்பவும் உயிரோட வந்து நிக்கிறா. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு தேவரே. சாதாரணமா ஒரு கன்னி பொண்ணு செத்து போயிட்டாள்னா அவளுக்கு செய்ய வேண்டிய கடைசி கர்மாக்களை சர்வம் கிருஷ்ணார்பணமஸ்துன்னு செஞ்சு முடிச்சுடுறோம்.
7: இந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் நாங்க அப்படி செஞ்சு முடிச்சிட்டோம்.
6: அப்படி இருக்குச்சே, அதே பொண்ணு திரும்பவும் உயிரோட வந்து நாமும் அதை ஏத்துண்டா இந்த ஊருக்கே பெரிய அச்சாண்யம் இல்லையா தேவரே?
8: அதனாலதான் சாமி குத்தம் வந்து ஊரே அங்கங்க பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு.
9: ஊர்ல சாமிக்கு சாட்டு கட்டி இருக்கு. சாட்டு கட்டி இருக்கிறப்போ ஊர்ல இருந்து யாரும் வெளியே போக கூடாது, வெளியில இருந்து யாரும் உள்ள வரக்கூடாதுங்கிறது உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்ல.
10: பங்காளி, உங்களுக்கு வேணும்னா சாமி நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், ஆனா நாங்க ஊருக்குள்ள பொண்டாட்டி புள்ளியோட வாழணும்ல.
8: நீங்க வேணும்னா தோஷம் கருதாம வீட்டுக்குள்ள வீம்போட பொண்ணு வச்சிருக்கலாம், ஆனா நாங்க காடு கழியில பயிர் விதைச்சு வச்சிருக்கமே.
10: நாளைக்கு மழை தண்ணி இல்லாம போனா எங்க புள்ளக்குட்டிய கூட புள்ள கவுத்து வைக்கவா முடியும்?
11: மாப்பிள, உங்களுக்கு வேணும்னா சாமி நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், என் தங்கச்சி உங்களுக்கு கொடுத்துருக்கோம்ல, அது குழப்பம் நல்லா இருக்கணும்ல.
10: இது என்ன புறம்போக்கு சொத்தா? வந்தது போனதுல எடுத்துட்டு போறதுக்கு இவ்வளவு நாளா நீங்க சொல்றத நாங்க கேட்டுக்கிட்டு இருந்தோம், இப்ப நாங்க சொல்றத நீங்க கேட்டுதான் ஆகணும்.
8: அந்த பொண்ணும் பிள்ளைய ஊரை விட்டு போகணுங்க, எங்களுக்கு வேண்டியது அதாங்க.
2: மட்டும் பழைய ஆளா இருந்திருந்தா வெட்டருவா வெல்கம் போட தான் நின்றிருந்திருப்பேன். ஆனா இப்ப பாலுங்கிற மனுஷன் நினைக்கிறேன், வீட்டுல மூல முடுக்கல இருந்த வெட்டருவா வேல்கம்பு குத்திட்டு எல்லாத்தையும் தாமரவரணிக்கு தாரவாத்துட்டேன்.
11: சாட்டு கட்ட மீறி ஊருக்குள்ள ஒரு பொண்ணு வந்திருக்கு, தெற்கு தெரு வடக்கு தெருன்னு பத்தி எரிஞ்சுகிட்டு இருக்கு. இப்படியே விட்டா சாஸ்திரி சொன்னது மாதிரி அம்மங்குத்தத்து காலாகி ஊரே காலியாகி சாம்பலாக வேண்டியதா?
2: இம்புட்டு நீங்க நடத்தினதுக்கு அப்புறம் நான் மட்டும் பழைய பாலுவா இருந்திருந்தா ஏண்டா மாடு கட்டி ஏரோட்டுக்கு பதிலா அறிவு கட்டு போய் சாமி தோஷம்னு ஊரை கூட்டி புரட்டு பண்றீங்கன்னு கிண்டலா கேட்டிருப்பேன். நீங்களை சிரிச்சிட்டு போயிருப்பீங்க. சொல்ற நிலைமையில இன்னைக்கு நானும் இல்ல, கேட்கிற நிலைமையில நீங்களும் இல்லப்பா.
6: தேவர்வாள், ஊருடன் பகைக்கின் வேருடன் கெடும்னு சொல்லுவா. இப்ப இந்த ஊரே உங்களுக்கு எதிராக திரண்டு வந்து நிற்கிறது. இனிமேலும் அவளை பகைச்சுக்கிறதுல அர்த்தம் இல்ல. அவ என்ன சொல்றாளோ அதன்படி கேட்டு போங்களேன்.
12: வைதேகிங்கிற ஒரு பொண்ணையும் சங்கரனுங்கிற ஒரு பையனையும் பாலுங்கிற மனுஷன் பழக்க பிரியப்படலாம். அதுக்கு பொறையோடி போன புத்துநோய் மாதிரி சாதியும் மூட நம்பிக்கையும் எவ்வளவு முட்டுக்கட்டையா இருக்கும் நான் நினைக்கல. அடைக்கலமா வந்து சேர்ந்திருக்கிற இந்த பொண்ணும் புள்ளையும் என்னோட குழந்தைக்கு, அதுங்க இந்த ஊரை விட்டு போகணும்னா அது நான் உயிரோடு இருக்கிற வரையில் நடக்காது. சாதியோட பேரை அழிக்கிறதுக்கு இந்த பாலுவோட ரத்தம் தான் தேவைன்னா தேவையான ரத்தத்தை எடுத்துங்க.
13: வெளியே போலாம்.

ದೇವರೇ ಸಕ್ಕರೆ ಸಕ್ಕರೆ

0: இந்த பாலு என்ற மனிதனின் சாவு உங்களுக்கு சம்மதமா? மூட நம்பிக்கை, இரத்த பானம் பருகாமல் உன் ராட்சச தாகம் தீராதா? சராசரி மனிதன் மரணத்தில் மரித்து போகிறான். தத்துவவாதியோ மரணத்தில் தான் பிறக்கிறான். இது அஸ்தமனம் அல்ல, இன்னொரு விடியலுக்கான அஸ்திவாரம். ஒவ்வொரு சமூக மாற்றத்தின் வேர்களிலும் ஒரு சீர்திருத்தக்காரனின் ரத்தம் சிந்தப்பட்டே இருக்கிறது. இந்த பாலு என்ற மனிதனை பலி கொண்டது எது? மதமா, ஜாதியா, மூர்க்கத்தனமா, மூடத்தனமா? இந்த கேள்விகள் போன தலைமுறையோடு போகட்டும். இனி இந்த புதிய தலைமுறை வாழட்டும். இவர்கள் புதிய வேதத்தின் ஆதார சுருதிகள், பழமையின் துப்புள் கொடியிலிருந்து தங்களை துண்டித்துக் கொண்டவர்கள். இவர்களின் இதயம் புதிது, எண்ணம் புதிது, உலகுக்கெல்லாம் இவர்கள் ஓதப்போகும் வேதம் புதிது.
1: நேர்கள் இதுவரை கேட்டது ஜனனி ஹார்ட்ஸ் கிரியேஷன்ஸ் வழங்கிய வேதம் புதிது திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடித்தவர்கள் சத்யராஜ், சரிதா, அமலா, சாருஹாசன், ராஜா, நிழல்கள் ரவி, ஜனகராஜ் மற்றும் பலர். இசை தேவேந்திரன், திரைக்கதை வசனம் கே கண்ணன், இயக்கம் பாரதி ராஜா.

0: நேர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 134வது மன் கி பாத் உரை வரும் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் அன்றிரவு 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆனார் ஆப்பிலும் கேட்கலாம்.
1: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை தினமும் மாலை 5 மணிக்கு பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் பல பாடல்களை கேட்டு மகிழலாம்.

பயனுள்ளதா, பொது அறிவை வளர்க்கக்கூடியதா, நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம். தினமும் காலை 8:02 8:30 நமது முதன்மை அலைவரிசையில் தகவல் தளம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 5 மணி, வருவது பொன்மாலை பொழுது. இன்றைய நிகழ்ச்சியில்

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 5 மணி, வருவது பொன்மாலை பொழுது. இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெறுவது மனம் என்ற சொல் கொண்ட பாடல்கள் கேட்கலாம். நேர்களே, முதலில் மனம் என்றால் என்ன என்பதை பார்ப்போம், பின்னர் திரைப்பட பாடல்களை கேட்போம். சிந்தனை, உணர்வு, அறிவு, கற்பனை மற்றும் நினைவாற்றலின் தொகுப்பே மனமாகும். அந்த வகையில் நீ பார்க்கும் பார்வை மனதில் ஓர் இன்பத்தை காட்டுகிறது. அதனால் என் மனம் விரும்புகிறது உன்னை. இது உணர்வு மனம்.

பி உன்னிகிருஷ்ணன் குரலில் கேட்ட அந்த பாடலின் படம் நேருக்கு நேர். ஒரு முறை நிழலை நீ தொடு, என் பிம்பம் நீயாக இருப்பாய். இந்த பாடலின் இடம்பெறுவது கற்பனை மனம்.

0: கேட்ட பாடலின் படம் நெஞ்சினிலே ஒலித்தது. ஹரிஹரன் சாதனா சர்க்கம் குரல்கள்.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
4: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
0: நேரம் 5:14, 10:00. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்மாலை பொழுது. நிகழ்ச்சியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது மனம் என்ற சொல் கொண்ட பாடல்கள். மனசெல்லாம் மழையே என்று இயற்கை பொருளோடு தன்னை இணைத்து பாடும் பாடலின் இடம்பெறுவது சிந்தனை மனம்.

கேட்ட பாடலின் படம் ஆட்டோகிராஃப். மன் கி பாத் குறித்த அறிவிப்பு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 134வது மன் கி பாத் உரை வரும் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸிலும் ஒளிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் அன்றிரவு 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸிலும் மறு ஒளிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் அண்ட் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம். நேரம் 5:26:15. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்மாலை பொழுது. பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடலின் படம் டிராகன்.

இதுவரை வந்தது பொன்மாலை பொழுது. ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 5:30. நேயர்கள் கேட்கவிருப்பது தேசிய கல்வி மற்றும் ஆராய்ச்சி பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கிய விளம்பரதாரர் நிகழ்ச்சி. ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 6:05. திரை இசை கேட்கலாம். பாடல் வருமுன் விளம்பரம்.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: பாயும் புலி படத்திற்காக வந்தது அமரன் மோளை குரல்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: திரை இசை நிறைவு செய்ய வரும் பாடலின் படம் காவலன்.

0: இதுவரை திரை இசை கேட்டீர்கள். சில நொடிகளில் விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள் ஒளிபரப்பாகும்.
1: ஒரு காலத்துல ஹுக்கும் சிங்க வீட்டுல எல்லாரும் குடச்சல்காரன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா லைட்டோ ஃபேனோ ஓடிட்டு இருந்தா பார்த்தால எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சிடுவாரு. ஏ ராமு, எதுக்கு ஃபேன் ஓடுது? கரண்ட் பில்ல உங்க அப்பனா கட்டுவான். ஆனா இப்ப எல்லாரும் அவரை அன்பு சிங்குன்னு தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா சோலார் பேனல் போட்டதுல இருந்து மீட்டர் முள்ளும் நிம்மதியா தூங்குது, ஹுக்கும் சிங்கும் நிம்மதியா தூங்குறாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். தலைப்புச் செய்திகள். உலக எரிபொருள் சந்தையில் ஸ்திரத்தன்மை, வெளிப்படைத்தன்மை, பாதுகாப்பு மற்றும் நெகிழ்வுத்தன்மையை மேம்படுத்த இந்தியா உள்ளிட்ட குவாட் நாடுகள் உறுதிப்பாடு வெளியிட்டுள்ளன. பிரதமர் திரு நரேந்திர மோடி பதவியேற்ற பின்னர் நாட்டின் தன்னம்பிக்கை மீட்கப்பட்டு கலாச்சார மறுமலர்ச்சியும் பெருகியுள்ளதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார்.

0: தமிழகத்தில் மற்றொரு அஇஅதிமுக எம்எல்ஏ திரு இசகி சுப்பையா சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். புதுச்சேரி ஜிப்மர் வளாகத்தில் இளம் தலைமுறையினருக்கு ஏற்ற அடுத்த தலைமுறை என்ஜென் அஞ்சலகம் இன்று திறக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். உலக அளவிலான எரிபொருள் சந்தையில் ஸ்திரத்தன்மை, வெளிப்படைத்தன்மை, பாதுகாப்பு மற்றும் நெகிழ்வு தன்மையை மேம்படுத்த இந்தியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், அமெரிக்கா ஆகிய குவாட் நாடுகள் தங்களின் உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தியுள்ளன. இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் எரிசக்தி பாதுகாப்பு குறித்து இன்று புதுடெல்லியில் குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் வெளியான அறிக்கையில் இவ்வாறு வலியுறுத்தப்பட்டது. ஹோர்முஸ் நீரிணை உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் எண்ணெய் மற்றும் சரக்கு கப்பல்கள் தடையின்றி பயணிப்பதை உறுதிப்படுத்த வேண்டியதன் அவசியம் குறித்தும் குவாட் நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. உலக அளவிலான எரிசக்தி சந்தையில் பாதிப்பு ஏற்படும் போது பரஸ்பர எரிசக்தி பாதுகாப்பிற்கான ஒத்துழைப்பை வலுப்படுத்திக் கொள்ளவும் குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் ஒப்புக்கொண்டுள்ளனர். வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ, ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் திரு பென்னி வாங், ஜப்பானிய வெளியுறவு அமைச்சர் திரு தோஷிமிட்சு மோட்டகி ஆகியோர் கலந்து கொண்டனர். அமெரிக்க வெளியுறவு அமைச்சரின் இந்திய பயணத்தின் போது முக்கிய கனிமங்கள் மற்றும் அபூர்வ தனிமங்களின் விநியோகம் மற்றும் பயன்பாடு குறித்து இரு நாடுகளுக்கும் இடையே முக்கிய கட்டமைப்பு விதிகளும் இறுதியாகி உள்ளன. பிரதமர் திரு நரேந்திர மோடி பதவியேற்ற பின்னர் நாட்டின் தன்னம்பிக்கை மீட்கப்பட்டு கலாச்சார மறுமலர்ச்சியும் பெருகியுள்ளதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் கூறியுள்ளார். பிரதமராக திரு நரேந்திர மோடி பதவியேற்று இன்றுடன் 12 ஆண்டுகள் ஆவதை ஒட்டி சமூக ஊடகத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். நாட்டிற்கே முதலிடம் என்ற அடிப்படையில் மக்களுக்கு நல்லாட்சி வழங்குவதில் அரசின் இந்த 12 ஆண்டு பயணம் முன்னேறிய இந்தியாவை உருவாக்குவதற்கான வலுவான அடித்தளமாகவே திகழ்வதாக அவர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து கூடுதல் தகவல்கள்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசின் கொள்கை ஆவணங்களை மாற்றத்திற்கான கருவியாகவே மாற்றியிருப்பதாகவும், அனைவருக்கும் வளர்ச்சி, அனைவருக்கும் ஆதரவு, அனைவருக்கும் நம்பிக்கை, அனைவரின் முயற்சி என்பதே அரசின் தாரக மந்திரம் என்றும் திரு நிதின் நவீன் கூறியுள்ளார். பாரம்பரியத்துடன் கூடிய வளர்ச்சி என்னும் அரசின் கொள்கையினால் நாட்டில் நவீன உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படும் அதேவேளை கலாச்சார பெருமிதமும் வலுப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா தற்போது சொந்த இறையாண்மையை காத்துக்கொள்ளும் திறன் படைத்த வலுவான பாதுகாப்பான நாடாக உலக அரங்கில் நிற்பதாக அவர் மேலும் கூறியுள்ளார். பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்டவர்களும் அரசின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்து செய்தி வெளியிட்டுள்ளனர்.
0: மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் பிரதமர் திரு நரேந்திர மோடியுடனான தமது நீண்டகால அனுபவங்கள் குறித்து அப்னா பண் என்ற தலைப்பில் எழுதியுள்ள நூலை இன்று புதுடெல்லியில் முன்னாள் குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு வெளியிட்டார். குஜராத் முதலமைச்சராக திரு நரேந்திர மோடியும் மத்திய பிரதேச முதலமைச்சராக திரு சௌஹானும் இருந்தபோது இருவரும் இணைந்து இரு மாநில மக்களின் நலனுக்கு பாடுபட்ட விதம் குறித்து இந்நூலில் விவரிக்கப்பட்டுள்ளது. வளர்ந்து வரும் அரசியல்வாதிகள் உள்பட அனைவரும் இந்நூலை படிக்க வேண்டியது அவசியம் என திரு வெங்கையா நாயுடு தமது உரையில் கூறினார். முன்னாள் பிரதமர் திரு தேவகவுடா, மத்திய அமைச்சர்கள் திரு மனோகர்லால், டாக்டர் மன்சுக் மாண்டவியா, மத்திய பிரதேச முதலமைச்சர் திரு மோகன் யாதவ், டெல்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலரும் நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டனர். இன்டர்நெட் சேவை அதிகம் இல்லாத பகுதிகள் மற்றும் இதர பகுதிகளில் சிறு அளவிலான ஹாட்ஸ்பாட் மையங்கள் மூலம் பயனர்களுக்கு இன்டர்நெட் இணைப்பு வழங்குவதற்கான பிஎம் வாணி திட்டத்தின் கீழ் பயனர்களின் வசதிக்கான பல்வேறு புதிய சீர்திருத்தங்களை மத்திய அரசு அறிவித்துள்ளது. QR கோடு மூலமான பயனர் அங்கீகாரம், எளிய ஹாட்ஸ்பாட் பெயர்கள், குறைந்த கட்டணத்தில் குறுகிய காலத்திற்கான சேவை திட்டங்கள் போன்ற அம்சங்கள் இதில் அடங்கும். வரும் ஜூலை மாதத்திற்குள் இப்புதிய வசதிகள் பயனர்களுக்கு கிடைப்பதை உறுதிப்படுத்துமாறு பிஎம் வாணி திட்டத்துடன் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினருக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று ராஜஸ்தானில் பாகிஸ்தான் உடனான சர்வதேச எல்லைப்பகுதியில் உள்ள சஞ்சு புறக்காவல் நிலையத்திற்கு நேரில் சென்று எல்லை பாதுகாப்பு படையினருடன் கலந்துரையாடினார். எல்லைப் பகுதிகளுக்கான துடிப்பான கிராமங்கள் திட்டத்தின் 2ம் கட்ட பணிகளையும் அவர் தொடக்கி வைத்தார். ராஜஸ்தான் முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மா, மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மேக்வால் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @@news_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்திலும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்திலும், @RNUPuducherry என்ற யூடியூப் சேனலிலும் கேட்கலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தில் மற்றொரு அஇஅதிமுக எம்எல்ஏ திரு இசகி சுப்பையாவும் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ஆளும் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்துள்ளார். இதையும் சேர்த்து திரு எஸ்பி வேலுமணி தலைமையிலான அஇஅதிமுக அணியிலிருந்து விலகி ஆளும் கட்சியில் சேர்ந்த எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரித்துள்ளது. இந்த அணியைச் சேர்ந்த 3 எம்எல்ஏக்கள் நேற்று

0: சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தனர். ராஜினாமா கடிதங்கள் உரிய நடைமுறைகளின் கீழ் ஏற்கப்பட்டுள்ளதாக சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து தமிழக சட்டமன்றத்தில் அஇஅதிமுகவின் வலு குறைந்துள்ளது. இதற்கிடையே எம்எல்ஏக்களின் ராஜினாமாவை ஏற்கும்போது கட்சித்தாவல் தடை சட்ட விதிகளை பின்பற்ற கோரி அஇஅதிமுக சட்டப்பேரவைத் தலைவரிடம் கடிதம் கொடுத்துள்ளது. ஆளும் தமிழக வெற்றிக் கழகம் குதிரை பேரத்தில் ஈடுபடுவதாகவும் அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. இந்திய அஞ்சல் துறை சார்பில் புதுச்சேரி ஜிப்மர் வளாகத்தில் இளம் தலைமுறையினர் உள்பட அனைத்து வாடிக்கையாளர்களையும் கவரும் விதத்தில் இலவச வைஃபை உள்ளிட்ட அதிநவீன வசதிகளுடன் மேம்படுத்தப்பட்ட அடுத்த தலைமுறை எஞ்சன் அஞ்சலகம் இன்று தொடங்கப்பட்டது. ஜிப்மர் துணை இயக்குனர் திரு ரங்கபாஷ்யம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அதிநவீன அஞ்சலகத்தை திறந்து வைத்தார். சென்னை மாநகர் மண்டல அஞ்சல் துறை இயக்குனர் மேஜர் மனோஜ், புதுச்சேரி அஞ்சல் கோட்ட முதுநிலை கண்காணிப்பாளர் திருமதி இனக்கொள்ளு காவியா உள்பட மூத்த அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். மேஜர் மனோஜ் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசுகையில்,
1: இந்திய அஞ்சலகத்துறையுடைய ஒரு புது முயற்சி, நம்ம நெக்ஸ்ட் ஜென் பீப்புள், அதாவது ஜென்ஜி அந்த அப்புறம் வந்த தலைமுறையினரை நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கிற சர்வீசஸ், அங்கே இருக்கிற ஃபைனான்ஷியல் சர்வீசஸ், மெயில் சர்வீசஸ், ப்ராடக்ட்ஸ், இது எல்லாமே வந்துட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மேம்பாட்டை பண்ணி அவங்களை கவரக்கூடிய வகையில் வந்துட்டு இந்த முயற்சிகளை முன்னெடுத்து கொண்டு இருக்கிறோம். சென்னை சிட்டி ரீஜனை பொறுத்த வரைக்கும் புது தலைமுறையினருக்கு நெக்ஸ்ட் ஜென் போஸ்ட் ஆஃபீஸாக வந்துட்டு உருவகப்படுத்துறது இது மூன்றாவது முயற்சி. தபால் துறை சேவையானது வந்துட்டு டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளது. ஏன்னா இதை தான் வந்துட்டு இப்போ புதிய தலைமுறை விரும்புகிறாங்க. ஜஸ்ட் ஒரு QR கோடு மூலமாவோ அது மாதிரி வந்துட்டு ஒரு டிஜிட்டல் பாஸ் மிஷின் வச்சிருக்கோம். அது மூலமா வந்துட்டு என்ன மெயில் சர்வீஸ் இல்ல ஃபைனான்சியல் சர்வீஸ் அவங்க பெற்றுக்கொண்டு எளிதாக வந்துட்டு அவங்க பண பரிவர்த்தனைகளை பண்ணிட்டு முடிச்சுட்டு எளிதாக அவங்க கிளம்பலாம்.
0: தென்மேற்கு பருவமழை இன்று அல்லது நாளை வாக்கில் கேரளத்தை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜூன் 1ஆம் தேதி கேரளத்தில் பருவமழை தொடங்குவது வழக்கம் என்ற நிலையில் மாநிலத்தின் தென் பகுதிகளில் இன்றே பரவலாக மழை பெய்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கிடையே தமிழகத்திலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் ஜூன் 1ஆம் தேதி வரை மழை நீடிக்கலாம் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று தமிழகத்தின் ஓரிரு இடங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை திருப்பூர் மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, சேலம், ஈரோடு, தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 30ஆம் தேதி வரையிலான காலகட்டத்தில் தமிழக உள்பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என்றும், கடலோர தமிழகத்தில் வெப்பநிலை மற்றும் ஈரப்பதம் அதிகமாகும் பட்சத்தில் அசௌகரியம் ஏற்படலாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகம் உள்ள தமிழக கடலோர பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். வேதாரண்யம் கடற்கரைக்கு அப்பால் பலத்த காற்று மற்றும் கொந்தளிப்பினால் கவிழ்ந்து போன படகு ஒன்றில் இருந்து 3 மீனவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். காணாமல் போன மற்றொரு மீனவரை தேடும் பணிகளில் கடலோர காவல் படையினர் மற்றும் கடலோர காவல் நிலைய போலீசார் உள்ளூர் மீனவர்களுடன் இணைந்து ஈடுபட்டு வருகின்றனர். ஐபிஎல் கிரிக்கெட்டில் இன்று 7:30 தரம்சாலாவில் நடைபெறும் 1வது குவாலிஃபயர் போட்டியில் பெங்களூரு குஜராத் அணிகள் மோதவுள்ளன. இப்போட்டியில் வெற்றி பெறும் அணி நேரடியாக இறுதிப் போட்டிக்கு முன்னேறும். இன்றைய போட்டியில் தோல்வியடையும் அணிக்கு 2வது குவாலிஃபயர் போட்டியில் மற்றொரு வாய்ப்பு கிடைக்கும். நியூ சண்டிகரில் நாளை நடைபெறவுள்ள எலிமினேட்டர் போட்டியில் ஹைதராபாத் ராஜஸ்தான் அணிகள் மோதவுள்ளன. எலிமினேட்டர் போட்டியில் வெற்றி பெறும் அணி 2வது குவாலிஃபயர் போட்டிக்கு தகுதி பெறும். 2025-26 நிதியாண்டில் கதர் கிராம தொழில் வாரியத்தின் வருடாந்திர விற்பனை 1,87,000 கோடி ரூபாய்க்கு அதிகரித்து புதிய மைல்கல் எட்டப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் லட்சக்கணக்கிலான ஊரக கலைஞர்கள் கடுமையாக உழைத்து இந்த சாதனையை எட்டியிருப்பதாக KVIC தலைவர் திரு மனோஜ்குமார் இன்று புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் கூறினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலக எரிபொருள் சந்தையில் ஸ்திரத்தன்மை, வெளிப்படைத்தன்மை, பாதுகாப்பு மற்றும் நெகிழ்வுத்தன்மையை மேம்படுத்த இந்தியா உள்ளிட்ட குவாட் நாடுகள் உறுதிப்பாடு வெளியிட்டுள்ளன. பிரதமர் திரு நரேந்திர மோடி பதவியேற்ற பின்னர் நாட்டின் தன்னம்பிக்கை மீட்கப்பட்டு கலாச்சார மறுமலர்ச்சியும் பெருகியுள்ளதாக BJP தலைவர் திரு நிதின் நவீன் கூறியுள்ளார். தமிழகத்தில் மற்றொரு அஇஅதிமுக MLA திரு இசகி சுப்பையா சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். புதுச்சேரி ஜிப்மர் வளாகத்தில் இளம் தலைமுறையினருக்கு ஏற்ற அடுத்த தலைமுறை எஞ்சன் அஞ்சலகம் இன்று திறக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 6:15. வருவது மனோரஞ்சிதம். மனோரஞ்சிதம் கொண்டு வரும் முதல் பாடலை பாடியிருப்பவர் S. சௌமியா.

நேரம் 6:33:25. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மனோரஞ்சதம். மனோரஞ்சதம் கொண்டு வரும் அடுத்த பாடலை பாடியிருப்பவர்கள் ராகம் சகோதரிகள்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 6:45. மனோரஞ்சன் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடலை பாடியிருப்பவர் பி. உன்னிகிருஷ்ணன்.

இதுவரை வந்தது மனோரஞ்சதம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 6:50. நிகழ்ச்சி நிரல். நமது நிலையம் இந்த ஒளிபரப்பிலும் நாளையும் வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்கலாம். முதலில் இந்த ஒளிபரப்பில் 7:00 முதல் 7:15 வரையிலும், பின்னர் 8:00 முதல் 8:58 வரையிலும் திரை இசை கேட்கலாம். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம், உழவருடன் சந்திப்பு, விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் இளமங்கலம் உழவர் ஆர் முருகன் அவர்களுடன் நேர்முகம், நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். நாட்டுப்புற பாடல் பன்னிச்செய்தி ஆகியவை இடம்பெறும். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல்.

9:30 சங்கீத வானிலை, 10 மணிக்கு தென்மழை, 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவுபெறும். இதனிடையே 9:00 - 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 8:58 செய்தி சுருக்கம் கேட்கலாம். இனி நாளைய நிகழ்ச்சிகள். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் இரா பூபாலன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம் சேவை செய்திகள். 6:15 குழவர்களுக்கான செய்திகள். அதிக லாபம் தரும் உளுந்து பயிர் குறித்து காத்தமுத்து கருத்துமுத்து ஆகியோரின் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 6:45 மாநில செய்திகள். 6:55 சூழல் அறிவும் இயற்கை வேளாண்மையும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் தொடர்ச்சியினை கேட்கலாம். வாசிப்பவர் முனைவர் ஏ. சண்முகம் அவர்கள். 7:00 புதுவை புதுமை சிந்தனை மலர். 7:02 தமிழமுது. தமிழ் மொழியின் வரலாற்று சிறப்புகள் குறித்து புதுச்சேரி தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் தமிழ்துறை தலைவர் முனைவர் க. ரேவதி அவர்கள் வழங்கும் உரை. 7:25 நலமாய் வாழ. சர்க்கரை நோயின் வகைகள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் பொது மருத்துவத்துறை பேராசிரியர் டாக்டர் பாலமுருகேசன் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா. 8:02 பின்னர் 8:30 தகவல் தளம். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கொடைக்கான நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 9:00 அரங்கிசை நிகழ்ச்சி. ஜே ஏ ஜெயந்த் அவர்கள் வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை. வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின். உம்மையாள்புரம் மாலி அவர்கள் மிருதங்கம். ஆதம்பாக்கம் கே. சங்கர் அவர்கள் கடம். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு பிறரை மகிழ்வித்த தருணம். நெறிப்படுத்துவர் வித்யா அவர்கள். 12:00 உழைப்பவர் அரங்கம். கடற் சிப்பி சங்குகளில் பொம்மைகள் செய்யும் மற்றும் ஓவியம் வரையும் கைவினை கலைஞர் ஏ. முருகையன் அவர்களுடனான ஒரு சந்திப்பு. சந்தித்து உரையாடுபவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 12:30 பன்னிசை மாலை நிகழ்ச்சி. டாக்டர் சீர்காழி ஜி. சிவசிதம்பரம் அவர்கள் பாடிய வடலூர் ராமலிங்க சுவாமிகள் திருவருட்பா கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே. விஜயலட்சுமி அவர்கள். 1:00 மகளிர் நேரம். பெண்களின் வயது மாற்றங்கள் ஹார்மோன் சமநிலையில் ஒரு பார்வை குறித்து புதுவை பல்கலைக்கழக சமுதாய கல்லூரியின் உயிர் வேதியியல் துறை உதவி பேராசிரியர் திருமதி டி. வரலட்சுமி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஆஜய் ஆஷா. 2:15 என்றும் இனியவை. 2:55 வானில் இருக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் எம். எஸ். கோபாலகிருஷ்ணன் அவர்கள் வாசித்துள்ள வயலின் இசை இடம்பெறும். 4:00 ருத்ரா திரைப்பட ஒளிச்சித்திரம் கேட்கலாம். இசை கங்கை அமரன் அவர்கள். திரைக்கதை கே. பாக்கியராஜ் அவர்கள். இயக்கம் சசிமோகன் அவர்கள். 5:00 பொன்மாலை பொழுது நெஞ்சம் என்ற தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:00 திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். நாளை இரவு 7:00 - 7:15 வரையிலும், 8:00 - 8:30 வரையிலும், பின்னர் 8:45 - 8:58 வரையிலும் திரை இசை இடம்பெறும். 8:30 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் இதில் மூத்த பத்திரிகையாளர் ஷாம் அவர்களுடன் சிறப்பு நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம். பயிர் வகைகளில் தற்சார்பு அடைவதற்கான ஆத்ம நிர்பாரத திட்டம் குறித்து புதுச்சேரி வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறையின் வேளாண் அலுவலர் எம். தேன்மொழி அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதி கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். 9:15 ஸ்பாட்லைட். 9:30 சங்கீத வானிலை. 10:00 தேன்மழை. 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே 6:00 - 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், 6:05 - 8:15 பிற்பகல், 2:00 - 3:05 இரவு, 9:00 - 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 7:15 - 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். 8:00 - 10:00 - 11:00 இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இதுவரை நமது நிலையம்

இனி 102.8 எஃப்எம் ரெயின்போ புதுவையில் இன்றும் நாளையும் இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் குறித்து அறிவிப்பு கேட்கலாம். இந்த ஒளிபரப்பில் இரவு 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8:00 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம், 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல், 9:15 முதல் 11:00 வரை தென்சிந்து தேவானம், 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 102.8 எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே 9:11:15 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 7:15 தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 7:00-8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இனி நாளைய நிகழ்ச்சிகள். காலை 7:30 வணக்கம் மக்களே, 8:02-8:30 நம்ம புதுவை நேரலில் இணைகிறார் ஆர்ஜே சோனியா, 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 9:02 இணைய வழி நேயர் விருப்பம், 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ, 11:02 மேடி மேஜிக், 12:02 வரலாற்றில் இன்று, 12:50 புதின பக்கங்கள், ராஜகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர், வாசிப்பவர் ஸ்ரீவெளிப்புத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள், 1:02 ஆய் சிநேகிதே நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாள் பெண்களுக்கான ஆலோசனைகள் நேரலையில் இணைகிறார் புதுச்சேரி மாற்றுத்திறனாளிகளுக்கான மைய வேலைவாய்ப்புத்துறை உதவி இயக்குனர் திருமதி பி லைஜு அவர்கள். 2:15 காலத்தை வென்ற காணங்கள், 3:00 ஹலோ டாக்டர், சரி செய்யக்கூடிய பிறவி குறைபாடு என்ற தலைப்பில் நேரலில் இணைகிறார் புதுச்சேரி இந்திராகாந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் எலும்பியல் துறை மருத்துவர் டாக்டர் அருண் சந்தர் அவர்கள். 4:00 கட் கேமரா ரோலிங் கேமடி ஷோ, 5:00 அலையோடு விளையாடு நேரலில் இணைகிற ஆர்ஜே ஆனந்தகுமார், 6:20 முதல் 7:00 வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8:00 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம், 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை ஏஞ்சல், 9:15 செய்தி சுடர் சென்னை ஏஞ்சல், 9:30 முதல் 11:00 வரை தேன் சிந்துதே வானம், 11:00 நிகழ்ச்சி நேரல், 11:10 புதுவை வானொலியின் எஃப்எம் பிரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸ் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15, பிற்பகல் 2:00, இரவு 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 7:00 முதல் பகல் 1:00 வரை மணிக்கொரு முறையும், இரவு 7:00-8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இதுவரை 102.8 எஃப்எம் ரெயின்போவில் இந்த ஒலிபரப்பிலும் நாளையும் வழங்கவுள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்டீர்கள்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 7 மணி. திரை இசை கேட்கலாம். பாடல் வருமுன் விளம்பரம்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: சத்யபிரகாஷ் சின்மயி குரல்களில் கேட்ட அந்த பாடலின் படம் அடங்க மறு.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: நேரம் 7:06. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை.

இதுவரை திரை இசை கேட்டீர்கள். சில நொடிகளில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தோ பசிபிக் மண்டலத்தில் தடையற்ற பொருளாதார நடவடிக்கையை உறுதி செய்ய குவாட் நாடுகள் அமைப்பு உறுதிபூண்டுள்ளதாக இந்தியா கூறியுள்ளது. ஊடுருவல் உள்ளிட்ட காரணங்களால் மக்கள் தொகையில் ஏற்படும் மாற்றத்தை கண்காணிக்க மத்திய அரசு உயர்மட்ட குழுவை அமைத்துள்ளது. பெட்ரோலியப் பொருட்களின் விலையை கட்டுக்குள் வைத்திருப்பதற்கான நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான இணை அமைச்சர் திரு சுரேஷ் கோபி தெரிவித்துள்ளார். கிழக்கு லெபனான் பகுதியில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 12 பேர் உயிரிழந்தனர். மால்டோவா சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தோ பசிபிக் மண்டலத்தில் தடையற்ற பொருளாதார நடவடிக்கையை உறுதி செய்ய குவாட் நாடுகள் அமைப்பு

0: உறுதிபூண்டுள்ளதாக இந்தியா கூறியுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் மாநாட்டை ஒட்டி நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் இதனை தெரிவித்த வெளியுறவுத்துறை கூடுதல் செயலர் திரு நாகராஜ் நாயுடு, கடல்சார் பாதுகாப்பு, பொருளாதார மேம்பாடு, பேரிடர் கால மீட்பு மற்றும் நிவாரண உதவி ஆகியவற்றுக்கு உறுப்பு நாடுகள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்தோ பசிபிக் கடல்சார் கண்காணிப்பு அமைப்பு இன்று தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். தீவிரவாத தடுப்பு நடவடிக்கைகளுக்கு இது பெரிதும் உதவிடும் என்றும் அவர் கூறினார். தீவிரவாதத்தை எந்த வடிவிலும் அனுமதிப்பதில்லை என்று குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் இம்மாநாட்டில் தெரிவித்திருப்பதாகவும் அவர் கூறினார். பகல்காம் தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்து குவாட் அமைப்பு கூட்டறிக்கை வெளியிட்டதாகவும் திரு நாகராஜ் நாயுடு கூறினார். ஊடுருவல் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் நாட்டின் மக்கள் தொகை அதிகரிப்பதை கட்டுப்படுத்த ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி திரு பிரகாஷ் பிரபாகர் நவுலேக்கர் தலைமையில் உயர்மட்ட குழு ஒன்றை மத்திய அரசு அமைத்துள்ளது. இந்த தகவலை சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ள மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையர், ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி துர்கா சங்கர் மிஸ்ரா, ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி திரு பாலாஜி ஸ்ரீவத்சவா, பொருளாதார நிபுணர் டாக்டர் ஷமிகா ரவி ஆகியோர் இக்குழுவில் இடம்பெற்றுள்ளனர். இக்குழுவின் உறுப்பினர் செயலராக உள்துறை அமைச்சகத்தின் இணைச் செயலர் செயல்படுவார் என்றும் அவர் தெரிவித்தார். ஊடுருவல் உள்ளிட்ட காரணங்களால் மக்கள் தொகையில் ஏற்படும் மாற்றங்கள் பெரும் சவாலாக உள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். சட்டவிரோத குடியேற்றம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை இந்த உயர்மட்ட குழு ஆய்வு செய்து மக்கள் தொகை கணக்கெடுப்பில் உள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் என்றும் திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வரும் நெடுஞ்சாலை திட்டப் பணிகளின் முன்னேற்றம் குறித்து மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி இன்று ஆய்வு மேற்கொண்டார். பஞ்சாபில் 4000 கிலோமீட்டர் தூர நெடுஞ்சாலைகள், ஹரியானா தில்லி பகுதியில் 3000 கிலோமீட்டர் தூர நெடுஞ்சாலைகள் குறித்து அவர் ஆய்வு செய்தார். திட்டப்பணிகளை குறிப்பிட்ட காலத்தில் முடிப்பதற்கான நடவடிக்கையை துரிதப்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துதல், தரமான கட்டமைப்பை உறுதி செய்தல் போன்றவற்றிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்றும் திரு நிதின் கட்கரி அறிவுறுத்தினார். காதி கிராம தொழில்கள் ஆணையம் கடந்த நிதியாண்டில் 187,000 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டி வரலாற்று சாதனை படைத்துள்ளதாக அதன் தலைவர் திரு மனோஜ்குமார் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசின் கொள்கை காரணமாகவும் ஊரகப் பகுதிகளில் வாழும் கைவினைக் கலைஞர்களின் கடும் உழைப்பின் மூலமும் இந்த சாதனை எட்டப்பட்டுள்ளதாக கூறினார். காதி கிராம தொழில்கள் ஆணையம் 2 கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு அளித்து வருவதாகவும் இதில் 80% பேர் மகளிர் என்றும் அவர் தெரிவித்தார். 12 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த ஆணையத்தின் வருவாய் 30,000 கோடி ரூபாயாக இருந்ததாக அவர் குறிப்பிட்டார். காதி பொருட்களின் விற்பனையை அதிகரிக்க பிரத்யேக மின் வணிக தளம் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் திரு மனோஜ்குமார் கூறினார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இன்று நேரிட்ட இருவேறு சாலை விபத்துகளில் 10 பேர் உயிரிழந்தனர். உனாவா மாவட்டத்தில் ஆக்ரா லக்னோ விரைவுச் சாலையில் பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 6 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த 10 பேர் லக்னோ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பாராபங்கி மாவட்டத்தின் பூர்வாஞ்சல் விரைவுச் சாலையில் கார் ஒன்று விபத்துக்குள்ளானதில் 4 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்துகளில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தின் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலையில் நான்கு வழி திருவாரூர் புறவழிச்சாலை அமைக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி, இந்த புதிய வழித்தடத்தின் மூலம் திருச்சி, கோவை, நாகப்பட்டினம், காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் தொழில் மற்றும் பொருளாதார வளர்ச்சி மேம்படும் என்று கூறியுள்ளார். இதனிடையே இந்த நெடுஞ்சாலை திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு தமிழக மக்கள் சார்பில்

0: நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக மாநில பிஜேபி தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். பெட்ரோலியப் பொருட்களின் விலையை கட்டுக்குள் வைத்திருப்பதற்கான நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேற்காசிய போர் சூழல் போன்றவற்றால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை கடுமையாக உயர்ந்துள்ள போதிலும் பொதுமக்களுக்கு விலையை உயர்த்தாமல் கடந்த சில மாதங்களாக பெட்ரோலியப் பொருட்கள் விநியோகிக்கப்பட்டு வந்ததாக தெரிவித்தார். எண்ணெய் நிறுவனங்களுக்கு ஏற்படும் இழப்பை ஈடுகட்டும் வகையில் அதனை சமநிலைப்படுத்தும் விதமாக தற்போது அவற்றின் விலையில் சிறிய அளவில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு சுரேஷ் கோபி கூறினார். நடப்பாண்டுக்கான பத்ம விருதுகள் நேற்று புதுதில்லியில் வழங்கப்பட்டன. தமிழகத்தைச் சேர்ந்த ஓதுவார் திரு சுவாமிநாதன் பத்மஸ்ரீ விருது பெற்றது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். இத்தகைய அங்கீகாரத்தை வழங்கியுள்ள மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு சுவாமிநாதன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: நம்முடைய இந்திய பெருநாட்டிலே தமிழகத்திற்கு ஒரு தனி சிறப்புடைய நாடாக நாங்கள் எல்லாம் உணர்கின்றோம். தேவார திருமுறை திருமடங்களிலும் ஆலயங்களிலும் வளர்த்த பெருமை ஓதுவாமூர்த்திகளுக்கே உரியதாகும். அன்று தொட்டு இன்று வரை அதை அவர்கள் காப்பாற்றி வருகின்றார்கள். இன்றைய நிலையில் மத்திய அரசு பத்ம விருதினை வழங்கி இருக்கின்றார்கள். இந்த நிலைமைக்கு எங்களுக்கெல்லாம் உதவி புரிந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவிப்பதோடு மத்திய அரசினுடைய தலைமைக்கும் செயல்படுத்துகின்ற நிலையங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
0: சர்வதேச அளவில் போதைப்பொருள் கடத்தல் தொடர்பாக சென்னை, மதுரை ஆகிய நகரங்களின் 5 இடங்களில் அமலாக்கத்துறையினர் இன்று சோதனை மேற்கொண்டனர். சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் குற்றவாளி ஜான் பிரிட்டோ உள்ளிட்டவர்களுக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட 2 புகார்கள் தொடர்பாக இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டன. சர்வதேச அளவில் பெருமளவிலான போதைப்பொருட்கள் கடத்தல் நடைபெற்றிருப்பதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். இலங்கை வழியாக 258 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப்பொருட்கள் கடத்தப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். கிழக்கு லெபனான் பகுதியில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 12 பேர் உயிரிழந்தனர். வேகா பள்ளத்தாக்கில் ஹிஸ்புல்லா அமைப்பின் முகாம்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பின் முகாம்கள் மீது தாக்குதல் நடத்த தாம் உத்தரவிட்டுள்ளதாக இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நேதன்யாகு தெரிவித்துள்ளார். கிழக்கு லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லாவின் கட்டமைப்புகளை அழிக்க இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இஸ்ரேல் லெபனான் இடையே அமைதி பேச்சுவார்த்தை அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் இந்த வாரம் நடைபெறவுள்ள நிலையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதனிடையே தெற்கு லெபனானில் இஸ்ரேல் ராணுவத்தின் மீது ஹிஸ்புல்லா அமைப்பு தொடர்ந்து தாக்குதலை நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. மால்டோவா சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-4, 6-2 என்ற செட் கணக்கில் உஸ்பெகிஸ்தானின் செர்கே ஃபோமினை வென்றார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-17, 21-18 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் புத்ரி பர்னானியை வென்றார். இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்செலோ இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள 1வது குவாலிஃபயர் ஆட்டத்தில் பெங்களூரு அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. தரம்சாலாவில் நடைபெறவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற குஜராத் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தோ பசிபிக் மண்டலத்தில் தடையற்ற பொருளாதார நடவடிக்கையை உறுதி செய்ய குவாட் நாடுகள் அமைப்பு உறுதி பூண்டுள்ளதாக இந்தியா கூறியுள்ளது. ஊடுருவல் உள்ளிட்ட காரணங்களால் மக்கள் தொகையில் ஏற்படும் மாற்றத்தை கண்காணிக்க மத்திய அரசு உயர்மட்ட குழுவை அமைத்துள்ளது. பெட்ரோலியப் பொருட்களின் விலையை கட்டுக்குள் வைத்திருப்பதற்கான நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி தெரிவித்துள்ளார். கிழக்கு லெபனான் பகுதியில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 12 பேர் உயிரிழந்தனர். மால்டோவா சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம், நேரம் 7:25:32. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். அறிவிப்புகள் வரும் முன் விளம்பரம்.
3: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: உழவர் அடையாள எண்ணின் முக்கியத்துவம் குறித்து விழுப்புரம் வேளாண்மை இணை

இயக்குனர் அவர்கள் கூறியுள்ளதாவது, உழவர் அடையாள எண் என்பது விவசாயிகளுக்கான ஒருங்கிணைந்த டிஜிட்டல் அடையாளமாகும். இது ஆதார் மற்றும் நிலப்பதிவுகளுடன் இணைக்கப்பட்ட விவசாயிகளின் தனித்துவமான டிஜிட்டல் அடையாள எண் ஆகும். இது மத்திய அரசின் அக்ரிஸ்ட் மூலம் வழங்கப்படுகிறது. இது அரசின் மானியங்கள், பயிர் காப்பீடு மற்றும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை பெற அவசியமாகும். முக்கிய பயன்கள்: மானிய விலையில் விதைகள் மற்றும் உரங்கள் பெறலாம், பயிர் காப்பீட்டு திட்டத்தின் பயன் பெறலாம், இயற்கை பேரிடர் நிவாரண உதவி பெறலாம், விவசாயிகளுக்கான ஓய்வு ஊதியம் பெறலாம், கல்வி திருமண உதவித்தொகை பெறலாம். அரசு வழங்கும் அனைத்து விவசாய நலத்திட்டங்களையும் ஒரே குறியீட்டு எண் மூலம் பெறலாம். விண்ணப்பிக்கும் முறை: அருகிலுள்ள பொது சேவை மையம் மூலமாக பதிவு செய்யலாம். உங்கள் கிராம வேளாண்மை விரிவாக்க அலுவலரை தொடர்பு கொள்ளலாம். ஃபார்மர் ரிஜிஸ்டரி TN என்ற செயலி மூலமாகவும் முன்பதிவு செய்யலாம். தேவையான ஆவணங்கள்: ஆதார் அட்டை, பட்டா, சிட்டா, நில ஆவணங்கள், வங்கி கணக்கு புத்தகம், பாஸ்போர்ட் அளவு புகைப்படம், மொபைல் எண். இவ்வாறு விழுப்புரம் வேளாண்மை இணை இயக்குனர் அவர்கள் தெரிவித்துள்ளார். பசுந்தொழி உரத்தின் முக்கியம் குறித்து விழுப்புரம் வேளாண்மை இணை இயக்குனர் அவர்கள் கூறியுள்ளதாவது, கிளரிசிடியாவை வேலி மரமாக அமைப்பது மிகவும் பலனளிக்கும். கிளரிசிடியாவில் கிளரிசிடியா செபியம், கிளரிசிடியா மேக்குலேட்டா என இரண்டு வகைகள் உண்டு. இதில் இரண்டாம் வகை பெருமளவில் பசுந்தழை தரும் மரமாகும். அது மட்டுமின்றி இம்மரம் வெட்ட வெட்ட நன்கு தழைக்கும் தன்மையை பெற்றிருக்கிறது. இம்மரத்தை வேலி மரமாக பயிரிடுவதால் பயிர் காலத்தில் பயிரிடும்போது இம்மரத்திலிருந்து கிடைக்கும் பசுந்தழை 2 அல்லது 2.5 ஹெக்டேர் நிலத்திற்கு போதுமானதாகும். அது மட்டுமின்றி பயிர் வளரும் காலத்தில் பசுந்தழைக்கு வெட்டி விடுவதால் இது சூரிய வெளிச்சத்தை மறைத்து பயிர் விளைச்சலை குறைப்பதில்லை. அதனால் பயிரின் வளர்ச்சிக்கும் விளைச்சலுக்கும் சாதகமாகவே அமையும். தழைச்சத்தை நிலத்தில் தக்க வைக்கிறது இம்மரம். சல்லி வேர்களை மட்டும் கொண்டுள்ளது. பயிர் செய்யும்போது மரம் வரை உழுது பயிர்களை பயிரிடலாம். மரம் வெட்டப்பட்டு அதன் தழைகளின் நிலத்திற்கு இடப்பட்டு சூரிய வெளிச்சமும் நன்கு கிடைப்பதால் இம்மரம் ஒரு நல்ல வேலி மரமாகவும் அமைகிறது. மேலும் கிளரிசிடியா மேக்குலேட்டா வேலியாக அமைப்பது மிகவும் சுலபம். மரக்கிளைகளை வெட்டி வேலி பகுதியில் சுமார் 1 முதல் 2 மீட்டர் இடைவெளியில் நட்டுவிட்டால் பின்பு கவனிப்பின்றி இம்மரம் நன்கு வளரும். நடும்போது 5 அடி நீளமுள்ள தாம்புகளை நடுவது நல்லது. இவ்வாறு விழுப்புரம் வேளாண்மை இணை இயக்குனர் அவர்கள் தெரிவித்துள்ளார். இதுவரை உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

நேர்களை நாளை காலை 6:35 உழவர்களுக்கான செய்திகள் நிகழ்ச்சியில் அதிக லாபம் தரும் உளுந்து பயிர் குறித்து காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம், நேரம் 7:30.

0: உழவர் உலகம்
1: வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம்.
0: உழவர் பெருமக்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம்.
1: உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நிதம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம்.
0: இன்றைய நிகழ்ச்சியில் உழவருடன் சந்திப்பு, நேர்முகம், நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை
1: இடம்பெறுகின்றன.
0: முதலில்

0: உழவருடன் சந்திப்பு. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் இளமங்கலம் உழவர் ஆர் முருகன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.
1: சார் வணக்கம். சார்
2: வணக்கம் சார்.
1: நீங்க ஒரு பாரம்பரிய விவசாயிங்களா?
2: ஆமாங்க சார்.
1: எவ்வளவு காலமா விவசாயம் பார்த்துட்டு வரீங்க?
2: இரண்டு காலமாக நாங்கள் விவசாயம் பார்த்துன்னு இருக்கோம் சார். அதுக்கு முன்னாடி வந்து என்னுடைய அப்பா பார்த்துன்னு இருந்தார் சார்.
1: எத்தனை ஏக்கர் நிலம் வச்சுருக்கீங்க?
2: 2 ஏக்கரா நிலம் வச்சு இருக்கேங்க சார்.
1: என்ன படிச்சிருக்கீங்க?
2: நான் 10th வரைக்கும் படிச்சிருக்கேன் சார்.
1: இன்னும் படிச்சிருந்தா இன்னும் வேற வேலை கூட செய்யலாம் விவசாயம் பார்த்துக்கிட்டே.
2: ஆமாங்க சார், நான் முயற்சி பண்ணேன் சார். ஆனால் முயற்சியில் வந்து வெற்றி இது வரைக்கும் கிடைக்கல சார் எனக்கு.
1: 10th நிறுத்திட்டீங்க?
2: ஆமாங்க சார்.
1: நீங்களே நிறுத்திட்டீங்களா? அப்பா நிறுத்திட்டாரா?
2: நாங்களே தான் சார் நிறுத்திட்டோம். அப்பா வந்து படிக்க தான் சொல்லியிருந்தார் சார், நாங்கள் படிக்கல.
1: ஏன்?
2: எனக்கு இங்கிலீஷ் அந்த அளவுக்கு தெரியாது சார்.
1: கற்றுக்க வேண்டியதான்.
2: 4 அடையில நான் சென்னைக்கு போயிருந்தேன் சார். அந்த டைமில் வந்து 4 அடையில கற்றுக்கணும் சார் இங்கிலீஷ். இப்போ ஓரளவுக்கு எழுதுவேன், படிப்பேன்.
1: 2 ஏக்கர் நிலம் வச்சுருக்கீங்க, என்னென்னலாம் பயிர் செய்கிறீங்க?
2: நாங்கள் பெரும்பாலும் வந்து குண்டு, பொன்னி, 51 இதெல்லாம் பயிர் செய்யும் சார்.
1: ரசாயன உரங்கள் பயன்படுத்துகிறீங்களா? இயற்கை விவசாய முறையில் விவசாயம் பண்ணுறீங்களா?
2: நாங்கள் வந்து இயற்கை விவசாயம் தான் சார். பெரும்பாலும் வந்து ஆட்டு சாணி எருவு தள்ளுவோம், மாட்டு சாணின்னு ஒன்று தள்ளுவோம். அதெல்லாம் இந்த தழை தாம்புன்னு வெட்டி நாத்தாங்கல்லேருந்து பயிர் உள்பட அனைத்தையும் நாங்கள் கலப்போம் சார். அது நல்லா பயிர் நல்லா வளர்ந்து வரும் சார், சேமியாகவும் இருக்கும்.
1: இயற்கை விவசாயம் தான் பண்ணுறீங்க?
2: ஆமாங்க சார்.
1: ஐயா, ரசாயன உரணம் பண்ணால் இன்னும் நல்லா போஷாக்காக விளைஞ்சி இன்னும் லாபம் கிடைக்கணும்னு சொல்லுவாங்க சில விவசாயிகள். அது போல்
2: கூட்டியர்பட்டு இன்னும் ஒரு ஆஃபீஸு, அங்கே நிலத்தை வந்து பரிசோதிப்பாங்க சார். அங்கே வந்து பார்த்து நீங்கள் இந்த ரசாயன உரங்களை பயன்படுத்தலாம், இல்லை இயற்கை உரமே பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு அவங்க செக் பண்ணி சொல்லுவாங்க சார்.
1: இயற்கை விவசாயத்துக்கு நீங்கள் மாற காரணம் என்ன?
2: நிறைய மரம் கொடி எல்லாம் இருக்குது சார், அதனால் வந்து இயற்கையை வந்து நம்மளுக்கு நல்லது. நம்ம பெரியவர்கள் முன்னோர்கள் அவங்களாம் வந்து இதை பயன்படுத்தியிருந்தாங்க சார், அதே நானும் பயன்படுத்துகிறேன் சார்.
1: இயற்கை விவசாயத்தில் விரைந்த நெல்லை சாப்பிடும்போது நமக்கும் வந்து ஊட்டச்சத்து அதிகமாக
2: இருக்கும் சார்.
1: நோய் நொடி வர
2: நோய் நொடி இல்லாமல் வளரலாம் சார், நல்லா இருக்கலாம் சார்.
1: உங்கள் ஊரினுடைய அந்த பரப்பு சொல்லுங்களேன், எவ்வளோ ஏக்கர் உங்கள் ஊரெல்லாம் நல்லா விவசாயம் செழிப்பான ஊரா?
2: அருமையான ஊர் தான் சார் எங்கள் ஊர். பரப்பாள் வந்து சுமார் 500-600 மேலே இருக்கும் சார். அதை நெற்பயிர் இடுவாங்க சார், அந்த இடம் சார்.
1: விவசாயம் செய்யக்கூடிய பெரிய பரப்பு தான் உங்கள் ஊர்.
2: ஆமாங்க சார்.
1: உங்கள் ஊர் மக்களுக்கு பிரத்யேகமான அந்த தொழில் முறைகள் என்ன விவசாயம் பண்ணுறதா?
2: களைப்பறி உண்டு, நடவு உண்டு. அந்த டைமில் ஆள் கிடைக்கலாம், இயந்திரத்து மூலியமாகவே அதை பயன்படுத்துவோம் நடவுக்கு. உழவு வந்து டிராக்டர் வச்சு உழவு பண்ணுவோம். களை வந்து கையால் தான், அந்த களை மிஷின் ஒன்று வந்து இருந்தது. அந்த 4 அடையில் அந்த களை மிஷினை உபயோகப்படுத்துறது கிடையாது. இருந்தாலும் அது வந்து நம்ம ஆளுங்களை கூட்டு அதை பயன்படுத்தினா நல்ல தரமாகவும் இருக்கும், பயிர் நல்லாவும் இருக்கும்.
1: பொதுவாக என்னென்ன விவசாயம் பண்ணுறாங்க உங்கள் ஊரில்?
2: எங்கள் ஊரில் நெல் பயிர், சவுக்கு, கரும்பு. கரும்பு வந்து காட்டு பண்ணின்னு ஒன்று சொல்லுவாங்க.
1: நிறைய இடையூறு கொடுக்குது.
2: ஆமாங்க சார், நல்லா அது இடையூறு கொடுக்குது. அதனால் வந்து ஆல்ஃபிகரை வச்சு நாய் குறைக்கிற மாதிரியும் சவுண்டு வச்சு அதை விரட்டுறதுக்கு முயற்சி பண்ணுவோம் சார்.
1: அது வன அதிகாரிகள்லாம் ஆலோசனை சொல்லுவாங்களே?
2: சொல்கிறாங்க தான் சார். நாங்கள் கிராமத்தில் வந்து அதெல்லாம் நாங்கள் அவங்கள கூப்பிட முடியாது சார், அதனால் வந்து இதை போல் பயன்படுத்துவோம் சார்.
1: சில பேர் துணி, புடவை இதெல்லாம் கட்டிக்கிறாங்க.
2: ஆமாங்க சார்.
1: வயலை சுற்றி
2: வயலை போல் போடுவோங்க சார். அப்புறம் துணி கட்டுவோம் சார். நார் போல் ஒன்று இருக்கும் சார், சுற்றி அந்த நார் வாங்கி வந்து கட்டுவோம். நெற்பயிருக்கு தான் சார்.
1: அதனால் பாதுகாக்கப்படுதா?
2: அதனால் ஒரு அளவுக்கு பாதுகாக்க முடியுது சார், சுத்தமாகவும் இல்லை. இருந்தாலும் நம்ம வந்து அந்த டைமில் வந்து நம்ம ஆளும் இருக்கணும் சார், பயிரை சுற்றி லைட் போட்டு பயன்படுத்துவோம் சார்.
1: இப்போ ஒரு சில ஊரில் பார்த்தோன்னா கண்ணு கட்டி தூரமெல்லாம் விவசாயமாக இருக்கும், செழிப்பாக விளைநிலங்கள் இருக்கும்.
2: ஆமாங்க சார்.
1: உங்கள் ஊர் எப்படி? சில தரிசு நிலங்கள் அங்கங்கே பொட்டல் கடமை இருக்குமா, அதுக்கடுத்து விவசாயம் இருக்குமா, எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு?
2: எங்கள் ஊர் அந்த அளவுக்கு இல்லைங்க சார், எடையடையாக இருக்கும் சார் பயிர் வகை. சில ஊரில் பார்த்துருக்கேன் சார் நானும், தொடர்ந்து அப்படியே பார்த்தா நிலைக்கு பயிராக தான் சார்.
1: கரும்பு, கேழ்வரகு அது மாதிரி தொடர்ந்து பயிர்
2: தொடர்ந்து இருக்கும் சார். அதே நாங்களே நாங்கள் சிந்திப்போம் சார் கொஞ்சம் நேரத்தில், இது எப்படி தான் அறுவடை பண்ணுறாங்க, எப்படி தான் செய்கிறாங்க அப்படின்ட்டு நாங்களே சிந்திப்போம் சார் அந்த டைமில்.
1: அப்பயே நம்ம தெரிஞ்சிடலாம், ஓஹோ இந்த ஊர் விவசாயத்துக்கு செழிப்பான ஊர்னு நம்ம அப்பயே சொல்லலாம்.
2: ஆமாங்க சார்.
1: சில ஊர் பார்த்தீங்கன்னா பெரிய பழைய ஏக்கரில் திட்டா விளைச்சல் இல்லாமல் அப்படியே இருக்கும். எங்கேயாவது கண்ணு கட்டி தூரத்தில் நெல் இருக்கும், அது மாதிரி இருக்கும். மானாவாரி பயிர் அது மாதிரி இருக்கும். உங்கள் ஊரெல்லாம்?
2: எங்கள் ஊர் எப்பயுமே செழுமையாக தான் சார் இருக்கும். தடுப்பு வேலி போல் கொஞ்சம் போட்டுருக்கோம் சார், அந்த ஆடு மாடு அனைத்தும் பயிரை கடிக்காத அளவுக்கு தடுப்பு வேலி போல் ஒன்று போட்டுருக்கோம் சார்.
1: இப்போ 2 ஏக்கர் பயிரிட்டுன்னு சொல்கிறீங்க?
2: ஆமாங்க சார்.
1: இப்போ நெல் தானே முழுக்க?
2: முழுக்க நெல் தான் சார்.
1: நெல் தான்.
2: ஆமாங்க சார்.
1: என்னென்ன ரகங்கள்லாம் பயிரிடுறீங்க?
2: அதுதான் சார் பொன்னி, அது வந்து 6 மாதத்து பயிர். இந்த 51 குண்டுலாம் வந்து 3 மாதத்து பயிர். எங்களுக்கு வந்து நெல்ன்றது வந்து செஞ்சிக்கு எடுத்துன்னு போவோம் நாங்கள், இடமேடையில் வச்சு அந்த நெல் மூட்டையாக இந்த விலையில் போகுது அப்படின்ட்டு ஒரு நோட்டீஸ் போல ஒட்டுவாங்க, பார்த்துட்டு வந்துடுவோம். அங்கே வந்து நம்ம ஃபோன் மூலியமாகவே இவ்வளோ அமௌண்ட் வந்துட்டு அனுப்புவாங்க சார்.
1: இப்போ நீங்கள் என்ன பயிரிடுறீங்க?
2: நாங்கள் நெல் பயிர் தான் சார்.
1: என்ன ரகம்?
2: குண்டு, பொன்னி, 51 இதான் சார் நாங்கள் நடுவோம். எங்கள் பூமி வந்து வானம் பார்த்த பூமி சார்.
1: நீங்கள் என்ன நிலத்தில் நீர் மோட்டர் வச்சுருக்கீங்களா?
2: இருந்து தான் சார். இப்போ வந்து கிணறு

0: மட்டும்தான் சார், ஏரி ரொம்பனா நாங்கள் நீர் பாய்ச்சோம் சார் அந்த பயிருக்கு. எங்களாலையும் முடியலைன்னா வேற யாராவது கூப்பிட்டு எங்களுக்கு வந்து நெல்லா கொடுத்துருங்க இல்லை பணமாக கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவோம் சார்.
1: இப்போ ஆறு ஏரி தான் உங்கள் நீர்பரப்புக்கு?
0: ஆமாங்க சார்.
1: தண்ணி எந்த நேரமும் இருக்குமா ஆறு ஏரியில?
0: மழை டைமில் இருக்குங்க சார். ஏரி இருக்கு, ஒன்று வந்து அகத்தியேரின்னு சொல்லுவோம், இளமங்கலம் ஏரின்னு சொல்லுவோம்.
1: 51 ரகம் தான் நீங்கள் பயிரிடுறீங்க?
0: ஆமாங்க சார்.
1: விதை எங்கே வாங்குறீங்க?
0: விதை வந்து குட்டேற்பட்ட ஆஃபீஸில் வாங்குவோம் சார்.
1: நல்ல மகசூல் கிடைக்குதா?
0: கிடைக்கும் சார். ட்ரே நாற்று தான் விடுவோம், நடுவு கூட வந்து இயந்திரத்தை பயன்படுத்துவோம், அப்புறம் உழவு ஓட்டும் போது டிராக்டர் வச்சு உழவு ஓட்டுவோம்.
1: உழவு முறைகளை பற்றி சொல்லுங்க.
0: அதுக்கு முன்னாடி வந்து மாடு இருக்குங்க சார், மாட்டு கலப்பையை எடுத்துக்கின்னு எங்கள் அப்பா வந்து 7000 ரூபா கூலி சார் மொதல் மொதல் அவர் ஓட்டும்போது. இப்போ நாங்கள்லாம் ஓட்டும்போது கூலி வந்து 150 அப்படின்னு போயிடுது சார். எங்களில் கூலி வந்து கம்மி தான் சார்.
1: உழுது வந்து இயந்திரத்தை தான் உழறீங்க?
0: ஆமாங்க சார்.
1: உழுதுட்டு பின்பு என்ன இடுபொருட்கள் போடுறீங்களா?
0: முதல் முறையை வந்து இந்த ரசாயன உரத்தை பயன்படுத்துவோம், அது வந்து யூரியா பொட்டாஸ் காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை பயன்படுத்துவோம். அப்போ பயிரை வச்சு நான் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம் சார். அந்த பயிரை எடுத்து இந்த பயிருக்கு எந்த மருந்து பயன்படுத்தினா இது நல்லா இருக்கும் இந்த பயிர் அப்படின்ட்டு கேட்போம் சார். அந்த விற்பனையாளரை கேட்போம் சார் நாங்கள், அவங்க அதுக்கேற்ற மாதிரி மருந்து தருவாங்க சார். அதை எடுத்தாந்து நாங்கள் அந்த பயிருக்கு தெளிப்போம் சார்.
1: இப்போ நாற்று எப்படி நடுறீங்க?
0: நாற்று வந்து அதுக்கு முன்னே கை நாற்றா இருந்தது சார், இப்போ வந்து ட்ரே நாற்று தான் சார்.
1: ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ நாற்று தேவைப்படுது?
0: ட்ரேவாக இருந்தால் ஒரு குறைஞ்சபட்சம் 150 தேவைப்படும் சார். கை நாற்றுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட இதுவில் தான் நம்ம பயன்படுத்த முடியும் சார். கை நாற்றுக்கு வந்து வீட்லேயே நாங்கள் அதை எடுத்து வச்சுக்கோம் சார்.
1: நாங்களே எடுத்து வச்சுக்கோங்க?
0: நாங்களே எடுத்து வச்சுக்கோங்க சார்.
1: விதையா?
0: ஆமாங்க சார்.
1: விதை போட்டு நாற்றை உருவாக்கிறீங்களா?
0: ஆமாங்க சார். அது தேவையான அளவுக்கு நாங்கள் எடுத்து வச்சுக்குவோம். அந்த நாற்றங்களுக்கு எவ்வளோ கொல்லுதுங்களோ அந்த அளவுக்கு நாற்றை விட்டுட்டு மீதி நெல்மணி மீந்ததுன்னா அதை வீட்டுக்கு ஏற்றாந்துடும் சார்.
1: நடவு வந்து கை நடவு ஆட்கள் தகுந்த மாதிரி?
0: ஆமாங்க சார்.
1: இயந்திர நடவு நடுறீங்க?
0: இரண்டுமே உண்டு சார்.
1: இப்போ நடவு நட்டீங்க, எத்தனை நாள் சென்று மொதல் தண்ணி பாசுறீங்க?
0: ஏன்னா அது வந்து நீர் பாசனம், அதனால் ரெகுலராகவே உண்டு.
1: இப்போ களை எத்தனை நாள் சென்று களை எடுக்கிறீங்க? முத களை?
0: முத களை வந்து 20 நாள் வரும் சார். இரண்டாம் களையை வந்து புல் இருந்தால் எடுப்போம் சார் இரண்டாம் களைக்கு, இல்லைன்னா விட்டுடுவோம் சார். களை எடுக்காத அளவுக்கு அதுக்குன்னு ஒரு தனி மருந்து இருக்குது சார். அது வந்து சொட்டு நீராகவும் விடலாம், இல்லை நம்மளவும் அந்த மோட்டர் கிளப்புறோம் இல்லை சார், அந்த டைமில் வந்து அந்த வாமடையிலே அந்த மருந்தை வச்சுட்டா அது தண்ணி எங்கெங்கே பாயுதுங்களோ அங்கெல்லாம் போய் இந்த புல்லு முளையாத அளவுக்காக பண்ணிடுங்க சார். இருந்தாலும் நம்ம களை எடுக்கணும் சார். களை எடுக்கும்போது கையெல்லாம் வந்து கொஞ்சம் அரிக்கிற மாதிரி இருக்கும் சார், ஏன்னா ஏற்கனவே வந்து ரசாயன பொருள் அதில் உபயோகப்படுத்தியிருக்கேன்ல, அதெல்லாம் கையை அரிக்குங்க சார்.
1: நாற்று நட்டதெல்லாம் அந்த நல்ல போஷாக்காக நிறைய கிளைகளை விட்டு வளருமா?
0: ஆமாம் சார். நம்ம கை நடவை விட மிஷின் நடவு நல்ல கிளைகளை விடும், விரைவை வந்து கம்மியாகவும் ஆகும். நம்ம கை நடவுக்கு வந்து விதை 100 கிலோனா, இதுக்கு வந்து மிஷின் நடவுக்கு வந்து 50 கிலோ தான். அதுக்கு தகுந்த மாரி மிஷின் நடவும் சார்.
1: கதிர் எவ்வளோ நாட்கள் ஒன்று வரும்?
0: கதிர் வந்து அதான் 3 மாதம் குறைஞ்சபட்சம் ஆகும் சார்.
1: குறைஞ்சபட்சம் கதிர் நல்லா போஷாக வளர்த்துக்கு நீங்கள் ரசாயன உரம் பயன்படுத்தலை?
0: பயன்படுத்தும் சார். ரசாயன பொருள் அதான் வெள்ளை கலராக வரும் சார் கதிர். அப்போ வந்து அந்த கதிரை மட்டும் எடுத்து விற்பனையாளர் காட்டுவோம் சார் நாங்கள், இதை போல் வந்து இந்த கதிர் வந்து வெள்ளையாக வருது, இதுக்கு என்னப்பா பண்ணுறது அப்படின்னு கேட்போம் சார். அந்த விற்பனையாளர் அதை பார்த்துட்டு அதுக்குண்டான மருந்தை கொடுப்பார் சார். நாங்கள் எடுத்தாந்து மருந்து அடைய தெளிக்கிறாங்கல்ல சார், அவங்களாண்டா கொடுப்போம், அவங்க தெளித்து விடுவாங்க சார்.
1: இயற்கை விவசாயம் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க?
0: ஆமாங்க சார்.
1: இப்போ ரசாயன உரங்கள் இடவே கூடாது இல்லையா?
0: ஆமாங்க சார்.
1: நீங்கள் என்ன பண்ணுறீங்க?
0: இந்த ரசாயன பொருளை தவிர இயற்கை பொருள் அதிகமாக பயன்படுத்துவோம் சார். அப்புறம் மீறி போனால் ரசாயன பொருளாக பயன்படுத்துவோம் சார். இயற்கை விவசாயம்னா இந்த மாட்டு கோமியம் இருக்குது சார், அதுவு சாணம் அதே வந்து நம்ம பயிருக்கு தெளிக்கலாம் சார். கூட வந்து உப்பை கூட தெளிச்சா இந்த கோர அறுவடையாக ஆகிடும் சார்.
1: வாய்க்கா வரப்பெல்லாம் எப்படி வச்சுக்கீங்க? அதாவது பாம்பு இருக்குன்னு வாங்க?
0: ஆமாங்க சார்.
1: எலி தொலையெல்லாம் இருக்குன்னு
0: வாங்க? ஆமாங்க சார்.
1: உங்கள் வாய்க்கா வரப்பெல்லாம் எப்படி சுத்தமாக வச்சுக்கீங்களா இல்லை பில்லு முளைஞ்சி தான் இருக்குமா எப்படி?
0: அது சுத்தமாக தான் சார் நாங்கள் வச்சுருப்போம். அதுங்க ஆளுகளை வச்சு புல்லை அப்புறப்படுத்த சொல்லுவோம் சார், அவங்க அப்புறப்படுத்தி கொடுப்பாங்க சார் நம்மளுக்கு.
1: எலி தொலைகள் இருக்கா உங்கள் நிலத்தில்?
0: எலி தொலை இருக்கு தான் சார் செய்யும், இருந்தாலும் நாங்கள் வந்து அதை வந்து எதுவும் பண்ண மாட்டோம் சார். அந்த டைமில் நாங்கள் அறுத்துட்ட பிற்பாடு அதுக்குன்னு எலி பிடிக்கிறதுக்குன்னு ஒரு ஆள் இருக்காங்க, அவங்க வந்து அதை கொண்டு போயிடுவாங்க சார்.
1: பூச்சி நோய் தாக்குதல் தென்படுச்சுன்னா அதை எப்படி கட்டுப்படுத்துறீங்க?
0: விற்பனையாளரிடம் போய் அந்த பயிர் அந்த பூச்சி இது போல் வந்து தால் பூச்சி அடிக்குது, இதுக்கு என்ன செய்யலாம், இதுக்கேற்ற மாதிரி தகுந்தவாறு மருந்து கொடுங்க சார் அப்படின்னு கேட்போம். ஒன்றும் குட்டியார்பட்டி இல்லை திண்டிவனம் வந்துடுவோம் சார். அந்த கடைக்காரர் அந்த பயிரை பார்த்து அதுக்கு தகுந்த மாரி தினி மில்லியில் இவ்வளோ தண்ணீரை கலந்து அதை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லுவார் சார். அதுக்கேற்ற மாரி நாங்கள் செய்வோம் சார்.
1: கடற்கரை தான் போய் கேட்பீங்களா? இப்போ வேளாண் அறிவு நிலையத்தில் வேளாண் விஞ்ஞானிகள்லாம் இருக்கிறாங்க, இப்போ கேவிக்கெல்லாம்.
0: ஆமாங்க சார்.
1: அது போன்ற நீங்கள் அவங்களோட தொடர்பு சந்தேகங்களை கேட்பீங்களா, என்ன மருந்து அடிக்கலாம் கேட்டுக்கிறீங்களா?
0: இது வரைக்கும் கேட்டதில்லைங்க சார், ஆனால் விதை மட்டும் அவங்களாண்ட போய் வாங்குவோம் சார்.
1: இப்போ திண்டிவனத்தில் வேளாண்மை அறிவு நிலையம் இருக்குது, அங்கெல்லாம் நீங்கள் வந்தது உண்டா?
0: அப்போ தான் சார் வருவார், நான் வரமாட்டேன் சார்.
1: அது விவசாயம் சார்ந்த உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் எப்படி அப்புறம் நிவர்த்தி பண்ணிக்கிங்க?
0: நாங்கள் இரண்டு பேருமே

0: கேன்வெளி போவோம்ல சார், அதனால் வந்து அப்பா நம்மளோட மூத்தவர் அவர், அவர் சொல்கிறத நம்ம கேட்டுக்குவோம் அப்படின்ட்டு நான் கேட்டு நடந்துக்கோம் சார்.
1: இப்போ நீர்ப்பாசனம்லாம் எப்படி, நல்லா ஃப்ரீயாக நீர் கிடைக்குதா எப்படி?
0: எனி டைம் தண்ணீர் இருந்தால் புல் வளராதா சார், தண்ணி இல்லைன்னா புல் வளர்ந்துடும் சார்.
1: அப்போ எப்படி நிலத்தை எப்படி வச்சுக்கிங்க, காய்ச்சலும் பாய்ச்சலமாக இருக்கணுமா இல்லை எதனாலும் தண்ணியை விட்டு வச்சுருப்பீங்களா?
0: அதை அறுவடை பண்ணிட்டா காய்ச்சலாக இருக்கணும் சார், அறுவடை பண்ணாத இருந்தால் நீரோட இருக்கணும் சார். நெல் பயிருக்கு வந்து நீர் பயிர்னு சொல்கிறது அதான் சார்.
1: இப்போ உங்கள் ரகம் 51 இல்லைங்களா?
0: ஆமாங்க சார்.
1: அதில் இந்த கதிரெல்லாம் தென்படுமா இல்லை ஃபுல்லுமே ஒரு நெல்மணிகளாக இருக்குமா?
0: வெள்ளக்கதிர் சிலது தென்படும் சார், அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் மருந்து வாங்கிடுறோம் சார்.
1: அறுவடை பண்ணணும் இல்லைங்களா?
0: ஆமாங்க சார்.
1: எத்தனை நாளுக்குள்ளே அறுவடை?
0: அதான் 3 மாதம் ஆகும் சார்.
1: அதில் மற்ற நெல் ரகங்களுக்கும் இந்த 51க்கும் ஏதாவது டிஃப்ரெண்ட் இருக்கா நாட்கள்?
0: பொன்னிக்கு வந்து 4 மாதம் சார், இது 51 குண்டு இதெல்லாம் வந்து 3 மாதம் தான் சார்.
1: இப்போ அறுவடை எப்படி பண்ணுறீங்க, கை அறுவடையா இயந்திர அறுவடை?
0: இயந்திர அறுவடை தான் சார்.
1: ஏன் கை அறுவடை பண்ணணும் நம்ம?
0: ஆளுங்க வரல சார்
1: ஊரில். அப்போ ஆட்கள் பற்றாக்குறையாகுது.
0: ஆமாங்க சார்.
1: என்ன காரணம்?
0: கூலி தட்பாடுனால தான் வரமாட்றாங்க.
1: அவங்க நினைக்கிற அளவுக்கு கூலி கிடைக்கலையா?
0: ஆமாம் சார், அது ஒரு காரணம் நினச்சிக்கிறேன். வெளியூருக்கு போயிடுறாங்க சார் சில பேர். நம்ம கூட்டாக கூட நான் வெளியூரில் நான் செஞ்சுக்கிறேன், நாங்கள் கூலி அதிகமாக கிடைக்குது, இப்போ கூலி கம்மியாக கொடுக்குறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க சார். அதனால் நாங்கள் இயந்திரத்தை வச்சு பயன்படுத்தோம். அதுவும் இல்லாமல் சோனா வேற போடுங்க சார், அந்த நெல் அறுவடை பண்ணும்போது. இப்போ மாடு கிடைக்கிறதும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். அதுக்கு முன்னே அறுவடை பண்ணும்போது சொந்தமாகவே நாங்கள் வந்து அதில் அறுவடை பண்ணி சொந்தமாகவே யூஸ் பண்ணிக்குவோம் சார். நாங்கள் அந்த வைக்கிறது மாட்டை வச்சு கட்டுவோம் சார். நாங்கள் போனால் போல ஓட்டுவோம் சார், அதை மாட்டால் ஓட்டுறது. இப்போ அது மாடு கிடைக்கிறதுனால இயந்திரத்தால் அதுவே வந்து நெல்ல தனியாகவும் வைக்கல் தனியாகவும் இயந்திரமே கொடுத்துருது சார்.
1: இயந்திரம் மூலயமா அறுவடை பண்ணுறதுக்கு எவ்வளோ கேட்குறாங்க?
0: அது ஏக்கராக தகுந்த மாதிரி தான் சார்.
1: ஏக்கருக்கா மணிக்கணக்கா?
0: ஏக்கராகவும் சில பேர் உண்டு, மணிக்கணக்கும் உண்டு.
1: ஏக்கருக்கு எத்தனை மூட்டை நெல் கிடைக்குது 51 ரகத்தில்?
0: நாங்கள் 2 ஏக்கரை நடத்துருக்கோம் சார், 60 மூட்டை கிடச்சிது சார்.
1: நீங்கள் செலவு பண்ணதுக்கும் நெல் மகசூல் அதிகமாக கிடைச்சதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டு? லாபம் கூட தான் இருக்கா?
0: இருந்தாலும் விவசாயத்தில் வந்து அப்போத்தெல்லாம் சார் லாபம் கிடைச்சிது, இப்போ வந்து கொஞ்சம் லாபம் கம்மி தான் சார்.
1: இப்போ விற்பனை வாய்ப்புகள்லாம் எப்படி ஐயா?
0: விற்பனை வாய்ப்புன்றது நல்ல முறையில் போயின்னு இருக்குது சார்.
1: இப்போ நெல் அறுவடை பண்ணிட்டீங்க, மூட்டை பிடிச்சிட்டிங்க, நிலத்துக்கே வந்து நெல் வாங்கிக்கிறாங்களா இல்லை நீங்கள் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் போய் விற்பனை செய்கிறீங்களா, எங்கே அதை பற்றி சொல்லுங்களேன் விவரமாக?
0: நிலத்துக்கும் வருவாங்க சார், நாங்கள் ஒழுங்குமுறைக்கும் போவோம் சார். 2 வகையிலும் உண்டு. ஒழுங்குமுறைக்கு போனால் லக்கேஜ் எல்லாம் அதிகமாக கேட்குறாங்க சார், அதனால் வந்து இங்கே கொடுத்துடலாம் அப்படின்ட்டு இங்கே கொடுப்போம் சார். இங்கே வந்து கொடுக்கும்போது எடை போட்டு எடுத்துக்குவாங்க.
1: இப்போ நீங்கள் எப்படி விற்பனை பண்ணுறீங்க, அதாவது வியாபாரியை வந்து எடுத்துக்கிறாரா இல்லை நீங்கள் ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்து போய் பண்ணுறீங்களா?
0: வியாபாரிக்கிட்டலாம் நாங்கள் கொடுக்க மாட்டோம் சார்.
1: கொடுக்க மாட்டீங்க?
0: ஒழுங்குமுறைக்கு தான் போவோம் சார் நாங்கள்.
1: ஏன் வியாபாரிகிட்ட கொடுக்க மாட்டீங்க?
0: வியாபாரி வந்து அவர் இடையில அடிச்சிடுறாரு சார், அதனால் ஒழுங்குமுறையில் போனால் இடையில கரெக்டாக இருக்கும் சார்.
1: அது அரசாங்கம் பண்ண,
0: அது அரசாங்கம் பண்ணுறதுனால கரெக்டாக இருக்கும் சார். நம்மளுக்கு கூடுதலாகவும் கிடைக்கும். 60 மூட்டை போடுறோம்னா 70 மூட்டையாக கிடைக்கும் அங்கே. வியாபாரிக்கிட்ட வந்து 60 மூட்டைனா 50 மூட்டை தான் கிடைக்கும்.
1: செலவு பண்ணதுலேருந்து நெல் அறுவடை பண்ணதுக்கப்புறம் நல்ல லாபம் தான் உங்களுக்கு?
0: ஆமாம் சார்.
1: நஷ்டம் ஒன்றும் இல்லை?
0: நஷ்டம் இருக்க தான் சார் செய்யும், அதை நம்ம வெளியே சொல்லிக்கூடாது சார். நம்ம நஷ்டம் வந்தாலும் பார்த்துக்கணும், லாபம் வந்தாலும் பார்த்துக்கணும் சார். அதான் சார் ஒரு விவசாயம்.
1: இப்போ வருஷத்தில் எத்தனை போகம் நெல் பயிரிடுறீங்க?
0: வருஷத்தில் தண்ணீர் இருக்கவங்க 3 பாகம் வைக்கலாம் சார், தண்ணீர் இல்லாதவங்க 2 பாகம் தான் சார்.
1: உங்கள் சைட்லலாம்?
0: எங்கள் சைடில் தண்ணீர் உள்ளவங்க வந்து 3 பாகம் வைப்பாங்க சார். எங்களுக்கு வந்து தண்ணீர் வசதி இல்லைங்க சார், நாங்கள் வந்து ஒரே பாகத்தை அடமுச்சுக்குவோம். அப்புறம் மானவரி பயிர் தான் போடுவோம் நாங்கள்.
1: மானவரி என்ன போடுவோம்?
0: மானவரி வந்து மணிலா, அப்புறம் எள்ளு, பருவத்துக்கு தகுந்தமாரி பயிரை செய்வோம் சார் நாங்கள்.
1: சரிங்க, விவசாயத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள், விவசாய முறைகள் இதை பற்றி நிறைய தகவலை சொன்னீங்க. உங்களை சந்தித்து பேசுறதுல மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.
0: நன்றி சார்.
2: இதுவரை உழவருடன் சந்திப்பு. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் இளமங்கலம் உழவர் ஆர். முருகன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.
3: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: தொடர்வது நாட்டுப்புற பாடல்.

0: நாட்டுப்புற பாடல் கேட்டீர்கள். இனி பண்ணை செய்தி.
1: இன்றைய பண்ணை செய்தியில் அங்கக கழிவுகளை உரமாக்கும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக நுண்ணுயிர் கூட்டுக்கலவை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இயற்கை நமக்கு அளித்த இணையற்ற வளங்களில் ஒன்றான மண்வளத்தை காப்பதில் நம் அனைவருக்கும் பங்கு உள்ளது. அத்தகைய வகையில் ரசாயன உரங்களை பயன்படுத்துவதை குறைத்து அங்கக உரங்களை பயன்படுத்துவதன் மூலம் மண்ணின் வளத்தை மீட்டெடுப்பதுடன் நல்ல தரமான உணவுப் பொருட்களையும் உற்பத்தி செய்து நீடித்த நிலையான சாகுபடிக்கு வழிவகை செய்ய முடியும். தரம் குறைந்த வளமற்ற நிலங்களை வளமான நிலமாக மாற்றுவதில் அங்கக உரங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. அங்கக கழிவுகளை அங்கக உரங்களாக மாற்றி பயிருக்கு அளிப்பதற்கு மக்கவைத்தல் என்பது மிக அவசியமானதாகும். இதில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக நுண்ணுயிர் கூட்டுக்கலவையின் பங்கு மகத்தானதாக கருதப்படுகிறது. அங்கக பயிர்கழிவுகளான பயிர்கட்டைகள், நிலக்கடலை தோல், நெல் உமி, சோளத்தட்டைகள், கம்பு தட்டைகள், மக்காச்சோள தட்டைகள், கால்நடை கழிவுகள் மற்றும் வீட்டு காய்கறி கழிவுகள் ஆகியவற்றை மக்க வைப்பதற்கு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக நுண்ணுயிர் கூட்டுக்கலவை பயன்படுத்தப்படுகிறது. தமிழ்நாட்டில் சுமார் 190 லட்சம் டன் பயிர்கழிவுகள் மக்க வைத்தலுக்கு பயன்படுத்த முடியும். இக்கழிவுகளை தகுந்த முறையில் மக்க வைப்பதன் மூலம் தழைச்சத்து 1 லட்சம் டன், மணிச்சத்து 0.50 டன் மற்றும் சாம்பல் சத்து 2 லட்சம் டன் பெற முடியும். இக்கழிவுகளை மக்க வைத்து பயிர்களுக்கு அளிப்பதன் மூலம் லாபகரமான முறையில் அங்கக கழிவுகளில் உள்ள சத்துக்களை மறுசுழற்சிக்கு உட்படுத்தி பயிர்களின் உற்பத்தியை அதிகரிக்கலாம். மேலும் இயற்கையான கழிவுப் பொருட்களில் இருக்கும் நுண்ணுயிரிகளை வளர்ந்து மக்குதலை செய்கின்றன. இதனால் மக்குதல் நீண்ட நாட்கள் ஆகின்றன. அதே சமயம் நுண்ணுயிர் கூட்டுக்கலவையை சேர்க்கும் பொழுது நுண்ணுயிரிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பதுடன் நுண்ணுயிரிகள் விரைவாக செயல்பட்டு குறைந்த காலத்தில் மக்குதல் நிறைவடைகிறது. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக நுண்ணுயிர் கூட்டுக்கலவையை மக்குதலை துரிதப்படுத்தக்கூடிய பல வகையான நன்மை தரும் நுண்ணுயிரிகளை கொண்டுள்ளது. 1 டன் அங்கக கழிவை மக்க வைக்க 2 கிலோ நுண்ணுயிர் கலவையை 20 லிட்டர் தண்ணீரில் கலந்து கரைசலாக்கி கொள்ள வேண்டும். இக்கரைசலை குவித்து வைக்கப்பட்டுள்ள அங்கக கழிவுகளின் படுக்கைகளில் நன்றாக தெளித்து கிளறிவிட வேண்டும். இவ்வாறு செய்வதன் மூலம் குறைந்த நார்ச்சத்துள்ள கழிவுகள் 60 முதல் 75 நாட்களிலும் அதிக நார்ச்சத்துள்ள கழிவுகள் 90 முதல் 100 நாட்களிலும் மக்கும். இவ்வாறு தயாரிக்கப்படும் மக்கு உரமானது 1 ஏக்கருக்கு 5 டன் என்ற அளவில் பரிந்துரை செய்யப்படுகிறது. இவ்வுரத்தினை பயிரிடுவதற்கு முன் அடி உரமாக நிலத்தில் இடுவதன் மூலம் மண்ணின் இயற்பியல், வேதியியல் மற்றும் உயிரியல் பண்புகள் மேம்பட்டு ஊட்டச்சத்துக்களை பயிர்கள் எடுத்துக்கொள்வது மேம்பட்டு பயிர்களின் உற்பத்தியும் அதிகரிக்க செய்கிறது. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக நுண்ணுயிர் கூட்டுக்கலவையானது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள சுற்றுச்சூழல் அறிவியல் துறையில் விற்பனைக்கு உள்ளது. இதன் விலை 1 கிலோ ரூபாய் 63 ஆகும். மேலும் தகவல்களுக்கு தற்பொழுது கூறப்படும் முகவரியை அணுகலாம். பேராசிரியர் மற்றும் தலைவர், சுற்றுச்சூழல் அறிவியல் துறை, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர், 641-0003. தொலைபேசி எண் 0422-66-112252 என்ற தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு அங்கக கழிவுகளை உரமாக்கும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக நுண்ணுயிர் கூட்டுக்கலவையை பெற்று பயனடையலாம்.
0: பண்ணை செய்தி கேட்டீர்கள்.

0: இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. வணக்கம் நேயர்களே.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: வாங்க அண்ணே, நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேம்மா. அம்மா, 6 மாசத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா, உண்மையாமா?
2: ஆமா அண்ணே.
3: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
2: அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்குறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
4: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
5: நேர்களே, நாளை 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் பயிர் வகைகளில் தற்சார்பு அடைவதற்கான ஆத்ம நிர்பாரத திட்டம் குறித்து புதுச்சேரி வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறையின் வேளாண் அலுவலர் எம் தேன்மொழி அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதி கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், பன்னிச்செய்தி ஆகியவை இடம்பெறும்.
6: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்,
4: உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
5: நேர்களே, நாளை 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் பயிர் வகைகளில் தற்சார்பு அடைவதற்கான ஆத்ம நிர்பாரத திட்டம் குறித்து புதுச்சேரி வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறையின் வேளாண் அலுவலர் எம் தேன்மொழி அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதி கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், பன்னிச்செய்தி ஆகியவை இடம்பெறும்.
6: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
7: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தை.

0: சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
1: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம் நினை

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம், நேரம் 8 மணி. திரை இசை கேட்கலாம்.
1: சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம்.

0: உதித் நாராயணன் சின்மய குரல்களில் கேட்ட அந்த பாடலின் படம் சிவாஜி. மன் கி பாத் குறித்த அறிவிப்பு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 134வது மன் கி பாத் முறை வரும் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்தியலே 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸிலும் ஒளிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் அன்றிரவு 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸிலும் மறு ஒளிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் அண்ட் ஆப்பிலும் கேட்கலாம். நேரம் 8:10:30 நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது திரை இசை.
1: பூதகியாக பணித்திடுவாயா, பாவை விரகம் பருகிடுவாயா, ஆயர்தம் மாயா நீவா.
2: மாயா மாயா
1: ஆயர்தம் மாயா நீ.

ஜீன்ஸ் படத்திற்காக வந்தது. பி உன்னிகிருஷ்ணன், சுஜாதா மோகன் குரல்கள். நினைவூட்டுகிறோம் நேர்களே, நமது நிலையம் நாளை வழங்குள்ள நிகழ்ச்சிகள் நம் நினைவிற்கு. காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிற இரா பூபாலன் அவர்கள், படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். அதிக லாபம் தரும் உளுந்து பயிர் குறித்து காத்தமுத்து கருத்துமுத்து ஆகியோரின் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 6:55 சூழல் அறிவும் இயற்கை வேளாண்மையும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் தொடர்ச்சியினை கேட்கலாம். வாசிப்பவர் முனைவர் ஏ. சண்முகம் அவர்கள். 7:00 புதுவை புதுமை சிந்தனை மலர். 7:02 தமிழ் அமுது நிகழ்ச்சியில் தமிழ் மொழியின் வரலாற்று சிறப்புகள் குறித்து புதுச்சேரி தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் தமிழ்துறை தலைவர் முனைவர் க. ரேவதி அவர்கள் வழங்கும் உரை. 7:25 நலமாய் வாழ. சர்க்கரை நோயின் வகைகள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மோர் மருத்துவமனையின் பொது மருத்துவத்துறை பேராசிரியர் டாக்டர் பாலமுருகேசன் அவர்கள். நேரம் 8:24:25 நொடி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை.

0: பூவெல்லாம் உன் வாசம். இது கேட்ட பாடலின் படம். ஒலித்தது ஸ்வர்ணலதாவின் குரல்.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த

0: அனுப்ப வேண்டிய முகவரி நினைவலைகள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி என் 4 2 குறுக்கு தெரு இந்திரா நகர் கோரிமேடு புதுச்சேரி 6050006
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
3: நேரம் 8:38. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை

சுஜாதா குரலில் கேட்ட அந்த பாடலின் படம் மின்சார கனவு. நினைவூட்டுகிறோம் நேயர்களே, 102.8 FM ரெயின்போவில் நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் சில நம் நினைவிற்கு. பகல் 12:50 புதின பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணம் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர், வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:02 ஹாய் சிநேகிதே, மாற்றுத்திறனாளி பெண்களுக்கான ஆலோசனைகள். நேரலையில் இணைகிறார் புதுச்சேரி மாற்றுத்திறனாளிகளுக்கான மைய வேலைவாய்ப்புத்துறை உதவி இயக்குனர் திருமதி பி லைஜு அவர்கள். 3 மணிக்கு அலோ டாக்டர், சரி செய்யக்கூடிய பிறவி குறைபாடு என்ற தலைப்பில் நேரலையில் இணைகிறார் புதுச்சேரி இந்திராகாந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் எலும்பியல் துறை மருத்துவர் டாக்டர் அருண் சந்தர் அவர்கள். நேரம் 8:50 நிமிடம் 32 நொடி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை.

0: இதுவரை திரை இசை கேட்டீர்கள். தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்ரமணியன். புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்ட ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் திருமதி பென்னி வோங் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார். ஜப்பானிய வெளியுறவு அமைச்சர் திரு டோஷிமிட்சு மோட்டேகியும் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்தார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தை அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையுடன் கூடிய வளமான சுதந்திர பகுதியாக பராமரிப்பது குறித்து இந்த சந்திப்புகளின் போது விவாதிக்கப்பட்டது. அட்டவணை இனத்தினருக்கான அரசு திட்டங்களின் அமலாக்கத்தை டிஜிட்டல் மயமாக்கி வலுப்படுத்தும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள பிஎம் அஜய் இணையதளம் மற்றும் அஜய் மொபைல் செயலியை மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் புதுடெல்லியில் இன்று தொடக்கி வைத்தார். 83 தேசிய நெடுஞ்சாலையின் நாகை தஞ்சாவூர் பிரிவில் சுமார் 1000 கோடி ரூபாய் மதிப்பில் 4 வழி திருவாரூர் புறவழிச்சாலை அமைக்கும் உத்தேசத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நாகை காரைக்கால் துறைமுக நகரங்களுக்கும் திருச்சி கோவை தொழில் மையங்களுக்கும் இடையே போக்குவரத்து இணைப்புகளை வலுப்படுத்த இதனால் ஏதுவாகும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி சமூக ஊடக பதிவு ஒன்றில் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் முதலமைச்சராக பதவியேற்ற பின்னர் முதல் முறையாக நாளை புதுடெல்லி செல்கிறார். நாளை மாலை தலைநகரில் பிரதமர் திரு நரேந்திர மோடியை திரு விஜய் சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திருநள்ளாறு ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர் கோவில் தேரோட்ட திருவிழா நாளை நடைபெறவுள்ளது. இதையொட்டி காரைக்கால் மாவட்டத்தில் நாளை உள்ளூர் விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் திருமதி இஷிதா ராட்டி உத்தரவு பிறப்பித்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட்டில் இன்று தரம்சாலாவில் நடைபெறும் முதலாவது குவாலிஃபயர் போட்டியில் டாஸ் ஜெயித்த குஜராத் அணியால் முதலில் ஆட பணிக்கப்பட்ட பெங்களூர் அணி சற்று முன்வரை 15 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 168 ரன் எடுத்திருந்தது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
0: சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள், அதனை அடுத்து 9:15 ஸ்பாட்லைட் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

பி. சுசிலா உமாரமணன் குரல்களில் கேட்ட அந்த பாடலின் படம் கோயில் புறா.

0: மகுடி படத்திற்காக வந்தது எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்கள். மன் கி பாத் குறித்த அறிவிப்பு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 133வது மன் கி பாத் உரை வரும் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்தியாலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 92.8 மெகாஹெர்ட்ஸிலும் ஒளிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் அன்றிரவு 8 மணிக்கு எமது மத்தியலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸிலும் மறு ஒளிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் அண்ட் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம். நேரம் 9:41. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சங்கீத வானிலை.
1: மேகங்கறக்குது, மழை வர பாக்குது, வீசி அடிக்குது காத்து காத்து.
2: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.
3: அது வந்து இந்த பாட்டு எதுக்கு உங்களுக்கு?
2: பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, கேட்கணும் போல ஆசையா இருக்கு, பாடுங்கன்னா.

கொக்கரக்கோ. இது கேட்ட பாடலின் படம். ஒழித்தது எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் பி சைலஜா குரல்கள். நினைவூட்டுகிறோம் நேர்களே, நமது நிலையம் நாளை வழங்கவுள்ள நிகழ்ச்சியில் சில. பகல் ஒரு மணிக்கு மகளிர் நேரம், பெண்களின் வயது மாற்றங்கள், ஹார்மோன் சமநிலையில் ஒரு பார்வை குறித்து. புதுவை பல்கலைக்கழக சமுதாய கல்லூரியின் உயிர் வேதியியல் துறையின் உதவி பேராசிரியர் திருமதி டி வரலட்சுமி அவர்களுடனான நேர்முகம் காண்பவர் ஆர்ஜே ஆஷா. 4 மணிக்கு ருத்ரா திரைப்பட ஒளிச்சித்திரம் கேட்கலாம். இசை கங்கை அமரன் அவர்கள், திரைக்கதை கே பாக்கியராஜ் அவர்கள், இயக்கம் சசிமோகன் அவர்கள். நேரம் 9:50, நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சங்கீத வானிலை.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 10:06. வருவது தேன்மழை.
1: நீ வரம் காட்டினா

மனோரமா குரலில் கேட்ட அந்த பாடலின் படம் பொம்மலாட்டம்.

0: எஸ் ஜானகி குரலில் கேட்ட அந்த பாடலின் படம் இதய கமலம்.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2 குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
4: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
0: நேரம் 10:12:25. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேன்மழை.

பி லீலா குரலில் கேட்ட அந்த பாடலின் படம் அரசிலங்குமாரி. மன் கி பாத் குறித்த அறிவிப்பு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 134வது மன் கி பாத் உரை வரும் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்தியாலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz ஒளிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் அன்றிரவு 8 மணிக்கு எமது மத்தியாலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz மறு ஒளிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் அண்ட் ஆப்பிலும் கேட்கலாம். நேரம் 10:24 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேன்மழை

கேட்ட பாடலின் படம் பாசம் மலர், ஒழித்தது குழுவினர் சேர ஜமுனா ராணியின் குரல். நினைவூட்டுகிறோம் நேயர்களே, நமது நிலையம் நாளை வழங்குள்ள நிகழ்ச்சிகள் சில நம் நினைவிற்கு. நாளை இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் பயிர் வகைகளில் தற்சார்பு அடைவதற்கான ஆத்ம நிர்பாரத திட்டம் குறித்து புதுச்சேரி வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறையின் வேளாண் அலுவலர் எம் தேன்மொழி அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதி கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், பன்னிச்செய்தி ஆகியவை இடம்பெறும். நாளை இரவு 8:30 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் ஷியாம் அவர்களுடன் சிறப்பு நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். நேரம் 10:37. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேன்மழை.

அவர்களின் படம் நாடோடி மன்னன். நினைவூட்டுகிறோம் நேர்களே, 102.8 எஃப்எம் ரெயின்போவில் நாளை பகல் 1:00 to 2:00 மாற்றுத்திறனாளி பெண்களுக்கான ஆலோசனைகள் நேரலையில் இணைகிறார் புதுச்சேரி மாற்றுத்திறனாளிக்கான மைய வேலைவாய்ப்புத்துறை உதவி இயக்குனர் திருமதி பி லைஜு அவர்கள். 3 மணிக்கு ஹலோ டாக்டர். சரி செய்யக்கூடிய பிறவி குறைபாடு என்ற தலைப்பில் நேரலில் இணைகிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் எலும்பியல் துளை மருத்துவர் டாக்டர் அருண் சந்தர் அவர்கள். நேரம் 10:43:48. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேன்மழை

0: சாந்தா, உட்கார். ஏன் பாட்டை நிறுத்தி விட்டாய்? உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்கு ஓடோடி வந்த என்னை ஏமாற்றாதே சாந்தா.
1: என் இசை உங்கள் நாதஸ்வரத்திற்கு முன்னால்
0: தேனோடு கலந்த தெள்ளமுதம், கோல நிலவோடு சேர்ந்த குளிர்த்தென்றல், இந்த சிங்காரவேலன் சன்னிதியிலே நமது சங்கீத அருவிகள் ஒன்று கலக்கட்டும். பாடு பாடு சாந்தா, பாடு.

எல்லார் ஈஸ்வரி குரலில் கேட்ட அந்த பாடலின் படம் வெள்ளி விழா. தேன்மொழியை நிறைவு செய்ய வரும் பாடலின் படம் தங்கமலை ரகசியம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 11 மணி. நிகழ்ச்சி நிரல். நமது நிலையம் நாளை வழங்குள்ள நிகழ்ச்சிகள் சில நம் நினைவிற்கு. காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் இரா பூபாலன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். அதிக லாபம் தரும் உளுந்து பயிர் குறித்து காத்தமுத்து கருத்துமுத்து ஆகியோரின் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 6:55 சூழல் அறிவும் இயற்கை வேளாண்மையும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் தொடர்ச்சியினை கேட்கலாம். வாசிப்பவர் முனைவர் ஏ சண்முகம் அவர்கள். 7:02 தமிழமது. தமிழ்மொழியின் வரலாற்று சிறப்புகள் குறித்து புதுச்சேரி தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் தமிழ்துறை தலைவர் முனைவர் க ரேவதி அவர்கள் வழங்கும் உரை. 7:25 நலமாய் வாழ சர்க்கரை நோயின் வகைகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் பொது மருத்துவத்துறை பேராசிரியர் டாக்டர் பாலமுருகேசன் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கொடைக்கான, நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 9:00 அரங்கசி நிகழ்ச்சியில் ஜே ஏ ஜெயந்த் அவர்கள் வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை கேட்கலாம். வி வி ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் வயலின், உம்மையால்புரம் மாலி அவர்கள் மிருதங்கம், ஆதம்பாக்கம் கே சங்கர் அவர்கள் கடம், நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு பிறரை மகிழ்வித்த தருணம். நெறிப்படுத்துபவர் வித்யா அவர்கள். 12:00 உழைப்பவர் அரங்கம், கடற்சிற்பி, சங்குகளில் பொம்மைகள் செய்யும் மற்றும் ஓவியம் வரையும் கைவினைக் கலைஞர் ஏ முருகையன் அவர்களுடனான ஒரு சந்திப்பு. சந்தித்து உரையாடுபவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 12:30 பன்னிசி மாலை நிகழ்ச்சியில் டாக்டர் சீர்காழி ஜி சிவசிதம்பரம் அவர்கள் பாடிய வடலூர் ராமலிங்க சுவாமிகள் திருவருட்பா. 12:50 புதின பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:00 மகளிர் நேரம். பெண்களின் வயது மாற்றங்கள், ஹார்மோன்கள் சமநிலையில் ஒரு பார்வை குறித்து புதுவை பல்கலைக்கழக சமுதாயக் கல்லூரியின் உயிர் வேதியத் துறையின் உதவி பேராசிரியர் திருமதி டி வரலட்சுமி அவர்களுடன் நேர்முகம் காண்பவர் ஆர்ஜே ஆஷா. 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சார நிகழ்ச்சியில் எம் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் வாசித்துள்ள வயலின் இசை கேட்கலாம். 4:00 ருத்ரா திரைப்பட ஒளிச்சித்திரம் கேட்கலாம். இசை கங்கை அமரன் அவர்கள், திரைக்கதை கே பாக்யராஜ் அவர்கள், இயக்கம் சசிமோகன் அவர்கள். 5:00 பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் நெஞ்சம் என்ற தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. இரவு 7:00 முதல் 7:15 வரையிலும், 8:00 முதல் 8:30 வரையிலும், பின்னர் 8:45 முதல் 8:58 வரையிலும் திரை இசை கேட்கலாம்.

7:25 குழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் பயிர் வகைகளில் தற்சார்பு அடைவதற்கான ஆத்ம நிர்பாரத திட்டம் குறித்து புதுச்சேரி வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறையின் வேளாண் அலுவலர் எம் தேன்மொழி அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதி கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். 8:30 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. இதில் மூத்த பத்திரிகையாளர் ஷியாம் அவர்களுடன் சிறப்பு நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். இதுவரை

இதில் மூத்த பத்திரிகையாளர் ஷியாம் அவர்களுடன் சிறப்பு நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். இதுவரை நமது நிலையம் நாளை வழங்குள்ள நிகழ்ச்சிகள் சிலவற்றை நினைவு கூற கேட்டீர்கள். இனி 102.8 எஃப்எம் ரெயின்போவில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் சில நம் நினைவிற்கு. 1-2 மாற்றுத்திறனாளி பெண்களுக்கான ஆலோசனைகள். நேரலையில் இணைகிறார் புதுச்சேரி மாற்றுத்திறனாளிகளுக்கான மைய வேலைவாய்ப்புத்துறை உதவி இயக்குநர் திருமதி பி லைஜு அவர்கள். 3 மணிக்கு ஹலோ டாக்டர், சரி செய்யக்கூடிய பிறவி குறைபாடு என்ற தலைப்பில் நேரலையில் இணைகிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் எலும்பியல் துறை மருத்துவர் டாக்டர் அருண்சந்தர் அவர்கள். இதுவரை 102.8 எஃப்எம் ரெயின்போவில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் சிலவற்றை நினைவு குறை கேட்டீர்கள். சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 11:05. நேர்களே, புதுவை வானொலியின் மத்தியாலை 1615 கிலோஹர்ட்ஸில் இன்றைய ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. நமது அடுத்த ஒளிபரப்பு இதே அலைவரிசையில் நாளை காலை 5:44 தொடங்கும். இப்பொழுது நிலையத்தின் நேரம் 11:10:23. ஜெய்ஹிந்த்.